நேர்களே, எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும். கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுக்கும்.

நேர்களே, நம்முடைய நல்ல எண்ணங்களே நல்ல செயல்களாக மலர்ந்து நல்ல வாழ்க்கையை உருவாக்க உதவும். கொடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் காலை 5:37.

நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மாலை.

நேர்களே, காலமும் கடல் அலைகளும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. எனவே கிடைக்கும் ஒவ்வொரு நொடியையும் மதித்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அழகாகும்.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 தினம் ஒரு திருக்கோவிலின் தரிசனமாய் ஆலய உலா. 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வசந்தன் கோ வழங்கும் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலாசிக் சென்டரின் பூந்தளிர் நேரம். இன்று காலை 7 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் சுதந்திர தின உரையினை டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். 10:30 கேட்கலாம் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். முற்பகல் 11 மணிக்கும் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். 11:30 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு நேய உறவுகளின் கவிதை தொகுப்புகளோடு பண்பலை படிப்பாளிகள் நிகழ்ச்சியில். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 1 மணிக்கு காவிய கானங்களாய் தாராபுரம் ஆர் ஆர்

சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 2:00 தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து சுதந்திர தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை. இன்று பிற்பகல் 3:00 100.5 நேய உறவுகளோடு தேனி பிசினஸ் போரமின் அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில் 3:40 பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வசந்தன் கோவின் சிறப்பு தேடி வரும் பண்பலை புனித சலித் மாதா திருவிழாவிலிருந்து வளம் வர காத்திருக்கிறது. 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் சிறப்பு தேடி வரும் பண்பலை

பலேஷ் வசந்தன் கோவின் சிறப்பு தேடி வரும் பண்பலை புனித சலித் மாதா திருவிழாவிலிருந்து வளம் வர காத்திருக்கிறது. 4:30 கேட்கலாம். போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் சிறப்பு தேடி வரும் பண்பலை புனித சலித் மாதா திருவிழாவிலிருந்து. இன்று மாலை 5 மணிக்கு இடைக்கால இனிய மெட்டுக்களாய் சித்திரச வானம் நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு திரை இசை பாடல்களோடு பயணிக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் 6:10 கேட்கலாம். போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பை கேட்கலாம். இன்றிரவு 7 மணிக்கு 100.5 நிகழ்ச்சிகள் குறித்து நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு வலம் வர காத்திருக்கிறது தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் 7:55 கேட்கலாம் சேவை செய்திகள். 8:05 சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது. நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது. இரவின் தாலாட்டாய் வலம் பெற காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தின்றல் இன்று 9:00. தர்மபுரி மாவட்ட நேர்களுக்காக பயணிக்கும் நினைவே சுகம் இன்று 10:00. இடைவிடாத பாடல்களின் அணிவகுப்பாய் இரவு சிறகு இன்று 11:00. இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை நிகழ்ச்சி. மீண்டும் வலம் வரும் நாளை காலை 5 மணிக்கு. இனி புலர்ந்துள்ள புதிய விடியலை வரவேற்க வசந்த விடியல் வருவதற்கு முன்பாய் செய்திச் சுருக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். இந்த விழாவில் முதல் முறையாக தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளது. சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்குகிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் திட்டங்களின் பயன்கள் அனைத்து மக்களையும் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்தர்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் முறை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை

மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கான 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குடிநீர் உற்பத்தியை மத்திய துறைமுகங்கள் துறை செயலாளர் திரு முகேஷ் மங்கள் தொடங்கி வைத்தார். வேலூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலையில் சோதனை முறையில் உற்பத்தி தொடங்கிய நிலையில் ஏற்பட்ட அம்மோனியா வாயு கசிவு குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேர்களே, தியாகத்தின் விதையிலே விடுதலையின் விருட்சம் வளர்ந்தது. வீரர்களின் தியாகத்திலே நம் இந்திய நாடு மலர்ந்தது. எனவே தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்து தேசத்தின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் போற்றி ஒவ்வொருவரும் அன்பும் அமைதியும் நிறைந்த இந்தியாவை உருவாக்கி மகிழ்ந்திட இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு மலர்கிறது இன்றைய வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 4, துறவு உரைத்தல், குறள் எண் 1140.

0: யான் அனுபவிப்பதைப் போன்றதொரு காமத் துன்பத்தை தாங்கள் அனுபவிக்காமல் இருப்பதால் சில அறிவற்றவர்கள் நான் பார்க்கும்படியாக என்னை பார்த்து எள்ளி நகையாடுகின்றனர். குறள் எண் 1140 அதிகாரம் 4 உரைத்தல்.
1: யாம் கண்ணிற்கான நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம்படாவாறு.
0: யான் அனுபவிப்பதைப் போன்றதொரு காமத் துன்பத்தை தாங்கள் அனுபவிக்காமல் இருப்பதால் சில அறிவற்றவர்கள் நான் பார்க்கும்படியாக என்னை பார்த்து எள்ளி நகையாடுகின்றனர். குறள் எண் 1140 அதிகாரம் 4 உரைத்தல்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9:30 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

கொடைக்கானல் புனித சலேத்தன்னை திருத்தல 160 ஆண்டு பெருவிழாவில் இன்று பகல் தேர்ப்பவனி, தொடர்ந்து நற்கருணை ஆசிர், அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கம்.

நேர்களே, கரூர் மாவட்டத்தில் உள்ள 157 கிராம ஊராட்சிகளில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. அது சமயம் அக்கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்க மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9:30 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9:30 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
6: கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: காஞ்சிபுரம் பன்மொழியம்மை ஆலயத்தை தரிசிக்கலாம் இன்று.

ஆடி மாதம் அம்மன் அருள் பெருக்கும் மாதம். இந்த மாதம் முழுக்கவே அம்மன் கோயில்கள் பக்தர்கள் அதிகம் இருப்பார்கள். கோடை முடிந்து அடுத்த காலம் தொடங்கும் வேளையில் உடற்சூடு சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கும் என்பதால் தான் ஆடியில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் கூழ்வார்க்கும் வைபவமும் நடைபெறும். வேப்பிள்ளை காரியின் சந்நிதியில் நின்றுவிட்டு வரும்போது வேப்பிள்ளையின் நறுமணமும் தொடுதலும் கூழும் சேர்த்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கிராம தெய்வதையையும் குல தெய்வத்தையும் கொண்டாட கிராமங்களுக்கு அவசியம் செல்வார்கள் முன்னோர்கள். முன்னேற முடியாமல் இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்து வாழ்விலும் இல்லத்திலும் ஒளியேற்ற ஆடி மாதம் அம்பிகையின் அருள் பெற்று தரும் மாதம். வாருங்கள் என்று செல்லலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருவானை கோயில் கிராமம். இறைவன் திருநாமம் வாளீஸ்வரர். இறைவியின் திருநாமம் பன்மொழியம்மை. மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலம். வானரங்களின் அரசனான வாளி வழிபட்டதால் வாளீஸ்வரர். அகத்தியரும் வணங்கிய தெய்வம்.

0: ஆலயத்தில் அம்பிகைதான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவளாக அருள்கிறாள். ஏன் தெரியுமா? பன்மொழி அம்மையின் திருமேனி பெண்கள் அணியும் அணிகலன்கள் அனைத்தையும் அணிவிக்கும் வகையில் அமைந்துள்ளது. அம்பிகையின் காதுகளில் காதுத்தோடு திருகாணியோடு அணிவிக்கும்படி காதுகளில் துவாரங்கள் இருக்கிறது. அதே போல் மூக்குத்தி அணியும்படி நாசியில் துவாரம் இருக்கிறது. அம்பிகையின் கால்களில் திருகாணியோடு கூடிய கொலுசும் அணிவிக்கலாம். அது மட்டுமல்ல, இரண்டு திருக்கரங்களிலும் வளையல்களும் அணிவிக்க முடியும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இத்தகைய அரிதினம் அரிதான திருமேனி வடிவமைப்புடைய ஆம்பிகையை இத்தலத்தில்தான் தரிசனம் செய்யலாம். மிகவும் துல்லியமான கலை நயத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கிறாள். ஆலயம் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கிழக்கு பகுதியில் நுழைவு மண்டபம் இருக்கிறது. மண்டபத்தின் உச்சியில் ரிஷபாரூடர், விநாயகர், முருகன், சிவன், பார்வதி சுதை சிற்பங்கள் பார்க்கலாம். பலிபீடமும் ரிஷபமும் கோயிலின் முன்புறத்தில் இருக்கின்றன. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை அருள் செய்கிறார்கள். பிரகாரத்தில் விநாயகர், சண்டிகேஸ்வரர், நால்வர், நவகிரகங்கள், பைரவர், சூரியன், சந்திரன் அருள் செய்கிறார்கள். சிவபெருமான் வடக்கு நோக்கி இருப்பதால் குருத்தலமாகவும் கொண்டாடப்படுகிறது. வியாழக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. ஆலயத்தின் ஒவ்வொரு சிற்பங்களின் அழகும் கண்களை நிறைக்கிறது. திருமண தடை நீக்கும் அற்புத திருத்தலம். பாண்டியர்களும் விஜயநகர பேரரசர்களும் ஆலயத்திற்கு நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஆலயத்திற்கு எரிவிளக்குகள், பூஜைகள் செய்ய அரைக்குடைகள் வழங்கப்பட்டதையும், அதற்காக பணமும் நிலங்களும் தானமாக அளிக்கப்பட்டதையும் விஜயநகர கல்வெட்டுகள் பதிவு செய்துள்ளன. பிரதோஷம், மகா சிவராத்திரி, ஆருத்ரா தரிசனம், பங்குனி உத்திரம் என அனைத்து முக்கிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பன்மொழியம்மை, உடனுரை, செண்பகரேஸ்வரர் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருளட்டும். இன்று காஞ்சிபுரம் பன்மொழியம்மை ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
2: புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
2: வசந்தன்கோ,
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ
2: வழங்கும் வசந்த விடியல்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 10 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா, சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று காலை 10 மணிக்கு.
11: ராமநாதபுரம் திருமருதூர் எனும் நயினார் கோவில், நாகநாத சுவாமி திருக்கோவில் ஆடிப்பூர திருக்கல்யாண திருவிழாவில் இன்று காலை 7:45 மேல் 8:25 ரிசப வாகனத்தில் அம்மன் காட்சியருள்தல். ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் ஸ்நேகவல்லி அம்பாள் சமேத ஆதி ரத்னேஸ்வரர் திருக்கோவில் ஆடிப்பூர திருக்கல்யாண மகோத்சவ விழாவில் இன்று காலை 7:45 மேல் அம்பாள் தபசு, காலை சுவாமி ரிஷப வாகனத்தில் காட்சியருளுதல்.
12: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
13: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
14: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
13: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
14: August 14, 15, 16, 17 4 நாட்கள், காலை 11 மணி முதல் 8 மணி வரை, பரமத்தி ரோட், கொங்கு திருமண மண்டபத்தில்.
13: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
14: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
13: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
15: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
16: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
17: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: அற்புதமான 5 நாட்கள் August 13

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9:30 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: கொஞ்சம் மழலைகளின் குதூகலமான பேச்சில் இதயம் நிறைக்க இது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
4: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்

0: வேலை பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: கவிஷ்.
0: கவிஷ், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: மாலக்கன்பள்ளியம்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே படிக்கிறேன்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: யூகேஜி.
0: யூகேஜியா? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லையா? இது என்ன கையில் அழகா சிவப்பு கலர்ல இருக்கு?
1: மந்தானி.
0: மர்தானியா? யார் வச்சு விட்டா?
1: அக்காங்க. அக்கா.
0: அக்கா வச்சு விட்டாங்களா? சரி சரி. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா அம்மா.
0: அப்புறம்
1: ஆயா தாத்தா.
0: அப்புறம்
1: வேற யாரும் இல்ல.
0: வேற யாரும் இல்லையா? அப்புறம் அக்கா வச்சு விட்டாங்கன்னு சொன்னீங்க. அக்கா பேர் என்ன?
1: மோனிகா.
0: சரி சொல்ல குட்டி. உங்க அப்பா பேர் என்ன?
1: தம்பிலரசன்.
0: அம்மா பேரு?
1: பூர்ணா சந்திரிகா.
0: உங்க பாட்டி பேர் என்ன?
1: கலவை. ஆயா பேரு?
0: அப்படியா? சரி சரி. உங்க மழை மொழியில கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. உங்க தாத்தா பேர் என்ன? தெரியலையா? சரி சரி. நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு இன்னைக்கு பூந்தளிர் நேரத்துல?
1: ஏரோப்ளைன் ஏரோப்ளைன் அப் இன் தி ஸ்கை. ஏரோப்ளைன் ஏரோப்ளைன் அப் இன் தி ஸ்கை. ப்ளீஸ் டேக் மீ வித் யூ வேர் யூ ஃப்ளை. ஓவர் க்ளவுட்ஸ் ஓ சோ ஹை மீன்ஸ் எ ரெயின்போ இன் தி ஸ்கை.
0: ஆஹா, வானத்துல அப்படியே மேகத்துக்குள்ள போகுமா ஏரோப்ளைன்? நீங்க பாத்திருக்கீங்களா? எப்ப பாத்தீங்க?
1: அதே வந்துரு எங்க வீட்டுக்கு.
0: அதே உங்க வீட்டுக்கு வந்துருமா? ஆஹா, உங்க வீட்டுல இருந்து நானும் நீங்களும் போயிடலாமா ஏரோப்ளைன்ல? போக வேணாமா? ஏன்
1: நாங்களா? அப்பா ஏரோப்ளைன்ல கூட்டி போக மாட்டேங்கிறாரு.
0: கூட்டு போக மாட்டேன்றாரா? ஆஹா, அப்பாட்ட சொல்லிடுவோமா நம்ம. தமிழரசன் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: படிக்க வைக்கிறாங்க.
0: ஓ, டீச்சரா இருக்காங்களா அவங்க? யார படிக்க வைக்கிறாங்க?
1: அம்மாவும் அப்பாவும்.
0: ஓ, ரெண்டு பேரையும் படிக்க வைக்கிறாங்களா? அம்மாவும் அப்பாவும் படிக்கிறாங்களா? சரி சல்ல குட்டி. நீங்க படிச்சு பெரிய ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
1: அப்பா வேலைக்கு போறது.
0: அப்பா வேலை மாதிரியே நீங்களும் வேலைக்கு போவீங்களா? சரி சொல்லும். சரி, உங்களுக்கு இந்த ஏரோப்ளைன் பாட்டை யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: மிஸ்.
0: எந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க?
1: நந்தினி மிஸ்.
0: நந்தினி மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? நந்தினி மிஸ் உங்களுக்கு பிடிக்குமா? சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளாயி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நிறைத்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
8: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9:30 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
11: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
10: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
1: குமாரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: புதிய அனுபவம் எப்பொழுதும்
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: வசந்தன் கோ
7: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு

0: பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்.
1: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: Wait! ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9:30 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
8: இசைப்பாடம் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.
9: அடிதா தாளம்

0: கோடை பண்பலையின் 1.5
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
8: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
1: புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
1: வசந்தன்கோ,
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர், எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ
1: வழங்கிய வசந்த விடியல்.
12: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். இனி நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் சுதந்திர தின உரையினை டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை இசை கேட்டு காத்திருப்போம் நேர்களே.

மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே, அனைவருக்கும் சுதந்திர நாள் நல்வாழ்த்துகள். இன்னைக்கு வானவில் வர இருக்குதுங்க சுதந்திர நாள் வாழ்த்து தென்றலாக. அனைத்து அன்பு உள்ளங்களும் உங்களது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். அறிமுகங்கள் மகளிர் அப்படிலாம் கிடையாதுங்க, அனைத்து உள்ளங்களும் வரலாம். 24 24 24 24 26 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2.

0: 9:25 இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை நெருப்பொழி ஐந்தும் சுதந்திர தின வாழ்த்து தென்றல். இப்போ யார் இணைப்புல வந்திருக்கீங்க, வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள வரும் அன்புருவி யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் பச்சை பூசாரி பாலமுருகன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது மட்டும் நேயர்கள், அறிவிப்பாளர்கள் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. இப்ப இனிப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: விருதுநகர் மாவட்டம் அமரலிங்க ராஜ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜ்.
2: நிலையத்தாருக்கும் நேயர் மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ராஜ். நன்றிங்க. இப்ப இனிப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: தேனி மாவட்டம் சின்னமங்கல் சொக்கநாதத்திலிருந்து பவன்சாரி பேசுறீங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
3: நல்லதே நடக்க நாமிலம் சிறக்க மகிழ்ச்சி பெருக மனிதநேயம் சிறக்க பந்தலையில் பணிபுரியும் பாசமலர்களுக்கும் புதுக்கோட்டை பழனியாகி தேனி ராணி காமாச்சுரன் மற்றும் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் அனைவருக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்கள்மா. நன்றிங்க. இப்ப என்ன யாரு இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம்.
4: சேலம் இட்டாபுதூர் மலர் ராஜா.
0: சொல்லுங்க.
4: நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. இப்ப இனிப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: கோடை பண்பலைக்கு காலை வணக்கம்.
0: வணக்கம்.
5: இந்திய ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை பணியாற்றும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மேலும் கோடை பண்பலை பணிபுரியும் அத்தனை நேயர்களுக்கும்
0: குடியரசு தினம் கிடையாது, சுதந்திர தினம். அதனால சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கும். நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
6: அம்மா காலை வணக்கம்மா.
0: வணக்கம்.
6: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்திலிருந்து இளங்கோ பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
6: அம்மா உங்களுக்கும் நிலையத்தில் பணிபுரியும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் மற்றும் நிலைய கலைஞர்கள் அறிவிப்பாளர்கள் மற்றும் நண்பர்கள் கூலிக சுரேஷ் தொலசம்பி சுதாகர் பெருந்துறை சோமசுந்தரம் அப்புறம் கேன்மலை பேச்சுமுத்தும் அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் சொந்த பந்தம் மற்றும் நம்ம இந்திய மக்கள் அனைவருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கூறுவது சூரமட்டி வளர்ச்சி இளங்கோ.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
0: சொல்லுங்க.
7: பண்பலைக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்மா. சிவகங்கை மாவட்டம் அழகுரா கிராமம் தமிழ்ச்செல்வன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
8: அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
0: உங்களுக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
9: அரபுக்கோட்டை பாண்டியராஜ்.
0: சொல்லுங்க ஐயா.
9: கோடை பண்பலை 100.5 இனிய விடுதலை பெருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறது. விருதுநகர் மாவட்டம் அரபுக்கோட்டை பாண்டியராஜ்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
10: லைன் வெயிட் பண்ணிட்டுங்களா?
0: இல்ல, நீங்க பேசலாங்க. வணக்கம். யார் பேசுறீங்க?
10: நான் ஜனதா பேசுறேன் மேடம். பூனாவளை சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க ஜனதா.
10: அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஜனதா. நன்றிங்க. இப்ப இனிப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். 9:29 ஆயாச்சு. கொடை பண்பலை 100.5 சுதந்திர தின வாழ்த்து தென்றல். வணக்கம்.
11: வணக்கம். நான் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி நான் முரியேசன்.
0: சொல்லுங்க.
11: இந்திய மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்ப இனிப்புல யார் வந்திருக்கீங்க?

0: இங்க வணக்கம் வணக்கம்
1: பந்துவாளையக்கும் உங்களுக்கும் வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகனையா.
1: சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் முருகன். நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
2: பள்ளியிலிருந்து கருணாநிதி.
0: சொல்லுங்க கருணாநிதி.
2: இந்தியர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் கருணாநிதி. நன்றிங்க.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்
7: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.
11: ஒன்பது மணி 31 ஆயாச்சு. கொடை பண்பலை 100.5 இது சுதந்திர தின வாழ்த்து தென்றல். இப்போ இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
12: வணக்கம்.
11: யார் பேசுறீங்க?
12: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தைகளையும் கைத்தறி ஜெகநாதன் மா.
11: சொல்லுங்க.
12: நம் இந்திய மக்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
11: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க. இப்போ இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
13: வணக்கம்மா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாவட்டம் காக்காவேரி வந்து சோண்டப்பன் பேசுறேங்கம்மா.
11: சொல்லுங்க.
13: அனைத்து நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்திய திருமக்கள், நாட்டின் திருமக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
11: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்.

0: நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
2: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
10: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
11: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
10: அத நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
12: இன்றே BIS Care மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
13: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
14: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
15: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
16: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
17: கவுன்சிலிங் கோட் 2624.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
4: பரமதி வேலூர், பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
3: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
4: August 14, 15, 16, 17, 4 நாட்கள். காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
3: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
4: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
3: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: நான் இப்ப மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட்,

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: கொடைப்பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: 9:40 இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சுதந்திர தின வாழ்த்து தென்றல். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம் மேடம். நான் தேனி மாவட்டம் தக்கம்பட்டியில இருந்து டெய்லர் முருகன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க முருகன்.
1: இந்திய ராணுவ வீரர்களுக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் மற்றும் நம் கோடை பண்பலை நேச உறவுகளுக்கும் எங்களது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: உங்களுக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் பாரதி நகர் ரிஃபாயா.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ரிஃபாயா, நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: சத்தியமங்கலம் தட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
3: நம்ம பண்பலையில் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைவருக்கும், நேயர் பெருமக்கள் அனைவருக்கும், தொட்டாம்பாளையம் கைத்தறி நெசவாளர்களின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஐயா,
3: நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: காலை வணக்கம்ப்பா.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
4: இனிய இனிய இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் தங்க.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் அம்மா. உங்க பேரு?
5: இருப்பதில் பெருமை கொள்கிறேன். இந்தியாவின் 80th சுதந்திர தின வாழ்த்துக்களை தங்களுக்கும் பண்பலையின் சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்வது ஜமுனா. ஜமுனா ஜனார்த்தனபுரம் திருவாரூர். நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மா.
0: வணக்கம்.
6: அனைத்து இந்திய மக்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் மா.
0: உங்க பேருங்க?
6: சிவகுமாரிமா. ஆண்டிபட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிபட்டில இருந்து பேசுறேன்.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வணக்கம். வணக்கம்.
7: உங்களுக்கும்
0: சுதந்திர நாள் வாழ்த்துக்களம்மா, நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம்.
8: வாழ்க வளமுடன். பௌசியம் இடத்துக்கு இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: மதுரை மாவட்டம் கப்பலூர் அரிசுனத்துல இருந்து பாஸ்கர்.
0: சொல்லுங்க பாஸ்கர்.
8: மேடம், நம் வானொலி நிலையத்தில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய சுதந்திர 80th சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களுங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
9: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
9: திண்டுக்கல் மாவட்டம் பாடிப்பூர்ல சௌந்தர்யா பேசுறேன்.
0: சொல்லுங்க சௌந்தர்யா.
9: உங்களுக்கும் பண்பலையில் பணிபுரியும் அனைவருக்கும்
0: சுதந்திர தின வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க, வணக்கம்.

0: 9:44 ஆயாச்சு. கொடை பண்பலின் 1.5 இருந்து சுதந்திர தின வாழ்த்து தஞ்சல். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: காங்கயம் செல்வா.
0: சொல்லுங்க.
1: சுதந்திர தின வாழ்த்துக்களை கொண்டாடும் அனைத்து இந்திய மக்களுக்கும் கொரோனா கோடி வாழ்த்துக்கள் தெரிவிப்பது காங்கயம் செல்வா.
0: உங்களுக்கும் நன்றிங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்ப இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் ஐயா, பேசுங்க. நீங்க இங்க கேட்டு பேசுங்க, ரேடியோல கேட்காதீங்க.
2: அனைத்து இந்திய மக்களுக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கூறுவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டேவரம் மட்டம் பேருந்துப்பட்டி கஸ்தூர் மயில். வணக்கம்.
0: நன்றிங்க நன்றிங்க. உங்களுடைய வானொலியில் சத்தத்தை குறைச்சி வச்சுட்டு பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றிங்க.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
4: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிக பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
3: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
9: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
11: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் நினைக்கிறேன்.
12: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான். இது புது டிசைன்.
11: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
13: இன்றி BIS டாக் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
14: வாழ்த்துதல்களை பகிர்ந்து கொள்ள வணக்கம்.
15: சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திர தினம் என்பது வெறும் ஓரிரு நாளின் நினைவல்ல, அது நம் முன்னோர்களின் தியாகமும் நம் எதிர்காலத்தின் பொறுப்பாகும். மோகனூர் சிவாவின் ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும், அதே போல் நம் கோடைப்பண்பிலை அறிவிப்பாளர்களுக்கும், நேய பெருமக்களுக்கும் மோகனூர் சிவாவின் 80th சுதந்திர தின நாள் வாழ்த்துக்கள். நன்றி.
14: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க. பிணைப்பில யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
16: பேணிகாப்பம். அனைவருக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி. நன்றி.
14: நன்றிங்க. உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். வணக்கம். இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஹரிணி.
17: இந்தியாவில் இருக்கும் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்து.

0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களமா. நன்றிங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க?
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபால கிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் கோபால், சொல்லுங்க.
1: இன்னுயிர் தந்த தியாகிகளுக்கும் இந்திய பெருமக்கள் அனைவருக்கும் 80ஆம் ஆண்டு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க. இப்ப இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
3: இந்திய பண்பலை, கோடை பண்பலை தமிழ்நாடு வாழ்த்துக்கள். இந்திய மக்கள் அனைவருக்கும் 80ஆவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்வது குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. நன்றி பவிசியாம்மா.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களையா. நன்றிங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
4: வணக்கம். வணக்கம் மேடம், சொல்றேன் மேடம்.
0: ம், சொல்லுங்க.
4: 80ஆவது வருஷம் சுதந்திர தினம் கிடைச்சதால எல்லா இந்தியர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்க பேருமா?
4: 58ஆவது. நான் திண்டுக்கல் மாவட்டம் விருவிடு கிராமம் விஜயா பேசுறேன் மேடம்.
0: நன்றிங்கம்மா. உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களுங்க. நன்றிங்க. இப்ப இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
5: வணக்கங்கம்மா.
0: வணக்கம்.
5: நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி வட்டம் பிள்ளைங்கள அண்ணாநகர்லேருந்து எஸ் செல்வராஜிங்கம்மா.
0: ம், சொல்லுங்க ஐயா.
5: அனைத்து இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் இந்த இனிய சுதந்திர நல் வாழ்த்துக்கள்ங்கம்மா.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. இப்போ இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் அம்மா,
6: சொல்லுங்க.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களம்மா. நன்றிங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேசுங்க.
7: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பெருமாம்பாளையம் குணசேகரன்.
0: சொல்லுங்க.
7: இளைஞர்கள் உள்ள அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
8: திருப்பூர் கனக்கம்பாளையத்திலிருந்து சசிகலாங்க.
0: சொல்லுங்க.
8: இந்திய மக்கள் அனைவருக்கும் 80ஆவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களமா. நன்றிங்க.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9969

0: 5 2 3 9.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
4: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: வருகிறது கோடை பண்பலை 100.5 சுதந்திர தின வாழ்த்து தென்றல் நிகழ்ச்சி இருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், பிஜு பிவி, கணினியாக்கம் வி சக்திகுமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு செந்தமிழ் செல்வி. இனிடம் கோடை பண்பலை 100.5 சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் கூறினார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா படைத்து வரும் சாதனைகளை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் கூறினார். மொபைல் போன் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இல்லந்தோறும் குடிநீர் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை பிரதமர் பட்டியலிட்டார். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் மூவண்ண தேசிய கொடி ஏற்றப்பட்டது. தொழில்துறைக்கு தேவையான திறன் வாய்ந்த பணியாளர்களை உருவாக்கும் வகையில் பிரதமரின் பணியிட பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கைத்தறி கண்காட்சி கைத்தறி நிறுவனங்களுக்கும் நெசவாளர்களுக்கும் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் சர்வதேச காற்றாடி திருவிழாவை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கான 12 நிமிட விளம்பரத்திற்கான கால அவகாசத்தை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,665 அதிகரித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 10:03.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13-17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17.
4: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: வழங்கும் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.

0: நமது கோடை பந்தலை 100.5 இப்போது நாம் கேட்டு மகிழ காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்ற நடுவராக பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்கள். இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியே என்ற அணியில் பேச இருக்கிறார்கள் தட்சிணாமூர்த்தி, 3ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் மாணவர். பிரீத்தி பேராசிரியர். நிஷா, 2ஆம் ஆண்டு ஏஐ அண்ட் டிஎஸ் மாணவி. இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது சமூகமே என்ற அணியில் பேச இருக்கிறார்கள் மோனீஸ்வரி, 3ஆம் ஆண்டு IEEE மாணவி. மா பெனிடா மேரி பேராசிரியர். மனோஜ் பேராசிரியர்.
1: வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பரன்புக்கும் பெருமதிப்பிற்குரிய ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய மாணவ செல்வங்களே, கோடை பண்பலையை சேர்ந்த அருமைக்குரிய பெரியோர்களே, வாதிட வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கோடை பண்பலை ஒரு அருமையான தலைப்பை, இன்றைக்கு நாட்டிற்கு தேவையான ஒரு தலைப்பை தந்திருக்கிறது. இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா என்ற ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு பட்டிமன்ற உலகம் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. விதவிதமான தலைப்புகள்லாம் எங்களுக்கு தர்றாங்க. அண்மையில் ஒரு ஊரில் என்னைய பட்டிமன்றத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஊர் பேர் என்ன தெரியுமா? தலைவெட்டிப்பாளையம். எனக்கு தலைவெட்டிப்பாளையம்னு கொஞ்சம் பயம் வந்துச்சு. ராவணன் மாதிரி ஒரு 10 தலை இருந்தால் பரவாயில்ல, நமக்கு இருக்கிறதே 1 தலை, 1 சம்சாரம் வேற. இதில் இருக்கிற தலையை வேற விட்டுட்டோம்னா சிக்கல் வந்துருமேன்னு கேட்டேன். ஐயா, தலையெல்லாம் வெட்ட மாட்டோம்னா, ஆனால் அவன் வெட்ட போகிறது என்னென்னு எனக்கு அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது. தலைப்பு அங்கே வாங்கய்யா, நீ எத்தனை வருஷமாக பேசுகிறீங்க, அங்கே வாங்க, தலைப்பு அந்த இடத்துல கொடுப்போம், நீங்கள் அப்படியே பேசுங்க அப்படின்னாங்க. உடனே நானும் போனேன். போனோடனே மேடையில் உட்கார்ந்த உடனே தலைப்பு சொல்கிறாங்க. என்ன தலைப்பு தெரியுங்களா? இட்லிக்கு பெரிதும் தேவை சட்னியா சாம்பாரா. என்ன இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாராவா? இது என்னயா தலைப்புன்னு கேட்டேன். உடனே முன்னால் தலைப்புக்கே பயந்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம ஐயா உட்காந்துருக்க மாதிரி 2 பேர் உட்காந்துருக்காங்க ஒளிபடிக்கு பக்கத்தில். 2 பேரும் ஆளுக்கு ஒரு அருவாள் வேற கையில் வச்சுருக்கான். இது எதுக்கியான்னு கேட்டேன். சார், நீங்கள் சட்னின்னு சொன்னீங்கன்னா இந்த கையை வெட்டிடுவான், சாம்பார்னா இந்த கையை வெட்டிடுவான், எப்படியாவது உங்கள் கையை காப்பாற்றிக்கிங்க அப்படின்னா. நான் யோசித்து பார்த்துட்டு 2 பேரும் பேசி முடித்தோடனே ஒரு தீர்ப்பு சொன்னேன். இட்லிக்கு தேவை சட்னியும் இல்லை சாம்பாரும் இல்லை, பிறகு அரிசி மாவும் உளுந்த மாவும்னே கை தட்டிட்டு ஒரு 10,000 ரூபா சேர்த்து கொடுத்தான். இப்படி பட்டிமன்ற தலைப்புகள் சென்று கொண்டிருக்கிற பொழுது நாட்டிற்கு தேவையான, இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பை இன்றைக்கு கோடை பண்பலையும் நம்முடைய சக்தி இன்ஜினியரிங் கல்லூரியும் இன்றைக்கு அருமையாக தந்திருக்கிறது. பொதுவாக மற்றவங்களுக்கு ஏன் தரல, இளைஞர்களுக்கு ஏன் தந்திருக்கோம்? இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கீங்க இல்லையா. பாரதி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாயின்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்கார்ல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்குது? உங்கள்கிட்ட தானே இருக்குது. பாரதி சொன்னால், தாயின் மணிக்கொடி பாரி

0: தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி அப்படின்னு சொல்லிட்டு கம்பத்தின் கீழ் நிற்றல் காணி எங்கும் காணரும் வீரர் பெருந்திரு கூட்டம் நம்பர்க்குரியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர் அப்படின்னு யாரை பார்த்து சொன்னா? உங்களை மாதிரி இளைஞர்களை பார்த்து தான் சொன்னா இல்லையா? அதனால தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்றை எது வளர்க்கிறது, எது கொண்டு செல்கிறது? கல்வி கொண்டு செல்கிறதா, வெளியே இருக்கின்ற சமூகம் கொண்டு செல்கிறதா என்ற ஒரு தலைப்பை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த புத்தி கூர்மை என்பது நம்முடைய இளைஞர்களிடம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த இளைஞர்களிடம் நாட்டை குறித்து நாட்டுப்பற்று குறித்து கொண்டு சென்றோம் என்று சொன்னால் அது இந்த நாட்டிற்கு பயன்படும் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த தலைப்பை நம்முடைய கோடை பண்பலையும் சக்தி இன்ஜினியரிங் கல்லூரியும் இன்றைக்கு சேர்த்திருக்கிறது. தேசப்பற்றுனா என்னையா, நாட்டுப்பற்று அப்படின்னா என்ன? சுதந்திர தினம் தன்னைக்கு ஒரு கொடி எங்கே குத்திட்டு ஒரு மிட்டாயை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு விடுமுறை விட்டாச்சு இன்னைக்கு இந்த சினிமாவுக்கு போகலாம் அப்படித்தானே சுதந்திரம். அது சுதந்திரமா? இந்த இங்கே இங்கே இங்கே குத்துறோம்ல அந்த கொடி, அந்த கொடிக்காக எத்தனை பேர் உயிர் விட்டுருக்கான், எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறான், ரெண்டு சான்று சொல்லிட்டு நம்முடைய பேச்சாளர்களை நம்ம அழைக்க கூப்பிட்டலாம். இன்னைக்கு மதன்லால் டிங்ரா அப்படின்னு ஒரு இளைஞன், நான் சொல்கிறது 1910 லண்டனில் படிக்க போனான். இன்றைக்கி இன்ஜினியரிங் கல்லூரி, நீங்கள்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. அன்றைக்கி விடுதலைக்கு முன்னாலே பொறியியல் படிக்கணும் அப்படின்னா லண்டனுக்கு போய் தான் படிக்கணும். அப்படி படிக்க போன இளைஞன் அங்கே போனோடனே அவனுக்கு நாட்டு பற்று இருந்தது. வங்க பிரிவினைன்னு ஒன்று நடந்துச்சு 1906 ஏன் முருகா, அந்த நாட்டை நெண்டா பிரித்த கர்சான் வில்லி என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளையனை அந்த இளைஞன் நேருக்கு நேர் சுட்டு கொண்டான் லண்டனில் வச்சு. சுட்டு கொன்ன உடனே அவனை தூக்குல போடுறாங்க. நீ ஏண்டா இவனை சுட்டு கொண்ட, உன்னை தூக்குல போட போறானே, செத்து போயிருவியே அப்படின்னு கேட்டப்ப அந்த இளைஞன் சொன்னான், மதன்லால் டிங்கிராங்கிற இளைஞன் சொன்னான், இந்த தேசத்தில் இருக்கவனுக்கு எப்படி சாகணும்னு தெரியல, எப்படி எப்படி சாகணும்னு தெரியல, சும்மா செத்து போறது வாழ்க்கை இல்லை, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவிலே இருப்பதா வாழ்க்கை இல்லை, இறந்த பின்னும் வாழ்வது வாழ்க்கைன்னு ஒரு கவிஞன் சொன்னான். அப்ப சாவது எப்படி என்று இந்த இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு சாகிறேன், தன் தியாகத்தின் மூலமாக நான் தூக்கில் தொங்குவதன் மூலமாக இந்த நாட்டிலே எழுச்சியை ஏற்படுத்துவேன் என்று செத்தானே அந்த மதன்லால் டிங்கரா. இந்த நாட்டுக்கு ஒன்று என்று வருகின்ற பொழுது ஓடி வருவதுதான் நாட்டுப்பற்று என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது எது? கல்வி நிறுவனமா, கல்வியா, சமூகமா? இந்த தலைப்பை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அருமையான பேச்சாளர்கள், அவங்க முகத்தெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஒளி வீசுது. ஆமாம், அப்படித்தானம்மா, மேக்கப் நிறைய போட்டிருக்கீங்களா? இல்லை, மேக்கப் போடாமையே அவன் முகத்திலெல்லாம் ஒரு அறிவொளி வீசுகிற ஒரு நல்ல இளைஞர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், கல்வி நிறுவனங்கள் தான் நமக்கு நாட்டுப்பற்றை ஊட்டுகின்றன. இல்லை, அதெல்லாம் இல்லையா, வெளியே வாங்கையா, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்னே முடக்கி வச்சுருக்கீங்க, சினிமா இருக்குது, தொலைக்காட்சி இருக்குது, வானொலி இருக்குது, செய்தித்தாள்கள் இருக்குது, இப்படி எத்தனையோ இவையெல்லாம் சேர்ந்து தான் நாட்டுப்பற்றை நமக்கு தருகின்றன என்று சொல்வதற்கு இன்றைக்கு இந்த இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். நீண்ட நேரம் நான் பேசலை, ஒரு செய்தியோடு முடிச்சிடுறேன். நம்முடைய அசோக சக்கரம் இருக்குல்ல, கொடியில் அசோக சக்கரம் இருக்குல்ல, அதில் ஆறக்கால்கள்னு இருக்கும். அது எது அந்த ஆறக்கால்கள்? செக்கெழுத்தானே சிதம்பரம் இந்த கோவையிலே, அந்த செக்கெழுத்த சிதம்பரத்தின் கால்கள் தான் இந்திய சுதந்திர சக்கரத்தினுடைய ஆறு கால்களாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றன. அந்த சுதந்திர சக்கரத்தினுடைய கால்களாக தண்டியிலே உப்பு சத்தியாகிரகம் நடந்து சென்றானே அண்ணல் காந்தி, அவனுடைய கால்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றன. அரக்கான் போர் முனையிலே நின்று, நீங்கள் எங்களுக்கு ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொன்னானே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அந்த ஆயிரக்கணக்கான இவர்கள் செத்து விழுந்தார்களே, அவர்களுடைய கால்கள் தான் நம்முடைய சுதந்திர சக்கரத்தினுடைய ஆற கால்களாக அங்கே சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன. இந்த மண்ணிலே விழுந்த தியாக மலர்கள் வெறும் மலர்களாக விழுகவில்லை, தேசத்தின் விதைகளாக விழுந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டின் சுதந்திரத்தையும் நமக்கு காப்பாற்றி தந்திருக்கிறார்கள்.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2000

0: ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
1: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
2: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
1: ரெப்கோ ஹோம் பினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
2: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
1: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
2: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
1: அனைவரும் வாரியர். அனுமதி இலவசம்.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: கரூர்
0: மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
8: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
9: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
8: வழங்கிக் கொண்டிருக்கும் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.

0: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா.

0: கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
5: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம, பாத்திரம் கரிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
10: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
12: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
13: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
14: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
13: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.
15: கொடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
8: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
16: நமது மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்களின் நாட்டு பற்றை வளர்ப்பது கல்வியா, சமூகமா? காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்ற நடுவராக பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்கள்.
17: சுதந்திர பற்றை, நாட்டு பற்றை நமக்கு மிகுதியும் ஊட்டுவது கல்வியா, சமூகமா என்ற தலைப்பிலே நம்முடைய பேச்சாளர் இளைஞர்கள் நாட்டுப்பற்றோடு தேசப்பற்றோடு நாங்கள் இருக்கிறோம் இந்த தேசத்தை காப்பாற்ற என்று சொல்லி வந்திருக்கின்ற இளைஞர்களை இப்பொழுது பேச அழைத்து உங்கள் முன்னாலே

0: அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். கல்விதான் இந்த தேசத்திலே நாட்டுப்பற்றை வளர்க்கிறது சமூகத்தை விட என்று சொல்வதற்கு தட்சிணாமூர்த்தி 3ஆம் ஆண்டு இயந்திரவியல் மாணவர், அவரை பேச வரும்படி அன்போடு அழைக்கின்றேன்.
1: தாய் மண்ணை நேசிக்க கற்றுக் கொடுத்தால் அந்த இளைஞன் நாட்டை மாற்றுவான். தாய் மண்ணை நேசிக்க கற்றுக் கொடுத்தால் அந்த இளைஞன் நாட்டை மாற்றுவான். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், என் எதிரணியினருக்கும், என் மாணவ மாணவியருக்கும், இந்த சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நல் உள்ளங்களுக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கல்விதான் நாட்டுப்பற்றை வளர்க்கிறது என்ற அணியின் சார்பாக உறுதியாக நிற்க வந்துள்ளேன். இன்றைய சமூகத்தை வந்து நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இன்றைய சமூகம் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரோட்ல குப்பையை போட்டுட்டு போயிடுறாங்க, ஆனா அதை கவர்மெண்ட் தான் சுத்தம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. டிராபிக் லைட் வந்து ரெட் லைட் போட்டிருக்கு, ஆனா அதெல்லாம் கண்டுக்காம யாருமே பார்க்கல, நம்ம எதுக்கு நிக்கணும், நம்ம கிராஸ் பண்ணி போயிருவோம் அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இந்த நிலைமையில இருக்க ஒரு சமூகம் தான் நாட்டுப்பற்ற வளர்க்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது என்ன நியாயம்? ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அதுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, மொழி தெரியாது, ஏன் என்ன நாடுன்னு கூட தெரியாது. ஆனால் அதே குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போய் கையில் புத்தகத்தை கொடுத்து, இதான் மொழி, இதான் நாடு, இதான் பெருமை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தானே கல்வி, அதுதானே உண்மையான நாட்டுப்பற்று. எதிரணியினர் வந்து சமூகம்தான் பெருசு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஒரே ஒரு தலைமுறையினரை வந்து பள்ளிக்கூடமே இல்லாமல் வளர்த்து பாருங்க, அப்போ தெரியும் உண்மையான நிலை என்னன்னு. ஒரு ஆசிரியர் வந்து மாணவன்கிட்ட போய் கேட்குறாரு, உனக்கு நல்ல நிறைய நாட்டுப்பற்று இருக்கா அப்படின்னு. அந்த மாணவன் சொல்கிறான், நிறையவே இருக்குது சார் எனக்கு அப்படின்னு. அப்போ சரி, நாளை காலையில் 8 மணிக்கு சுதந்திர தின நிகழ்ச்சி இருக்குது, எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் வேணால் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணட்டுமா சார் அப்படின்னு. இந்த நிலைமைக்கு மாறக்கூடும். ஒருவேளை பள்ளிகள் இல்லாமல் போனால் இதான் நிலைமை. நம்ம ஊரில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். இதில் சமூகங்கிறது எங்கே இருக்குது? குரு தான் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் கற்றுத்தர ஒரு மிகப்பெரிய வழி. அதே மாதிரி கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து இன்னொரு பழமொழியில் அழகாக சொல்லியிருப்பாங்க, இளமையில் கல், இளமையில் கல். அதை ஏன் இளமையில் கல்னு சொல்லணும், ஏன் வயசானதுக்கப்புறம் கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கலாம்ல? அதெல்லாம் கிடையாது. சின்ன வயசில் நம்ம மனசில் பதிய வைக்கிற ஒரு விஷயம் இருக்கே, அதை எப்பயுமே மாற்றவே முடியாத ஒன்று. அதனால தான் பள்ளிக்கூடத்தில் இருந்தே நாட்டுப்பற்றையும் வரலாறையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துறாங்க. நம்ம தமிழில் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, தமிழா தமிழ்

என்றும் சொல்லட. இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு ஏற்படுற அந்த உணர்வு இருக்கே, அதை சொல்லி கொடுத்தது எது? கல்வி தான். இந்த பாட்டுக்கான அர்த்தத்தை புரிய வச்சு நமக்கு இந்த நாட்டுப்பற்றை வளர்க்க வச்சது எது? கல்வி தான். காந்தியடிகள் யாருன்னும், பகத்சிங்கை சிரித்தபடியே தூக்கு கயிற்றுக்கு முத்தமிட்டாருன்னும், நேதாஜியே எனக்கு ரத்தம் கொடுங்கள்னு எல்லாரையும் அழைச்சாருன்னும், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாருன்னும் நமக்கு சொல்லி கொடுத்தது கல்வி தான். எதிரணியினர் வந்து சமூகம்தான் பெருசுன்னு பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், சமூகங்கிறது யாரு? அவங்களும் ஒரு காலத்தில் வகுப்பறையில் அமர்ந்து பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தானே. இவ்வளோ தூரம் நாட்டுப்பட்சம்லாம் பேசியாச்சு, முதல் நாட்டுப்பட்சங்கிறது என்ன, என்னவா இருக்கக்கூடும்? நாட்டுப்பட்சங்கிறது காஷ்மீரில் போய் துப்பாக்கி பிடிச்சி நிற்கிறது மட்டும் கிடையாது. சாலை விதிகளை பின்பற்றதும் நாட்டுப்பற்று தான், ரோட்டில் குப்பை போடாமல் இருக்கிறதும் நாட்டுப்பற்று தான், உரிமையாக போய் வாக்களிக்கிறதும் நாட்டுப்பற்று தான், பெண்களை மதிக்கிறதும் நாட்டுப்பற்று தான். இது எல்லாத்தையும் முறையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எது? கல்வி தானே. நாட்டுப்பற்றை உருவாக்க துப்பாக்கி தேவை கிடையாது. ஒரு நல்ல புத்தகம் போதும், ஒரு நல்ல ஆசிரியர் போதும், ஒரு நல்ல பள்ளிக்கூடம் போதும், ஒரு சிறந்த கல்வி போதும். இதுவே நமக்கு நாட்டுப்பற்றை வளர்க்கும். நான் சின்ன வயசுல வந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கேன் தொலைக்காட்சியில், மானம் வீரம் கல்வி காத்த ஞான பூமி இந்தியா அப்படின்னு சொல்லி வரும். இந்த பாடல் வரிகள் வந்து முடிஞ்ச உடனே அடுத்த தொலைக்காட்சியில் வர்ற சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியிலிருந்து மாணவர்கள்லாம் வந்து வெளியில் வருவாங்க, ஓடி வருவாங்க. சில பள்ளி மாணவர்கள் வந்து பரேடு பண்ணிட்டு இருப்பாங்க, சில இளைஞர்கள் வந்து வேலை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. ஏன் அவங்கள காட்டணும்? ஏன் ஒரு சமூகத்தை காமிச்சிருக்கலாமே? இந்த இடத்துல மானம் வீரம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கும் போது கல்வி கூடத்தை வந்து பெரிய பெருசாக மிகைப்படுத்தி காட்டணும். ஏன்? ஏன்னா கல்வி தான் நாட்டுப்பற்றை வளர்க்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி நாளை அண்டமாளும் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் எழுதியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே

0: அடிப்படையா இருக்கிறது எது? கல்வி மட்டும்தான். இன்றைய வகுப்பறையில் தான் நாளை இந்தியா உருவாகுது. இன்றைய வகுப்பறையில் தான் நாளை இந்தியா உருவாகுது. இதை யாருனாலும் மறுக்க முடியாது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், சமூகன்றது ஒரு கண்ணாடி மாதிரி, ஆனால் கல்விங்கிறது ஒரு சிற்பி மாதிரி. சமூகம் நம்மளை அப்படியே பிரதிபலிக்க தான் செய்யுமே தவிர நம்ம எந்த விதத்திலையும் உயர்த்தாது. ஆனால் கல்விங்கிறது ஒரு சிற்பி மாதிரி நம்மளை செதுக்கி ஒரு நல்ல மாணவனாக உருவாக்கி ஒரு நல்ல குடிமகனாக மாற்றும். எனவே கல்வி தான் நாட்டுப்பற்ற வளர்க்குது அப்படின்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
1: தட்சிணாமூர்த்தி ரொம்ப அழகான ஒரு துவக்கத்தை தொடங்கியிருக்காரு, அருமையான செய்தியெல்லாம் சொன்னார். ஒரு செய்தி, கன்ஃபியூஷியஸ் ஒருத்தர் இருந்தால் தெரியுமா உங்களுக்கு? சீனாவில் பெரிய தத்துவ ஞானி. அவர் அங்கே இருக்க சீனக்காரங்களுக்கு சொன்னார், சீனர்களே இந்த பிறவியிலே புண்ணியம் செய்யுங்கள். எதுக்கு? அப்போ தான் அடுத்த பிறவியில் நீங்கள் இந்தியர்களாக பிறக்க முடியும். எதுக்குங்க? சீனாக்காரனுக்கு கன்ஃபியூஷன் சொன்னது, இந்த பிறவியிலே புண்ணியம் செய்யுங்கள், அப்போ தான் நீங்கள் அடுத்த பிறவியில் இந்தியர்களாக பிறக்க முடியும், இந்தியர்களாக பிறந்தால்தான் நீங்கள் முக்தி அடைய முடியும் என்று வெளிநாட்டுக்காரன் கூட போற்றுகிறான் என்ற செய்தியை வரலாற்று பாட புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது இல்லையா? அப்போ கல்விதான் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறார்.
2: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13-17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: வழங்கிய சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ
2: வழங்கும் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1949

0: மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
2: ISI நம்பிக்கையின் முத்திரை,
1: ISI பாதுகாப்பின் முத்திரை,
2: ISI தரத்தின் முத்திரை.
1: ISI முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
2: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
1: போன் 044-22-541-442, 044-22-541-216.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா?
4: வெளியே சமூகம் தானே நம்ம கூட இருக்கு. அந்த சமூகம் தான் நமக்கு நாட்டுப்பற்றை சொல்லி தருகிறது என்று சொல்வதற்கு மோனீஸ்வரி 3rd ஆண்டு. வாங்க.
5: அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். முத்து வளைகின்ற 3 வளால் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் என்றும் இளமையுடன் இருக்கும் தமிழன்னைக்கும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களுக்கும், எதிரணியில் அமர்ந்திருக்கும் அறிவாற்றல் மிக்க நண்பர்களுக்கும், அன்பிற்குரிய பார்வையாளர்களுக்கும் சமூகத்தின் முதல் குரல் வணக்கம். என்னுடன் கருத்துக்கு போரில் களம் காண வந்திருக்கும் அன்பு எதிரணியினரே, முதலில் ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்வி ரொம்ப முக்கியம்தான், ஆனா கல்வி மட்டும் இருந்தா போதுமா? கல்வி மட்டும் இருந்தா போதுமா நடுவர் அவர்களே? அதனாலதான் நடுவர் அவர்களே நாங்க சொல்றோம், சமையல் புத்தகத்தை படிச்சா சாப்பாடு தயாராயிடுமா? அடுப்புல வச்சு சமைக்க வேண்டாங்களா? 3 வேளையா சாப்பாடு சரியே ஆயிடுமா?
4: நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நடுவர் தான், நீதிபதி தான், வக்கீல்களை பார்த்து கேள்வி கேட்கணும். பேசுறவங்க நீதிபதியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது.
5: எனக்கே சந்தேகமா இருக்கு நடுவர் அவர்களே.
4: படிச்சு படிச்சு கேள்வி கேட்டு பழகிட்டீங்க.
5: கல்விதான் எல்லாமே, புத்தகம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எதிரணியருக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. சமையல் புத்தகத்தை படிச்சா 3 வேளை சாப்பாடு தயாராகிடுமா?
4: ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது இல்ல, சரியா தான் கேட்டிருக்கீங்க.
5: அதே மாதிரிதான் நாங்களும் சொல்றோம், புத்தகத்தை படிச்சா மட்டும் போதாது, வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இந்த சமூகம் தான். எதிரணி நண்பர் வந்துட்டு ரொம்ப அழகா ஒரு பாடலை பாடினாரு. அந்த திரைப்பட பாடலை அவர் முழுமையா கேட்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த பாடல்ல ஒரு வரி இருக்கு, இனம் மாறலாம் குணம் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. குணம்ன்ற வார்த்தைய அவரும் பயன்படுத்தி பேசினாரு. குணம்னா என்னங்க? ஒரு குழந்தை பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடியே சமூகத்தை பார்த்துதான் வளருது. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி பேசுறாங்க, அக்கம் பக்கம் எப்படி நடக்கிறாங்க, பெரியவங்க யாருக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுறாங்க, அவங்களுக்கு யாரு மரியாதை கொடுத்து பேசுறாங்க, நண்பர்கள் எப்படி நம்ம கிட்ட பழகுறாங்க, இது எல்லாம் பார்த்துதாங்க சமூகத்துல வளர்றாங்க குழந்தைங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி கேக்குறேன். புத்தகத்துல எல்லாமே இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, சரி. புத்தகத்துல இருக்கிற மாதிரிதான் இன்றைய இளைஞர்கள் நாட்டுப்பற்ற கடைபிடிக்கிறாங்களா? புத்தகத்துல அதிகாலையில எந்திரின்னு கூட தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? அலாரத்தை பார்த்து நீயும் தூங்கு நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போர்வைக்குள்ள போயிடுறீங்களா? அதே மாதிரி நீங்க எப்படி சொல்றீங்க, புத்தகத்துல படிச்சிட்டோம்னா நாட்டுப்பற்று வளர்ந்துரும், புத்தகத்தை படிச்சிட்டோம்னா எல்லா இளைஞர்களுக்கும் நாட்டுப்பற்று வந்துரும், குழந்தைகளுக்கு சமூகத்தை தாண்டி பள்ளிக்கூடத்துல விட்டுட்டோம்னா அவங்களுக்கு எல்லா நாட்டுப்பற்றும் வந்துரும் நீங்க சொல்றீங்க. சரி, எல்லாத்தையும் ஒத்துக்கலாம். ஆனா இன்றைய காலையில ஒரு பையன், ஒரு நல்ல இளைஞன் காலையில எந்திரிக்கும் போது சூரியனை பாக்கிறதுக்கு முன்னாடி போன்ல அவன் ஆளு மெசேஜ் பண்ணிருக்கா இல்லையா, குட் மார்னிங் நமக்கு வந்திருக்கா இல்லையா, இதுதான் அவனோட பிரச்சனை. இதுல எங்கங்க நாட்டுப்பற்று இருக்கு?
4: இது நம்மாளு அப்படியா?
5: இதுல எங்கங்க நாட்டுப்பற்று இருக்கு? வாழ்க்கையில இருக்கணுங்க நாட்டுப்பற்று. அப்புறம் ஒரு சாங் சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதையே வச்சுக்கோங்க. ஒழுக்கம் தான் எல்லாமே சொல்லி கொடுக்குது. கல்வி வந்து ஒழுக்கம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கல்விக்கே ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் தான். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னா, ஒரு மனிதன் ஒழுக்கம் தான் இந்த சமூகத்துல ரொம்ப முக்கியம். நல்ல சமூகத்துல வாழ்ற இளைஞர்

0: நல்ல பண்புகளையும் பொறுப்புணர்வுகளையும் தான் கத்துக்கிறான். சிவாஜியோட படத்துல ஒரு பாடல் வரும், நான் முத்துக்குமரன் அவர்கள் எழுதின பாடல். அந்த பாடல்ல ஒரு வரி இருக்கு, பாடுறேன் கேளுங்க. இலையாடு மேல உள்ள பாசம் ரேஷன் கார்டு செக்க சொல்லி கேக்கும். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு திரைப்பட பாடல் தான், இதை படிக்கிறதுக்கும் கல்வி அறிவு வேணும்னு சொல்லிட்டு எதிரினர் சொல்லுவாங்க. ஆனா சக மனிதர்களை நேசிக்கணும்னு மட்டும்தான் கல்வி சொல்லி கொடுத்துருக்கதே தவிர, பிற உயிர்களையும் மதிக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த சமூகம் தானே. புக்கு புக்கு புக்கு எல்லாமே புத்தகம், எல்லாமே இந்த புத்தகத்துல இருந்தா புத்தகம் படிச்சா எல்லாமே சரியாயிரும் சொல்றாங்க. புத்தக இந்த வரலாறு, சுதந்திர தியாகிகள் எல்லாத்தையும் நாங்க வந்து புத்தகத்துல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த புத்தகம் யார் எழுதுனா, யாருக்காச்சும் இங்க தெரியுமா அந்த புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்ட்டு? அந்த புத்தகம் ஒரு மனிதர் எழுதியிருப்பாரு. அவர் அவர் வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சோ, கஷ்டம் நஷ்டம், அவரோட நன்மைகள் தீமைகள், இது எல்லாத்தையும் அனுசரிச்சு எல்லாத்தையும் அனுபவப்பட்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை எழுத அவருக்கு ஊடுகோலா இருந்தது ஒரு சமூகம் தான். சமூகத்தை வச்சுதான் இப்போ இன்றைய காலத்துல பள்ளிகள்ல புத்தகமே வந்திருக்குன்றத நான் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தமிழர் பெருமையை எடுத்து காட்டியிருக்காரு கணியன் பூங்குன்றன். ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லிட்டு. வேற்றுமைகளை பார்ப்பது கல்வி இல்லைங்க, எல்லாரையும் உறவாக நினைச்சு பார்ப்பது தான் கல்வி. அதை இந்த சமூகம் தான் எங்களுக்கு கத்து கொடுக்குது.
1: மோனீஸ்வரி, ஈஸ்வரினாலே தலைவின்னு பொருள். ஒரு தலைவிக்கே உரிய முறையில் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே கல்வி அவங்க சொல்றப்ப, கல்விக்கு ஒரு எல்லை கோடு, ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள அது முடிஞ்சு போகுது இல்லைங்களா. சமூகம் தான் நமக்கு நாட்டுப்பற்றை சொல்லி கொடுக்கறது என்று சொல்லி ஒரு அருமையான செய்தி சொன்னாங்க. இளைஞர்களுக்கெல்லாம் ஓ நாடுன்னா உங்களை நாட்டுப்பற்றோடு இருக்கணியா, நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணணும்யா, பிள்ளை குட்டியெல்லாம் பெருசு இல்லை நாடு பெருசு என்று சொல்லி கொடுத்தது எது, சமூகம், திரைப்படம். அப்படி ஒரு ஆழமான செய்தியை மோனீஸ்வரி வச்சிருக்காங்க.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
5: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
6: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வசந்தன்கோ வழங்கிக் கொண்டிருக்கும் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.

0: Wait.
1: ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: ஒரு நல்ல CFL லாம்ப் கொடுங்க.
3: இந்தாங்க,
2: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
3: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர், அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
2: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியை வழங்குவோர். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.
5: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்ற நடுவராக பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்கள்.
6: பேராசிரியர் பிரித்தி வர்றாங்க. அனைவருக்கும்
7: சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதாவது, நான் முதல்ல ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு 10 நிமிஷம் பேசி இருப்பாங்க இல்லையா, இதுக்கப்புறமும் பேச போறாங்க. சமூகம் தான் தேசப்பற்ற வளர்க்குதுன்னு இந்த 10 நிமிஷம் பேசுறதுக்கே 2 நாளா படிச்சாங்க. தேசப்பெற்ற வளர்ப்பது சமூகம் தான் அப்படின்னு 2 நாளா படிச்சவங்க எப்படி அந்த கல்வி இல்லாமையே அந்த தேசப்பற்ற இளைஞர்கள் மனதுல வளர்த்துருவாங்களா? வாய்ப்பே இல்லை.
6: சொல்லி கொடுத்தது கல்வி நிறுவனம். அதை வச்சுதான் இவங்க செய்தித்தாள் பார்த்தாங்க.
7: ஆமாங்க சார்.
6: இல்லாட்டி வீட்டுல உட்காந்து மாடுல மேய்ச்சிட்டு இருக்கணும்.
7: 10 நிமிஷத்துக்கே 2 நாள் படிச்சவங்க. சரியா, தம்பி சொன்னாரு தட்சிணாமூர்த்தி பள்ளியிலேயே விதைக்கப்படுது அப்படின்னு. வரலாறு அப்படின்னு ஒரு பாடம் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஹிஸ்டரி, கரெக்டா? ஹிஸ்டரி எல்லாருமே படிச்சிருப்போம். அதை படிக்கலனா மன்னராட்சியில தொடங்கி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள வந்து அது பிரிட்டிஷ் ஆட்சியா மாறி அவன் பண்ண அனைத்து சதிகளையும் மீறி போராடி நம்ம நாட்டை மீட்டெடுத்து மக்கள் கையில கொடுத்த வரலாறை எந்த சமூகம் சொல்லி கொடுத்துருக்கோ சொல்லுங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாம் எனக்கு யாரும் சொல்லி தரல. அப்போ அந்த ஹிஸ்டரிங்கிற சப்ஜெக்ட்ல

நீ படிச்ச வரலாறு தான் உனக்கு தேசப்பற்ற விதைக்கும். அதே மாதிரி தேசப்பற்று அப்படின்னா என்னப்பா, பார்டர்ல போய் துப்பாக்கியோட நிக்கிறதா? நிச்சயமா இல்ல. நம் தேசத்தினுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்காக நான் என்ன பண்ணேங்கிறதும் ஒரு தேசப்பற்று தான். தேசத்தினுடைய ஒற்றுமை, அந்த ஒற்றுமையை காக்கவும் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான். எனக்கு ஒரு சந்தேகம், தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையாம நம்ம தேசம் வளர்ந்துருமா? வாய்ப்பே இல்லை, கரெக்டா? பொருளாதார வளராம நம்ம நாடு வளருமா என்ன? நிச்சயம் இல்லை. அந்த பொருளாதாரம் கல்வியும் கல்வியின் வழி வளர்ந்த டெக்னாலஜியும் இல்லாம பொருளாதாரம் வளருமா? வளராது. அப்போ மைய புள்ளி என்ன? கல்வி தானே. அப்ப அந்த கல்வி விதைக்காது வளர்க்காதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? என் நாட்டின், என் தேசத்தின் வளர்ச்சிக்காக நான் செய்த செயல் அப்படின்னு ஒரு மாணவன், ஒரு இளைஞன் இந்த சமூகத்துக்கு செய்யறான் அப்படின்னா அதுவும் ஒரு தேசப்பற்று தான். அதை எப்படி மறுக்க முடியும்? அதை எப்படி கல்வி தேவையில்லை, கல்வி வளர்க்காதுன்னு நம்ம சொல்ல முடியும்? ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி பேசாம எந்த பட்டிமன்றமும் நிறைவு பெற்றதே கிடையாது. இந்த பட்டிமன்றமும் விதிவிலக்கல்ல. அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் அவர் முதல்ல ஒரு சயின்டிஸ்ட், அவருடைய கல்வி கொடுத்த பெயர் அது. அவர் ஒரு சயின்டிஸ்டா தான் முதல்ல நமக்கு தெரியும். அப்போ அங்கேயும் நம் தேசத்தின் வளர்ச்சியிலையும் நமக்கு கல்வி தான் தேவைப்படுது. ரெண்டாவது, தேசத்தின் ஒற்றுமைன்னு நம்ம சொல்றோம். பிற நாடெல்லாம் நம்ம இந்தியாவை பார்த்து பொறாமப்படுற விஷயம் என்னவா இருக்க முடியும்? எப்படி இவனுங்க இத்தனை மொழி, இத்தனை இனம், இத்தனை ஜாதி, இத்தனை மதங்கள் இருந்தும் இவங்க எப்படி ஒற்றுமையா இருக்காங்க? அந்த ஒற்றுமை எங்க வளர்க்கப்படுது? உன் புத்தகத்துல முதல் வரியில தீண்டாமை ஒரு குற்றம்னு நீ படிச்சிருப்ப, கரெக்டா? உன்னோட 5 வயசுல உன் வகுப்பறையில உன் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது தீண்டாமை ஒரு குற்றம். அததான் இன்னைக்கு நாம யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்றோம். என் கூட இருக்கிறவன், என் பக்கத்துல இருக்கிறவன், ஒன்னு என் நண்பன், இல்ல என் கிளாஸ்மேட், ஸ்கூல்மேட், காலேஜ்மேட், கூட வேலை பார்க்கறவன் கொலீக், இதை தாண்டி எனக்கு அவனோட மதம், இனம், மொழி இதெல்லாம் தேவையா என்ன? நிச்சயமா இல்ல. அப்ப இதை எனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? என் கல்வி தான். ஆனா இந்த சமூகம் என்ன சொல்லி தருதுங்கிறத நான் உங்க சாய்ஸ்க்கே விட்டுறேன். ரெண்டாவது, பெருந்தலைவர்கள்லாம் இருக்காரு, திரு காமராஜர் அவர்களையே எடுத்துக்கோமே, அவரு படிக்கல, ஆனா அவரு கொடுத்த முக்கியத்துவமே எதுக்குதான்? கல்விக்கு தான். ஏன்? ஏன்னா பல இடங்கள்ல, பல விஷயங்கள்ல நம்ம சமூகம் தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த தோல்வியை சரி பண்ணணும்னா அது கல்வியால மட்டும்தான் முடியும்னு அவரு ஆணித்தனமா நம்பினார். அதன் விளைவுதான் பெருந்தலைவர்கள், அறிஞர்கள் அனைவரும் முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு? கல்விக்கு. இல்லைன்னு வைய நம்ம நாடு என்னவா இருக்கும் தெரியுமா? லிட்ரஸி ரேட், படிப்பறிவு குறைவா இருக்கிற நாட்டிலையும் தேசப்பற்று இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அங்க அதே தேசப்பற்றுங்கிற பேர்ல துப்பாக்கியோட தீவிரவாதிகளா சுத்துறான். ஆனா கம்பேரிட்டிவ்லி, அதாவது ஒப்பிடும் போது, அதே படிப்பறிவுல அதிகமுள்ள நம்ம இந்தியால, நம்ம தேசத்துல தேசப்பற்றுங்கிற பேர்ல அதே துப்பாக்கியை ஏந்தி எல்லையில நம் ராணுவ வீரர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. அப்போ தேசப்பற்றுங்கிறது ஒண்ணுதான், ஆனா அதை நீ எப்படி வழிநடத்தி செல்றேங்கிறத உனக்கு சொல்லக்கூடியது கல்வியால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி சொல்றாங்க, சமூகத்தோட இணைஞ்சு பேரிடர் காலங்கள்லாம் நம் இளைஞர்கள் முன்வந்து சமூகத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்கன்னு. கரெக்டு தான், ஒத்துக்கிற. சென்னை ஃப்ளட்டில் நான் பார்த்தேன் இல்லையா, அதை வச்சு படம் கூட வந்தது. இளைஞர்கள் ஓடி வந்து அந்த ஃப்ளட்டில் மக்களுக்காக உதவி பண்றதையும், மாடுகளை காப்பாத்துறதையும், கால்நடைகளுக்கு உதவி பண்றதையும், மக்களுக்கு உதவி பண்றதையும் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இது எங்கிருந்துப்பா வந்துருச்சுக்கும்? திடீர்னு ஒரு நாள் அவன் போய் ஹெல்ப் பண்றேன்னு போயிடுவானா? ஒன்றும் இல்லை, சிலிண்டர் காரருக்கு 40 ரூபா சில்லறை கொடுக்கணும், என் புள்ளைட் நான் கேட்கற சாமி சில்லறை இருந்தால் குடுசாமி இல்லை அப்படின்னு கொடுத்துருவா. 40 ரூபா கொடுத்தாலே 4 நாள் ரிமைண்டர் போடுவா. ஆனால் ஒரு நாள் உண்டியில் தூக்கிட்டு போறா, பேக்கில் வைக்கிறா. ஏ என்னடி என்ன இத்தனை உண்டியில் தூக்கிட்டு எங்கடி போற அப்படின்னா அவ சொல்றா, இல்லைம்மா லேண்ட்ஸ்லைடாமா? என்னது லேண்ட்ஸ்லைடு? வயநாட்டில் நடந்தது, யாராலும் மறக்க முடியாது இல்லையா? வயநாட்ல லேண்ட்ஸ்லைடா மாமா, மக்கள் அனைவரும் ரொம்ப சிரமப்படுறாங்க, உங்களால முடிஞ்சதை டொனேஷனா கொடுங்க அப்படின்னு எங்க கிளாஸ் மிஸ் கேட்டாங்கம்மா. நான் அதனால என்னோட உண்டியலை கொண்டு போய் கொடுக்கறேன் அப்படின்னா. இது தேசப்பற்று. இது எங்க விதைக்கப்படுது? ஒரு 8 வயசு குழந்தைக்கு பக்கத்து ஸ்டேட்ல என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக பெத்த தாய்க்கு கொடுக்காத 40 ரூபா அதை என்

0: தேசத்துக்காக என் பக்கத்து நாட்டு மக்களுக்காக ஸ்டேட் மக்களுக்கு நான் கொடுக்கறேன்னு அவ கொண்டு போறா. அப்போ அந்த 8 வயசுல கொண்டு போய் கொடுத்ததுதான் என் தேசத்துக்கு அவ கொடுத்ததுதான். நாளைக்கு அவளோட 20 வயசுல ஒரு பேரிடர் காலங்கள்ல அவ போய் முன்னாடி நிப்பா, என் மக்கள் கஷ்டப்படுறாங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்னு அவ நிப்பா. அதனால எங்கேயும் மையப்புள்ளியை யாரும் மறக்க கூடாதுங்கிறதுதான் இங்க நான் சொல்றேன். ரெண்டாவது ஒத்துக்கிறேன், சமூகம் வந்து தேசப்பற்று உணர்ச்சிய விதைக்குது. அது படங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் முன்னாடி வந்த எதிரணி மாணவி வந்து சொன்னாங்க, ஒத்துக்கிறேன், தேசப்பற்ற காமிச்சிருக்காங்க, அந்த உணர்ச்சிகளை வளர்த்திருக்காங்க. ஆனா உணர்ச்சியின் விளைவு என்னதா தான் இருக்கும், ஆபத்தா தான் இருக்கும். சொல்லுவாங்களா, உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவை எடுக்காதன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கியா? வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, உன் ஆசிரியர் சொல்லுவாங்க, எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் அத புரிதலின்படி எடு, புரிஞ்சு எடு, பகுத்தறிஞ்சு எடு. அதனால தேசப்பற்றுங்கிறது உணர்ச்சி மட்டுமே அல்ல, அது ஒரு பொறுப்புணர்ச்சி, அது ஒரு புரிதல், அது ஒரு கடமை. இதையெல்லாம் கத்துத்தரதுதான் கல்வி. ஆகவே தேசப்பற்றை இளைஞர்களின் மத்தியில் வளர்ப்பது கல்வி மட்டுமே என்பதை ஆணித்தனமாக கூறி என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: கல்விக்கு நான் கேரண்டி அப்படின்னு பிரித்தி ரொம்ப அழகா ஆழமான செய்திகளோட நல்ல செய்திகளை நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க விதைக்கிற தேசபக்தி என்னைக்கு இருக்கும், முத முத தேச கொடி எப்ப பாக்குறோம், எல்கேஜி வந்த உடனே ஓ சுதந்திர தினம் குடியரசு நாள் அப்படின்னு தேசிய கொடியவே இங்கே தானே முத முத குத்துறோம். ஆனால் நீங்கள் சொல்லுகிற திரைப்படம் என்ன செய்யுது, உண்மையான தேசபக்தை நாட்டுப்பற்ற யார் சொல்லிக் கொடுக்குறா, எங்களுடைய கல்வியும் கல்வி நிறுவனம் தான் சொல்லிக் கொடுக்குது, பெருந்தலைவர் காமராஜர். அதனால்தான் கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்தான்னு ஒரு ஆழமான செய்தி சொன்னாங்க.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் வசந்தன்கோ
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர் எளிய தவணை முறை வசதி தரம் நம்பிக்கை வசந்தன்கோ
0: வழங்கிய சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
2: இனியும் தொடர்ந்து கேட்கலாம் சுதந்திர தின பட்டிமன்றம் செய்தி சுருக்கத்திற்கு பிறகு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 30

திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதல் முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீரம் முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில், ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. கல்லேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பந்தலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்ற நடுவராக பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்கள்.
1: அண்மையில் ஒரு 5 ஆண்டுக்கு மேலே ஒரு சம்பவம் நடந்தது நினைவு இருக்கா? கைத்தறி நெசவாளர்கள்லாம் கஞ்சி காய்ச்சி குடிக்கிற நிலைமை. அப்போ கல்லூரி மாணவர்கள், கல்லூரி இளைஞர்கள், கல்லூரி மாணவிகள்லாம் ஒவ்வொரு கல்லூரியிலையும் வாரம் ஒரு நாள் கைத்தறி சேலை அணிவோம், கைத்தறி வேட்டி கட்டுவோம் என்று ஆதரித்ததினாலே கைத்தறி தொழிலாளர்கள் காப்பாற்றப்பட்டாங்களே, அந்த இந்திய மக்களுக்கு உதவுகிற நாட்டுப்பற்றை எது கொடுத்தது? கல்வி கொடுத்தது, கல்வி நிறுவனம் கொடுத்தது. அதனால என் மனிதர் ரோகம் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ நான் பாரதி? அப்போ அந்த துடிப்பு யாருக்கு வந்துச்சு? கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தானே வந்துச்சு. அப்போ கல்வி தான் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சாதாரண ஆள் இல்லை, பேராசிரியர் பிரித்தி சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்வதற்கு இன்னொரு பேராசிரியர் தானே வரணும். மாணவர்னா அவங்க அரண்டு போவாங்கல்ல, ஆகையால பதில் சொல்வதற்கு பனிதா மேரி.
2: நான் பிறக்கும் முன்பே என் பெயரை தன் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருந்தவர் இறைவன். அந்த இறைவன் நாமம் வணங்கி என் உரையை துவங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வைரமுத்துவின் மறு உருவமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, அரிச்சந்திரன் பரம்பரையில் இருந்து வந்த மினி வைரமுத்து மாதிரியே இருக்கீங்க நடுவர் அவர்களே.
1: ஒன்னு சொல்லிருந்த குருதா பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு.
2: அரிச்சந்திரன் பரம்பரையிலிருந்து வந்த என் அணி விகடகவிக்களே, அண்ட புழுக ஆகாச புழுகர்களின் பெயரன்களும் பேத்திகளுமான எதிரணி பொய்யர்களே,
1: அடுத்த அரசியல் கட்சியில் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி காத்திருக்கு.
2: நன்றி. உச்சி முதல்

உள்ளங்கால் வரை நாட்டுப்பற்றால் பெருகிக் கொண்டிருக்கும் என் ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியின் மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகெங்கிலும் வாழும் அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் கோடை எஃப்எம் வழியாக சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை கூறி என் உரையை துவங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.

0: தேசமே, தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம்.
1: அம்மா, நான் குயிலை பார்த்திருக்கேன், கூவி பார்த்தது இல்ல. குயில் கருப்பா இருக்குங்கறத நான் ஒத்துக்கிறேன். குயில் மாதிரியே பாடுறீங்க.
0: நடுவரவர்களே, இந்த பாடல்கள் எதுவும் எந்த பாட புத்தகத்திலிருந்தும் எடுக்கப்பட்டவை இல்லை. இவையெல்லாம் திரைப்படங்கள் வாயிலாக இந்த சமூகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததால் பாட்டை கேட்டவுடனே கை தட்டினால அவ்வளவு நாட்டு பற்றி ஊறி இருக்கு எங்கள் பொறியியல் கல்லூரி மாணவர்களிடையே. எனக்கு முன்னாடி பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிற பிரீத்தி மேம் வந்து,
1: பிரீத்தா மேடம், ஐஸ் வைக்கிறது தப்பு இல்ல, ஐஸ்ல வச்சிடக்கூடாது.
0: உண்மையை சொன்ன நடுவர்களே,
1: எவ்வளவு பெரிய மனுஷன், பொய்யா சொல்ல முடியா?
0: அதான், எனக்கு முன்னாடி பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிற பிரீத்தி மேம் ரொம்ப அருமையா பேசினாங்க. நான் கூட அந்த கூட்டணியில இருந்து இங்க வந்து உட்கார்ந்துடலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு பேசினாங்க. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் நான் கூட நினைச்ச திருக்குறளை கூட மாத்தி எழுதிடலாம். குழல் இனிது யாழ் இனிது என்பவர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்களது திருத்தி, குழல் இனிது யாழ் இனிது என்பவர் பிரீத்தியின் சொல் கேளாதவர் அப்படின்னு எழுதிடலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரியே கரெக்டா கரெக்டான்னு பேசினாங்க. கரெக்டா
1: வாழைப்பழத்துல ஊசி ஏத்தினா பரவாயில்ல, போன ஊசி ஏத்தினாங்க.
0: ஆமா நடுவரவர்களே, அதாவது இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எங்க பாட புத்தகத்துல எல்லாம் முதல் பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னா, தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஐயோ, நடுவரவர்களே, நான்லாம் 90s கிட்ஸ். கார்கில் போரிலும் குஜராத் பூகம்பத்திலும் சுனாமியும் நடந்த பொழுது எங்கள் இளைஞன் ஓடி சென்று உதவினானே. இனம் மதம் மொழி எந்த பிரிவினையும் இல்லாமல் ஓடி சென்று யார் என்று பாராமல் உதவினானே. அந்த சமூகத்தை பார்த்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு எங்க மாணவர்கள் நாட்டுப்பற்றுடைய மாணவர்களாக இருக்கிறார்கள். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது நாங்க கட்ட பொம்மனை நேர்ல பார்த்தது இல்ல, வாவுசிய நேர்ல பார்த்தது இல்ல, நாங்க அதே மாதிரி மகாத்மா காந்திய நேர்ல பார்த்தது இல்ல. இவை எல்லாவற்றையும் நாங்க நேர்ல பார்க்கலையேன்னு வருத்தப்பட்டோம். அப்படி வருத்தப்பட்டதெல்லாம் எங்களுக்கு தீர்வு அமைஞ்சது எது தெரியுமா? கட்ட பொம்மன் படம் பார்த்தோம், வாவு சிதம்பரனார திரைப்படத்துல பார்த்தோம், திருப்பூர் குமரன திரைப்படத்துல பார்த்தோம். அப்ப கட்டபொம்மன் பேசினார், வான பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழதி வாழ் உழவனுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அல்லது அங்கே கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ எனக்கு மாமனா மச்சானா அப்படின்னு முடிச்சாருல. கிழக்கிந்திய கம்பெனி பத்தி படித்தோம், ஆங்கிலேயர்கள் எங்களை எவ்வளவு அடிமைப்படுத்தினார்கள் என்பதை பத்தி படித்தோம். எதுக்கு படிச்சோம்? இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், 5 மார்க் கிடைக்கும், அதுக்குதான் படிச்சோம். அதனால எங்களுக்கு நாட்டு பற்றெல்லாம் ஏறல. நாட்டு பற்றி எப்ப ஏறிச்சு தெரியுமா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 நடந்த பொழுது அங்கள் இருந்த எங்கள் மக்கள் பட்ட துயரத்தை வழி வழியாக எங்கள் சமூகத்திற்கு சொன்னார்களே, அதன் மூலம் எங்களுக்கு நாட்டுப்பற்று வளர்ந்ததே தவிர 5 மதிப்பெண்ணால நாட்டுப்பற்று வளரல நடுவரவர்களே. அதாவது ஒருவேளை நீங்க சொல்ற வழிக்கே நான் வரேன், கல்விதான் நாட்டுப்பற்ற வளர்க்குதுன்னே வச்சுக்கோன்னு வைங்களேன். கல்வி நல்லா படிக்கிறான், இந்திய கவர்மெண்ட்ல ஸ்காலர்ஷிப் வாங்கி படிக்கிறான், இந்திய அரசாங்கத்தின் அத்தனை சலுகைகளையும் பெற்றுக் கொள்கிறான். படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறான். அப்போ ஒருவேளை கல்வி உங்களுக்கு நாட்டு பற்றி கொடுத்தது என்றால் நீங்க நாட்டுக்காக உழைக்கணும், கல்வி படி

0: விட்டு வெளிநாட்டுக்கு செல்கிறார்களே, அப்ப கல்வி எங்க நாட்டு பற்ற குடித்தது? எல்லாம் படிச்சவன், கல்வி அறிவு படிச்சவன், அவங்கள பத்தி தான் இவங்க நான் அவங்க தான் நாட்டு பற்ற வளர்ந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க.
1: படிச்சவன் பாவமும் சூதும் பண்ணுனா போவான் போவான் ஐயோன்னு போவானா பாரு.
0: ஆக நாட்டு பற்றை வளர்ப்பது சமூகம் தான். அப்துல் கலாமோட ஒரு வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். As a young citizen of India, armed with technology and love for my nation, I realize small aim is a crime. இந்தியாவில் அத்தனை வளங்களும் இருந்து கொண்டு, அத்தனை வளங்களையும், அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளையும், அத்தனை வசதி வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது இளைஞர்கள் ஒரு சிறிய குறிக்கோளோடு இருந்தார்கள் என்றால் அது குற்றம் என்கிறார். ஆக இப்படிப்பட்ட சமூகம், இப்படிப்பட்ட அப்துல் கலாமை பார்த்து நாங்கள் வளர்கிறோம். அதனால் தான் எங்கள் இளைஞர்கள் நாட்டுப்பற்றுடன் இருக்கிறார்கள். இறுதியாக மாணவர்களே, நீங்கள் அத்தனை பேரும் அதிக நாட்டுப்பற்று உடையவர்கள் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஆனால் நாட்டை பாதுகாக்க வேண்டியது, நாட்டை உலக அரங்கில் முன்னேற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே மாணவர்களாகிய நாம் இடைவரும் தடைகளை படிகளாக்கி, கவலையை காற்றோடாக்கி, அறிவை ஆயுதமாக்கி, சோம்பலை சாம்பலாக்கி, உழைப்பை உறுதுணையாக்கி முயற்சி செய்வோம். இந்திய நாட்டை வல்லரசாக்குவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நல்கி, இளைஞர்களின் வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது நாட்டுப்பற்றை வளர்ப்பது சமூகமே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நல்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: தொழில்முறை பேச்சாளரா எங்க கூட பட்டிமன்றத்துக்கு வர வேண்டியவங்க இங்க தப்பித்தவறி ஏதோ புயல் காத்து அடிச்ச மாதிரி இன்ஜினியரிங் கல்லூரியில வேலை பார்க்க வந்துட்டாங்க. ஒரு தொழில்முறை பேச்சாளரை போலவே அருமையா பேசினாங்க.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலமங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
10: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா August 14-15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
11: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
12: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
13: கோடை பண்பலை 100.5. இன்று நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியை வழங்குவோர். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13-17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
4: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
3: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
4: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள், காலை 11 மணி முதல் 8 மணி வரை, பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
3: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
4: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
3: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியை வழங்குவோர். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: பேராசிரியரும் பேராசிரியரும் முட்டுனாங்க. நாங்க அவங்ககிட்ட படிச்சாலும் சாதாரண ஆள் கிடையாது. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் என்று சொல்லி இப்பொழுது பேராசிரியர் பனிட்டா மேரிக்கு பதில் சொல்ல. நிஷா, நிஷான்னா என்ன தெரியுமாம்மா? இருட்டு, கருப்பு. இப்போ கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இப்போ பேச நிஷா.
2: கல்லில் ஒளி எழுப்பி கடலலையில் நடமாடி புல்லாங்குழல் வழியே புகந்து சுவையாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே, சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பால் ஆகி பேருரை நிகழ்த்த என் நாவல் நடம்பயின்றிருக்கும் நருந்தமிழே, உன்னை வணங்கி அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி என் விவாகத்தை தொடங்குகிறேன். இப்ப இருக்க இளைஞர்கிட்ட நாட்டுப்பற்ற வளர்க்கிறது சமூகமா கல்வியான்ற இந்த விவாகத்துல எதிரணியில பேசின எனது ஆசிரியர் மிகவும் அருமையா சொன்னாங்க, சமூகம் தான் எல்லாம் அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு போனாங்க. ஆனா அந்த சமூகம்
1: அழகா பேசினாங்க, அருமையா பேசினாங்க, பிரமாதமா பேசினாங்க, ஆனா உண்மையை மட்டும் பேசல.
2: ஆமாங்க ஐயா, அந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு மட்டும்தாங்க வருது. ஏன் தெரியுமா? ஒரு தெருவில் இருக்கிற 10 பொம்பளைங்க ஒரு இடத்துல சேர்ந்து என்ன பேசுவாங்க? நான் நேற்று இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன், இவன் இந்த கலர் புடவை கட்டிட்டு வந்தா, இவன் இவ்வளோ நகை போட்டிருந்தா, அவன் அத்தனை சொத்து சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு பேசுறாங்க. இல்லையா, இது எங்கிருந்து ஏன் சமூகத்தை சொல்லுது? சமூகத்தை நாட்டுப்பற்ற உருவாக்குதா? இல்லை வாட்ஸ்அப்பில் வர ஃபேக் நியூஸையும் மீம்ஸையும் ஃபார்வர்ட் பண்ணுற சமூகத்தை சொல்கிறீங்களா? எதிர்த்தரப்பு நண்பர்கள் சொல்ற சமுதாயத்தை நம்பினா நாட்டுப்பற்று வளருதோ இல்லையோ, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பட்டம் நம்ம கையில கண்டிப்பா இருக்குங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு உண்மையான நாட்டுப்பற்று என்னன்னு சொல்லித்தரது சமூகம் கிடையாது, அவன் உட்கார்ந்து படிக்கிற வகுப்பறை தாங்கய்யா. சரி, சமூகம் தான் எல்லான்னு எதிரணியில் இருக்கிறவங்க பேசினாங்க. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், சமூகம் என்ன டியூஷன் சென்டரா வச்சு நடத்துது, இல்ல 3 வேளையும் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்து அனுப்புதா?
1: இதுவரை செய்யணுமா?
2: பெத்தவங்க முதல்ல கொண்டு போய் விடுற இடமே பள்ளிக்கூடம் தான். அவன் நல்ல வாழ்க்கையில உயரணும்னு சொல்லி கொண்டு போய் விடுற இடம் பள்ளிக்கூடம் தான். சமூகம்ன்றது ஒரு வெற்றி மைதானம், வெறும் மைதானம் தான். அந்த மைதானத்துல நம்ம நாட்டோட கொடியை எப்படி ஏற்றணும், அதுக்கான ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு தேசபக்தியையும் நாட்டு பற்றையும் கத்துத்தரது கல்விக்கூடம் தானங்கய்யா. நானும் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருந்தேன், அப்போ 2 பேர் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுல இருக்கிற ஒரு ஆளு எல்லா ரீல்ஸையும் பார்த்து எல்லாத்துக்கும் லைக் போட்டு எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா பக்கத்துல இருந்தவர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு ரீல்ஸை பாக்குறாரு, மீதியெல்லாம் தள்ளுறாரு. ஒரு ரீல்ஸ் பாக்குறாரு, இப்போ 4 ரீல்ஸ் பாக்குறாருன்னா அதுல ஒரு ரீல்ஸை மட்டும் தான் பாக்குறாரு, மீதி எல்லாத்தையும் தள்ளுறாரு. அப்ப ஏன்னு யோசிச்சு பார்த்தா, எல்லாத்தையும் பார்த்தவன் படிக்காதவன், அந்த ஒரு ரீல்ஸை மட்டும் பார்த்து லைக் போட்டவன் படிச்சவன். இதுல இருந்து என்ன தெரியுது, சமூகம்ன்றது ஒரு யூடியூப் மாதிரி, அதுல எல்லாமே வரும். ஒரு இளைஞனுக்கு எது நல்லது தருன்றத வச்சுட்டு மீதி தீமைய தரத ஸ்கிப்பர் கொடுத்துட்டு போற மாதிரி போயிட்டே இருக்கணும். அந்த பகுத்தறிவை தந்தது கல்வி கூட தான்.
3: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
4: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும்.

0: இருக்கிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியை வழங்குவோர். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
3: நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே என்னோட தமிழ் புத்தகத்துல 2வது இயல நான் ஒரு பாட்டு படிச்சேன், பாரதியாரோட பாட்டு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்ற அந்த பாட்டு இப்ப வரைக்கும் நான் பாடும் போது என்னோட உடம்புல ஒரு உணர்வையும் தேசப்பற்றையும் என்னோட மனசுல ஆழமா விதைச்சிட்டு போயிருக்கு. சமூகம்ன்றது நல்லது கெட்டது எல்லாத்தையும் காட்டும், ஆனா சுயநலத்தை கடந்து தாய்நாட்டு நலன் எதுன்னு பிரித்து அறியும் உயர்ந்த சிந்தனைய தரது கல்வி மட்டும்தான். சரி, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு தெரியும், நம்ம சின்னதுல இருந்தே கத்துட்டு வந்திருக்கோம், வந்தே மாதிரன்ற பாட்டு. அதோட அர்த்தம் நம்மளுக்கு சின்னதுல புரிஞ்சிருக்காது, ஆனா நம்ம கல்வி அறிவு வளர வளர அதோட மதிப்பும் அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உண்டான மரியாதையும் நம்மளோட கல்வி அறிவு வளர வளரதான் நம்ம கொடுத்தோம். நம்மளோட பாட புத்தகங்கள்ல படிச்சிருப்போம், மகாத்மா காந்தி, அம்பேத்கர், காமராஜர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், வ.உ. சிதம்பரம், இவங்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம். இவங்க கூட நம்ம வாழ்ந்ததில்லை, இவங்களை நம்ம பார்த்ததில்லை, ஆனா அவங்களுக்கு இருந்த தேசப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் நம்மளோட ஒவ்வொருத்தருடைய மனதுல மிகவும் ஆழமா விதைச்சிட்டு போனது கல்வி மட்டும்தானே. சமூகம் இளைஞருக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்றாங்க, சரி நான் ஒத்துக்கிறேன், கத்து தருதுன்னு. ஆனா அது எப்போ? ஒருத்தன் அவனோட வாழ்க்கையில அடிபட்டு பெரிய பாலாங்கனரா பார்த்து விழுந்ததுக்கு அப்புறமா இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு கத்து தருது. ஆனா அதே பையன் ஒரு கல்விய கத்துக்கொண்டிருந்தானா, இது தப்பான வழி, இதுல நம்ம போக கூடாது, இது நம் நாட்டோட பெருமையை அழிக்கும், நம்ம இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்றத முன்கூட்டே எச்சரித்து ஒரு கூகுள் மேப் மாதிரி நம்மளுக்கு சொல்லி தரது கல்வி மட்டும்தான். இப்ப இருக்கிற டிஜிட்டல் மற்றும் அறிவியல் உலகத்துல போட்டிகளை எதிர்கொண்டு தன் தாய்நாட்டோட கொடிய பறக்க விடணும்னு புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி நாட்டுப்பற்று மட்டுமே இளைஞர்களுக்கு துணை நிக்குது. விதைய மண்ணுல போட்டா மட்டும் போதாது, அதைக்கு நீரூற்றி தாய்நாட்டை காக்கும் ஆலமரமாக அதை உயர்த்தணும். சரி, கல்யாணம்ன்றது என்ன
4: சொல்லுங்க?
3: கல்யாணம்ன்றது என்ன, அதுக்கு என்னென்னலாம் பாப்பாங்க? முதல்ல
4: சாதகத்தை பல பேர் சாதகமா பாக்குறாங்க, தான் சிக்கல
3: சொல்றேன் கேளுங்க. 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் துணையோட 8 திசையிலிருந்து மக்களை அழைச்சி 7 சுரங்கள் முழங்க அறுசுவை உணவு போட்டு 5 பூதங்கள் சாட்சியா வச்சு 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் இணையதாயா திருமணம். அந்த திருமணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பாக்குறாங்க. அப்பெல்லாம் என்ன கேட்டாங்க, சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க, ஒரு பேர் புகழ் இருக்கான்னு கேட்டாங்க. ஆனா இப்போ ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு வராங்க மாப்பிள்ள வீட்ல இருந்து, வாசல்லே நிக்க வச்சு மாப்பிள்ள என்ன படிச்சிருக்கிறாருன்னு கேக்குறாங்க. மாப்பிள்ள படிக்கவே இல்லை, ஐயோ நீங்க அப்படியே போயிருங்கன்றாங்க. மாப்பிள்ளைக்கு சமூகத்துல ஒரு நல்ல பேர் புகழ்லாம் இருக்கா, நீ வந்துடாதனா அப்படியே திரும்பி போயிருடா அப்படின்றாங்க. இதே அவன் நல்ல படிச்ச மாப்பிள்ளையா இருந்தா உள்ள வாங்க அப்படின்னு ஒரு மரியாதையை கொடுக்கறாங்க. இங்க எங்கிருந்தையா அவனுக்கு மரியாதை கொடுக்கறாங்க? சமூகமா மரியாதை கொடுக்குது, அவன் படிச்ச கல்வி மட்டும்தானே அவனுக்கு மரியாதையை கொடுக்குது. சமூகம் அப்படின்றது ஒரு காத்து மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா கல்வின்றது புயல் அடிச்சாலும் அசையாத ஆலமரம் மாதிரி எப்பவுமே மாறவும் மாறாது. இளைஞர்களுக்கு இப்ப இருக்கிற இலகிய மனங்களை சரியான பாதையில திசை திருப்பி தேசத்தின் மீதான பற்ற உருவாக்கி கல்விக்கு நிகர் கல்வியே தான் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்த்தரப்பு நண்பர்களின் சமூக கதைகளை கொஞ்சம் ஓரமாக வைத்துவிட்டு கல்வியின் பெருமையை உணர்வோம் என்று நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
4: கருத்தவங்க கருத்தோட பேசியிருக்காங்க. நீங்க கல்யாணம்னு எனக்கு கூட ஒரு ஆசை வந்துருச்சுமா, எனக்கு 60ஆம் கல்யாணம் நடத்தலாம்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி. ரொம்ப அழகா சின்ன வயசுல நல்ல செய்திகள்லாம் அருமையான செய்திகளாம் சொல்லியிருக்கீங்க.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
1: வழங்கும் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே.

0: மட்டுமே. டூ பர்னர் கிளாஸ் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியை வழங்குவோர். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
3: வசந்தமாய் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்ற நடுவராக பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்கள்.
4: நிறைவு பேச்சாளர் வரப்போறார். நான் நிறைவா ஒரு கேள்வி கேட்கிறேன். சுதந்திர தினத்தன்னைக்கு எங்க கொடியேற்றுவோம்? குடியரசு தினத்தைக்கு எங்க கொடியேற்றுவோம்? டெல்லியில நம்முடைய தேசிய கொடியை பிரதமர் ஏற்றுவார். எங்க ஏற்றுவோம்? August 15 செங்கோட்டையில ஏற்றுவோம். January 26 குடியரசு நாள் அன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஏற்றுவோம். எல்லா நாட்டிலையும் பார்லிமெண்ட்ல தான் கொடியேற்றுவாங்க. ஆனா சுதந்திர தினத்தன்னைக்கு செங்கோட்டையில கொடியேற்ற ஒரே நாடு இந்தியா. ஏன்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியா மேலே, பிரிட்டிஷ் இந்தியா மேலே படையெடுத்து படை திரட்டி வருகிற பொழுது அவர் ஒரு முழக்கம் சொன்னார், டெல்லி செலோ, டெல்லி செல்வோம், செங்கோட்டையிலே எங்கள் மூவர்ண கொடியை ஏற்றுவோம் என்று சபதம் செய்து ஐஎன்ஏ வீரர்கள், இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் நேதாஜி தலைமையில் வந்தாங்க. அவங்க பின்னால தோல்வி அடைஞ்சிட்டாலும் நேதாஜியின் கனவை நனவாக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு August 15 அன்றும் செங்கோட்டையிலே கொடியேற்றுகின்ற பழக்கத்தை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆரம்பித்து வைத்து இன்றைக்கு வரை அந்த இந்திய தேசிய ராணுவ வீரருடைய தியாகத்தை மதிக்க செங்கோட்டையிலே கொடியேற்றி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு செய்தியும் இன்னைக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா? கல்வி நிறுவனம் தானே சொல்லிக் கொடுக்குது. இதற்கு பதில் சொல்வதற்கு சமூகமே என்ற தலைப்பிலே நிறைவு பேச்சாளராக ஒரு பேராசிரியர் மாணவிக்கு பதில் சொல்ல, ஏன்னா இப்போ காலம் கேட்டு போச்சுல, பேராசிரியர் கேள்வி கேட்டு மாணவி பதில் சொல்லணும். இப்போ நிஷா கேள்வி கேட்டு பதில் சொல்ல பேராசிரியர் மனோஜ். மனம் கவர்ந்ததுனால மனோஜ் வாங்க.
5: நடுவர் அவர்களே, இந்த எண்டுலேயே சிறந்த எண்டுனா ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்டுங்கிறது தான். ஸோ அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சீக்கிரமாக நான் டாப்பிக்கை முடிச்சிடறேன். எம்மொழி போட்டதும் செம்மொழி போட்டுறதும் தமிழ் மொழி போட்டுறதுமே, நாவனில் நினைத்திடும் ஊனிலும் உறைந்திடும் தேன்மொழி வாழியவே, செந்நீரென உயிர் தரும் வேறென திகழ்ந்திடும் என் முதல் மொழி இவளல்லவா, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழனையை வணங்கி என்னை ஈன்ற தாய் தந்தை ஆசையோடு என் உரையை துவங்குகின்றேன். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, மேடல் அமர்ந்திருக்கும் அறிஞர்களே, அன்பு எதிரநேயரே, இங்கே கூடியிருக்கும் எதிர்கால தூண்களான மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இப்பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த எங்கள் கல்லூரியான ஸ்ரீசக்தி பொருள் கழிவு தலைவர்களுக்கு என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோடை எஃப்எம் நேயர்களுக்கு என் இனிய சொந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு சிறிய குழப்பமாக இருக்கிறது. எதிரணியருக்கு தலைப்பு என்னென்று தெரியவில்லை. இன்றைய இளைஞரின் நாட்டுப்பற்றை
4: எதிரணிக்கு
5: தலைவர், இன்றைய இளைஞரின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா என்ற கேட்டா, அவங்க விதைப்பது விதைப்பது மட்டுமே பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்னது மாதிரி கல்வி தான் விதைக்குது, ஆனா விதைச்சா மட்டும் போதுமா? அதை வந்து தண்ணி உருத்துக்கணும், வளர்க்கணும், அறுவடை செய்யணும், அந்த கனியோட சுவையை உணர செய்யணும். அது எல்லாமே சமூகத்தினால் மட்டும்தான் முடியும். என்னமோ போங்க, 5G காலமே வந்துருச்சு, இன்னும் இவங்க பழைய சிவாஜி காலத்திலே இருக்காங்க. எதிரணி நண்பர் ரொம்ப ஆர்வமாக பேசிட்டு போனாங்க, காதல ரத்த வரலுக்கு பேசிட்டாங்க. அவங்க பேச்சை கேட்டால் நாளிலேருந்து எல்லா பக்கமும் ஸ்கூல்ஸையும் காலேஜும் திறந்துச்சிட்டா போதும், நாடு முழுக்க தேசபக்தர்களாக உருவாயிருவாங்க. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், கல்வி அறிவை தருது, மனிதனை உருவாக்குவது யார்? ஸோ கல்விங்கிறது எதுனா உங்களுக்கு ஒரு திசையை மட்டும்தான் காட்டும், பாதை அமைச்சு தராது. பாதை அமைச்சு தருவதுன்னா சமூகம் மட்டும்தான்.
4: கை காட்டி கையை மட்டும்தான் காமிக்கும், கூட கையை பிடிச்சே கூட்டு போகிறது சமூகம் தான்.
5: ஆமாம் நண்பர்களே, அதனால் மாணவர்களுக்கு என்னன்னா சமூகம் காட்டும் கல்வியை விட சமூகம் காட்டும் அனுபவமே அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கு. ஸோ அந்த அனுபவத்து மூலம்தான் அவங்க வந்து நாட்டுப்பற்றையை கத்துக்கிறாங்க. ஸோ எங்க கல்லூரியில பாத்தீங்கன்னா கல்வியை தாண்டி நாட்டு பணி தேசிய நலப்பணி திட்டம்னு ஒன்று இருக்கு. அது மூலிமா சமூக மக்களோட விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. அதுல என்ன ஆகுதுன்னா எங்க கல்லூரியில கல்வியை தாண்டி தேசப்பற்று மிக்க சமூகமா மாறுது. அந்த சமூகம் தான் என்ன பண்ணுதுன்னா நாட்டுப்பற்றை மக்களுக்கு விதைக்குங்கிறத ஆணித்திரமா நான் நம்புறேன். இன்னொருத்தவங்க பேசிட்டு போனாங்க, சமூகம் காத்து மாறி கல்வி ஆலமரம் மாதிரி, புயல் காத்துல வந்து ஆலமரம்

0: சாயாதுன்னு. உண்மையை சொல்கிறேன், புயல் காற்றுல ஃபஸ்ட்டு சாயிறது ஆலமரம் தான். நானல் புல் தான் சாயாது. சமூங்கிறது நானல் புல் மாதிரி, காற்றுக்கும் புயலுக்கும் சாயாமல் என்றும் உண்மையாக நன்மையாக இருக்கும். நடுவில் எதிரணிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாடல் மூலிமா அதை நான் நினைப்பதுலான் இருக்கேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே வருது, அன்னை வளர்ப்பினிலே. அதனால் ஒரு குழந்தை பிறந்தவொடனே பள்ளிக்கு போகிறதில்ல, அவங்க அம்மாவோட கையில் தவழ்ந்து அப்பாவோட தோளில் அமர்ந்து தாத்தா பாட்டியோட கதையை கேட்டு அண்டை வீட்டாரோட அன்பை பெற்று தன்னோட வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கப்புறம் தான் நாட்டுப்பற்றையே புரிஞ்சுக்குது. அதனால் வீட்டில் ஒரு உருவாகிற சிறந்த குழந்தை தான் நாளை இந்தியாவோட நல்ல தலைவனாக உருவாகிறது எங்களுக்கு ஆணித்தரமான உண்மையாக இருக்குது. முன்னாடியே சொன்னது படி படித்தவங்க தான் தேசப்பற்று மிக்கவங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ முன்னோர்கள் யாரும் படித்தவர்கள் இல்லை, ஆனால் அவங்களுக்கு எப்படி தேசப்பற்று அதிகமாக இருந்தது, நாட்டு மேலே உயிரை கொடுக்குற அளவுக்கு உணர்வு எவ்வாறு வந்தது. அவங்க எந்த காலேஜுக்கோ எந்த கல்லூரிக்கோ போயோ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிக்கல, ஆன்லைன் கிளாஸ் போகல, கூகுள் தெரியாது, யூடியூப் தெரியாது, பட் இருந்தாலும் அவங்க நாட்டுப்பற்று அதிகமாக இருந்துச்சு. அது காரணம் என்ன? அவங்க உருவாக்கிய குடும்பம், சமூகம், அவங்க சுற்றி இருக்க மனிதர்கள் செய்த நல்ல விஷயங்கள், இதன் மூலம் தான் நாட்டுப்பற்று உருவானே தவிர எந்த கல்வியும் சொல்லிக் கொடுக்கவில்லை. விதைப்பது நீங்களாக இருக்கலாம், வளர்ப்பது நாங்கள் தான், சமூகம் தான். சற்றே வரலாறு திருப்பி பார்க்கலாம் நிறுவர்களே. வரலாறு திருப்பி பார்க்கும்போது நமக்கு வரலாறு சொல்லிக் கொடுத்த ஒன்றே ஒன்று தான், இந்தியாவோட சுதந்திர போராட்டம். வரலாற்றில் நிறைய விஷயங்கள் என்னென்னா, நமக்கு சொல்லிக் கொடுத்ததில் புத்தகங்கள் மறைக்கப்பட்டன, புத்தகங்களால் மறைக்கப்பட்ட நிறைய விஷயம் இருக்குது. நேதாஜி போராட்டம் செய்தார், போருக்கு சென்றாருன்னு தெரியும், நேதாஜி எவ்வாறு இறந்தாருன்னு தெரியாது, நாட்டுக்காக என்னென்ன செய்தார்னு தெரியாது. இதெல்லாமும் புத்தகங்கள் மறைக்கப்பட்டது. புத்தகங்கள் உங்களுக்கு கூறியது எல்லாமே வெற்றியாளர்கள் எழுதிய பக்கங்கள் மட்டும்தான். நீங்கள் எதை படிக்க வேண்டும் என்பது கூறுவது புத்தகம், எதை கற்று எதை எது உங்களுக்கு நல்லது என்று கூறுவது சமூகம். நீங்கள் படிப்பது புத்தகம், உங்களை கற்றுக் கொடுப்பது சமூகம் தான். அதனால தான் சொல்கிறேன், சமூகம் தான் உங்களுக்கு நாட்டுப்பற்றை வளர்க்கிறது. எதிரணியை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்கின்றது, காந்தி எந்த வகுப்பறைக்கு சென்று எந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்தி நாட்டுப்பற்றை வச்சார்? அவர் ஒரே ஒரு கைவிடு உப்பை தான் எடுத்தார். அந்த உப்பை எடுத்தது மூலிமா ஒரு தேசத்தை உருவாக்கினார், அது மூலிமா ஒரு சமுதாய சக்தி எழுந்துச்சு, சமூகமே மாற்றம் அடைஞ்சிச்சு. அதே மாதிரி பகத்சிங் பற்றி பேசினாங்க, பகத்சிங் ஒரு போராளியானார், புரட்சியாளராக இருந்தார், புத்தகத்தை வச்சு இல்லை, ஒரு சமூக அநீதியை எடுத்து தான் போராளியானார். அதே மாதிரி நேதாஜி சொன்னார், ஒரு உதிரத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். அந்த வார்த்தை ஆயிரம் புத்தகங்களோட வலிமையாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த இந்திய தலைவரோட தமிழ் தலைவரை பற்றி பேசினாங்க, நான் உங்களை கேட்கணும், எந்த கல்லூரியில் பட்டம் பயின்று காமராஜர் வந்துட்டு உங்களுக்கு நாட்டுப்பற்ற விதைத்தான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு சமூக மூலிமா ஏற்பட்ட அநீதியை கண்டு சமூக மக்களுக்கு நான் கல்வியை விதைத்தால் அவங்களுக்கு நல்ல மனிதர்களாக வருவார்கள், நாட்டுப்பற்று வரும், அந்த நாட்டுப்பற்றி சமூகம் வளர்த்து காட்டும் என்பதால் விதைத்தது அவர் கல்வி மூலியமாக, வளர்த்தது சமூகம் தான். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மனுஷன் கேட்கறத விட என்னென்னா அதிகம் பார்க்கறது மூலமாக கற்றுக்கிறான். புத்தகம் என்பது செவி வெளியே சென்று 100 செவி வெளியாக வெளியேறுகிறது, சமூகம் அவ்வாறு அல்ல, கண் வெளியே சென்று மனதில் நின்று உங்களை உருவாக்குகிறது, மாற்றுகிறது. இன்றைய கால இளைஞர்களுக்கு மிகவும் பிடிக்காத வார்த்தை மூணு விஷயம், எக்ஸாம், இன்டர்னல் மார்க்ஸ், அட்டனன்ஸ். 2015 ஒரு சென்னை வெள்ளம் வந்துச்சு, 2020 ஒரு கொரோனா வந்துச்சு, அங்கே யாரெல்லாம் ஓடி இருந்தாங்கன்னா உங்கள் அக்கா அண்ணனுங்க தான். அவங்க யாருமே வந்து கல்வியால் வரல, இன்டர்னல் மார்க்ஸ் போடுறாங்க அதனால் வரல, அவங்க வந்தது எதுக்காகன்னா சமூகத்தோட வழியை அவங்க வழியை உணர்ந்தாங்க. அதனால் சமூகத்தை காப்பாற்றணும்னு அவங்க நாட்டுப்பட்டோட வந்தாங்க. அதனால தான் இன்னும் நாட்டுப்பட்டு வந்து சமூகத்து மூலியமாக வருதே தவிர கல்வியின் மூலமாக வருவதில்லை. ஸோ இதுதான் நாட்டுப்பட்டு நாம் நினச்சிட்ருக்கோம். நாட்டுப்பட்டுங்கிறது ஆகஸ்ட் 15 கொடியேற்றுவது மட்டுமல்ல, ஜனவரி 26 அணிவகு பார்ப்பதும் இல்லை. இப்படி தான் எங்கள் என்னோடய வகுப்பில் ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், இந்தியாவோட சுதந்திரம் எப்போதுன்னு, ஆகஸ்ட் 15 சார்னா, என் குடியரசு தினம் எப்போதுன்னு கேட்டேன், ஜனவரி 26னா, சரி நாட்டுப்பற்று என்னடா அப்படின்னு கேட்கும்போது, சார் இந்த சிலபஸில் இந்த யூனிட் இல்லை சார்
1: அப்படின்னு. சரியான
0: ஸோ நாட்டுப்பற்றுங்கிறது ஒரு சிலபஸில் வச்சு ஒரு யூனிட்டாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சமூகம் உங்களுக்கு எப்படி கொடுக்குதுன்னா நாட்டுப்பற்ற ஒரு ஹேபிட்டாக கொடுக்குது, ஒரு ஹேபிட்டாக கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நாட்டுப்பற்று வளரப்படுகிறது. ஸோ இறுதியாக உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன், ஒரு குழந்தைங்கிறது 24 மணி நேரம் இருக்குன்னா அது கிடைக்கிறது ஒரு 8 மணி நேரம் தான் பள்ளியிலையும் கல்லூரிலையும், மீதி இருக்க 16 மணி நேரம் சமூகத்தில் தான் இருக்குது. அதனால் அவர் தாக்கம் அதில் அதிகமாக இருக்குன்னா சமூகத்தில் தான் அதிகமாக இருக்குமே தவிர கல்வியில் இல்லை. ஸோ அதனால் அதை சுற்றி இருக்க நண்பர்கள், உறவினர்கள், நல்ல மனிதர்கள் பார்க்கும்போது அது கற்றுக்கொள்வது, அதன் மூலியமாக தான் அனுபவம் இருக்குமே தவிர கல்வியால் வருவதல்ல. இந்த பதில் உங்கள் மனசாட்சிக்கு விட்டுக்கிட்டு நிறைவர்களே, நான் கல்வியை எதிர்க்கவில்லை, கல்வி வேண்டும், கல்வி மிகவும் வேண்டும், ஆனால் கல்வி இதைக்கப்படுகிறது, சமூகம் அதை வளர்க்கப்படுகிறது. கல்வி ஒரு மனிதன் மூளையை வளர்க்கிறது, சமூகம் மனதை வளர்க்கிறது. கல்வி தொழிலை உருவாக்குகிறது, சமூகம் மனிதனை உருவாக்குகிறது. கல்வி வேலையை கொடுக்கிறது, சமூகம் மதிப்பை கொடுக்கிறது. கல்வி சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கிறது, சமூகம் வாழ கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்றை வளர்ப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது கல்வி அல்ல, கல்வி விதைப்பதோடு நின்று விடுகிறது, சமூகம் வளர்ப்பதில் மிக பங்காற்றுவதால் சமூகமே என்று தீர்ப்பளிக்குமாறு தமிழன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிறைவாக நல்ல கருத்துக்களோடு மனேஜ் ரொம்ப அமைதியாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஒரு ஆடம்பரம் இல்லாமல் அருமையான செய்தியோடு நிறைவு செய்திருக்கிறார்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச

0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியை வழங்குவோர். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.

0: நமது மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். பட்டிமன்ற நடுவராக பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்கள்.
1: இப்ப நம்ம தீர்ப்புக்கு வரணும்.
2: இந்த நாடுங்கிறது சாதாரணமானது ஒண்ணு இல்லை. எவன் ஒருவன் நாட்டுப்பற்று இல்லாதவனோ அவன் மனிதனே கிடையாது. எவனுக்கு நாட்டுப்பற்று இருக்கிறதோ அவன் தான் மனிதன். இங்க பேசுகிற பொழுது யாரோ சொன்னாங்க, கார்கில் போர் குறித்து சொன்னாங்க இல்லைங்களா. கார்கில் போர் நடக்கிறது, திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் அப்படின்னு ஒரு இளைஞன், திருமணமாகாத இளைஞன். அந்த இளைஞன் முத நாள் போர்லயே இறந்து போனான். 41 நாள் அவருடைய உடல் கிடைக்கவே இல்லை. அப்ப அவருடைய சகோதரி, கல்யாணம் ஆகாத சகோதரி, இவன் வந்துதான் திருமணம் முடிக்கணும். அவனுடைய தங்கச்சிட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய அண்ணனுடைய உடல் கிடைக்கலையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த தங்கை சொன்னா, அதுதான் நாட்டுப்பற்று. எப்படி? உயிரோடு இருந்து என் அண்ணன் இந்திய எல்லையை காத்து நின்றான், செத்த பிறகும் கூட அவனுடைய உடல் இந்திய எல்லையை காத்து நிற்கிறது, அதற்கு நான் பெருமைப்படுகிறேன் அந்த சகோதரி சொன்னான். பரம்பரை ரத்தம் உடம்புலதான், அது முறுக்கேறி கிடப்பது நரம்புல தான். ஒரு திரைப்பட பாடல் சொல்லிச்சு. ஒரு சமூக சிந்தனையோடு அந்த கவிஞன் சொன்னானே, அந்த நாட்டு பற்று என்பது நம்முடைய உள்ளத்திலே ஊறி கிடக்கிறது, நாட்டை நேசிக்க வைக்கிறது. இப்ப பிரச்சனை எது, இந்த நாட்டு பற்றை அதிகம் தருகிறது? இவங்க இந்த பக்கத்துல சமூகத்துல ஒண்ணு சொன்னாங்க, திரைப்பட பாடல்கள் எல்லாம் நாட்டுப்பற்றை ஊட்டுகிறது, திரைப்படம் நாட்டுப்பற்றை ஊட்டுகிறது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் நீக்கிட சொல்லுது ஜெயஹிந்த், என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, தாயின் மணிக்கொடி ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த்ங்கிற மந்திரம். அந்த தேசப்பற்று சாதாரணமானதா இல்லையா? ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளேயும் அந்த உணர்வு ஊறி கிடக்கிறதே, அதை இந்த சமூகத்திற்கு தந்தது ஒரு திரைப்பட பாடல். இன்னைக்கு எத்தனை பேர் ரிங்டோனா வச்சிருக்கோம்? இந்த ரிங்டோனா வைக்கிறதுனால தேசப்பற்று வளருதுலே. அப்ப சமூகம் தேசப்பற்றை நாட்டுப்பற்றை வளர்க்கிறது. நம்ம வானொலி அன்பர்களாம் வந்திருக்கீங்க, எல்லா வானொலியிலும் எடுத்தோன்னே ஒரு பாட்டு போடுவோம். காலையில் வந்தே மாத்தரம், பக்கிம் சந்தருடைய பாடல். அதை சொல்லி அதை கேட்கிறவனுக்கெல்லாம் வந்தே மாதரம்னா என்ன? அதை சொன்னது எது? சமூக ஊடகம் ஒன்று இளைஞர்கள் மத்தியிலே இன்றைக்கு கொண்டு செல்கிறது. இவங்க சொன்ன மாதிரி திரைப்படங்கள், பல 100 திரைப்படங்கள், அது அண்மையில் இப்படி திரைப்படங்கள் நிறைய வந்து சமூக பொறுப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றன.
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
4: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள் August 13 முதல் 17 வரை. இனி 5

0: நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: அண்மை செய்தி ஒன்னு சொல்றேன். அப்துல் கலாம் ஐயா பத்தி சொன்னாங்க, அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடல, ஆனா விடுதலைக்கு பின்னாலும் நாட்டுப்பற்று என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு வரை ஒவ்வொரு இளைஞனுக்கும் எடுத்துக்காட்டு அவர்தான். பல கோடி ரூபாய் வருமானம் தருகிறோம் என்று அமெரிக்கா அழைத்தது, பல்வேறு நாடுகள் அழைத்தன, ஆனால் என் இந்திய நாட்டிற்குத்தான் என் அறிவு பயன்பட வேண்டும் என்று சொல்லி ராமேஸ்வரத்திலே நம்முடைய தமிழ் மண்ணிலே பிறந்த அந்த பெருமகன் யார் அழைத்தும் போகல. அந்த பெருமகனுக்கு மரியாதை செய்து அவருடைய நினைவை இன்றைக்கும் போற்ற வைப்பது எது? சமூக ஊடகம் இல்லையா? இது நிறைய சொல்லிட்டே போலாம். நேரம் இல்லை, ஒரு சின்ன செய்தியோட முடிக்கிறேன். அண்மையில் கீர்த்தி சக்கரா விருதுன்னு ஒருத்தர் வாங்கினார் ஜனாதிபதியிட்ட போய். யாரு? மீனாட்சி சுந்தரம்னு பேர். வெளியே போங்க, கல்விக்குள்ள மட்டும் நம்ம அடங்கி கிடக்கூடாது, வெளியே போங்க, நிறைய செய்தி இருக்கு. கீர்த்தி சக்கரா வாங்கி இருக்கிற விஷயம் எப்ப தெரியும்? செய்தித்தாள்லையும் தொலைக்காட்சியிலையும் பார்த்த பிறகுதான் தெரியும். அது சாதாரண விருது இல்லை. அமைதி காலத்திலே வழங்கப்படுகின்ற விருது, முதல் விருது அசோக சக்கரா, ரெண்டாவது விருது கீர்த்தி சக்கரா விருது. அந்த பையனுடைய வாழ்த்து விழாவுக்கு நான் தான் போய் பேசுறேங்க. ஏன் தம்பி இவ்வளவு உணர்வு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். இந்த நாட்டின் தேசபக்தை உங்களை போன்றவர்கள் வெளியே பேசியதை நான் கேட்டேன். கல்வி நிறுவனங்களில் நீங்கள் வந்து பேசிய பொழுது எனக்கு அந்த தேசப்பற்று வந்தது என்று சொல்லி சமூக ஊடகம் அவனுக்கு தந்த தேசப்பற்றை. 27 வயசு அந்த பையனுக்கு தேசப்பற்றை எது உழைத்தது? சமூகம். ஆகவே சமூகம் என்ற தீர்ப்பை தருகிறேன் அப்படின்னு சொல்லிடலாமா? நிஷா பார்க்குற பார்வையே சரியில்லை. எடுத்துடன் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜனகன மன அப்படிங்க நம்ம நெஞ்சில் எப்போ எழுதி வைக்கிறோம்? என் பேத்தி சொல்லும், எங்கள் பாரதி தமிழ் இலக்கிய பேரன்னு வச்சுருக்காங்க, வார வாரம் கூட்டம் நடத்துவோம். தேசிகீதம் படித்தோடனே அது 3வது படிக்கிற பொண்ணு ஒடியோந்து மேடையில் ஏறி அவ்வளோ உணர்வோடு படிக்கும். ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப தெளிவாக படிக்குது. அப்போ அந்த வித்து எங்கே விதைக்கப்படுகிறது? கல்வி நிறுவனங்களிலே அது விதைக்கப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திலும் தேசிய கொடியேற்றிடே. இங்கே பறக்கிறது வெறும் கொடி இல்லடா, நம்ம தேசத்தின் மானம். இதுக்காக தான் பக்கத்தில் இருக்க திருப்பூரில் குமரன் செத்தாண்டா, நம்ம தேசத்தின் கொடி பறக்கிறே இந்தியாவின் மானம் என்று ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் அந்த விதை போடுவது அந்த திங்கட்கிழமை கல்வி நிறுவனம் இல்லையா? தலைவர்கள் படத்தை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? முத முத இவர் தான் பாரதியார், இவர் தான் பாபுசி, இவன் பகத்சிங், இவர் காந்தி, இவர் நேரு, இவர் சர்தார் வல்லபாய் படேல், இதெல்லாம் முத முத எங்க பாத்தீங்க? பள்ளிக்கூட பாட புத்தகத்தில். அப்ப அந்த விதையை போடுவது எது? கல்வி நிறுவனங்கள் போடுகிறது. இப்படி ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது கல்வி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, சமூகம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அப்ப ரெண்டும் அப்புறம் எதுக்கே நீ நடுவர்? அதுங்கிற இதுங்கிற கடைசியில் பார்த்தா எதுவுமே இல்லைன்னு போனா எப்படி? அரை நொடிதான் தீர்ப்பு. ரெண்டையும் அலசி பார்க்கணும். இல்லை, இந்த கல்வி நிறுவனம் இருக்கிறது, இந்த கல்வி நிறுவனம் நாற்றாங்கால் மாதிரி. அந்த வயலில் உழுவு என்ன செய்வாங்க? முத முத நெல் பாவுவாங்க. அந்த நெல் இவ்வளோ உயரம் வந்தோடனே நாற்றுன்னு அதுக்கு பேர். அந்த நாற்றை பிடுங்கி வேற ஒரு இடத்துல நடுவாங்க. நட்டோன்னே அதுதான் நெல் பயிராக வளரும். அது மாதிரி நாற்றாங்காலாக இருப்பது எது என்று சொன்னால் கல்வி நிறுவனங்கள். ஆனால் அது வெறும் நெல்லை மட்டும் வச்சுக்கிட்டு சோறு சாப்பிட முடியுமா? நெல்லை வச்சு சோறு சாப்பிடுவீங்களா? அதை பதப்படுத்தணும்ல. அந்த உமியை நீக்க

0: இல்ல, அரிசியை எடுக்கணும் இல்ல, எடுத்து அதை சமையலை ஆக்கணும் இல்ல, அதை செய்வது எது? சமூகம். நாட்டாங்காலாக இருந்து தேசபக்தியை கல்வி நிறுவனங்கள் உங்களுக்கு விதைக்கின்றன. அந்த நாட்டுப்பற்று என்பதை சோறாக நமக்கு ஆக்கி தருவது எது என்று பார்க்கின்ற பொழுது சமூகம். ஆகவே இந்த ரெண்டும் ஒருங்கிணைந்து நின்றால்தான், கல்வி நிறுவனங்களும் சமூகமும் ஒருங்கிணைந்து நிற்கின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலே இளைஞர்கள் மத்தியிலே நாட்டுப்பற்றை செம்மையாக கொண்டு சொல்ல முடியும். ஒன்றோடு நிறைவு செய்கிறேன், நாட்டுப்பற்று என்பது எல்லையை காப்பது மட்டுமல்ல. இன்னைக்கு ஒரு இந்திய பெருங்கடல்ல பிளாஸ்டிக் தீவு ஒன்று வந்திருக்கு தெரியுமா? நெகிழி குப்பையாலான பிளாஸ்டிக் தீவு ஒன்று உருவாகியிருக்கு. நீங்களும் நானும் அதற்கு பொறுப்பு. நான் இயன்றவரை இந்த லெட்டு பேனா பயன்படுத்தவே மாட்டேன். தற்செயலாக என் கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு வந்தேன், இங்கு பேனாதான் கொண்டு வருவேன். ஏன் தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் குப்பை சேர்ந்து சேர்ந்து நாட்டை அழித்து கொண்டிருக்கிறது. இயன்றவரை தவறுங்கள், இதெல்லாம் நாட்டுப்பற்று. ஒரு சொட்டு தண்ணீரை சேமியுங்கள், அது நாட்டுப்பற்று. வீணாக ஓடிக்கொண்ட காற்றாடியை நிப்பாட்டுங்கள், அது நாட்டுப்பற்று. மின்சாரத்தை சேமியுங்கள், அது நாட்டுப்பற்று. இப்படியெல்லாம் உணர்வை தருவது இரண்டும் இணைந்து நின்று தருகின்றன என்பதைய தீர்ப்பாக தந்து மீண்டும் நம்முடைய மாணவர்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கோடை பண்பலை நேயர்களுக்கும் என்னுடைய விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஜெய் ஹிந்த்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? பட்டிமன்ற நடுவராக நம்மோடு பயணித்தார் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்கள்.
2: ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கு.

0: வானம் ஒன்றல்லோ,
1: பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ.
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
2: வழங்கிய சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
4: கொடை பண்பலை 100.5 இனி பண்பலை படைப்பாளிகள் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு

வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 4 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதல் முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில், ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளது.

மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேல்ஸை எதிர்கொள்கிறது. காலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்துள்ளது. பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கோன்சலா எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பண்பலை படைப்பாளிகள் இணைந்து வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13-17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் August 13-17 இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
6: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரி அதிகாலை வானம்.
5: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
6: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
5: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, இனி சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
6: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளஞ்சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
5: பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
6: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சி இத்தனை உடைகள் உனக்கதற்கு ஒன்று நினைத்தான். என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
7: பண்பலை படைப்பாளிகள்.
4: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் காற்றில் சுதந்திர கொடி கம்பீரமாக பறக்கிறது. சுதந்திர கொடி கம்பீரமாக பறக்கிறது காற்றில். தியாகம் புரிந்த தியாகிகளின் பெருமையை சொல்லி சொல்லி சுதந்திர கொடி கம்பீரமாக பறக்கிறது காற்றில். அதன் அருமை தெரிந்தவர்கள் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆனந்த கண்ணீரோடு. சுதந்திர கொடியின் அருமை தெரிந்தவர்கள் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆனந்த கண்ணீருடன். எத்தனை விஞ்ஞான கருவிகள் வந்துவிட்டாலும் அன்று சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று வலிமையான

ஊடகம் வானொலிதானே சொன்னது. எத்தனை விஞ்ஞான கருவிகள் வந்துவிட்டாலும் அன்று சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று வலிமையான ஊடகம் வானொலிதானே சொன்னது. அன்று காற்றில் கலந்து வந்த ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இன்று ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று காற்றில் கம்பீரமாக பறக்கிறது நம் சுதந்திர கொடி. தேசிய கொடியின் மேன்மை குறித்து தேன் தமிழ் கவிதை படைத்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம். வண்ணம்

பண்பலை படைப்பாளிகளின் ஏனி ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன் சொல்லியிருக்கும் அலைபேசி. அலைபேசி, நீ சிறியதாக இருந்தபோது நிறைய மகிழ்வாய் பேசினோம். நீ சிறியதாக இருந்தபோது நிறைய மகிழ்வாய் பேசினோம். நீ வளர்ந்து பெரியவனாக ஆனபோது நிறைய நேரத்தை தின்றுவிட்டாய். நீ வளர்ந்து பெரியவனாக ஆனபோது நிறைய நேரத்தை தின்றுவிட்டாய். நீ சிறியவனாக இருந்தபோது மனம் என்னவோ சரியாய் இருந்தது. பெரியவனாக ஆகிவிட்ட போது பெரும் துன்பம்தான் நேரிட்டது. நீ சிறியவனாக இருந்தபோது மனம் என்னவோ சரியாய் இருந்தது. பெரியவனாக ஆகிவிட்ட போதோ பெரும் துன்பம்தான் நேரிட்டது. மற்றவர்களுடன் பேச மட்டும் நீ இருந்தபோது எத்தகைய மனத்தாங்களும் இல்லை. நீ பெரியவனாகி விட்ட பிறகு மனம் ஏனோ நிலையில் இல்லை. மற்றவர்களுடன் பேச மட்டும் நீ இருந்தபோது எத்தகைய மனத்தாங்களும் இல்லை. நீ பெரியவனாகி விட்ட பிறகு மனம் ஏனோ நிலையில் இல்லை. நீ சிறியவனாக இருந்தபோது உனக்கு நாங்கள் அடிமை இல்லை. வளர்ந்து பெரியவனாகி விட்டபோது வாழ்க்கையில் பெரிய அடிமை ஆகிவிட்டோம். நீ சிறுவனாக இருந்தபோது உனக்கு நாங்கள் அடிமை இல்லை. வளர்ந்து பெரியவனாகி விட்டபோதோ வாழ்க்கையில் பெரிய அடிமை ஆகிவிட்டோம். உன்னை விட்டு நாங்கள் எப்போது விலகி வருவோம்? வந்து எப்போது நாங்கள் நாங்களாக இருப்போம்? உன்னை விட்டு நாங்கள் எப்போது விலகி வருவோம்? வந்து எப்போது நாங்கள் நாங்களாக இருப்போம் என்று அலைபேசியினால் பட்ட இன்னல்களை தன் கவிதையில் அழகாய் வடித்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
1: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா ஆகஸ்ட் 14-15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: பண்பலை படைப்பாளிகளில் இனி வடமதுரை தாமரை கண்ணன் தந்திருக்கும் மகிழ்ச்சி எனும் தலைப்பிலான கவிதை. மழையை கண்டாலே அடைக்கலம் தேடுகிறாய், ஏன் உனக்கு மழை பிடிக்காதா என்கிறீர்கள். பிடிக்காமல் இல்லை, ஒரு காலத்தில் பிடிக்காமலேயே மழையில் நனைய கட்டாயப்படுத்தப்பட்டோம். மழையை கண்டாலே அடைக்கலம் தேடுகிறாய், ஏன் உனக்கு மழை பிடிக்காதா என்கிறீர்கள். பிடிக்காமல் இல்லை, ஒரு காலத்தில் பிடிக்காமலேயே மழையில் நனைய கட்டாயப்படுத்தப்பட்டோம். மாடி வீட்டில் வாழ்ந்த உங்களுக்கு மழையை கண்டால் நனைவதில் மகிழ்ச்சி. கூரை வீட்டில் வாழ்ந்த எங்களுக்கு மழையை கண்டால் நனையாமல் தப்பிப்பதில் மகிழ்ச்சி. மாடி வீட்டில் வாழ்ந்த உங்களுக்கு மழையை கண்டால் நனைவதில் மகிழ்ச்சி. கூரை வீட்டில் வாழ்ந்த எங்களுக்கு மழையை கண்டால் நனையாமல் தப்பிப்பதில் மகிழ்ச்சி. இது வடமதுரை தாமரை கண்ணன் தந்திருக்கும் மகிழ்ச்சி எனும் தலைப்பிலான கவிதை.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
2: இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி திருநெல்வேலி V.M. சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு வாழ்க்கையின் ரகசியம். வாழ்க்கையின் ரகசியம், நாம் பிறப்பதே அமைதியாக வாழ்வதற்கு தான். நம் மனதை சலனமின்றி அமைதியாக வைக்க நாம் பிறப்பதே அமைதியாக வாழ்வதற்கு தான். நம் மனதை சலனமின்றி அமைதியாக வைக்க நாம் பேசுவதை விட பிறர் பேசுவதை கேட்பவர்களாக இருந்தால் மட்டும் போதும், வாழ்க்கையை மாற்றிவிடலாம். நாம் பேசுவதை விட பிறர் பேசுவதை கேட்பவர்களாக இருந்தால் மட்டும் போதும், வாழ்க்கையை மாற்றிவிடலாம். நிறைவேறாத ஆசைகள் எல்லோருக்கும் உண்டு. நிறைவேறாத ஆசைகள் எல்லோருக்கும் உண்டு. ஒவ்வொரு நாளும் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக இருக்கும். வெளி உலகில் நாம் கணிக்கப்பட்ட ஒருவர், சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். வெளி உலகில் நாம் கணிக்கப்பட்ட ஒருவர், சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். வெளி உலகில் நாம் கணிக்கப்பட்ட ஒருவர், சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். நாம் பிறருக்கு ஆலோசகராக இருந்து மதிநுட்பத்தோடு பழக பழகத்தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கைக்கு சிந்தனை அவசியமாகிறது. வாழ்க்கை பற்றிய சிந்தனை துளிகள் அறிவை வளர்க்கும். வாழ்க்கைக்கு சிந்தனை அவசியமாகிறது. என்னத்தான் சிந்தனை பண்ணினாலும் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு மனம் குழப்பமடையும். இயல்பாக என்ன நடக்கப் போகிறதோ அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கை சுலபமாகும். வாழ்க்கையின் ரகசியம் என்ற தலைப்பில் நமக்காக கவிதையை எழுதி அனுப்பியிருந்தார் திருநெல்வேலி V.M. சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன்.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்ஸ்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸலன்ட்.

0: இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பானினைகளே, அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, வந்து நம்ம ஒரு 58 வயசு பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. இடையில அவங்கள வந்து பார்த்து ஹிஸ்டரியில கேட்டப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு வந்தாங்க, கால் வீங்கி ரொம்ப காய்ச்சலோடைய சுகர் அளவு கூடி ரொம்ப சோர்வம் வந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட நான் வந்து கேட்டேன், என்னங்கம்மா இதுக்கு முடி உங்களுக்கு இங்கே பார்த்த மாதிரி? ஆமாம் சார், என்கிட்ட ஒரே ஒரு டைம் கூட்ட வந்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நான் உங்களுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் சுகர் ஹையாக இருக்குது, இன்சுலின் போடுங்கன்னு சொன்னேன். நான் வந்து ஒரு டைம் வாங்கிட்டு போனேன், அதுக்கப்புறம் சக்கரை ஊசி போடலை. நான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாத்திரை கொடுத்தாங்க, மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன், எந்த தொந்தரவுமே இல்லை. இடையில பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து கோயிலுக்கு போனேன், செருப்புலாம் போனேன், அதில் காலில் லைட்டாக அடிபட்டுச்சு. அதை விட்டுட்டேன். பக்கத்துலேயே இருக்க கிராமங்களில் சொல்கிற மாதிரி நான் சும்மா நானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வச்சு தேய்ச்சிக்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருதாணி தேய்ச்சி விட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்த்து அவங்களும் வந்து மருந்து வந்து கட்டி விட்டாங்க. அதுக்கு நாளாக எனக்கு கால் வந்து வீங்கிக்கிட்டே போச்சு, குளிர் காய்ச்சல் வர ஆரம்பிச்சு, நெறி கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் அப்போ என்னோடய பொண்ணு தான் பார்த்துட்டு திருப்பி இங்கே கூட்டு வந்தாங்க. சார் மன்னிச்சுங்க சார், நம்ம அப்போ நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு அன்றைக்கே நான் சொன்னது என்னென்னா உங்களுக்கு சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது, மருந்து மாத்திரையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்டிப்பாக இன்சுலின் தான் போடணும்னு அட்வைஸ் பண்ணியிருந்தேன், போட மாட்டேங்கம்மா, அதனுடைய விளைவு தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள உடனே அட்மிட் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு ஒரு எலும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருந்து வேறு வழியே இல்லாமல் அந்த உடனே என்ன பண்ணோம், அவங்க வந்து வந்து அன்னைக்கே வந்து டாக்டர் வர வச்சு அந்த அழுகிய எலும்பை வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. விரலை எடுக்காது, ஏன்னா அந்த விரலை நம்ம எடுக்கல அப்படின்னா வந்து மற்ற விரலுக்கும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது, அந்த காலுக்கும் ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சில நேரங்களில் உயிருக்கும் ஒரு வாய்ப்பு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ரொம்ப அதிகமாக கூடி ரத்தத்தில் கிருமி கலந்து படுத்திருக்காங்க. அப்போ அவங்கள வந்து வேகமாக அந்த வந்து செப்டிசிமியான்னு சொல்லுவாங்க, அந்ததுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா வந்து காரணம் மெயின் என்னென்னா அந்த கிருமிகள் வந்து அந்த எலும்பை அரைச்சிக்கிட்டு இருக்குதான். அந்த அரிச்ச எலும்பை நம்ம வந்து சரியாக எடுக்காமட்டோம், டிலே பண்ணிகிட்டு இருக்கோம், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளுக்கு நாள் வந்து பேஷண்ட்டுடைய நிலைமை மோசமாகிட்டே போயிடும். அதுக்காக தான் என்ன பண்ண அப்படின்னா வந்து அவர் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எங்கள் டாக்டருங்களுக்கு. நம்ம என்ன வந்து என்ன என்ன முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விரல்களையும் கால்களையும் காப்பாற்றுறது தான் வந்து டாக்டரோட வேலைகள். பட் சில நேரங்களில் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக வேறு வழியில் அந்த விரலை எடுக்க வேண்டிய ஒரு கஷ்டமான விஷயங்கள் அவங்க கூட இருக்க அட்டன்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் எக்ஸ்ரேலாம் காமிச்சு அந்த புண்ணோட தன்மை காமிச்சு இது கருப்படிச்சிருக்கப்போ ரத்த ஓட்டம் சுத்தமாக இல்லை, இதை நம்ம வந்து தள்ளி போடுறவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டிலே பண்ணாமல் அன்றைக்கே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணிச்சத்துலாம் ரொம்ப கம்மியாக இருந்து குளுக்கோஸ்லாம் போட்டு சுகர் அளவு வந்து குறளவுக்கு குறைச்சி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு முறையான ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடங்கள் ஃபுல்லாக அழுகிய இடங்களை எடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அந்த புண்ணு வேகமாகறதுக்காக வேக்யூம் தெரப்பின்னு ஒன்று இருக்கும், ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அந்த மிஷின் நம்ம மாட்டி விட்டுருணும். அது என்ன பண்ணும், அதுவே வந்து அந்த புண்ணில் இருக்கிற தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா அந்த சலங்களை எடுத்து விட்டு அந்த புண் வந்து மேவி வர்றதுக்கு உதவி பண்ணும். அது மேவி வந்துச்சு, மேவி ஒரே வாரத்துலேயே அவங்களுக்கு பார்த்தா நம்ம வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா மேவி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த தொடையில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்து அந்த இடத்துல இருக்கிற புண்ணு இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து தச்சு விட்டுட்டோம். மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ரெண்டு மாத்திரை

0: காலை இரவு போடுங்க, ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா கொடுங்கப்பானா, அதை வாங்கவும் மாட்டாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்கன்னா அதை வந்து சில நேரங்களும் வாங்கிட்டு எடுத்துக்கவும் மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை பழைய சின்ன பொண்ணு அடுத்த டைம் போன டாக்டர் அந்த மாத்திரை புது மாத்திரை கொடுப்பாங்கன்றது ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதவே அவாய்ட் பண்ணுறாங்க, அதில் டெஸ்ட் பண்ணுறதுக்கே அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக உள்ளூர் புலம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இல்லை. ஏன்னா மருத்துவ ஆலோசனை போயின்னு அவங்க என்ன உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறாங்களோ அதை கேட்டிங்கன்னா, அது நம்ம நன்மைக்கு தான் கேட்குறேன்னா, கண்டிப்பாக நம்ம உள்ளூர் புலம் காப்பாற்றலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்தில் சர்க்கரைக்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமா கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
3: Wait! ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி கமுதி வட்டம் 70 சரவணன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நானலாய் ஒரு வாழ்க்கை. நானலாய் ஒரு வாழ்க்கை என்னவளே, எறும்பூர்ந்து தேயும் எரிமலையாய், அப்பவும் இப்பவும் மௌனத்தை மட்டும் பார்வையில் விதைத்து. என்னவளே, எறும்பூர்ந்து தேயும் எரிமலையாய், அப்பவும் இப்பவும் மௌனத்தை மட்டும் பார்வையில் விதைத்து. திகட்டாத காதலுடன் தினந்தோறும் நான், நீ மறுக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் பத்திரமாய் பத்திர பெட்டியில். நீ மறுக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் பத்திரமாய் பத்திர பெட்டியில். கால நேரங்கள் கரைந்தொடியும் கனத்த இதயத்தில் கவிதைகள் நிரம்பி வழியுதடி. கால நேரங்கள் கரைந்தோடியும் கனத்த இதயத்தில் கவலைகள் நிரம்பி வழியுதடி. கரைமேல் நிற்கும் நானலாய் மனம் மட்டும் ஆடுதடி. கரைமேல் நிற்கும் நானலாய் மனம் மட்டும் ஆடுதடி என தன்னுடைய கவிதையை படைத்திருக்கிறார் கமுதி வட்டம் 70 சரவணன்.

0: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள் இணைந்து வழங்கியோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடை சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், ஆடை சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இனிய தென்றலே இரு கைகள் வீசிவா,
3: காற்றின் திசைகளில் பயணித்து
2: காற்றில் வரும்
3: கனிவுடன் உங்கள் உள்ளங்களை நிறைத்து
2: துவக்கின்ற மனிதன் தடுப்புக்கு மறந்து சோவெனும் இசை பாட்டு
3: பழனி எங்கும் பவனி வரும் உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் திருப்பூர் செம்மாண்டம் பாளையம் ஆனந்த்குமார். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு விடுதலை பெருநாள்.
1: ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.
0: விடுதலை பெருநாள் சுதந்திரம் என்னும் மந்திரத்தின் சரித்திரம் அறியா மானிடனே, நம் சுதந்திரத்தின் வரலாறு சொல்வேன், உன் சிந்தையில் நீயும் இருத்திக்கொள். சுதந்திரம் எனும் மந்திரத்தின் சரித்திரம் அறியா மானிடனே, நம் சுதந்திரத்தின் வரலாறு சொல்வேன், உன் சிந்தையில் நீயும் இருத்திக்கொள். அன்று சிந்திய குருதி வெள்ளம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது, அவனியை அந்நியன் பிடியிலிருந்து அகிம்சை வழியில் தான் நின்று அண்ணல் காந்தி மீட்டது இந்த சுதந்திரம். அன்று சிந்திய குருதி வெள்ளம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடியது, அவனியை அந்நியன் பிடியிலிருந்து அகிம்சை வழியில் தான் நின்று அண்ணல் காந்தி மீட்டது இந்த சுதந்திரம். இப்பாரத மண்ணின் மீட்புக்காய் செக்கெழுத்த சிதம்பரத்தின் செங்குருதி இம்மண்ணில் சிந்திய விளைவால் பெற்றது இந்த சுதந்திரம். இப்பாரத மண்ணின் மீட்புக்காய் செக்கெழுத்த சிதம்பரத்தின் செங்குருதி இம்மண்ணில் சிந்திய விளைவால் பெற்றது இந்த சுதந்திரம். பாட்டிலே வீரம் தன்னை தான் ஊட்டி இப்பாரத பூமிக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தான் பாரதியும். பாட்டிலே வீரம் தன்னை தான் ஊட்டி இப்பாரத பூமிக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தான் பாரதி. விடுதலை போரில் பங்காற்ற வீட்டுக்கு ஒருவர் எனும் பங்கில் திருப்பூர் குமரனின் குருதியில் மறந்தது இந்த சுதந்திரம். விடுதலை போரில் பங்காற்ற வீட்டுக்கு ஒருவர் எனும் பங்கில் திருப்பூர் குமரனின் குருதியில் மலர்ந்தது இந்த சுதந்திரம். இன்னும் எத்துணை எத்துணை நல் இதயங்களின் தியாகங்களால் மலர்ந்தது இந்த சுதந்திரம். அத்துணை பெயரையும் எழுத முயன்றால் ஆயுளுக்கும் நாட்கள் போதாது. இன்றைய இளைய தலைமுறைக்கு சுதந்திரம் பற்றி ஒரே வரியில் சூசகமாக சொல்கிறேன். கண்டதே காட்சி எனும் கருத்தில் உள்ளதல்ல சுதந்திரம். உழைப்பு எனும் வேர்வையிலும் தியாகம் எனும் நல் கீர்த்தியுடன் சுய கட்டுப்பாட்டில் பூத்திடுமே சுதந்திரம் எனும் பூபாலம். இன்றைய இளைய தலைமுறைக்கு சுதந்திரம் பற்றி ஒரே வரியில் சூசகமாக சொல்கிறேன். கண்டதே காட்சி எனும் கருத்தில் உள்ளதல்ல சுதந்திரம். உழைப்பு எனும் வேர்வையிலும் தியாகம் எனும் நல் கீர்த்தியுடன் சுய கட்டுப்பாட்டில் பூத்திடுமே சுதந்திரம் எனும் பூபாளம். விடுதலை பெருநாள் குறித்து விந்தை மிகு தமிழ் கவிதை தந்திருக்கிறார் திருப்பூர் செம்மாண்டம் பாளையம் ஆனந்த்குமார்.

0: வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு நபிகள் நாயகம். நபிகள் நாயகம்.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் 2608.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: பண்பலை படைப்பாளிகளில் இனி சேலம் எடப்பாடி பாரதி தந்திருக்கும் எப்போது எண்ணுவோம் மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்வு என்றானது. திறன் வளர்ப்போம் என்று எப்போது எண்ணுவோம் மொழி பாடங்களில் 100க்கு 100 என்றானது. சுயமாக ஒரு பாடல் கதையெழுத எப்போது எண்ணுவோம் வரலாற்றில் 100க்கு 100 என்பதை விட புது வரலாறு படைக்க எப்போது எண்ணுவோம். யாவற்றையும் விட சுற்றுச்சூழல் பேணுவோம் என்று படித்து கொண்டே இருப்பதை விடுத்து சுற்றுச்சூழல் காக்க எப்போதுதான் எண்ணுவோம் என வினவியிருக்கிறார் சேலம் எடப்பாடி பாரதி.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேனி பிசினஸ் போரமின் அசத்தல் சந்திப்பு. தேனியில் இருந்து
3: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களின் கூட்டமைப்பான தேனி பிசினஸ் போரம் நடத்தும் மாபெரும் விற்பனை கண்காட்சி என்ஆர்டி மஹாலில் வரும் August 15 மற்றும் 16.
4: பண்பலை படைப்பாளிகளில் ஏனி விருதுநகர் காயத்ரி மாணிக்கம் தந்திருக்கும் தலைப்பு பெண்மை. நவீன நாகரீகத்தின் மொத்த அழகுடன் அவள் வந்தாள். நவீன நாகரீகத்தின் மொத்த அழகுடன் அவள் வந்தாள். ஹலோ சொன்னேன், கவனிக்கவே இல்லை. ஹலோ சொன்னேன், கவனிக்கவே இல்லை. மேடம் என்று அழைத்தேன், திரும்பாது நகர்ந்தாள். மேடம் என்று அழைத்தேன், திரும்பாது நகர்ந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ என்று பணிந்தேன், மெடுக்காக செல்கிறாள். எக்ஸ்கியூஸ் மீ என்று பணித்தேன், மெடுக்காக செல்கிறாள். நில்லுமா என்று கோபித்தேன், என்னன்னா என்று உரிமையாக அருகே நிற்கிறாள். ஓ, இவள் தமிழ் பெண். நில்லுமா என்று கோபித்தேன், என்னன்னா என்று உரிமையாக அருகே நிற்கிறாள். ஓ, இவள் தமிழ் பெண் என பெண்மை என்ற தலைப்பில் தந்திருந்தார் விருதுநகர் காயத்ரி மாணிக்கம்.

படைப்பாளிகளில் இனி வடமதுரை தாமரைக்கண்ணன் தந்திருக்கும் மகிழ்ச்சி எனும் தலைப்பிலான கவிதை. மழையை கண்டாலே அடைக்கலம் தேடுகிறாய், ஏன் உனக்கு மழை பிடிக்காதா என்கிறீர்கள். பிடிக்காமல் இல்லை, ஒரு காலத்தில் பிடிக்காமலேயே மழையில் நனைய கட்டாயப்படுத்தப்பட்டோம். மழையை கண்டாலே அடைக்கலம் தேடுகிறாய், ஏன் உனக்கு மழை பிடிக்காதா என்கிறீர்கள். பிடிக்காமல் இல்லை, ஒரு காலத்தில் பிடிக்காமலேயே மழையில் நனைய கட்டாயப்படுத்தப்பட்டோம். மாடி வீட்டில் வாழ்ந்த உங்களுக்கு மழையை கண்டால் நனைவதில் மகிழ்ச்சி. கூரை வீட்டில் வாழ்ந்த எங்களுக்கு மழையை கண்டால் நனையாமல் தப்பிப்பதில் மகிழ்ச்சி. மாடி வீட்டில் வாழ்ந்த உங்களுக்கு மழையை

கூரை கண்டால் நனைவதில் மகிழ்ச்சி. கூரை வீட்டில் வாழ்ந்த எங்களுக்கு மழையை கண்டால் நனையாமல் தப்பிப்பதில் மகிழ்ச்சி. இது வடமதுரை தாமரை கண்ணன் தந்திருக்கும் மகிழ்ச்சி எனும் தலைப்பிலான கவிதை.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
1: வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் பைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
3: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
2: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
3: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள். காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
2: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்.
3: பார்வையாளர்களுக்கு மணிக்கொருமுறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
2: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேனி பிசினஸ் போரமின் அசத்தல் சந்திப்பு. தேனியில் இருந்து
5: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களின் கூட்டமைப்பான தேனி பிசினஸ் போரம் நடத்தும் மாபெரும் விற்பனை கண்காட்சி NRT மஹாலில் வரும் ஆகஸ்ட் 15 மற்றும் 16.
6: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை நெல்லை நஸ்ரின் அசாருதீன் தந்திருக்கும் பயணங்களின் புதிர். பயணங்களின் புதிர். பயணங்களின் போது மனம் போடும் புதிர்களை கவனித்திருக்கிறீர்களா? உங்கள் நிலத்திலிருந்து புறப்படும் போது தூரம் மிக நீண்டதாகவும் கூட்டை விட்டு பிரியும் தாய்ப்பறவையின் தாங்க ஒண்ணா பரிதவிப்பையும் தோற்றுவிக்கிறது. இதுவே பயணம் முடிந்து வீட்டுக்கு திரும்பும் போது தூரமோ குறைவாகவும் பயணமோ விரைவாகவும் கூட்டடைதலின் ஆசுவாசமாகவும் மாறியிருக்கும். திரும்பும் போது தூரமோ குறைவாகவும் பயணமோ விரைவாகவும் கூட்டடைதலின் ஆசுவாசமாகவும் மாறியிருக்கும். நம்புங்கள், நாம் எல்லோருமே வீட்டை சுமந்து அலையும் கூட்டு பறவைகள். நம்புங்கள், நாம் எல்லோருமே வீட்டை சுமந்து அலையும் கூட்டு பறவைகள். இல்லத்தின் மீது உள்ளத்தை வைத்திருக்கும் மனிதர்களை பற்றி பயணத்தின் புதிர் என்று கவிதை தந்தார் நெல்லை நஸ்ரின் அசாருதீன்.

இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜெகன், ஜே பி ரமேஷ்குமார்,

0: ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன். அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவளை நீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
4: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து லா என்போர்ஸ்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகளால மீட்கப்பட்ட பொருட்கள் பத்திலும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மத்திய அரசு நடவடிக்கையால காக்கப்பட்ட மக்கள் பணம், அதாவது சைபர் மோசடியிலிருந்து காக்கப்பட்ட பணங்கள் மற்றும் சைபர் மோசடிகளுக்கு எதிராக மத்திய அரசு செய்த நடவடிக்கைகளை பத்தி பார்க்க போறோம். இதுவரைக்கும் வந்து சைபர் மோசடிகளை தடுக்க வந்து மத்திய அரசாங்கத்தால 3700 செயலிகள் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அதாவது சைபர் மோசடி எனப்படும் இணையவழி குற்றங்கள் தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளில் பெறப்பட்ட 32.80 லட்சத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் வந்து பணம் மட்டுமே வந்து 11,158 கோடி வந்து மீட்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கைகளால நடந்திருக்கு. அது போல வந்து மோசடிகளுக்கு எதிராக மோசடிக்காக உருவாக்கப்பட்ட 3718 மொபைல் போன் செயலிகளும் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்களோட பணத்தை பாதுகாக்க வந்து I4C எனப்படும் தேசிய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் வந்து செயல்பட்டு வருகிறது. இதன் கீழே வந்து என்ன பார்த்தோம்னா, இணைய வழி நிதி மோசடிகளை உடனடியாக தெரிவிக்க வந்து 2021 வந்து சைபர் நிதி மோசடி புகார் மற்றும் மேலாண்மை அமைப்பு வந்து தொடங்கப்பட்டது. இது இல்லாம I4C அது கீழே வருது. நிதி மோசடி புகார் மற்றும் மேலாண்மை அமைப்பு செயல்பட துவங்கிய கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தோம்னா 32.80 லட்சத்தை

0: இருக்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டிருக்கு. அதுல வந்து பெரும்பாலான புகார்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதுனால இதுவரைக்கும் வந்து 11,158 கோடிக்கு அதிகமான மக்கள் பணம் சைபர் மோசடி நபர்களிடம் செல்வது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அதே போல கடந்த June 30 வரைக்கும் வந்து இணைய மோசடிக்காக உருவாக்கப்பட்ட 3,718 மொபைல் போன் செயலிகள் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தேசிய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் வந்து இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கு. அது போல வந்து மேலும் போலீஸ் அதிகாரிகள் கொடுத்த தகவல் அடிப்படையில வந்து சைபர் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 15.75 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் மற்றும் 5.77 லட்சம் மொபைல் போன்கள் உள்ளிட்ட சாதனங்களோட IMEI நம்பர்களும் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சைபர் குற்றங்களில் ஈடுபடுவதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் அடையாள விவரங்களை சேகரிச்சு அதைய பதிவு செய்து சந்தேக நபர் பதிவேடுன்னு கடந்த 2024 செப்டம்பர் 10 தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் இணைந்து வந்து இந்த நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கடந்த June 30 வரைக்கும் வந்து வங்கிகளிடம் பெறப்பட 30.47 லட்சத்திற்கு மேற்பட்ட சந்தேக நபர்களோட விவரங்களை வந்து இந்த பதிவேடுல வந்து ஏற்றிருக்காங்க. அதே போல வந்து மோசடி பணத்தை வந்து மாத்துறதுக்கு பயன்படும் 32.08 லட்சம் வங்கி கணக்குகளும் வந்து கண்டறிந்து அந்த பதிவீட்டுல வந்து இணைக்கப்பட்டிருக்கு. சோ இதன் மூலம் பார்த்தோம்னா 25,698 கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தேக பரிவர்த்தனைகள் வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளன. சைபர் மோசடி புகார்களை கையாள்வதில் ஒரே மாதிரியான நடைமுறையை பின்பற்றுவதற்காக இந்த அமைப்புக்கான விரிவான வழிகாட்டி நடைமுறையை வந்து உள்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கு. மோசடியில் இழந்த பணத்தை விரைவாக மீட்கும் வசதி, வங்கி கணக்குகளை முடக்குவது மற்றும் வங்கி பரிவர்த்தனைகளுக்கு தடை கோருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை தீர்க்கும் வசதி கடந்த ஏப்ரல் முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. சோ இதெல்லாம் நம்மளோட மக்களோட நன்மைக்காக தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செஞ்சிருக்காங்க. சோ சைபர் மோசடிகள் குறித்த பொதுமக்களிடம் விழிப்புணர்வுகளையும் வந்து குறுஞ்செய்தி மற்றும் மொபைல் போன் அழைப்பின் மூலம் வந்து பிரச்சாரங்களையும் வந்து சமூக வலைதளங்கள் வானொலியிலும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஒருங்கிணைப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒருங்கிணைப்பால வந்து சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோ நம்மளும் வந்து இந்த நேரத்துல வந்து எச்சரிக்கையாக இருக்கலாம். சைபர் குற்றங்களுக்கு வந்து புகார் தெரிவிக்க வந்து 1930 என்ற நம்பர்ல வந்து தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அந்த நம்பர்லயும் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லலாம். இல்ல SP ஆபீஸ் மற்றும் கமிஷனர் ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தெரிவிச்சுக்கலாம். சோ நம்ம சேஃபா இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல்கள் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். நன்றி. கோடைஃபம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீல வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. வெள்ளி மலர் போல் மிளி

மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. வெள்ளி மலர் போல் மிளிர்ந்திடும் அழகிய நினைவுகள், நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உயிர் பெறச் செய்யும் அதன் அழகிய நிகழ்வுகள், இவை இரண்டும் ஒரு சேர இடம்பெற்று இதய வீணையை மீட்டு மகிழ்விக்கும் இன்ப ராகங்கள். அதை தேனிசை ராகமாக நெஞ்சம் நிறைக்க கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துகள். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் ஆண்டிப்பட்டி, நாகலகவுண்டன்பட்டி, துரை, பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்கியபாரதி இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்காக சுதந்திர தினத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. என்ன படத்திலிருந்து அப்படின்னா ஜெய்ஹிந்த் படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கொடை பண்பலை 100.5 இருந்து
1: ஜெய்ஹிந்த்.

8 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பெரியகுளம் எம்ஏ இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினையா இவர்களின் விருப்பத்தில் 1961 பி ஆர் பந்துலு இயக்கத்தில் ஜி ராமநாதன் இசையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன், எல்ஆர் ஈஸ்வரி, ரோகிணி ஆகியோரின் குரலில் இசைக்கிறது பாடல் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து.

கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமை.

0: உடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா ஆகஸ்ட் 14-15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
9: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-51.
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேனி பிசினஸ் போரமின் அசத்தல் சந்திப்பு. தேனியில் இருந்து
13: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களின் கூட்டமைப்பான தேனி பிசினஸ் போரம் நடத்தும் மாபெரும் விற்பனை கண்காட்சி NRT மஹாலில் வரும் ஆகஸ்ட் 15 மற்றும் 16.
14: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
15: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
16: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
15: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
16: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

0: கணங்களின் ரிங்கரை இசையாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கரூர், ஹொசூர், தமிழ்ச்சோலை, கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி இவர்களின் விருப்பத்தில் 1969 இசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் மிஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் அன்பளிப்பு திரைப்படத்திலிருந்து.
1: காற்று

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேனி பிசினஸ் போரமின் அசத்தல் சந்திப்பு. தேனியில் இருந்து
6: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களின் கூட்டமைப்பான தேனி பிசினஸ் போரம் நடத்தும் மாபெரும் விற்பனை கண்காட்சி என்ஆர்டி மஹாலில் வரும் ஆகஸ்ட் 15 மற்றும் 16.
5: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய

0: அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேனி பிசினஸ் போரமின் அசத்தல் சந்திப்பு. தேனியில் இருந்து
2: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களின் கூட்டமைப்பான தேனி பிசினஸ் போரம் நடத்தும் மாபெரும் விற்பனை கண்காட்சி என்ஆர்டி மஹாலில் வரும் ஆகஸ்ட் 15 மற்றும் 16.
3: ஒரு 1:23 செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், ஈரோடு சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம், கவிதா, கவிபாரதி, சக்திவேல், சர்வேஷ் இவர்களின் விருப்பத்தில் 1967 எம் வி ராமன் இயக்கத்தில் ஆர் கோவர்தனம் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: இன்று இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

நினைவு பெட்டகத்தில் உள்ள ரத்தினங்களாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை வன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் காங்கேயம், ஓலப்பாளையம், சந்தியா, பூவரசன், மல்லிகா, ரவிச்சந்திரன், மனோபிரியா, மைத்திலி, பாலு இவர்களின் விருப்பத்தில் 1969 ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் சுபதினம் திரைப்படத்திலிருந்து.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு.

0: இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேனி பிசினஸ் போரமின் அசத்தல் சந்திப்பு. தேனியில் இருந்து
1: தேனி மாவட்டத்தின் தொழில் முனைவோர்களின் கூட்டமைப்பான தேனி பிசினஸ் போரம் நடத்தும் மாபெரும் விற்பனை கண்காட்சி NRT மஹாலில் வரும் August 15 மற்றும் 16.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா August 14-15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

40 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை மணிநகரம் சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி இவர்களின் விருப்பத்தில் 1958 ஜி ஆர் நாதன் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி ஆர் ராமலிங்கம் குரலில் இசைக்கிறது பாடல் மாலையிட்ட மங்கை திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் புதுக்கோட்டை கோணாப்பட்டு பழனியாயி கார்த்திக் கவின் தமிழ்ச்செல்வி ஆகாஷ் இவர்களின் விருப்பத்தில் 1956 எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் கவி லக்ஷ்மணதாஸ் பாடல் வரிகளில் எம் எல் வசந்தகுமாரி குரலில் இசைக்கிறது பாடல் தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்திலிருந்து

இதயமரிடம் இனிய கணங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நிருப்பொழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் திண்டுக்கல் அதிகாரிப்பட்டி பிருந்தா, கிருத்திகா, ஜீவிதா, மித்ரா இவர்களின் விருப்பத்தில் 1963 ஏபி நாகராஜன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் குளமகள் ராதை திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தேனி ஆண்டிப்பட்டி நாகலகவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவியமதன் பாக்கிய பாரதி இவர்களின் விருப்பத்தில் 1965 ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பழனி இத்திரைப்படத்திலிருந்து

நினைவுகளின் அழகிய பிம்பங்கள் வானெங்கும் நிறைந்திருக்கும். அதன் வண்ணக்கோலம் என்பது இதயத்தில் தீட்டப்படும் நினைவுகளின் அழகிய ஓவியம் போன்றது. அதை இசையால் இன்னும் சில வண்ணங்கள் தீட்டி நினைவுக்கு வருகிறது. கோடை பன்மலை நெருப்புள்ளி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

எனினும் கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து சுதந்திர தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை வர இருக்கிறது. நிகழ்ச்சி வரும் வரை இணைந்து இருப்போம் இசையோடு.

நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அரும்பாடுபட்டு இன்னுயிர் நீத்து தன் சொத்துக்களையும் உடைமைகளையும் நாட்டுக்காக இழந்து போராடி வாங்கி தந்த சுதந்திரத்தின் அருமையையும் போராடிய வீரர்களின் பெருமையையும் மக்களுக்கு உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு ஊரிலும் சுதந்திர தினங்களாக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடக்கிற சுதந்திர தின கொண்டாட்ட சிறப்பு நேரலையை தர காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்குமார் அவர்கள். இப்போ அங்கே நடக்கிற விஷயங்களை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.

0: பார்த்தி.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்படை வானொலி 100.5 எனக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக 80வது இந்த சுதந்திர பொன்விழா கொண்டாட்டத்துல நிறைய பகுதிகளில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. நாம இன்னைக்கு வந்து கம்பம் பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க பாரதி தமிழ் இலக்கிய பேரவை அவங்க சார்பாக ஆண்டுதோறும் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடக்குது, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அதை பத்தி நம்மளோட பேசுவதற்காக அதனுடைய துணைத் தலைவர் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட பேச. நம்ம வணக்கம்.
2: வணக்கம். கோடை பண்பலை 100.5 அவர்களுடைய நேரடி ஒளிபரப்பிற்கு எங்களுடைய கம்பம் பகுதிக்கு வருகை புரிந்ததற்காக நாங்கள் மிகவும் கோடை பண்பலையினுடைய நிர்வாகத்திற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சேது மாதவன் எனது பெயர்.

0: காரணத்திற்காக நாங்கள் மிகவும் கோடை பண்பலையினுடைய நிர்வாகத்திற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய சேது மாதவன் என்னது பெயர். கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக பாரதி இலக்கிய பேரவையை நாங்கள் கம்பம் மாநகரத்திலே அதனுடைய நிறுவனர் கவிஞர் பாரதன் அவருடைய தலைமையிலே நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். துவக்கத்திலே இளைஞர் தர்ப்பிணி மன்றம் என்றுதான் இதற்கு பெயர் வைத்திருந்தோம். அதற்கு பின்பு பல அறிஞர்கள் ஒன்று கூடி பெயரை மாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது பலர் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். சில பேர் பாரதி இலக்கிய பேரவை என்று வைக்கலாம் என்று சொன்னார்கள். அதிலே ஒரு சில பேர் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை என்று வைக்கலாம் என்று சொல்லும் பொழுது என்ன காரணம், பாரதி இலக்கிய பேரவைக்கும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கும் பொழுது அதிலே ஒரு அறிஞர் பெருமகன் சொன்னார், பாரதி தமிழ் என்பது பாமரனுடைய தமிழ், நம்முடைய இலக்கிய பேரவையினுடைய செயல்பாடுகள் பாமரனுக்கு சென்று செல்ல வேண்டும், அவர்களை அழைத்து அவர்களுக்கு நாம் நமது தமிழ் மொழியினுடைய பெருமையை, இந்த தேசத்தினுடைய பெருமையை, எப்படி நாம் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள், நம்முடைய சுதந்திர போராட்ட தலைவர்கள் மிகவும் அரும்பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார்கள் என்பதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் எளிமையான பாரதியினுடைய தமிழிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் அவர் சில காரணங்களை சொன்ன பொழுது அதை நாங்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அன்று முதல் கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை என்று இந்த அற்புதமான ஒரு இலக்கியத்தை பேரவையை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம்.
1: ஐயா, இந்த தமிழ் இலக்கிய பேரவையினுடைய, பாரதி தமிழ் இலக்கிய பேரவை, இதனுடைய செயல்பாடுகள் என்ன? இந்த சுதந்திர பொன்விழா கொண்டாட்டங்கள் இருக்கிற 80 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து உங்களுக்குள்ள வந்தது? எப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? எத்தனை ஆண்டு காலமா செஞ்சிட்டு?
0: அதாவது 47 ஆண்டுகளாக இங்கு ஆங்காங்கு இலக்கிய நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே 27 ஆண்டுகள் கழிந்த பின்பு எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லோருமே நாம் ஏன் தமிழ்நாடு அளவிலே எழுத்தாளர்களுக்கு போட்டி நடத்தக்கூடாது, அதுவும் சுதந்திர நாள் விழாவினை ஒட்டி நடத்தக்கூடாது என்று ஒரு கருத்தினை முன்வைத்தார்கள். ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 3 மாவட்ட அளவிலே மாணவர்களுக்கான போட்டிகள், குறிப்பாக பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி போன்ற பல போட்டிகளை நடத்தி அவர்களுக்கு சுதந்திர நாள் விழாவிலே பரிசுகள் கொடுத்து கொண்டு வந்தோம். சில பேர் இப்படி ஒரு கருத்தினை சொன்னார்கள், ஏன் நாம் எழுத்தாளர்களுக்கு தமிழ்நாடு அளவிலே நல்ல நூல்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசுகள் தரக்கூடாது என்று சொல்லும் பொழுதுதான் நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக மிகச்சிறந்த தமிழர்களுடைய நூல்களை எல்லாம் வரவழைத்து அந்த நூல்களிலே பல்வேறு வகையான தலைப்புகளை பிரித்து, குறிப்பாக சிறுகதைகள், கட்டுரை, நாவல், மொழிபெயர்ப்பு நூல்கள், சித்திதழ்களுக்கான சிறப்பு பரிசுகள் போன்று பல்வேறு வகைப்பட்ட தலைப்புகளாக பிரித்து அவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் பரிசாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு பிரிவுக்கும் தருவதாகவும் அறிவித்து இதை கடந்த 20 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகின்றோம். மிகவும் குறிப்பாக நாங்கள் பரிசு வழங்கும் பொழுது நாங்கள் எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே எங்களை தமிழக அளவிலே, இன்னும் சொல்ல போனால் இந்தியா அளவிலே நம்முடைய எழுத்தாளர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள். காரணம், எழுத்தாளர்களை நாங்கள் ஊர்வலமாக, சுதந்திர நாளன்று ஊர்வலமாக அலங்கார ஊர்தியிலே வைத்து அழைத்து கொண்டு செல்வது, அங்கே பரிசு தரும் பொழுது பாரதியினுடைய தலைப்பாகையை அணிவித்து அவர்களை அமர வைத்து பரிசு கொடுக்கக்கூடியவர்கள் எழுந்து நின்று அவர்களுக்கு மரியாதை செய்து கொடுப்போம். அவர்கள் அந்த இருக்கையிலே தான் அமர்ந்திருப்பார்கள். 2வதாக

0: அவர்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது தாரை தப்பட்டை முழக்கத்துடன் அவர்களை மேடைக்கும் அழைத்து கொண்டு வருவோம். இப்படியெல்லாம் நாங்கள் புதிதான முறையிலே எழுத்தாளர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற காரணத்தினால் தமிழகம் முழுவதும் எங்களிடம் இருந்து பரிசு பெற்று சென்ற எழுத்தாளர்கள் அவர்களே எங்களை தமிழகம் முழுவதும் ஒரு நல்ல ஒரு விளம்பரமாக இருந்து செயல்பட்டார்கள் என்று என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்வதிலே மிகவும் ஆசைப்படுகின்றேன். மிகவும் மகிழ்ச்சியாகவும் எங்களுக்கு இருக்கின்றது.
1: நன்றி. சிறப்பாக நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்மளோட இன்னொருத்தங்க இருக்காங்க. இந்த பாரதிய தமிழ் இலக்கிய பேரவனுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் இப்ப நம்மளோட
2: வணக்கம். வணக்கம். கவிஞர் பாரதன் பேசுறேன். சேதுமாதவன் ஐயா அவர்கள் சொன்னது போல 47 ஆண்டுகளாக இந்த பாரதிய தமிழ் இலக்கிய பேரவை ஒரு சிறப்பான பங்களிப்பை நடத்தி வருகிறது. இப்பொழுது நாங்கள் நடத்த இருக்கின்ற நிகழ்வு 460 நிகழ்வு. மாதம் ஒரு முறை நடத்த ஆரம்பித்து இப்போது மாதம் இருமுறை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக அரசு நடத்திய திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தை பெருமையோடு சொல்லலாம். தமிழகத்திலேயே எங்கள் அமைப்பு தான் 30 தொடர்ந்து நடத்தி அதுவும் நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று திருக்குறளை கொண்டு சென்ற பெருமை எங்கள் பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கு உண்டு. இது வெறும் சமூக அதாவது வெறும் இலக்கியம் வளர்க்கின்ற அமைப்பாக மட்டும் இல்லாமல் நாட்டுப்பற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சுதந்திரதன ஊர்வலத்தை 20 காலமாக தொடர்ந்து நடத்துகிறோம். 47 ஆண்டுகாலமாக மாணவர்களுக்கு ஒவ்வொரு சுதந்திர தினத்திற்கும் தேசப்பற்றையும் மொழிப்பற்றையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் ஜாதி மதம் கடந்து நாம் இந்தியர்கள் என்ற உணர்வை ஊட்டுகின்ற வேலையை இந்த பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தொடர்ந்து செய்து வருகிறது. இதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால் எங்கள் போட்டிகளிலே பரிசு பெற்ற பலர் இன்றைக்கு பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு தொலைக்காட்சிகளிலே தொகுப்பாளர்களாக இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் பெரும் வளர்ச்சி பெற்று இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம். ஒரு 50 கண்தானம் கூட செய்திருக்கிறோம். இதிலிருந்து பல பேருக்கு கல்விக்கு பாரதி சொன்னது போல கல்வி வயிற்றுக்கு சொல்லிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்றார். இந்த 2 பணியையுமே நாங்கள் செய்து வந்து பல ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு எங்களால் இயன்ற பல்வேறு உதவிகளையுமே நாங்கள் செய்து வருகிறோம். இப்பொழுது கூட நிறைய எழுத்தாளர்கள் பரிசு வாங்குவதற்கு வந்திருக்கிறார்கள். இங்கே அவர்களை நீங்கள் பேட்டி கேட்டால் சிறப்பாக இருக்கும்.
1: நிச்சயமாக ஐயா வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பேசிடலாம், தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
3: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா August 14-15 அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
10: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
11: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
10: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம்

0: ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்.
1: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: இன்கிலாப் ஜிந்தாபாத்.

நல்லோர்கள் தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்ட அலை ஓசை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வென்னும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியேற வழி சொல்லும் அவள்

கொடுத்தாலும் கேட்டாலும் நான் கொண்ட எண்ணங்கள் மாறாது. துணிந்திடும் மனம் கொண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் பதை உண்டு, தலைவன் துணை உண்டு. துணிந்திடும் மனம் உண்டு சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு.

நாம் கோடை பண்பலை வானொலி 100.5 இன்றைக்கு 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை முதலே நாம் இப்ப இருக்கிறது தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இருக்கோம். பாரதி தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக ஒரு சுதந்திர தின ஊர்வலம் தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு எழுத்தாளனையும் கவனிக்க வேண்டும் என்பதாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இப்ப இங்க பரிசு பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய நிறைய

0: கலைஞர்கள் எழுத்தாளர்கள் அவங்க எல்லாம் கூட இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பெயர் ராஜலட்சுமி, நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். பாரதி கலை இலக்கிய விழா வந்து இங்க ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து வருஷா வருஷம் நல்ல எழுத்தாளர்களையும் இலக்கியவாதிகளையும் வந்து தேர்ந்தெடுத்து பரிசு வழங்கி சிறப்பிக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய ஒரு சிற்றிதழில் நான் இணையாசிரியரா இருக்கேன். சிற்றிதழோட பேர் வந்து உதிரிகள் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து கலை இலக்கியம் சார்ந்த ஒரு சிற்றிதழ். இந்த இதழில் வந்த இதெல்லாம் வந்து அவங்களாகவே பார்த்து தேர்ந்தெடுத்து, ஏன்னா சிற்றிதழ்கள்லாம் இப்போ ரொம்பவே குறைஞ்சு வந்துட்டு இருக்கு இலக்கிய உலகத்துல. இருந்தாலும் இதை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் வந்து இதை முன்னெடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு விழா, இந்த எழுத்தாளர்களை வந்து கூப்பிட்டு மரியாதை பண்ணி எங்களுடைய இந்த இலக்கிய சேவையை பாராட்டுறது வந்து எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. இன்னும் வந்து நம்ம இலக்கியத்துறைக்கு நிறைய செய்யணும் அப்படின்ட்டு. எனக்கு இதை தவிர்த்து நான் வந்து நாவல் ஆசிரியராகவும் இருக்கேன், நிறைய நாவல்கள் எழுதி இருக்கிறேன், பரிசுகள் நிறைய வாங்கியிருக்கிறேன். ஆனாலும் ஒரு சிற்றிதழுக்காக வந்து இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு விழாவில வந்து நான் பரிசு வாங்க போறது முதல் தடவை, அதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி.
0: நீங்க இப்போ சென்னையில இருந்து வந்திருக்கீங்க, உங்களோட சென்னையில இன்றைய தின விழா கொண்டாட்டங்கள் நேற்று இருந்து துவங்கியாச்சு. ஆனா கூட அங்கேயும் இந்த பசுமையான ஒரு பகுதிகளில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்காங்க?
1: சென்னையில வந்து இந்த மாதிரி மதிய நேரத்துல நின்று பேசுறது ரொம்ப கஷ்டம், வேர்த்து வழிந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் வந்து இலக்கிய விழாக்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு சென்னையில, அது ரொம்ப பெரிய விஷயம். பட் இவ்வளவு தூரத்துல வந்து இத்தனை அழகா வந்து இவ்வளவு அழகா ஒரு விழாவை பண்றாங்கங்கும் போது இதை பத்தி எங்களுக்கு முன்னாடியே தெரியுங்க, இந்த மாதிரி சொல்லித்தாங்க. கம்பம்ல வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய விஷயம், விழாம போயிருங்க அப்படின்னு. எனக்கு ரெண்டு நாள் முன்னாடிதான் தெரியும், சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால அவங்களால என்னை தொடர்பு கொள்ள முடியல. ஆனாலும் நான் வந்து பஸ்ல இது பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சென்னையை விட இங்க வந்து ரொம்ப அழகு, இந்த மலை சார்ந்த ஒரு பகுதி, குறிஞ்சி நிலத்துல நின்றுட்டு இருந்து இந்த காற்று பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வர மாதிரி இருக்கு, மிக அருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் அந்த வாழ்க்கை, நகர வாழ்க்கையில இருந்து வெளியில வரும்போது ரொம்ப புதுசா மூச்சு விடுற மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா, சிறப்பாக நீங்க பேசுனீங்க. இப்போ இன்னொரு எழுத்தாளர் கூட நம்மளோட இருக்காங்க, அவங்க எந்த பகுதியில இருந்து வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர்?
2: வணக்கம், எனது பெயர் கோ லீலா, சூழலியல் எழுத்தாளர். கோடை பண்பலை 100.5 நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கமும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க கம்பத்துல பாரதி இலக்கிய பேரவை நிகழ்வில் என்னுடைய சோறு உணவரசில் என்ற புத்தகம் பரிசுத்தாக தேர்வாகி இருக்கிறது. இதுல மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், எழுத்தாளர்களை மட்டுமல்லாது அந்த ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து, சிறந்த சித்ததைகளை தேர்ந்தெடுத்து, வாழ்நாள் சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குகிறார்கள். அது வந்து சாதாரணமா பரிசா கொடுக்காம அந்த எழுத்தாளர்களை, படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்துல ஒரு ஊர்வலமாக அழைத்து வந்து இந்த சுதந்திர தினத்தன்று பாரதியின் தலைப்பாகையை வந்து எழுத்தாளர்களுக்கும் அணிவித்து ஒரு பெருமை செய்யக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. எழுத்தே என் தெய்வம் என்று சொன்ன பாரதியாருடைய நினைவாக இந்த சுதந்திர தினத்தன்று அந்த பரிசினை பெறுவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து சூழலியல் எழுத்தாளர் மற்றும் ஹைக்கு ஆய்வாளர். தமிழ்நாட்டிலே ஹைக்கோயை குறித்து ஆய்வு செய்ததிலே 4வது பெண்மணி என்று வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சூழலியல் நூல்கள் அனைத்தும் மறைநீர், சோறு உணவரசியல், பூமியின் மூலப்பத்திரம், அந்த மாதிரி ஹைக்கு நூல்கள், வரையாட்டின் குணம் படிக்கல் என்ற பல நூல், 21 நூல்கள் எழுதியிருக்கேன். அனைத்துமே பரிசு பெற்றிருக்கிறது. சோறு உணவரசியல் இது 4வது விருதினை கம்பத்திலே சுதந்திர தினத்தன்று பெறுவதிலே மிகவும் மகிழ்ந்தேன்.
0: நீங்க சொன்னீங்க இந்த வரையாட்டினுடைய அந்த குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருந்து ஒரு 2 வரிகள் சொல்லலாம்.
2: வரையாட்டின் குளம்படிகள் அப்படிங்கிற புத்தகம் ஒரு 16 காணொலிகளை பத்தி எழுதியிருக்கேன். அவங்க எப்படி வந்து நம்மளுடைய வாழ்வியலுக்கும் சூழலியலுக்கும் உதவியாக இருக்காங்கன்னு சொல்லி எழுதியிருக்கோம். கரிச்சான் குருவியிலிருந்து ஆரம்பித்து ஒரு 16 காணொலிகள், யானை, வரையாடு, அவங்களை எல்லாமே நாங்கள் எழுதியிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அவங்கன்னு சொல்றாங்களே உயர்திணையா அப்படின்னு சொல்லி. எனக்கு காணுயிர்கள் வந்து எப்போதுமே நான் உயர்திணையில தான் நான் அவங்களை குறிப்பிடுவேன். அந்த வகையில வரையாடுகள் இல்லை என்று சொன்னால் நம் மழைக்காடுகளை இன்று பராமரிக்கப்படாமல் போயிருக்கும். அந்த உணவு சங்கிலியிலே மழைக்காடுகளுக்கும் மேலே உள்ள புல்வெளிகளை, புல் படுக்கை என்று சொல்லக்கூடிய கிராஸ் பெட், அதை வந்து பராமரிப்பதிலே வரையாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு சங்கி இலக்கிய பாடலிலும் ஒவ்வொரு காணொலிகளை பற்றி என்னென்ன பாடல்கள் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு அந்த வாழ்வியல்கள், அவங்களோட வாழ்வியல், யானைனா அவங்க எவ்வளவு சாப்பிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வாழ்வியல், இருவாட்சி காவியம்

0: நம்ம கவி பேரரசு ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதின கருவாட்சி காவியம் என்ற தலைப்பு கொடுத்திருந்தார்கள். நான் இருவாட்சி காவியம் என்ற தலைப்பிலே இருவாட்சி பறவைகளை பற்றி எழுதியிருக்கிறேன். நான் அப்படியான ஒரு புத்தகம் அது. அது பாடத்திட்டத்திலே கல்லூரியில் எம்ஏ முதலாம் ஆண்டு தமிழ் ஆண்டு 10 கட்டுரைகள் உள்ளன. மறைநீர் 2000 to 2020 வரை வந்த புத்தகங்களிலே முக்கியமான புத்தகம் என்று விகடனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மற்றும் கேரள பல்கலைக்கழகத்திலே மறைநீர் பாடத்திட்டத்திலே இருக்கிறது. ஹைக்கு என்னுடைய 10 ஹைக்குவும் பாடத்திட்டத்திலே இருக்கிறது. நன்றி.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா. சிறப்பானது ஒரு விஷயங்களை எடுத்து கூறுனீங்க. இன்னொருத்தர் நம்மளோட பேசுவதற்காக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என் பேர் சிவசக்தி. நான் கம்பத்துல இருந்து பேசுறேன். கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் உறுப்பினராக கூட இருக்கும். இங்க கம்பம் தமிழ் இலக்கிய பேரவை வந்து இங்க கம்பத்துல ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விஷயமுமே எழுத்தாளர்கள் கூப்பிடுறதா இருக்கட்டும், நிகழ்ச்சிகள் நடத்துறதா இருக்கட்டும், இதுல வந்து என்னன்னா ஒரு சிறப்பு என்னன்னா அவங்க இலவசமா போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் மாணவர்களை கூப்பிட்டு வந்து நாங்க இல்லத்தரசியா இருக்கோம், எங்களுக்கு வந்து வேற பயிற்சி மையத்துக்கு போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கும், கஷ்டமா இருக்கும், அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு நீங்க வாங்க நாங்க சொல்லி கொடுக்குறோம், நீங்க உங்களால முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுத்து எல்லாரையும் எங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பேச்சாளரா எப்படி ஆகணும், நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்துக்கங்க, உங்களாலையும் பேச முடியும், உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சு எங்களை ஒவ்வொருத்தரையும் வந்து சிறப்பா வழி நடத்திட்டு இருக்காங்க. பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சிறப்பா சிறப்பா. ஏதாவது இந்த மாதிரி நம்மளோட நிறைய இந்த பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக நிறைய நிகழ்வுகள் இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் கண்ணு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமையில நடந்த சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய நினைவு நாள் விழாவினுடைய எண் 458. ஆமா, அந்த மாதிரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக நிறைய நிகழ்வுகள் இருக்கு. இப்ப இன்னொருத்தர் நம்மளோட பேசுவிருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர்?
3: என்னுடைய பேர் சதீஷ்குமார். நான் கம்பம் பாரதி இலக்கிய பேரவையிலிருந்து பேசுறேன். அனைத்து நேயர்களுக்கும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க தேனி மாவட்டத்திலிருந்து தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக போராடி இருக்காரு. அவருடைய அவருக்கும் மற்ற தியாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கோடைப்பந்தலை இங்கு கம்பம் பள்ளத்தாக்கு வந்ததுக்கு அதுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: சிறப்பு. தொடர்ந்து நிகழ்ச்சியில நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட பேசலாம். அடுத்ததாக நம் கோடை பண்பலை 100.5 தொடர்கிறது.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்
7: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
11: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
12: தொடர்புக்கு 9524936156.
13: நான் திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ்.

0: ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: பதுவே. நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்படை வானொலி 100.5 தேடி வரும் பண்படை நிகழ்ச்சி. இன்றைக்கு தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இருக்கும் 80th சுதந்திர தின விழா கொண்டாட்டம் வெவ்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து நிறைய இடங்கள் இருந்து, உதாரணத்துக்கு டெல்லியில இருந்து, சென்னையில இருந்து, ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலுமே நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பான நிகழ்வு, பாரதி தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்வு. இதோடு சேர்ந்து நிறைய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், படைப்பாளர்களுக்கெல்லாம் கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடக்குது. இப்ப நம்மளோட ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்களுக்கு தெரியுமா?
1: வணக்கம், என்னுடைய பெயர் சத்யமூர்த்தி, தேனி மாவட்டத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். அனைவருக்கும் இனிய 80th சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக சிறப்பாக இலக்கிய பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக தேனி மாவட்டத்தில், குறிப்பாக தமிழகம் முழுவதும் எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு, எழுத்தாளர்களையும் மாணவர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் பரிசு பெறக்கூடிய எழுத்தாளர்களை கம்பம் என்ட்ரன்ஸ்ல இருந்து நாங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 கிலோமீட்டர் அவர்களை வாகனத்தில் அமர்த்தி தமிழுக்கு மரியாதை செய்கின்ற வகையில் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வு பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மாதம் 2 நிகழ்வுகளாக பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தொடர்ந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தலைவர்களையும் தியாகிகளையும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரே இயக்கம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை மட்டும்தான். ஏன்னா மாசத்துக்கு 2 முறை அந்த மாதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சுதந்திர போராட்ட தலைவர்களையும் அந்த தியாகிகளை நினைவுபடுத்துகின்ற வகையில் அவர்களை முன்னிறுத்தி அவர்களுடைய சிறப்புகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளை முன்னிறுத்தியும், அதற்கடுத்து மாநில அளவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளை முன்னிறுத்தியும், அதற்கு பின்பு தேசிய அளவில் இருக்கக்கூடிய தியாகிகளை முன்னிறுத்தியும் நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வந்த வகையில் அவர்களுடைய பரிசு, அதாவது பரிசு பெறக்கூடிய எழுத்தாளர்களை ஊர்வலமாக அழைத்து சென்று அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கக்கூடிய நிகழ்வு. அது மட்டும் இல்லாம பாரதி தமிழ் இலக்கிய பேரவையில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பரிசு பெறக்கூடிய எழுத்தாளர்களை மேடையில் அமர வைத்து எவ்வளவு பெரிய சீஃப் கெஸ்ட் வந்தாலும் அவர்களுக்கு நின்றுகிட்டே அவங்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய நிகழ்வு பாரதி தமிழ் இலக்கிய பேரவை ஒன்று மட்டும்தான் தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்குது. எவ்வளவு பெரிய எழுத்தாளர்களாக, எவ்வளவு பெரிய சீஃப் கெஸ்டாக இருந்தாலும் சரி, சிறப்பு விருந்தினராக இருந்தாலும் அவங்க நின்றுக்கிருவாங்க எழுத்தாளர்கள் மேடையில். பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக பாரதியினுடைய தலைப்பாகையை வைத்து, பாரதியினுடைய கனவு எப்பயுமே யார்கிட்டையும் கையேந்துவது பாரதியினுடைய பழக்கம் இல்லை, அங்க வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கான பரிசுகளை வைப்பாருங்க, அதை எடுத்துக்கொள்வது அந்த எழுத்தாளர்களுடைய பணியாக இருக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையில் இணைந்திருப்பதில் நாங்களும் பெருமைப்படுகிறோம். ஜெய்ஹிந்த்.
0: நன்றிங்க, சிறப்பாக சொன்னீங்க. வணக்கம், உங்களுடைய பெயர்?
2: என்னுடைய வணக்கம் அனைவருக்கும். என்னுடைய பெயர் முனைவர் பேராசிரியர் கே கண்ணையா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாலை நேர கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனக்கு திருவையத்திலிருந்து விடுதலை போராட்டத்தில் ரொம்ப விருப்பம், ஆர்வம். நான் என்னுடைய எம்பில் ஆய்வேட்டில் கூட என்னுடைய ஆய்வேட்டின் பெயர் பாரதி தமிழ்ச்சங்கம் இன் கல்கத்தா என்ற பெயரில் தான் ஆய்வேடு எழுதியுள்ளேன். அதனால் இங்கே நான் கம்பம் வந்த பிறகு இங்கே பாரதி தமிழ் பேரவை இலக்கிய பேரவையில் நான் அங்கத்தினராக இருப்பதற்கு நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக நான் ஒரு வரலாற்று பேராசிரியர் என்பதால் பாரதியார் பற்றியும் சரி, விடுதலை போராட்டத்திலும் சரி, எனக்கு ரொம்ப மிக்க ஆர்வம். இந்த பாரதி தமிழ் பேரவை பொதுமக்களுக்கெல்லாம் பொது சேவைகளை செய்து கொண்டு, இது அரசியல் சார்ந்ததும் அல்ல, மொழி இனம் மதம் இவைகளை தாண்டி ஒரு மக்கள் நற்பணி மன்றமாக செயல்படுவதைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.

0: மிகவும் சந்தோஷம் அடைகிறேன்.
1: நன்றிங்க, சிறப்புங்க, நன்றிங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு, ஆகையால வணக்கமே, உங்க பேர் சொல்லுங்க.
2: நீங்க ஏ பெருமாள் சவுகுமர கடை கம்பத்துல வச்சிருக்கீங்க மெயின் ரோட்ல. நான் வந்து இப்ப 50 வருஷம் ஆச்சு மெயின் ரோட்டு வந்து, 46 வருஷம் ஆச்சுன்னு இவங்க சொல்றாங்க. நான் 40 வருஷம் கிளீனா இந்த கம்பெனில சேர்ந்து நானும் ஊர்வலமாவே சென்றிருக்கேன். வேற எந்த சமுதாயமும் இல்லாம, அதாவது பாகுபாடு இல்லாம, எல்லா சமுதாயமும் சேர்ந்து, முஸ்லீமோ இந்துக்களோ வேற கிறிஸ்டினோ எல்லாமே சேர்ந்து இந்த இதை கொண்டாடிட்டு இருக்கோம். மிக்க நன்றி,
1: சிறப்புங்க, ரொம்ப மகிழ்ச்சியா. வணக்கம், உங்களுடைய பேர்?
3: என் பேரு நவநீத கிருஷ்ணன். நான் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பார்வை தமிழ் இலக்கிய பிறையில ஒரு கடந்த 20 வருஷமா கலந்துகிட்டு அவங்க நடத்துற பெரிய நிகழ்வுகள்ல பட்டிமன்றம் சுதந்திர தினத்துக்கான ஊர்வலத்துல கலந்துகிட்டு நானும் சிலம்பாட்டமும் பண்ணுவேன். அங்க அனுமந்தன்பட்டி கிளையில நான் தலைவராக இருக்கேன் பார்வை தமிழ் இலக்கிய பிறையில.
1: சிலம்ப பயிற்சிகள் வந்து எத்தனை வயசுல இருந்து கத்துக்கிறீங்க? நீங்க எத்தனை பேருக்கு இப்ப சொல்லி கொடுத்துருக்கீங்க?
3: ஒரு 24 வயசுல இருந்து கலந்துருக்கேன். அப்பப்ப சில ஒரு குரூப்பா வருவாங்க, அவங்களுக்கு நான் பயிற்சி பண்ணியிருக்கேன். வேற பயிற்சி நடத்துற இடத்துக்கும் போய் நானும் சில சில இதுகளை ஐடியா கொடுத்து நானும் பார்த்துருக்கேன். ஒரு தமிழ் விடுதலையை சொல்லிக்கலாம். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துல 12 இளவரசர்கள், 18 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவியும் 12 குழந்தைங்க, ஒவ்வொரு மனைவிக்கும் 12 குழந்தைங்க. அந்த சாம்ராஜ்யம் என்னது? இது பார்த்தாலும் ஒரு பிள்ளைய தத்து வர எடுத்துக்கிறாங்க. இது இந்த சாம்ராஜ்யம் என்னது? அந்த சாம்ராஜ்யம் எத்தனை மெம்பர் அப்படின்னு ஒரு கேள்வி.
1: எல்லாத்துக்கும் இந்த கேள்வி வச்சிடலாம், யாருக்கு பதில் தெரியோ சொல்லிடுவாங்க. சரிங்களா? முடியறதுக்குள்ள நிறைவில் இல்லாட்டி பதில் சொல்லலாம், நீங்க தான் சொல்லுவாங்க. சரிங்களா? வணக்கம், உங்களுடைய பேர்?
4: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து தேவிஸ்ரீ. நான் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையில திருக்குறள் திருப்பணி நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன். நான் ஒரு ஆங்கில வழி மொழியில படித்த பொண்ணு. நான் வந்து இங்க தமிழ்ல வந்து சரளமா பேசுற ஒரு தன்மையை கத்துக்கிட்டதே இந்த இலக்கிய பேரவையில தான். அதன் மூலியமா நான் வந்து எட்டயாபுரத்துக்கு செல்ற வாய்ப்பு கிடைச்சது. பாரதியோட பிறந்த நாளை முன்னிட்டு அன்னைக்கு நான் போய் பாரத மாதா வேடமணிஞ்சு அந்த விழாவைச்சோம். மேலும் இன்னைக்கு இந்த 80வது சுதந்திர தின விழால பாரதி வேடம் அணியும் வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இப்படி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும்
1: கூறுகின்றேன். ஒருத்தர் நிக்கிறாரு. ஹலோ, உங்களுடைய பேர் என்ன? சொல்ல போறீங்க மேடையில? என்ன சொல்ல
5: போறீங்க?
1: சுதந்திர தின வாழ்த்துக்கள். அவ்வளவுதான், ரொம்ப சிறப்பு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம் மாணவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் பாரத தேசத்துல வந்து இன்னைக்கு சுதந்திரம் கொண்டாடுறோம்னா பல தியாகங்களை பண்ண போராட்ட வீரரோட யாத்திரை மூலம் வந்து நிறைய மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடும் நம்ம இன்னைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம். ஒவ்வொரு நம்ம தேசத்துல நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருமே நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்காகவும் நம்ம தேசத்தை பாதுகாப்பு பண்றதுக்காகவும் நல்ல நலனுடனும் வளர்ச்சியுடனும் நம் நாடு வெற்றி அடைய வேண்டும்னு எல்லாருமே நினைத்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம்னா நம்ம பாரத இலக்கிய பேரவையில வந்து திருக்குறள் திருப்பணிகள் தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நாங்களும் வருஷம் வருஷம் இந்த 48 வருஷமா இந்த ஊர்வலகத்துல சார் நடத்தி கொண்டிருக்க நம்ம பாரதன் ஐயா அவங்க, அதுல நாங்க எல்லாருமே கலந்துக்கிட்டோம். இங்க வந்து காஞ்சுக்கிறது எப்படின்னா சிறு பிள்ளைகள்ல இருந்து சிறு குழந்தைக்கு தாய் வந்து பாலூட்டி வளர்க்குற மாதிரி நம்ம கம்பத்துல நம்ம பாரதன் ஐயா பெரியா பிள்ளைகளுக்கும் அவர் மூலமா சில இலக்கியங்களை நிறைய நிறைய மக்கள் கத்துக்கிறாங்க. பேசற தெரியாதவங்களும் இங்க வந்தோம்னா பேசி பழகிடலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதைகளே கொடுப்பாரு பாரதன் ஐயா அவங்க. பாரதன் மறைஞ்சு விட்டாலும் கம்பத் நகரத்துல எங்களுக்கு ஒரு பாரதன் ஐயா ஒருத்தர் கிடைச்சிருக்காங்க. எங்க அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி.
1: ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
7: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி

0: இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா August 14-15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15-16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
13: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
14: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR அண்ட் VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
15: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
12: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15-16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
4: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள், August 13-17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கோடை பண்பலை 100.5. இன்றைய

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
1: இன்று இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
7: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
6: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
7: ஆகஸ்ட் 14, 15, 16, 17, 4 நாட்கள், காலை 11 மணி முதல் 8 மணி வரை, பரமத்தி ரோட், கொங்கு திருமண மண்டபத்தில்.
6: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
7: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
6: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகை மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
11: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: கோடை பண்பலை வானொலி 105 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்றைக்கு 80வது சுதந்திர பொன் விழா கொண்டாடத்தோடு இருக்கிறோம். இப்ப நம்மளோட பேசுவதற்காக வந்திருக்காங்க, அவன் பேசணும்.
14: அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சஜ்ஜிலா பர்வினியாக்கும். நான் ட்ரெஷரிங் டிபார்ட்மெண்ட்ல அக்கௌண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிறுவயதிலிருந்தே பாரதிய தமிழ் இலக்கிய பகுதியில் தொடர்ந்து கலந்து கொண்டு வரேன். நான் ஒரு கைப்பு கவிஞரும் கூட. நான் படித்த பள்ளியிலேருந்தே சின்ன வயதுலேருந்தே இலக்கிய மன்றத்தில் கலந்துட்டு வர்றதுனால இது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. கம்பத்தில் கடந்த 47 ஆண்டுகளாக தொடர்ந்து பாரதி இலக்கியத்தில் நடந்து வருகிறது. மேலும் வந்து இது வந்து தியாகிகளின் தியாகத்தை வந்து போற்றி

0: பாராட்டுவதிலும் கவிஞர்களையும் படைப்பாளையும் ஊக்குவிக்கிறதுலையும் இந்த பேரை வந்து தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறது வருகிறது. இலக்கியம் என்பது வெறும் வாசிப்புக்கான களம் அல்ல, அது சமூகத்தின் நினைவுகளையும் போராட்டங்களையும் கனவுகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் உயிருள்ள ஒரு சக்தி என்பதை இந்த செயல்பாடுகளும் நிரூபித்து வருகிறது. பாரதி பிறந்த எட்டயபுரம் மண்ணுக்கே சென்று பாரதியாருக்கு மணி பல்லாக்கு எடுத்து சென்று மரியாதை செலுத்துவதில் எங்க பாரதி இலக்கியத்தை
1: சிறப்பங்கமா ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கே எஸ் ரத்னவேல் பாண்டியன். நீங்கய்யா, நாங்க கடந்த 37 ஆண்டுகளாக மாவீரன் மன்னன் பூலித்தவன் இலவச சிலம்பு பயிற்சி பள்ளின்னு சொல்லி சின்னமனூர்ல நடத்திட்டு வாரா. யார்ட்டுமே ஒரு ரூபா கூட வாங்காம, குருதட்சணை வாங்காம சிறப்பாக நடத்தி வரா. வருடந்தோறும் கம்பத்தில் நடைபெறும் பாரதி இலக்கிய பேரவையில அந்த சுதந்திர திருநாளை முன்னிட்டு தியாகிகளை போற்றும் வகையில் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சிறப்பான சேவையில் இருக்கும் இந்த பாரதி இலக்கிய பேரவையில சேர்ந்து நாங்களும் இதுல நாங்கள் பயன்பெறுகிறோம் என்றால், அது எங்கள் முன்னோர் செய்தவர்களும் முன்னோர் தியாகிகளும் மற்றும் அந்த சுதந்திர போராளிகளும் நம் ரத்தத்தில் இருப்பதனால் அவர்களை போற்றும் விதத்தில் இந்த சுதந்திர தினம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் 37 இலவச சிலம்பு பயிற்சி நடத்தி வருகின்றோம். கடந்த 2020 அன்று மலேசியாவில் சிப்பாங் சிலம்பு கழகத்திலிருந்து எங்களுக்கு மகாகுரி என்ற பட்டம் கொடுத்தார்கள். மகிழ்ச்சி.
2: சென்னையிலிருந்து வருகிறேன். போடை பண்பலை 100.5 நேயர்களுக்கு விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் இப்ப அதுக்கு சென்னையிலிருந்து வரேன். கம்பத்துல வந்து மிக சிறப்பா பாரதியாரோட நினைவுகளை தமிழகத்துல எல்லாத்திலையும் விட கம்பத்துல வந்து சிறப்பா தமிழ் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வருடந்தோறும் சென்னையிலிருந்து வந்து இந்த விழாவில பங்கெடுத்துக்கிறேன். அனைவருக்கும் இந்த விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.
1: சிறப்பங்க, நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.
3: நான் சின்னமனூர்ல இருந்து வர்றேன். கம்பம் தமிழ் இலக்கிய பேரவையில கலந்து கொள்வதற்காக சின்னமனூர்ல இருந்து நாங்கள் வருகின்றோம். என்னுடைய பேர் கே நயினார் முகமது. நான் நயர்மன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இந்த பேரவையில் கிட்டத்தட்ட ஒரு 40 காலமாக கூட இவர்களோட பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் ஜாதி மதம் மற்றும் எல்லாம் கடந்து சுதந்திர போராட்டத்து தியாகிகளை நினைவு கூறும் வகையில் இந்த விழாக்களை இவர் வருடந்தோறும் மாதந்தோறும் வாரந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே இந்த விழா மென்மேலும் வளர்வதற்காக கோடை பண்பலை மூலமாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு தினம் சுதந்திர விழாக்களை சுதந்திர தின வாழ்த்துக்களை கோடை பண்பலைக்கும் நேயர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: நன்றிங்கய்யா, சிறப்பு மகிழ்ச்சி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் சரணுஜா. நான் அண்ணா ஸ்கூல்ல சின்னமனூர்ல படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து பாரதி தமிழ் இலக்கிய மன்றத்துல போன வாரம் நடந்த பிரைஸ் போட்டியில 3வது பிரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த பாரதி தமிழ் இலக்கிய மன்றத்துக்கு நன்றி. சுதந்திர தினம்
1: வாழ்த்துக்கள்.
5: என் பேர் யா சன்யா சம்பீர். நான் பாரதி இலக்க பேரவையில மாறுவேட போட்டியில நடந்திருக்கேன். அனைவருக்கும் சுதந்திர விழா.
1: வணக்கம். உங்க பேர்?
6: வணக்கம். நான் எழுதாளர் அலி பாத்திமா. பாரதி இலக்கிய விழாவுக்கு வந்திருக்கிறேன். சுதந்திர தின வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்கும்.
1: நன்றி. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: திருமலை சார்.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க?
7: ஃபோர்த்.
1: என்ன படியில படிக்கிறீங்க?
7: ராங்கி.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன வேடம் போட்டிருக்கீங்க? சிறப்பு. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக. ஐயா வணக்கம், உங்க பேர்?
8: என் பேர் சங்கரராஜா. இந்த சுந்தரன் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும்.
1: ரெண்டு நிமிஷம். என் பேரு மனோகரன் கம்பம்புட்டி. இந்த இந்திய சுதந்திர தாயின் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் கவிஞர் என்ற முறையில் வாழ்த்துக்கள் பண்புலைக்கு.
9: கம்பம். என் பெயர் ஜெயகாந்தன். அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தமிழ் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க. கண்ணுக்கு இமை அழகு, மண்ணுக்கு மலை அழகு, விண்ணுக்கு மலை அழகு. பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கு கவிஞர் பாரதன் தலைமையேற்று இருப்பது அழகு. பறவைகளுக்கு வேடந்தாங்கள் வருவதற்கு அழைப்புதல் கொடுக்க தேவையில்லை. அவைகளுக்கு தானாக பல கிலோமீட்டர்கள் கடந்து பாதுகாப்பு, நீர் வசதி, தட்பவெப்பநிலை இவையெல்லாம் சாதகமா இருக்கும். அது மாதிரி தமிழ் ஆர்வலர்களுக்கு கம்ப பாரதி இலக்கிய பேரவை அருமையான சூழல். கம்ப பாரதி இலக்கிய பேரவை தமிழ் ஆர்வலர்களுக்கு வேடந்தாங்கள். அது போல சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அவர்களுடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டன் இவர்கள் எல்லாம் வரலாறு எல்லாம் அந்த தெய்வங்களுக்கு இந்த கம்ப பாரதி இலக்கிய பேரவை கோயில். நான் இதனை மனதார வரவேற்கிறேன். சுதந்திர 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். 47வது பாரதி இலக்கிய பெருமை மேன்மேலும் வளர நான் மனதார வாழ்த்துகிறேன்.
1: சிறப்பங்க, என்ற மகிழ்ச்சி. நிகழ்ச்சி முடித்த நானும் நிலையம் திரும்புகிறேன். உங்களின் நல ஆதரவுடன் கே எஸ் கார்த்திக். நன்றி, வணக்கம் நேர்கள்.

இனிதே நிறைவு பெறுகிறது. சுதந்திர தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை இன்று தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து வளம் வந்துச்சுங்க. இனி தொடரவிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 தேனி பிஸ்னஸ் ஃபோரமின் அஸ்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில், ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் இன்று தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று வேர்ல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பெர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கல்லேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் தேநீர் இடைவேளை வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை நுறுப்புலி ஐந்தில் இனி நாம் ரசிக்க தேனி பிசினஸ் போரம் வழங்கும் அசத்தல் சந்திப்பு. தேனியிலிருந்து
1: தேனி பிசினஸ் போரம் நடத்தும் மாபெரும் விற்பனை கண்காட்சி. 50 மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த பிரம்மாண்ட கண்காட்சிக்கு அனைவரும் குடும்பத்துடன் வருகை தந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 தேனி பிசினஸ் போரமின் அஸ்தல் சந்திப்பு தேனியிலிருந்து. இது தேனி மாவட்ட தொழில் முனைவோர் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய கண்காட்சிங்க. அங்கே நடக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு நேரலையாக தர காத்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர் கனிமுத்து உடன் வினோ ரஞ்சனி.

0: நேர்களே, கோடை பண்பலை 100.5 தேனி பிசினஸ் போரமின் மெகா பிசினஸ் எக்ஸ்போ 2026 இங்க நம்ம தேனி என்ஆர்டி மகால இருந்து நடக்க இருக்கு. வாரே வாரன் எதுக்காக பாடல் கொடுத்தாருன்னு தெரியல. ஆக்சுவலி இங்க பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் சேர்ந்துதான் அந்த வாரே வாரம் பாட்டு, சீமராஜா பாட்டு. இங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த எக்ஸ்போ 2 நடக்குது, இன்னைக்கு நாளைக்கு ரொம்ப சிறப்பா நடந்து 50 ஸ்டால்கள், 50 ஸ்டால்கள் இங்க இருக்காங்க. ஜோதிடத்துல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வரைக்கும் இடையில நிறைய இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி ஜுவல்லர்ஸ், அப்புறம் நிறைய இன்னும் நிறைய சொல்லலாம். அதை சொல்றதுக்காக நமக்கு முன்னாடி தேனியின் 3வது கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் சார் முத்து செந்தில்குமார் சார் இருக்காரு. இப்போ அவரை சந்திக்க போறோம் சார். வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டத்தில் 50 மேற்பட்ட தொழில் முனைவர்களை கொண்டு நடத்தக்கூடிய இந்த மெகா ஜாப் வரியை புரிந்திருக்கக்கூடிய கோடை எஃப்எம்

நான்காவது ஆண்டு தொழில் விற்பனை கண்காட்சி நிகழ்ச்சிக்கு வருகிறது. எங்களுடன் கலந்து கொண்ட கோடை பண்பல நிலையத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த

0: ஜேடி செகண்ட் சாப்டர் வந்து நண்பர்களா வந்து பாத்துட்டு ஒரு சென்னையில எப்படி ஒரு தொழிற்சாலை என்ன மாதிரி நடத்துமோ அதே போல ஒரு தேடிக்கு என்னவோ அந்த அளவுக்கு இந்த ஒரு எக்ஸ்போவோட குவாலிட்டி எக்ஸ்போட ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு ரொம்ப வேந்து போறாங்க. பார்வையாளர்கள் ரொம்ப பரவசமா இருக்கிறாங்க. இந்த தடவை வந்து நாங்க ஸ்டால்ல எக்ஸ்ட்ரா வந்து அனிமல்ஸ் இந்த பாம்பு அதே போல நிறைய வித்தியாசமான அனிமல்ஸ் நிறைய வந்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்து பிரசிடண்டா இருந்தா நம்ம ஜென்ரேட் அருண், அதுக்கடுத்து எங்கு சிவபரம் முட்டை இளம் அருண், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுடைய பாலகிருஷ்ணன் சார், அப்புறம் வந்து ஆப்டிக்கல் பையன் ஆப்டிக்கல் வெங்கடேஷன் சார், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் செல்லத்துறை நேச்சுரல் வாட்டர் தேனியில ஒரு சுவையான குடிநீர் பாட்டில் வச்சிருக்கக்கூடிய நேச்சுரல் வாட்டர் பிரதீப் செல்லத்துறை, அண்ட் விஜய் ரியல் எஸ்டேட் வந்து விஜயகுமார் அவர்கள் வந்து இப்ப இந்த எக்ஸ்போ ரொம்ப அருமையா வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டீம் எங்களுடைய பிரசிடன்ட் வந்து இருக்கிறாங்க. அதே போல சரண் மீடியான்னு ஒருத்தர் எங்களுடைய அத்தனையும் எங்களுடைய கனவுகளை பூராமே நினைவுகளாக்கி இன்னைக்கு தேனி மாவட்டம் பூரா எங்களை கொண்டு சேர்த்ததுல அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. இந்த மாதிரி எங்களுடைய டீம் திரட்டப்பட்டிருக்காங்க. அதே பல இதுக்கு முன்னாடி இருந்த எங்களுடைய நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ரீஷா அகராமி ஆனந்த் வந்து, அதே போல ராயல் வாட்சர் நண்பருக்கு காந்தி இருக்கிறாரு, திருமூருக்கு காந்தி இருக்கிறாரு, என் நண்பருக்கு ஜெகன் இருக்கிறாரு, டிஎன் சிக்ஸ்டி கார் தேவி அவங்க வினோத் இருக்காங்க, அதே போல புவனேஷ் இருக்கிறாரு, அதே போல நம்மளுடைய வாசு மசாலா இன்னைக்கு தேனி மாவட்டத்தோட ஒட்டுமொத்த சமையல்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய வாசு மசாலா எங்களும் இருக்கிறாங்க. அதே போல ஆர்கோ பில்டர் தேனி மாவட்டத்தின் சிற்பினே சொல்லலாம். இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட பில்டிங் கட்டி இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பில்டர் கலக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்கோ பில்டர்ஸ் அவங்க இருக்காங்க. அதே போல யூபிஎஸ் கோவலன் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய, அதாவது ராமநாதன் பைப்ஸ், இவங்கெல்லாம் வந்து தேனி மாவட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு பயப்புலி. அது போல எம்பியா ஜுவல்லரி இவங்கெல்லாம் எங்களுடைய பார்ட்னர்ஸ். கிருஷ்ணா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், நீரூர் ஆப்டிக்கல், அதே போல வந்து பில்டிங் டாக்டர்ஸ், விஸ்வம் பிரிண்ட்ஸ், பிடு ஈவன், அது மாதிரி சொல்லிட்டே போனா ஜிடெக், ரீச் அகாடமி, ஏஎம்எல் ஆட்டோ ஜோன்,
1: உங்களை தொடர்ந்து அவங்க எல்லாரையும் சந்திக்கலாம். இங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா
1: அவங்களையும் அவங்க சார்ந்த பிசினஸையும் நம்ம பேசலாம் சார்.
0: கண்டிப்பா
1: தொடர்ந்து சந்திக்கலாம்.
0: கண்டிப்பா, தேங்க்யூ.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 தேனி பிசினஸ் போரம் வழங்கிக் கொண்டிருக்கும் அசத்தல் சந்திப்பு தேனியில

0: கோடி பண்பலை 100.5 தேனி பிசினஸ் போரமின் அசத்தல் சந்திப்பு. தேனி எனர்ஜி மகால வந்துட்டு இருக்குங்க. இங்க நிறைய ஸ்டால பத்தி நம்ம சாரி சொன்னாரு, நீங்க பேசுவா நாங்க என்னென்ன ஆர்ஜி நாம பாத்து போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஆரம்பத்துல கலக்கிட்டாரு. இப்போ இந்த ஸ்டால சுத்தி பார்த்த அனுபவத்தை நம்ம வாடிக்கையாளர் கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாமா? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் லதா. லதா,
0: நீங்க கோடியப்பம்ல பேசுறீங்கம்மா, உங்க குரலை கேட்டுட்டு இருக்காங்க பொதுமக்கள் எல்லாம்.
1: சரி,
0: எங்க இருந்து வரீங்கம்மா?
1: தாண்டிப்பட்டி.
0: எப்படி சுத்தி பாத்தீங்களா?
1: என்னென்ன பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு.
0: நீங்க என்னென்ன வாங்குறீங்க?
1: நானும் 1000 ரூபீஸ்க்கு மேல வாங்கி கூப்பன் வாங்கியிருக்கேன்.
0: ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்களா?
1: ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க.
0: கேட்டுறணும்
1: இல்ல? வாங்கிட்டேன். அந்த கேட்டுதான் வாங்கியிருக்கேன் எல்லாமே.
0: எல்லாமே
1: நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு, நல்ல குவாலிட்டியாவும் தெரியுது.
0: நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுச்சா?
1: நான் வந்து ரிங் எதிர்பார்த்தேன்.
0: என்ன சொல்றீங்க?

0: டைமண்ட்ரி.
1: ஓ சரி சரி சரி சரி.
2: சும்மா சும்மா
1: எல்லாமே
3: ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா குவாலிட்டி நல்லா இருக்கு. ஃபுட் ஸ்டால் இருக்கு. டிரஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம், அப்ளையன்சஸ் பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு.
1: திருப்தியா இருக்கு,
3: ரொம்ப திருப்தியா இருக்கு.
1: இப்போ என்ன நீங்க உணர்ந்தீங்க, அதாவது நம்ம நேரடியா போய் பாக்குறதுக்கும் இங்க ஒரே இடத்துல எல்லாரும் சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா?
3: ஆமா கண்டிப்பா.
1: அது உங்களுக்கு வேற விதமான ஒரு அனுபவம் கொடுத்துருக்கோம்.
3: ஆமா, ஒரே இடத்துல எல்லாமே அசம்பிள்
1: ஆயிருக்கும்.
3: ஒரே இடத்துல என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே வெரைட்டியா இருக்கனால வாங்குறதுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு.
1: ரொம்ப நன்றி மேம். சார் உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்.
4: உலகத்துல எங்கேயுமே காண கிடைக்காத அரிய வகையான பூஜை பொருட்கள் எங்களிடம் கிடைக்கும். ஏன் இந்த பூஜை பொருட்கள் நாங்க விக்கிறோம்னா, இப்ப ஜெனரேஷன் மாறிச்சு, ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சு. சோ மக்களிடையே ஸ்பிரிச்சுவாலிட்டி நிறைய கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காகவே எங்கேயுமே காண கிடைக்காத மாடல் அவங்களை அட்ராக்ட் பண்ற விதமாக நாங்க
1: சொல்லுங்களேன்
4: சார். ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் அதாவது இப்ப ஏன் பூஜா ஆர்டிகல்ஸ் கொண்டு வர்றோம், இதுல எங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலைகள், சாமி சிலைகள் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் இந்த சாமி சிலையில கொண்டு வந்திருக்கிறோம், நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. சாமி சிலைகள் வீட்டுல வைக்கலாமா வைக்க கூடாதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கான். கண்டிப்பாக வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு ரெண்டு பதில் இருக்கு. வைக்கலான்றதுக்கு ஒரு பதில் சொல்றேன். வீட்டுல வந்து 12 inches வரைக்கும் சாமி சிலை வைக்கலாம், 12 inches மேல வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாதுன்னா, 12 inches மேல வச்சோம் அப்படின்னா
1: இருக்கு.
5: பொருளும் வேற எங்கேயுமே கிடைக்காத கலெக்ஷன் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்ம தேனி மாவட்ட மக்களுக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இந்த எக்ஸ்போல மொதல் ஸ்டால்ல ரமா மெட்டல், இதுல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத ரொம்ப அரிய வகையான ட்ரெடிஷனல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னா இங்க வந்து வாங்கிங்க.
1: இப்ப நிறைய பொதுமக்கள் நிறைய விரும்ப
4: ஆரம்பிச்சாங்க, பாக்குறவங்க தாராளமா இந்த நேரில் பாக்கலாம். பார்க்க முடியாதவங்க பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல சரி ராமா மெட்டல்ஸ் நீங்க பேரை டைப் பண்ணி பாருங்க. நான் சொல்லவே வேண்டாம், அந்த வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லும்.
1: நன்றி. நன்றி. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: ஒரு அழகுக்காக மட்டும் ட்ரெஸ் போடுறது இல்ல, தன்னோட தன்னம்பிக்கைக்காகவும் ஒரு போல்னஸ்க்காகவும் தான் போடுறாங்க. அதுக்கு தேனியில ஒரே அட்ரஸ் தான், அது ஏஞ்சல் பொட்டிக்
1: தேனி.
6: ஏஞ்சல் பொட்டிக் தேனின்றது வந்து எங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, காட்டனுக்கு போய் அகமதாபாத்ல இருக்கட்டும், பூனம் சேலைக்கு போய் சூரத்லயா இருக்கட்டும், இல்ல நம்ம செட்டிநாடு விட முடியாது, செட்டிநாடுக்கு போய் ஒரு செட்டிநாடு காட்டனா இருக்கட்டும், எல்லாமே கைப்பட தேர்ந்தெடுத்து எங்களோட கஸ்டமரை அழகுபடுத்தி பாக்குறதுதான் எங்களோட முதன்மையான ஒரு
1: ஆரம்பிச்சிருக்கீங்களா?
6: நாங்க 15 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். 15 வருஷமா எங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரையும் எங்க டிரெஸ்களை கொடுத்து அழகு பாக்குறதா எங்களோட சிறப்பு. வந்து டிரெஸ் மட்டும் இல்ல, அதை வடிவமைச்சு தாரோம். ஒரு ஆள் எடுக்கிறது இன்னொரு ஆள் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு யூனிக்
1: ஏன்னா
6: நமக்கு நம்ம போட்டது வேற ஆளு

0: பண்றப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. சோ ஒரு ஒரு ஆளுக்கும் இண்டிவிஜுவாலிட்டியா எடுக்கிறதா எங்களோடது. சோ அது மட்டும் இல்ல, அது ஸ்டிச்சிங்கா இருக்கட்டும், ஜர்தோசியா இருக்கட்டும், எம்ப்ராய்டரியா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் இப்ப லேட்டஸ்டா இருக்க கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி எடுக்கும். உங்களோட முகத்தை கொடுத்தீங்கன்னா அப்படியே போட்டு தருவோம். நார்மல் ஒரு 400 ரூபாய் 300 ரூபாய்ல இருந்து நம்ம ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வரைக்கும் கூட பண்ணி தந்துட்டு இருக்கோம். பேச மாறாம சோ இப்ப முதல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிபிஎஃப்க்கு முதல் நன்றி, என் கூட எஃப்எம்க்கு நன்றி. அது மட்டும் இல்ல, டிபிஎஃப் கொடுக்கற ஆஃபர் போக நாங்க வந்து ஸ்பெஷலா 20% ஆஃபர். அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்க 100 ரூபாய் ஆன் டிடக்ஷன் தீபாவளி டைம்ல கொடுக்கறதுக்கு வவுச்சர் வச்சிருக்கோம். 2000 ரூபாய்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு 200 ரூபாய் ஆன் ஸ்பாட் வவுச்சர்.
1: ஆன்லைன்ல
0: 6 வருஷமா யூடியூப் நடத்திட்டு இருக்கோம் அண்ட் 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. டே டு டே அப்டேட்ஸ், ஏன்னா ஃபேஷன்ன்றது இன்னொரு இன்ட்ரஸ்ட். சோ டே டு டே அப்டேட்ஸ். சோ ஏஞ்சல் போட்டிக் வந்து தினமும் அதோட அப்டேஷனை வந்து யூடியூப் மூலமா பிங்கி லைஃப் ஸ்டைல் டீனி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இத பார்க்கலாம்.
1: ஜெனரேஷன் ரொம்ப ஸ்டைலிஷான ஜெனரேஷன்.
0: நம்ம நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்ல ஸ்ட்ராங்கான டீம் இருக்கு. சோ டே டு டே அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே
1: இருக்கு. ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்லி சொல்ல.
0: நன்றி.
1: சார் வணக்கம். சார் எங்க போனாரு? சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க?
2: என்னோட பேர் மகேஷ் பெருமாள். டேட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். தேனி மாவட்டத்துல சக்கராங்கிற பிராண்ட் நேம்ல அலுவலர் தேனி பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்து டிஸ்ட்ரிக்டும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் டிபிஎஃப்ல ஜாயின் பண்ணி 1 இயர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் டிபிஎஃப்ல போன வருஷம் தேர்ட் எக்ஸ்போல ஸ்டால் போட்டிருந்தேன், நல்லா இருந்தது. இந்த வருஷம் 2வது முறையா போட்டிருக்கேன், ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம்.
1: இல்ல ஒவ்வொரு வருஷம் சைனிங் ஆகுற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கு இல்லையா நம்ம டிபிஎஃப்ல?
2: அது உண்மை.
1: இல்லன்னா தொடர்ச்சியில பயணிக்க முடியாது, அதுக்காக சொல்றேன்.
2: எங்களுக்கு டிபிஎஃப்ங்கிறது ஒரு பெரிய பலம் சார். தேனி மாவட்டத்துல எங்களோட முன்னணி தொழில் நிறுவனம், சாதாரணமான தொழில் நிறுவனங்கள முன்னணி தொழில் நிறுவனம் மாத்துறதுல டிபிஎஃப்க்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு.
1: சரிங்க சார், நன்றி. சார் உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர், நீங்க என்ன பண்றீங்க?
3: என் பேர் ராஜேஸ்வர் மூர்த்தி. நீங்க சோலார் ப்ராஜெக்ட்,
1: சோலார் பிசினஸ். ஓகே, என்ன மாதிரியான அந்த டைப்ஸ் எல்லாம் இருக்கு சோலார்ஸ்ல?
3: சோலார் ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், அதே மாதிரி ஹைபிரிட் மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: இல்ல வாட் கணக்கு மாறும் இல்லையா அந்த மாதிரி?
3: 3 கிலோவாட்ல இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 50 கிலோவாட், 100 கிலோவாட் வரைக்கும் பண்றோம்.
1: ஓகே, இப்போ ஓரளவுக்கு இருக்கா சார்? ஆக்சுவலா இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல அந்த சோலார் இதெல்லாம் போகுதுங்களா?
3: நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப மேக்ஸிமம்
1: எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இப்போ நார்மலா வீட்லயே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களே, மேல ரூஃப் மாதிரி போட ஆரம்பிச்சாங்க.
4: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை 100.5 தேனி பிசினஸ் போரம் வழங்கிய அசத்தல் சந்திப்பு. தேனியிலிருந்து
5: தேனி பிசினஸ் போரம் நடத்தும் மாபெரும் விற்பனை கண்காட்சி, 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த பிரம்மாண்ட கண்காட்சிக்கு அனைவரும் குடும்பத்துடன் வருகை தந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
4: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க தேனி பிசினஸ் போரம் வழங்கும் அசத்தல் சந்திப்பு. தேனியிலிருந்து
5: தேனி பிசினஸ் போரம் நடத்தும் மாபெரும் விற்பனை கண்காட்சி, 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த பிரம்மாண்ட கண்காட்சிக்கு அனைவரும் குடும்பத்துடன் வருகை தந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

0: டெய்னி பிசினஸ் போரமின் அசுதல் சந்திப்பு. நம்ம டெய்னி என்ன மகாலயர்கள் வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப சிறப்பா அங்க பாருங்க, எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க சரிங்களா. அதுவும் சனி ஞாயிறு சொல்லவே வேணாம், எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்றது நமக்கு தெரியும். அது போக இன்னைக்கு 80வது சுதந்திர நாள் நம்ம நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க பிசினஸும் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷங்க. நம்ம கார் சொன்னாரு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், வாங்க போங்க, ஆஃபர் உண்டு, அள்ளிட்டு போங்கன்ற மாதிரிதான். சரி, இது எல்லாத்துக்கும் ஓப்பனிங் ஒருத்தர் இன்டர்வ் கொடுத்தாரு, அவர் சந்திக்க போறோம். அவர் பேச்சு கேட்டாலும் இங்கே தெரிஞ்சிடும் அவர் பிசினஸ்ல எவ்வளவு மேக்னெட் அப்படிங்கறது. சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்துங்க.
1: சார் வணக்கம், என் பெயர் வெங்கடேஷ். நான் இங்க தேனியில V2 ஈவென்ட்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். ஆனா அதை விட பெருமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த எக்ஸ்போ என்னோட டிபிஎஃப் எக்ஸ்போ, எங்க குடும்பத்தோட சேர்ந்து நடத்துற ஒரு 4வது மெகா எக்ஸ்போல உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: பாத்தீங்களா, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஒவ்வொரு சாருக்கும் அறிமுகம் கொடுத்தீங்க, ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுங்களேன்.
1: சார், பொதுவாவே எனக்கு ஏன் பிசினஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை எந்த அளவுக்கு நான் கவனிப்பேனோ, அதே மாதிரி என்னோட பார்ட்னர்ஸ் எல்லாரோட பிசினஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்களோட பிசினஸ் ப்ரமோட் பண்றதுலதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கு.
0: ரொம்ப நன்றி,
1: அதான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: லெட்ஸ் க்ரோ டுகெதர்
1: போட்டுருக்காங்க. டாக்லைன் வந்து இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஸ்டால் கிடையாது, எங்க ஃபேமிலி
0: எல்லாரும் சேர்ந்து வளருவோம்.
1: கண்டிப்பா, ஏன்னா ஒரு தனிநபர் வளரும்போது எல்லாருமே வளருவாங்க.
0: சொன்னீங்களே அதை பத்தி,
1: பொதுவா கஷ்டமான விஷயம் ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு வீடு கட்டி பாருன்னுவாங்க, இன்னொன்னு கல்யாணம் பண்ணி பாருன்னு வாங்க. இந்த ரெண்டுக்குமே இனிமே சிரமம் கிடையாது. A to Z சர்வீஸ்க்கு ஒரே இடம் வந்து இந்த டிபிஎஃப் தான். தேனி பிசினஸ் போரம் வந்தா கல்யாணம்னாலும் சரி, உங்களுக்கு வீடு கட்ட அலுவலகம் கட்டினாலும் சரி, எல்லாத்துக்குமான ஒரே இடம். இது எல்லாத்தையோட தேனி மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆஃபர். இந்த ஒரு எக்ஸ்போக்கு வந்தால் வெள்ளி, வாங்கினால் தங்கம், பகிர்ந்தால் வைரம்ன்ற ஒரு அட்டகாசமான போதும். அவங்களுக்கு வெள்ளி காயின், அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணா அவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் ஜெயிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சோ அதே மாதிரி இந்த விஷயத்த வீடியோ எடுத்து எங்க டிபிஎஃப் டேக் பண்ணி இன்ஸ்டால ஷேர் பண்ணா அதிக ஷேர் வரவங்களுக்கு வைரம் மோதலம் கொடுக்கலாம்.
0: கேட்டுக்கோங்கப்பா, கேட்டுங்க. ரொம்ப நன்றி சார்.
1: தேங்க் யூ.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க?
2: என்னோட பேர் வந்து சுந்தர். நான் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் வேலையில வந்து என்னோட வளர்ச்சி என்னன்னு ஒரு பத்து திருப்பேன். அந்த வளர்ச்சியில ஒரு 10 கை இருக்கும், நான் போட வேண்டியது வந்து 100 கை. போட முடியாத இடத்துனால நான் ஒரு 10 கை
0: போட்டேன்.
2: ஏன்னா இவங்களோட எல்லாரோட கையுமே நான் தான். எப்பயுமே வந்து அவங்க வீட்டுல ஒரு சின்ன வேலைனால என்னை கூப்பிட்டு என்னை வந்து இன்னும் ஊக்குவிச்சு நல்லா பெரிய இடத்துக்கு வந்து என்னை அனுப்பிச்சு, நல்லா தேனி மாவட்டத்திலயும் சரி வெளியூர் மாவட்டத்திலயும்
0: வாங்கணும்.
2: என்னோட வேலை வந்து உங்களுக்கு வந்து எங்களோட தரமும் சரி எங்களோட நிர்ணயமான விலையும் சரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களோட ஸ்பெஷல் கூப்பிட்டு வருவோம், கூப்பிட்டோனே போன் அட்டன் பண்ணி பேசிடுவோம். நான் எங்களோட திறமையா தான்.
0: ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க சொல்லுங்க.
3: வணக்கம் சார். கொடைப்பண்ணுல நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நாகர்த்திக். நீங்க வந்து ராயல் வாட்சஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து நடத்தி வந்துட்டு இருக்கோம்.
0: நீங்க முறைச்சு பாத்தீங்க போகும்போது இல்லையா, என்ன வாங்காம போறீங்க அப்படின்னு நான் பார்த்ததா என்ன சார், என்ன நீங்க அந்த இதுல என்ன புதுசா கைலிஷா லேட்டஸ்டா என்ன மாடல்?
3: பெண்களுக்கு ஆடவருக்கு எல்லாருக்குமே வந்து விதவிதமான கை கடிகாரங்கள் வந்து ரொம்ப
0: பெரியவங்க வரைக்கும்
3: கண்டிப்பா
0: குழந்தைகள் இருந்து ஆரம்பிக்குதுங்களா?
3: ஆமா சார், குழந்தைகள் இருந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா வகையான வயதினருக்கும் வந்து ஏற்ற கை கடிகாரங்கள் வந்து நம்ம வச்சிருக்கோம். நம்ம உமன்ஸ் வந்து எல்லா ஆர்னமெண்ட்ஸ் வந்து நிறைய போடுவாங்க. ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நான் உமன்ஸ் வந்து கமல் போடுவாங்க, வளையல் போடுவாங்க, மூக்குத்தி போடுவாங்க. பட் ஜென்ஸுக்கு வந்து ஒரே ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னா வாட்ச் மட்டும்தான். ஒவ்வொரு மனிதனும் வந்து கடிகாரம் வந்து கட்டணும். அது வந்து எங்க கிட்டதான் வாங்கணும்னு இல்ல, யாருக்கிட்ட வேணா வாங்கலாம். கடிகாரம் ரொம்ப முக்கியமான விஷயம், அது கண்டிப்பா வந்து எல்லாரும்
0: உபயோகிக்கணும்.
4: பிரதீப் செல்லதுரை. நான் நேஷனல்ங்கிற பிராண்ட்ல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபேக்டரி வச்சிருக்கோம். தேனி மாவட்டத்தோட முதல் மினரல் வாட்டர் கம்பெனி நம்மளோடது.
0: ரொம்ப முக்கியமானது இல்லையா?
4: அது போக நான் வந்து டிபிஎஃப் போடி சாப்பிட்டோட ரீஜனல் டைரக்டரா இருக்கேன். டிபிஎஃப் பத்தி ஒரு முக்கியமான ஒரு ஒரு தகவலை சொல்லணும் அப்படிங்கறத ஆசைப்படுறேன். சோ நீங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க, இங்க நாங்க எல்லாருமே ஒரே ஏஜ் குரூப் கிடையாது. நாங்க எல்லாமே ஒரே ஸ்கூல் மேட்ஸ் கிடையாது, காலேஜ் மேட்ஸ் கிடையாது, ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கிடையாது, ஒரே ஏரியாக்காரங்க கிடையாது. எங்க எல்லாரையும் இணைக்கிற ஒரு விஷயம் வந்து பிசினஸ். பிசினஸ்ங்கிற ஒரு புள்ளி, எங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையில நாங்க இந்த டிபிஎஃப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். 5 வருஷமா அந்த டிபிஎஃப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. வெறும் 15 பேர்ல ஆரம்பிச்சு இப்ப 250 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி நாங்க
0: ஓடி இருக்கோம்.
4: ரொம்ப பெரிய சாதனை இல்லையா? தேனி மாவட்டத்துலதான் இந்த மாதிரி சாதனைகள்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்க வேற எந்த மாவட்டத்திலும் இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு லோக்கல் அமைப்பு வந்து கிடையாது. அந்த சாதனையை வந்து நாங்க டிபிஎஃப்ல நாங்க பண்ணிருக்கோம். தேனி மக்களுக்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை வந்து ஜாயின் பண்றதுக்கு. இந்த எக்ஸ்போலயே டிபிஎஃப் சார்பாகவே ஒரு ஸ்டால் ஒன்னு போட்டிருக்கோம். நீங்க ஜாயின் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா, உங்க கேட்டகரி ஓபன் ஆரஞ்சுன்னா, உங்க ப்ராடக்ட் குவாலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் தாராளமா எங்க டிபிஎஃப் ஃபேமிலியில வந்து இணையலாம்.

ஹலோ தேனி மக்களே, ஒரு வாரமா எல்லாருமே நீங்க வந்து டிபிஎஸ் டிபிஎஸ் டிபிஎஸ் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. டிபிஎஸ் ஒண்ணுமே இல்லைங்க, தேனி பிசினஸ் போரம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரு இங்க வந்து பிசினஸ் என்டர்பிரினர்ஸ் வந்து பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆரோக்கியத்துக்கு கருதி நாங்க இங்க வந்து பல் மருத்துவர் இருப்போம். நம்ம அவங்க வந்து அவங்க பக்கம் நல்லா இருக்கா ஆரோக்கியமா இருக்கா அப்படி சொல்றதுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கே நாங்க இருக்கோம். நான் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் டாக்டர் எஸ் பிரியங்கா எம்டிஎஸ். நான் வந்து பவுண்டர் ஆஃப் கனி டென்டல் கிளினிக். எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரை ரோட்ல வந்து தங்கமயில் ஜுவல்லர்ஸ் பக்கத்துல இருக்குங்க. ஒரு 8 இயர்ஸ் மேல நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டால் நம்பர் பாத்தீங்கன்னா 9. இங்க ஊர்ல எத்தனை டென்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எங்களை சூஸ் பண்றதுக்கு வந்து சில ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்னால எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்குறது தான் நம்மளோட பிரதான வேலை. அது நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பிரச்சனை என்னங்கிறது வந்து ஒரு கரெக்டா ஆர்வம் செஞ்சு ஒரு ஜெனுவின் ஒபினியன் வந்து நம்ம கொடுத்துருவோம். மூணாவது வந்து ஒரு ஸ்டெரிலைஸ்டு ஒர்க் ஷாப்ங்கிற ஒர்க் ஸ்டேஷன் வந்து நம்ம கிளினிக்ல இருக்கா. சுகாதாரங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். யாருமே பட்டு கொடுக்காத ஒரு விஷயத்தை நான் பண்றேன். ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபாலோ அப் கேர் வந்து டெஃபினட்டா நம்ம கிளினிக்ல இருக்கு. ஒரு முறை வாரத்தை நம்ம கனி டென்டல் கிளினிக் நான்

0: என்னோட பேர் வந்து பவானி. நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா. நான் இந்த தேனி மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிற ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வந்து இந்த தேனி பிசினஸ் போரம் குள்ள பத்தி சொல்லணும். தேனி வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டா உருவாக்குனதே தேனி பிசினஸ் போரம்னு நான் சொல்லுவேன் பெருமையா. ஏன்னா நான் சென்னையில தான் படிச்சேன், இருந்தாலும் கூட எனக்குள்ள அந்த தன்னம்பிக்கை வந்து அந்த அளவுக்கு வளர்ந்தது கிடையாது. நான் அங்க ஒரு ஆர்ட் டீச்சரா மட்டும்தான் நான் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சர்வீஸ் பேஸ்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த போரம் குள்ள நான் வந்து எப்போ ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு நீங்க ஜாயின் பண்ணி. இப்போ நான் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தேனிக்கே ப்ரூவ் பண்ற அளவுக்கு நமக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகுது.
1: நல்ல ஒரு களம் அமைச்சு கொடுத்திருக்காங்க.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுக்கு வந்து நான் முத்துசந்தர் சாருக்கு ரொம்பவே கடமைப்பட்டேன் சார்.
1: அவர் அங்க வைக்க போறாரு, சொல்ல சொல்ல.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 தேனி பிசினஸ் போரம் வழங்கிக் கொண்டிருக்கும் அசத்தல் சந்திப்பு தேனியிலிருந்து.

0: கோடி பன்மொழி 100.5 தேனி பிசினஸ் ஃபோரம் டிபிஎஃப் அசத்தில் சந்திப்பு வந்துட்டு இருக்காங்க. தேனியில இருந்து தேனி மக்களுக்கு ஒரு மெகா ஆஃபர் இது. மெகா எப்படி இன்னும் மெகா மெகா எவ்வளவு மெகா பண்ணுவோம் அவ்வளவு மெகா போட்டுக்கோங்க. ஆஃபர் அவ்வளவு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஒரு பிசினஸ் மெகா ஆஃபர் 2026 நடத்திட்டு இருக்காங்க நாட்டு மகால. இதுல ரொம்ப சிறப்பா 2 நடந்துட்டு இருக்குங்க. இதுல இன்னைக்கு அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு மிஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்துருங்க. இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய பிசினஸ் நண்பர்கள் எல்லாம் சந்திக்க போறோம். அவசர் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் வந்து மிராஜ் ராயன். நான் வந்து இங்க அன்னை பேக்கரி அப்படிங்கிற ஒரு பேக்கரி அண்ட் ஸ்வீட் கேட்டகரியில நான் வந்து இங்க இருக்கோம். 42
0: சொந்த ஊர்,
1: எங்களுக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. நிறைய பேர் இங்க கேரளா அப்படின்னு கேட்பாங்க,
0: டவுட்ல
1: இருந்தோம். இங்க கடந்த நம்ம டிவிஎஃப்ல வந்து ஒரு 4 நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்போங்கிறது வந்து சும்மா ஸ்டால் போடணுங்கிறது கிடையாது. புதுசா என்ன கொண்டு வரீங்க? போட்ட உடனே அண்ணன் கேட்பாங்க, செந்திலண்ணா என்ன புதுசா பண்ண போற இந்த வருஷம், ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தோட நம்மள வந்து தூண்டி தூண்டி தூண்டி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு புது புது ப்ராடக்ட் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் பனானா கட்லெட் போடுறோம்.
0: பனானா கட்லெட்
1: எல்லாம் வந்து யாரும் டேஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கட்டாயம் எங்க ஸ்டாலுக்கு வாங்க, கட்டாயம் உங்களுக்கு வந்து நான் ஷேர்
0: பண்ணுறேன். வரும்போது நீங்க துரத்தி விட்டீங்க. வேற என்ன ஸ்பெஷல்
1: அப்படின்னு பாத்தீங்கன்னா,
0: சொல்லிதான்
1: மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம். அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா போயிட்டு இருக்குது. ஒண்ணு ஒரு 10-15 போயிட்டு இருந்தது, இப்போ ஒரு 30-40 போயிட்டு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். வரைக்கும் மக்கள்
0: அதிகமாகும் சார்.
1: ஆமா ஆமா ஆமா.
2: நம்ம நியூ பார்ன் பேபி போட்டோகிராஃபில இருந்து வெட்டிங் போட்டோகிராஃபி வரையும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல 2 வந்து பெஸ்ட் வெட்டிங் போட்டோகிராஃபி அவார்டு வாங்கியிருக்கோம்.

0: சிறப்பு சார்.
1: நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் தமிழ்நாட்டுல ஆல்பத்துக்கு 20 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். இது வரைக்கும் 1350 வெட்டிங்க்கு மேல பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு. இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எங்களை ஆர்டர்ஸ் ஃப்ரம் ஆன்லைன்ல இருந்து வரும், இல்லாட்டி கஸ்டமர் ரெக்கமெண்ட்ல இருந்து வரும்.
2: இல்ல இப்ப எல்லாருமே ஸ்மார்ட் போன் உலகத்தை கொண்டு வரல சார், மோஸ்ட்லி நம்ம அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அதனால அவங்களே வீடியோ எடுத்து அவங்களே போட்டோ எடுத்து இதை எப்படியாவது எனக்கு வீடியோ கொண்டு வாங்க.
1: கண்டிப்பா பண்ணி தரோம். இப்ப இருக்க ஏஐ டெக்னாலஜி என்னென்ன ஹையர் எண்ட் இருக்கோ அதுல எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிபிஎஃப்ல வந்தது காரணம் என்னன்னா, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் ஃபோர்த் டைம் எக்ஸ்போ போடுறேன். நானு எக்ஸ்போ போட போட போட என்னோட பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20% 30% வருஷத்துக்கு ஆதரவு வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கு.
2: என்ன வளர்ச்சி இருக்கு சார்? ரொம்ப நன்றி உங்களுக்கு. நிறைய குரோத் ஆச்சு, நிறைய லீட்ஸ் கிடைச்சிச்சு,
0: நிறைய பேரோட கான்டாக்ட் தொடர்பு கிடைச்சது.
2: கான்டாக்ட் கிடைச்சதை விட நான் வந்து ஏஜ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க.
0: சரி சரி, என்னங்க இப்படி நினைக்கிறீங்க?
2: இவங்கல்ல கிளைண்ட்ஸ்
0: பொதுவா தான் சொன்னேன் நானும்,
2: கிளைண்ட்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் டிபிஎஃப்ஓட ஸ்டேட்டஸ் பார்த்து ஒரு கஸ்டமர் என்னை கூப்பிட்டு 20 லேக் பிசினஸ் கொடுத்தாரு. அது வந்து
0: ரொம்ப நன்றி
2: பிசினஸ் போற முத்து செஞ்சா இருக்கு. அந்த டீம் ஃபுல்லாவே வந்து எனக்கு மீனாட்சி மார்பிள்ஸ் டைல்ஸ் அண்ட் சானிட்டரி கேட்டகரிஸ்ல இருக்கும். 24 வருஷமா தேனில
0: லொகேஷன்
2: வந்து பழனிச்செட்டிப்பட்டி தேனி வீரபாண்டி ரோடு எல்எஸ் மில்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. 24 இயர்ஸா இங்க வந்து நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருக்கோம். இங்க இருக்க மக்களோட ஆதரவு சப்போர்ட்னால அவங்களோட அன்புனால நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம டிபிஎஃப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். போறோம் இந்த போரம்ல வந்து நிறைய கேட்டகரிஸ் நம்ம பெரிய பழைய பார்ட்னர் சொன்ன மாதிரி பிரதீப் சொன்ன மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இல்ல வாய்ப்பு இருந்தா புது பிசினஸ் பர்சனுக்குலாம் வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு மோட்டிவேஷனல் கிடைக்கும்,
0: அவங்க
2: க்ரோத் நல்லா இருக்கும். உங்களோட சப்போர்ட் இன்னைக்குமே எப்படி இருக்கட்டும்.
0: நன்றி, ரொம்ப நன்றி சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க
3: சார். வணக்கம் சார், என் பேர் வந்து கௌஷிக். நான் வந்து
0: என்ன பிசினஸ் பண்றேன்,
3: பக்தா மணி சேஞ்சர் சொல்லிட்டு வெளிநாட்டு பணம் வந்து நீங்க நம்ம கிட்ட வாங்கிக்கலாம், இல்ல உங்ககிட்ட இருக்கிற வெளிநாட்டு பணம் எது வச்சிருந்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆத்தரைஸ்டா கொடுத்து மாத்திக்கலாம். நம்ம வந்து
0: சார் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கண்டிப்பா தேவை இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழ லைசன்ஸ் வாங்கி ஆத்தரைஸ்டா இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம்.
0: எப்படி தொடர்பு
3: சார்? நீங்க வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா கௌஷிக் இல்ல பக்தா மணி சேஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் போன் நம்பர் சொல்றேன், 90 950 40 600 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.
0: மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார், என் பேர் பால் பாண்டி. நான் வந்து ஃபியூச்சர் கம்ப்யூட்டர் சொல்லி கம்ப்யூட்டர் சர்வீஸ்
0: பண்ணுவோம். இருந்தீங்களே
4: சார். நான் வந்து பாத்தீங்கன்னா தேனி பிசினஸ் போரத்தோட சார்ட்டர் பிரசிடண்ட் அண்ட் ரீஜனல் டைரக்டர். ஸோ நாங்கள் அந்த 5 வருஷமா வந்து தேனி பிசினஸ் போரத்த வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா மெம்பரும் வந்து நல்லா பயனடையணும் அப்படின்ற ஒவ்வொரு செகண்ட் யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இப்போ என்ன சார் அட்வான்ஸ் நம்ம இதில் வந்திருக்கேன், கம்ப்யூட்டர் இதில்
4: கம்ப்யூட்டர் இல்லாம இன்னைக்கு உலகம் இல்லை.
0: ஆமா, அதுவும்
4: கம்ப்யூட்டர் இல்லாம எந்த குழந்தையும் கூட இல்லை, மொபைல் இல்லாம இல்லை. ஸோ அந்த கம்ப்யூட்டர்ல இப்போ ஏஐ டெக்னாலஜி எல்லாமே இன்டெகிரேட் ஆகி வருது.
0: அது தந்தப்பல சிஸ்டம் ப்ராசஸ் எல்லாமே அப்படிங்கிறது.
4: அது அது சம்பந்தமா எல்லா விஷயங்களும் நாங்க வந்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்க சாட்டிஸ்ஃபை பண்றோம்.
0: கண்டிப்பா சார். எங்க சார் உங்களோட லொகேஷன்?
4: பழைய ஓல்டு பஸ்
0: ஸ்டாண்ட் இல்ல. சிபிஎஃப்ஓட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வேற கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம் இருந்தது. அது உங்களுக்கு மிகப்பெரிய கைதல் நாங்க கொடுத்துருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என்னோட நேம் வந்து அரசமணிகண்டன் சார்.
0: அரசமணி?
5: எஸ் அரசமணிகண்டன்.
0: அரசமணிகண்டன்
5: ஷாப் வந்துட்டு அரசன் மொபைல்ஸ். அது தேனி நேர்சலைக்கு பின்னாடி வந்து இருக்கு, சிக்னல் பக்கத்துல.
0: சரிங்க சார்.
5: நான் வந்து 20 இயர்ஸ்க்கு அபவ்ல இருக்கேன் இந்த ஃபீல்டுக்குள்ளே, ஒரே நெட்ஒர்க் ஃபீல்டுக்குள்ளேயே 20 இயர்ஸ் மேல இருக்கேன். என்னோட ஷாப் வந்துட்டு கிட்டத்தட்ட நல்லா போய்கிட்டு,
0: ரொம்ப சந்தோஷம் சார்.
5: அதே மாதிரி மொபைல் சர்வீஸ்ல வந்துட்டு ஐபோனு எல்லாமே சர்வீஸ் பண்றேன். இந்த டிபிஎஃப் வந்த பிறந்து ஒரு ஐபோன் வந்து என்கொயரி

0: நல்லாவே பைக் இருந்துச்சு. ஆனா டிபி வந்த பிறகு சேல் ஆயிடுச்சு
1: மன்னிச்சுக்கோங்க. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்குதா சார். உங்க பேர்
2: வினோத்ங்க. மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நிறைய இடத்துல போய் எங்கெங்கயோ தனித்தனியா போய் பண்ணுவோம். அது எல்லாமே கார் வாஷ்ல ஸ்டார்ட் பண்ணி செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங், இப்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி போரோஃபைன் டெக்னாலஜில இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம அஞ்சு விளக்குல இருக்கோம். இன்னொன்று ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம TN60 கார் கேர்ல தேனி மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து RO வாட்டர்ல கார் வாஷ் பண்றோம். தேவையில்லாத அந்த சால்ட் மார்க்கும் எதுவுமே வந்து வண்டியில வந்து ஆகாது.
1: ரொம்ப நன்றி.
2: நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் வாங்க.
1: இன்னும் உங்க பிசினஸ் நல்லா வளரட்டும். ரொம்ப நன்றி சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேர் ஆர்கிடெக்ட் ஜெயன்.
1: பிசினஸ்
3: நான் வந்து ஆர்போ பில்டர்ஸ் சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் 11 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 400 மேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். தேனின்னு சொன்னா நமக்கு எல்லாரும் ஞாபகம் வந்தது இயற்கை. இந்த ஒரு எக்ஸ்போல வந்து நாங்க ஒரு இனிஷியேட்டிவா நாங்க வீடு கட்டுவோம், கட்டுறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபியூச்சர் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி ஒரு மரத்தோட நாட்டு கட்டுறோம். ஒரு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தந்தீங்கன்னா உங்களால அந்த மரத்தை வந்து நட முடியும், எங்களுக்கு ஒரு நேரத்தில் தர முடியும்னு ஒரு ப்ராமிஸ் தந்தீங்களா அந்த நட வந்து நீங்க எடுத்துட்டு போலாம்.
1: இந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப எனர்ஜி.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ரொம்ப நன்றி சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வளர்ச்சி பெரிய வளர்ச்சி. அடுத்த மாசம் ஒரு 2500 பேருக்கு ஒரு ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டர் நல்லபடியா செஞ்சு
1: கொடுத்துருவோம். உங்க
5: பேர் திருமுருகன். தேனி பிளஸ் போடி எல்லாத்திலயுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: சரிங்க சார்.
5: நம்ம டிபிஎஃப்ல நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம டிபிஎஃப்ல வந்து ஒரு 100 மெம்பர் இருக்காங்க. 100 மெம்பருமே அந்தந்த வகையில அந்தந்த இதுல நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் நம்ம இதுல இருக்காங்க டிபிஎஃப்ல. நம்ம டிபி இந்த இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ் நல்லா இருக்கு.
1: நன்றி சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம் சார். என்னோட நேம் ஆனந்த். ரீச் அகாடமி அப்படிங்கிற நேம்ல நீட் அண்ட் ஐடி ஜேக்கான கோச்சிங் ஸ்டோர் ரன் பண்ணிருக்கோம். தேனி கல்வி மையம் அப்படிங்கிற நேம்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஃபாரின் மெடிக்கல் காலேஜுக்கான அட்மிஷன் பண்ணிட்டாங்க.
1: சரிங்க சார்.
6: அது தனியா எது கோச்சிங் இந்த மாதிரி நீட்டுக்கு என்ட்ரன்ஸ் எழுதி கிளியர் பண்ணும் சார். மற்றபடி அட்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம.
1: நன்றிங்க சார். சார் வணக்கம், உங்க பேரு. உங்க பேர்.
7: என் பேர் அருண்குமார். ஷாப் நேம் வந்து சிவகுமார் மொட்டை நிலையம். ஆக்சுவலா இது கோடை நேயர்களுக்காக ஒரு சின்ன ஒரு மெசேஜ். அது
1: எல்லாருமே
7: கோடை எஃப்எம்க்கு ஒரு நேரில் ஒரு மெசேஜ். அது ஆக்சுவலா தேனி மாவட்டம் மட்டும் இல்ல, தமிழ்நாடே உற்று நோக்குற மிகப்பெரிய எக்ஸ்போ இது. ஏன்னு சொன்னா ஒரு லோக்கல் போரம் 4 சாப்டரோட 200 மெம்பர்ஸோட சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க இந்தியாவில் மட்டும் ஒரே போரம் தேனி பிசினஸ் போரம்
1: தான்.
7: இந்த நேருக்கு இது கூட சொல்லணும்னா பிசினஸ் நீங்க வளரணும்னு ஆசைப்பட்டா போதும், அதுக்கு உங்களோட ஒரே பிளாட்ஃபார்ம் டிபிஎஃப்.
1: நன்றி சார். சார் வணக்கம், உங்க பேரு.
8: வணக்கம். 100.5 தேனி மக்களை. திஸ் இஸ் யாஸ், அதாவது ஃபவுண்டர் ஆஃப் அசு குரூப்ஸ். நாங்க மெயினா எதுல பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா அசு டிரைவ் ஸ்கூல் அண்ட் அசு கேராஜ். நாங்க இதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல அசு டிரைவிங் ஸ்கூல் பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ்
1: ரன் ஆயிட்டு இருக்கு.
8: அண்ட் நியர்லி பாத்தீங்கன்னா
1: உங்களோட பிசினஸ் வளர ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.
8: ஒரே விஷயம், ஆக்சுவலி நாங்க அசு கேராஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், ப்ரிசர்விங் டூ ஸ்டாக் அண்ட் விண்டேஜ் வெஹிக்கல்ஸ். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2000+ வெஹிக்கல்ஸ் கிட்ட லாஸ்ட் டூ இயர்ஸ்ல ப்ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்தியா, பங்களாதேஷ், அண்ட் பூட்டான் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே நம்ம பைக் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆர்எஸ்எஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நேரில் இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம நேர்களை சந்திக்கலாம்.

0: இதுவரை ரசித்தம் கோடை பண்பலை நூறுப்புலி ஐந்தில் தேனி பிசினஸ் போரம் வழங்கிய அசத்தல் சந்திப்பு தேனியிலிருந்து.
1: தேனி பிசினஸ் போரம் நடத்தும் மாபெரும் விற்பனை கண்காட்சி, 50 மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த பிரம்மாண்ட கண்காட்சிக்கு அனைவரும் குடும்பத்துடன் வருகை தந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

நிகழ்ச்சியில் இனி தொடரவிருக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரண்டரசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வசந்தன் கோ வழங்கும் சிறப்பு தேடி வரும் பண்பலை. பண்பலை கொடைக்கானல் புனித சலைத் மாதா திருவிழாவிலிருந்து நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், காதி கிராம தொழில்துறையின் உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு பொருட்களின் உற்பத்தி 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மொபைல் போன் உற்பத்தி 33 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திலும் சுதந்திர தினம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில், ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்தா ஈக்வேடரின் கன்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை இன்று திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சாலை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வரும்.

0: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
8: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
4: வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ
4: வழங்கும் சிறப்பு.

0: வழங்கும் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இது நம் கோடை பண்பலை 100.5 சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியானது கொடைக்கானல் புனித சலேத் மாதா ஆலய திருவிழாவிலிருந்து வளம் வர இருக்கிறது. அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேரலையாக தர அறிவிப்பாளர்கள் ரங்காவுடன் ஈரோடு கைலாசம்.

0: இல்லைங்க, ஆகஸ்ட் 15 அப்படின்னாலே கொடைக்கானலுடைய பல பெருவிதமான கொண்டாட்டங்கள், மிக முக்கியமான கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றது புனித சலேத் அன்னையினுடைய பெருவிழா அப்படிங்கறதான் மிகப்பெரிய கொண்டாட்டமா கொடைவாழ் மக்களினுடைய கொண்டாட்டங்களை ஒன்றாக இருக்குது. இங்கே எக்கச்சக்கமான மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. நேற்றும் சப்பரம் கீழே போயிருக்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கும் சப்பரம் ரிட்டர்ன் வரதால் வரும். அதே போல் இந்த மிக முக்கியமாக சலேத் அன்னையினுடைய விஷயத்தை சொல்லணும் அப்படின்னாங்க, பிரான்ஸ் நாட்டில் லா சலேத் அப்படிங்கிற சிற்றூரில் காட்சி கொடுத்து இறைச்செய்தி வழங்கிய சலேத் அன்னைக்கு நம்ம இந்திய திருநாட்டில் முதன் முதலாக 1886 தான் நேர்ந்தளிக்கப்பட்ட திருத்தலம் கொடைக்கானல் புனித சலேத் அன்னை திருத்தலங்க. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தாயினுடைய திருத்தலத்துக்கு வந்து ஆன்ம நலமும் மன அமைதியும் உடல் நலமும் குடும்ப ஆசையும் பல புதுமைகளும் வரங்களும் பெற்றுகிறார்கள். அதே போல இன்னைக்கும் அற்புதமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கோயில்ல புனித சலேத் அன்னையினுடைய திருத்தலத்துல மிக முக்கியமான ஒரு நபரை நாம சந்தித்து விடலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரிங்கய்யா,
1: திருவிழா பெருவிழா நடைபெறுகிறது. இது காணும் அனைத்து மன்னர்கள் இதிலிருந்து ஒரு 7 மாவட்டத்திலிருந்து இந்த திருவிழாக்கான வருவார்கள். குழந்தை பாக்கியம், நோய் நொடி, இது அனைத்தும் மாதாவுடன் நேற்று கடன் செய்து இன்று நன்றி செலுத்துவதற்காக வந்து காணிக்கை எடுப்பார்கள். கிட்டத்தட்ட 5000 பேர் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள். ஆகஸ்ட் 1 கொடியேற்றி ஆகஸ்ட் 14 தேர் பவனி நடைபெறும். தேர் பவனியானது புனித இறையான மாலை சென்றவுடன் மாலை மாலை

0: இந்து முஸ்லீம் எல்லாமே இதுலயே வந்து எல்லாம் கலந்து கொண்டு.
1: ஐயா குறிப்பா கொடைக்கானல்ல இந்த புனித சலேத்தனை ஆலயம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? ஏன்னா பல மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுறது இல்ல. சரிங்க சரிங்க. சரிங்க சரி. சரிங்க, உங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது இல்லாம மிக முக்கியமான சலேத்தன்னை கோயில் இந்த திருவிழாவை பற்றி சொல்றதுன்னா என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இதுல இருக்குது?
2: இது கொடைக்கானலில் வந்து இது லாசலைத்துன்றது கொடைக்கானல இருந்து ரெண்டே ரெண்டு இடத்துல இருக்கு. ஒன்று ரோம்லையும் இது ஒன்று. இதில் இருக்கிற சுரு இந்த சிலைகள் எல்லாமே வந்து ரோம்ல இருந்து கப்பல் மூலியம் வந்து குறை இந்த துறையில கொண்டு வந்து தான் இது பண்ணாங்க. 165 ஆண்டுகளுக்கு முன்ன 5 சிலைகள் வந்தது. அந்த 5 சிலைகள் வந்து இதுவரைக்கும் வழிபட்டிருக்காங்க. இது வந்து மாதா வந்து சிலை தன்னைன்றது திருத்தலம் திருத்தலமா அறிவிச்சு 40 ஆண்டுகள் ஆயிருச்சு.
1: திருத்தலத்துல நடக்கிற முக்கியமான இந்த விழாவில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகள் என்னென்னு
2: கேட்க, இன்று நேற்று 14 தேதி இரவு பிஷப் மதுரை மேட்டினார் வந்து குருக்கள் கிட்டத்தட்ட 60 குருக்கள் இருந்து திருப்பலி நிறைவேற்றவுடன் தேரு பவனி நடைபெறும். தேரு பவனி நடைபெற்றால் நைட் 9 மணிக்கு இங்கிருந்து கிளம்பினால் விடியகாலை 3 கல்லில் போய் அடையும். 3 கல்லில் 10 மணிக்கு கிளம்பி இங்க 7 மணிக்கு வந்து நற்கரணை ஆசீர்வாதத்துடன் நிறைவு பெறும்.
1: இன்னைக்குதான் தேர் திரும்ப வரும். ரொம்ப ஆட்டம்
2: மற்றும் ஜெவமாலையுடன் பேண்ட் செட்டுடன் இசையோடு வரும்.
1: நேற்று ஆட்டம் மட்டத்துல போயிருப்பாங்க?
2: இல்ல, நேற்று தான் ஆட்டம் மட்டும் இல்ல,
1: வெடிகள் அதிகமா உழுத்த
2: வெடிகள் அதிகமா வருவார்கள். இறை பக்தியுடன் தான் போவார்கள். முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அனைத்தும் வந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் ஆலயத்துக்கு வந்து செல்வார்கள். நீங்கள் இப்ப காணினாலும் கிட்டத்தட்ட 1 பர்லாங்க்கு போல சீர்வரிசையில் காத்திருக்கார்கள். ஒரு மாதாவை சந்திக்க மாதாவிடம் வரணும்னால் 1.5 மணி நேரம் டு 1 மணி நேரம் நின்று வரணும்.
1: இப்ப நம்ம கோயிலுக்கு உள்பக்கம் தான் நாம இருக்கிறோம். இங்க வந்து மக்கள் ஏதோ காணிக்கெல்லாம் கொடுக்குறாங்களா? என்ன கொடுக்குறாங்க?
2: இது வந்து கை கால் வலி, குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாம இருக்கிறதால் இதில் வந்து மணிக்காணிக்கல் எடுப்பார்கள். மணிக்காணிக்கல் எடுத்து மாதாவுக்கு செலுத்தி நன்றிகடன் திருப்பலி நன்றிகடன் பிடித்து செல்வார்கள்.
1: வேறு மிக முக்கியமான வேறு விதமான நிகழ்வுகள்லாம் இங்க என்னவெல்லாம் நடக்குது? யாரெல்லாம் அருள் தந்தையாக இருக்கிறாங்க, பங்கு தந்தையா இருப்பாங்க இல்லையா?
2: பதர் ஜெய்சிலன் இருக்கிறார்கள், ராஜா ஹெஸ்டன் இருக்கிறார்கள். கொடைக்கானலுக்கு கட்டுப்பட்ட 7 பங்கு உண்டு. 7 பங்குகள் உள்ளவர்கள் வந்து இன்று கலந்துக்குவார்கள். நேற்று கலந்தார்கள், இன்றும் கலந்தார்கள்.
1: புனித சலைத்தன்னை சிலை, அது இல்லாம வேற என்னென்ன சிலைகள் எல்லாம் இருக்கிறது?
2: சலைத்தன்னி, சூசலைப்பர், காவலன் சமணர், முக்கியமாக சலைத்தன்னை சுருவம் மட்டும்தான் உண்டு.
1: சரி, அது இங்க காட்சி கொடுத்ததனுடைய மகிமை என்ன?
2: அவருடைய அந்த கோயில் கட்டியவருக்கு வந்து உடல் நூலை குண்டியவர். அவருடைய வந்து மாதவ அங்கிருந்து கேட்கும்போது அவருக்கு எனக்கு உடம்புநிலை நல்லாயிவிட்டால் ஒரு சிற்றாலயம் கட்டுகிறேன் நின்றார். சிற்றாலயம் கொடைக்கானலுக்கு வந்து அவரு சிற்றாலயத்துக்கு இன்னும் மாதா இந்த இடத்துக்கு எனக்கு சிற்றாலயம் கட்டினால் இந்த நன்றுன்னு சொல்லி இந்த சிற்றாலயம் அவர் கட்டினார். அவர் கட்டி கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 120 ஆண்டுகளாகி 120 ஆண்டுகளும் இதே மாதிரி தான் திருப்பலியும் தேர் பவனி நடந்தது. மின் காலத்தில் வந்து எருவாட்டி பந்தம், எருவாட்டி பந்தத்துலதான் சப்பனம் எடுத்துட்டு போனது தப்புகள். இப்பொழுது வந்து மின் கரண்ட் விவசாயங்கள் ஆக இப்பொழுது தேர் பவனியாக ஆகிறது. இரு நள்ளிரவு வந்து தேர் பவனியாக மின் விளக்கோடு போகும். மாலையில் போது குப்பிசபுரத்தில் வரும், மின் பவனியாக வராது.
1: நன்றி, நீங்க அருமையான தகவல்கள் எல்லாம் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். கோடை பெண்மலை வானொலியில இப்ப ஒரு பாடலை சந்தித்து நேரில் சந்திக்கலாம். நன்றியா.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: சீசன் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
4: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
5: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வசந்தன்கோ வழங்கிக் கொண்டிருக்கும் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
6: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
7: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
8: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
7: ரெப்கோ ஹோம் பினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
8: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள். காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
7: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
8: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
7: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
10: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9966552399.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
16: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா ஆகஸ்ட் 14-15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
17: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
18: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
17: எப்படிமா?
18: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
17: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
19: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்ல மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
20: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
21: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
22: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
23: கோபால் பல் பொடி.
6: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
24: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
19: தொடர்புக்கு 9524936156.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
17: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட

0: சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
3: இன்று இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு நம்ம அடாராடா நேரலை கொடுக்கும்போது பெரிய பாடா இருக்கும் போல இருக்குங்க. சரி பரவாயில்ல, இன்னைக்கு வந்து புனித சலே தண்ணியினுடைய 160வது பெருவிழாவில்தான் இருக்கிறோம். நானும் நண்பர் கைலாசமும் இப்ப ஒரு குடும்பத்தை நம்ம சந்திச்சிருவோம். ஒரு முக்கியமா ஒருத்தர் ஏங்க கூட எங்கிட்ட குடுத்துருங்க, வச்சுக்கோங்க, வாங்க கொடுங்க. வணக்கம் நண்பர், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: நாங்க பெரிய வளத்துல இருந்து வந்திருக்கோம்.
0: அப்படிங்களா, சரி பரவாயில்லையா. இந்த பக்கம் அடுக்க வழியா வந்துட்டீங்களா?
1: ஆமா அடுக்க வழியா தான்.
0: காரா பைக்குங்களா?
1: இல்ல பைக்ல தான்.
0: சரி சரி சரி, எப்படி இருக்கு?
1: இந்தது நல்லா இருக்குது. நாங்க வந்து வருஷ வருஷம் வந்துருவோம். சலேத் மாதா திருவிழானா நாங்க வருஷ வருஷம் வந்துருவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சலேத் மாதா திருவிழால ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி மடிக்காணிக்க ஏந்திட்டு வர்றது. அடுத்து வந்து லைனா நிக்க வச்சு கரெக்டா திருப்பலிய நிறைவு பண்றது, அது ரொம்ப பிடிச்சது.
0: அப்படி என்ன இங்க சூழ்நிலை எல்லாம் பாத்தீங்க கொடைக்கானலுக்கு வந்து?
1: இங்க என்னென்ன சூழ்நிலைனா வெதர் சேஞ்ச் வந்து நம்ம ஊருக்கு போதெல்லாம் இங்க அதிகமா நிறைய சேஞ்ச் ஆகுது. திடீர்னு ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல மழை பெய்யாம இருக்குது. அது கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் கடுப்பு வர மாதிரிதான் இருக்குது.
0: மக்களுக்கு கடுப்பு வர மாதிரி இருக்கா? ஏங்க அவங்கவங்க ரசிக்கிறதாங்க வர்றாங்க, நீங்க ஒருத்தர் தாங்க இந்தியாவிலே கடுப்பா இருக்குன்னு சொன்ன ஆளு.
1: இல்ல அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கல்ல. ஒவ்வொருத்தவங்க என்ஜாய்

0: வந்திருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலியோட ஜாலியா ஊர் சுத்தி பாக்கலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. அப்ப அந்த இதுக்கு டைம் நம்மளுக்கு இதாகுது அப்படின்னு அவங்க கொஞ்சம் மனசுல சங்கடப்படுவாங்கல்ல.
1: அது கலைத் மாதா கோயில பத்தின சிறப்புகள் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க.
0: எங்களுக்கு சிறப்பு வந்து இன்னும் ஒன்னும் தெரியல. எங்களுக்கு வந்து வேண்டுதல் வந்து வச்சா நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த மாதா அப்படின்ற நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம்.
1: இதுதாங்க அந்த சிறப்பு, வேண்டுதல் வச்சா நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கீங்க. உங்க குடும்பத்தை சந்திச்சிடலாமா? சரி வாங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. வா வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க. பேர கடை சிரிக்கிறீங்க, சொல்லுங்கம்மா.
2: பேரு அமுல்ராணி, நாங்க பெரிய வளத்துல இருந்து வர்றோம். இங்க சலைச்சி மாதா கோயிலுக்கு வருஷம் வருஷம் வருவோம். இங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் எங்களுக்கு நிறைய அற்புதம் செஞ்சிருக்காங்க. அதனால ஒரு நாளும் மறக்காம எங்க வேண்டுதலை வந்து செஞ்சுட்டு போவோம்.
1: எத்தனை மணிக்கு வந்தீங்க?
2: காலையில 8 மணி இருக்கும்.
1: என்னென்ன கோயில் திருவிழா என்னென்ன பாத்தீங்க?
2: எல்லாமே பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னதானம் கொடுத்தாங்க, அப்புறம் வரும்போது நிறைய எல்லாமே கொடுத்தாங்க.
1: சாயந்தரம் சப்பரம் வந்துடும், அதையும் பாத்துட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டீங்க.
2: சாயங்காலம் 7 மணி ஆயிரம் வீட்டுக்கு போறதுக்கு. 7 மணி அங்க கொடைக்கு இது பஸ் ஸ்டாண்டு கிட்ட பாத்துட்டு வந்தோம் சப்பாரம். அதுலயும் கூட்டம் ரொம்ப கிரௌட் ஆயிருந்துட்டு மேல வந்துட்டோம். அங்க இருந்து நல்லா சந்தோஷமா பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு.
1: உங்க கூட வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஒரு குட்டி பையன் வந்திருக்காரு, உங்க பேரு சொல்லுங்க.
3: எங்க பேரு ஜோயல் மேத்யூ.
1: ஜோயல் மேத்யூ, என்ன படிக்கிறீங்க ஜோயல் மேத்யூ?
3: மூணாங்களா.
1: பாத்தீங்களா, மூணாம் கிளாஸ் படிக்கிற இவ்வளவு அழகா பேசுறாரு. நீங்க என்னன்னா பயந்துட்டு ஓடுறீங்க. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏங்க நீங்க வர, இவங்க யாருங்க சார்?
0: அது என் வைஃப்.
1: அதனாலதான் பயக்கிறாங்க போல இருக்கு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் சத்யசீலா.
1: சொல்லுங்க, நீங்க சலைத்து மாதா கோயில் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
4: இங்க மேரேஜ் பண்ணி கொடுத்ததுல இருந்துதான் நாங்க இந்த கோயிலுக்கு வந்தோம்.
1: கொடைக்கானல் வாசியா? அப்ப நீங்க தான் இங்க வரதுக்கு காரணமா?
4: ஆமா, நாங்க தான். எங்க அம்மா எங்க என்ன பாக்குறக்காக இங்க வந்தாங்க, அப்ப இங்க கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோம்.
1: எத்தனை வயசுல இருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க?
4: மகிழ்ச்சி.
1: சலே தன்னுடைய 160வது ஆண்டு பெருவிழாவில் கோடை பண்பலை வானொலியில் நேரலை வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.

0: தொடர்புக்கு 8985712345
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
1: வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ
1: வழங்கிய சிறப்பு தேடி வரும் பண்பலை.
8: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிராயர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: வழங்கும் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
12: கோடை பண்பலை வானொலியில இன்னைக்கு வந்து நேரலை, இவன் ஒருத்த பாருங்க, இன்னைக்கு வந்து புனித சலேத் அன்னையினுடைய பெருவிழாவில் இன்னைக்கு நாம இங்க இருக்கிறோம். நமக்கு முக்கியமா பாடல் வேற பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு நண்பரை சந்திச்சிருவோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
13: வணக்கம், என் பேர் ராஜ்குமார், நான் கல்லறைமேட்ல இருந்து வரேன்.
12: கல்லறைமேட்ல இருந்து பாருங்க, ஸ்டாப்பே ஒரு பயங்கரமான ஸ்டாப்பா இருக்கு.
13: ஆமா, கொடைக்கானல் ஸ்டாப், அது ஒரு ஸ்டாப், அது ஒரு நேம். இந்த கோயில் எங்களுக்கு ஆகஸ்ட், கொடைக்கானல்னாலே இந்த ஆகஸ்ட் மாசம் வந்தாலே எங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஆகஸ்ட் அது. இதனால அந்த கோயில் எங்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்கும். அனைவரும் ரொம்ப சந்தோஷமா வந்து கொண்டாடுவோம் நாங்க அந்த கோயிலுக்கு வர வருகை தருவது. குடும்பத்தோட அனைவரும் எல்லாருமே வந்திருக்கோம். வைஃபையும் டாக்டர் சாமி எல்லாருமே வந்திருக்கோம். கோயிலை பத்தி சொல்லணும்னா, இந்த கோயில் ரொம்ப சிறப்பு மிக்கது. மாதாவிடம் என்ன வேண்டுமோ நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அதுக்காண்டி நாங்கள் வந்து கண்டிப்பா எங்க இருந்தாலும் வருஷம் வருஷம் இந்த கோயில் தரமா திருவிழா அன்னைக்கு வந்து அட்டன் பண்ணிடுவோம்.
12: உலகத்திலேயே ரெண்டு இடத்துலதான் இருக்குன்னீங்களா? பாத
13: ஆமா ஆமா, அது இங்கேயும் பிரான்ஸ் என்ற இடத்துலயும் இருக்கு. ரொம்ப வலிய சிறப்பு சிறப்பு வாய்ந்த இதா இருக்கு.
12: சலேத் அன்னை அப்படிங்கிற சொல் வந்து இரண்டு இடத்துலதான் இருக்கு, கொடைக்கானலையும் பிரான்ஸ் நாட்டிலையும் இருக்குன்னு சொல்றாங்க.
13: ஆமா, அது ரெண்டு இடத்துல இருக்கு.
12: குடும்பத்துல யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
13: என் குடும்பத்துல என் சன், என் டாக்டர், என் ஒய்ஃப் எல்லாமே வந்திருக்கோம். கஸ்டின் எல்லாமே வந்திருக்கோம். ஃபேமிலி வந்திருக்காங்க எல்லாருமே.
12: அது வேண்டாமே, அதாங்க முக்கியம். நாங்க அங்க சொன்னதை உங்ககிட்ட சொல்லுவோமாங்க அப்படிங்கிறீங்களா? சரி, உங்க குட்டி சில சந்திச்சிடலாமா? ஓடுறாங்க ஓடுறாங்க. சரி, விடுங்க விடுங்க, பாத்துக்கலாம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
14: என் பேர் மதி, நான் கல்றமேட்ல இருந்து வரேன். இந்த சர்ச்சு திருவிழான்றனால வந்திருக்கோம். நாங்க வருஷம் வருஷம் இந்த திருவிழாவுக்கு வருவோம். இது வந்து மும்மதத்தினர் எல்லாருமே வந்து ஒற்றுமையா கொண்டாடுற ஒரு திருவிழா. இதான் இதோட பெருமையே. இங்க வந்து மாதா வந்து எது நம்ம நிறைவு நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் சொல்றோமோ அதை வந்து நல்ல முறையில நிறைவேற்றி தருவாங்க. எல்லாம் வந்து நம்பிக்கையோட வந்து இங்க வந்து ப்ரே பண்ணிட்டு போங்க.
12: அருமையா சொன்னாங்க, மைக்கு நீட்டின உடனே கட கட கட கடன்னு சொன்னாங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
14: பவித்ரா, கல்றமேட்ல இருந்து வர்றோம்.
12: என்ன கோயிலுடைய சிறப்புகளை சொல்லுங்க.
14: 2 வருஷம் வந்திருக்கேன், நல்லபடியா இருக்கும். நீ எல்லாரும் எல்லா மதத்தினரும் ஒன்னா வந்து
12: இன்னைக்கு சப்பரம் வர வரப்போகுது, எல்லாரும் பார்க்க தயாரா இருக்கீங்களா?
14: தயாரா இருக்கும்.
12: நன்றிங்க, உங்க எல்லாரும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. தம்பி, உன் பேர் மட்டும் சொல்லு, சொல்ல மாட்டேன். சரி, அப்படியே ஓடிடு. சரி, நன்றி, பாய், நன்றிங்க. கோடை பண்பலை 100.5 ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து இருப்போம்.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ். நெட்

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ்.

0: 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை. வசந்தன்கோ.
1: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா ஆகஸ்ட் 14-15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: இன்று இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

0: உங்களுடைய பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் சிறப்பு தேடி வரும் பண்பலை.
4: கோடை பண்பலை வானொலியில இன்னைக்கு சலேத் மாதா கோயிலினுடைய, கொடைக்கானலுடைய சில புனித சலேத் அன்னை திருத்தல 160 பெருவிழாவில் இன்னைக்கு நாம நேரலையா நம்ம நேயர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். எக்கத்தக்க நேயர்கள் வெளியூர்ல இருந்தும் உள்ளூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு உள்ளூர்காரங்களா தான் இருக்கிறாங்க. இங்க பக்கத்துல கைலாசமும் நம்ம நண்பர் சித்திக்கும் இருக்கிறாங்க. சித்திக்கும் பேசணும்னு சொன்னாரு. அவர் வந்து நீங்க மெதுவா ரேடியோல பேசிக்கிங்க, நான் அப்புறம் சொல்லிட்டேன். அவர் அப்புறம் பேசுவாரு. சரி, இப்ப ஒரு பெரிய ஃபேமிலி நம்ம சந்திக்க போறோம். பின்னாடி வேற ஒரு மீசக்கார ஐயா வேற நம்மளை முறைச்சு முறைச்சு பாக்குறாரு. பிரத்தியவோ பேரனவோ வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவரையும் நம்ம அப்புறம் பேச வச்சிருவோம். இப்ப முக்கியமான ஒரு அம்மா அவர் தங்க இருக்காங்க. சொன்ன உடனே ரொம்ப உருகி பேசினாங்க. அம்மா வணக்கம்.
5: வணக்கம் சார். இது கொடைக்கானல் நாயக்கரோ ரைஃபிள் ரேஞ்சில இருந்து வரேன். மாதா கோயிலுக்கு வந்து நான் 40 வரோம். மாதா ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. நாங்க முந்தி பிச்சை எடுத்து அம்மாவுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அது முந்தி பிச்சைன்னா அம்மா கொடுக்கறது நன்றி. எங்களுக்கு ஆனந்தமான ஆசீர்வாதமான ஒரு பிச்சை கொடுத்துருக்காங்க, அம்மாவுக்கு நன்றி. அதே போல ஏதோ 4வது தலைமுறை இந்த இதுக்கு நாங்க வந்து அம்மா பாதத்துல வந்து நாங்க நன்றி செலுத்தி ஒவ்வொரு வருஷம் என்ன மழை தண்ணினாலும் நாங்க இந்த ஆலயத்துல வந்து நாங்க நன்றி செலுத்திக்கிறோம்.
4: மழை தண்ணி காலத்துல எல்லாம் எப்படி கோயில எப்படி வந்திருப்பீங்க?
5: இப்ப அப்ப வந்து நாங்க கொடைய பிடிச்சிட்டு நடந்து வந்தோம். ஆனா இப்ப வந்து மாதா ஒவ்வொரு வீட்டுலயும் ஒரு பைக்கோ ஒரு வண்டியோ கொடுத்து ஆசீர்வச்சு அந்த வண்டியில வந்து அம்மாவுக்கு நாங்க நன்றி செலுத்திட்டு போறோம்.
4: அதனால கொடைக்கானல பயங்கரமான டிராபிக் பிரச்சனை ஆகுதுங்களே, அதை என்ன செய்யறதுங்க? அதுக்கு ஒரு அம்மாட்ட ஒரு விண்ணப்பம் வச்சிருங்களேன்.
5: ஏன்னா அப்படி இல்ல சார், பாதி வழிக்கு கோயில் வரைக்கும் வரமாட்டோம். எங்கன டிராபிக் இருப்போ அங்க நிப்பாச்சிட்டு நாங்க ஆலயத்துக்கு வந்துருவோம்.
4: எப்படினாலும் ஆலயத்தை அடைவதே உங்களுக்கு தீர்மானமாக இருக்கு.
5: இல்லன்னா எங்களுக்கு அந்த வருத்தமே இல்ல. நாங்க செத்து போன போனோம் தான்.
4: ஐயா, அப்படியெல்லாம் சொல்லுங்க. சரி, பரவாயில்ல.
5: ஆலயத்துல வந்தாதான் எங்களுக்கு மறு உயிர்க வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அம்மா அற்புதம் செய்யறாங்க இந்த ஆலயத்துல எங்களுக்கு.
4: கலைத் மாதா கோயிலினுடைய இன்னொரு வேறு விதமான பெருமை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
5: வேற என்னன்னு சொன்னா

0: நாங்க சொல்லுவோம், அம்மா ஆலயத்துக்கு வாங்க, அம்மா பாதத்துல வந்துட்டு போனாலே நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும், என் பிள்ளைக திண்டுக்கல் திருப்பூர் எல்லா இடத்துல இருந்து வந்து நன்றி சொல்லுவாங்க. அதான் நாங்க எடுத்து சொல்லுவோம்.
1: கொடைக்கானலுடைய பெருமையின் சொல்லி கோடை பன்மொழியும் சொல்லலாம். நம்ம செலக்ட் மாதா அன்னையினுடைய ஆகஸ்ட் 15 தேதி ரொம்ப விமர்சனையான திருவிழாவா அது இருக்கும். அம்மா உங்களை சந்திச்சு நமக்கு மகிழ்ச்சி,
0: நன்றி. ரொம்ப
1: குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க?
0: என் குடும்பத்துல என் கணவர், நானு, எங்க சம்பந்தக்காரு, சம்பந்தக்காரோட சம்பந்தக்காரு, பேர பிள்ளைக, மருமக, மக எல்லாம் வந்திருக்கிறோம்.
1: யாருங்க அந்த சம்பந்தக்காரோட சம்பந்தக்காரரு? இவங்க தானா அது? அந்த சம்பந்தக்காரோட சம்பந்தக்காரரை சந்திச்சிடலாம். இவரு அவரு வணக்கங்க.
2: வணக்கம் ஐயா.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு முன்னாடிங்கய்யா. நான் வாழக்காட்டோட பிள்ளைங்களை இருக்குங்கய்யா. நான் இந்த வருஷம் வருஷம் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போதுன்றியா. எனக்கு உடல்நிலை இப்ப ஒரு 2 சரி இல்லாம வச்சு இந்த வருஷம் நாங்க வந்திருக்கோங்க.
1: பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க?
2: எங்க மகா வந்திருக்கு, மருமக வந்திருக்காங்க, சம்பந்தக்காரங்க வந்திருக்காங்க,
1: சம்பந்தக்காரோட சம்பந்தக்காரர் வந்திருக்காங்க,
2: எல்லாருமே வந்திருக்கு. எல்லாமே ஒரே
1: ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கிறீங்க.
2: ரொம்ப ஜாலியா இருக்குங்க. நல்லா இருக்கிறேங்க.
1: இங்க இவ்வளவு பெரிய புல்வெளியா இருக்குது, யாரு ஓடி பிடிச்சு விளாடுற மாதிரி தெரியலையே.
2: இல்லங்க, எல்லாம் அம்மையா வேண்டிட்டு எல்லாம் ஜாலியா இருக்காங்க.
1: சரி சரி, ரொம்ப நன்றி. அவங்க நம்ம சந்திச்சு மகிழ்ச்சிங்க.
2: என் பேரு அமுதா.
1: நீங்க சொல்லுங்க. இவர் உங்க கணவர் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாராமே? அப்படியா?
3: இல்ல, அதெல்லாம் சொல்ற பேச்சு எல்லாம் கேட்பாங்க. வருஷம் வருஷம் இந்த ஆகஸ்ட்ல வருவோம். ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த வருஷம் என்ன மாதிரி நாங்க வேண்டிட்டோம்னா அது நிவர்த்தியா நடக்கும். இவருக்கு ரொம்ப முடியாம இருந்துச்சு, அப்ப நாங்க மாதாட்டம் வேண்டிட்டோம். இந்த மாதிரி ஒரு கால் குணமாகணும், நாங்க ஆலயத்துக்கு நடந்து வரணும்னா அதே மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு சாட்சியா ஒரு கால் நல்லாச்சு நடந்து வந்துட்டோம். படியேறி வந்து இன்னைக்கு சந்தோஷமான வரல, குடும்பத்தோட உட்காந்துருக்கோம்.
1: சொன்னாங்க படியேறி வந்து சிலைத்து மாதிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி விட்டு செல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி, உங்களை சந்திச்சுல மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க.
4: என் பேர் ஜெனிஃபர்.
1: சொல்லுங்க, நீங்க உங்களுடைய அவங்க யாருங்க? உங்க மாமியார?
4: என் அம்மா அப்பா.
1: அவர் யாருங்க?
4: மருமக.
1: காணிக்க
4: செலுத்திட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம் குடும்பத்தோட
1: நிம்மதியா. மாதா கோயிலுக்கு எத்தனை வருஷமா வர்றீங்க?
4: எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு சின்ன பிள்ளைல இருந்து வந்துட்டு இருக்கேங்க. நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து வந்துட்டு இருக்கோம். அப்புறம் நடந்தே கூட்டிட்டு வருவாங்க.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
4: நான் வந்து 10th தாங்க படிச்சேன்.
1: அதுக்கு மேல பாஸ் ஆகல அப்படிதானே?
4: ஆமா,
1: 10th வரைக்கும் சலேத மாதான கருணை கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேல கொடுக்காம விட்டாங்க. உங்களை பத்தி உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: எங்க வீட்டுல எங்க தம்பி, என் பையன், பொண்ணு, மக, மருமக, அப்பா, அம்மா, அக்கா, மாமா எல்லாம் இருக்காங்க.
1: குடும்பத்தோட வந்து சலேத் மாதா அன்னைக்கு வணங்கிருக்கீங்க. நன்றி, உங்களை சந்திச்ச மகிழ்ச்சி.
4: தேங்க்ஸ். காட்வின் ரோஸ்.
1: என்னங்க பேரு?
4: காட்வின் ரோஸ்.
1: ரொம்ப அழகான பேரா இருக்கீங்க. சலேத் மாதா கோயிலுக்கும் உங்களுக்குமான நெருக்கம், இந்த ஆன்மீக விஷயம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
5: நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். நான் வராததுன்னா ஒரே ஒரு வருஷம், போன வருஷம் மட்டும்தான். இந்த வருஷம் என் மகளோட வந்து இங்க காணிக்க செலுத்தி நான் நிம்மதியா வந்து உட்கார்ந்துருக்கேன்.
1: என்ன விதமான காணிக்க செலுத்துறாங்க?
5: மடிப்பிச்சை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் காணிக்க, அதுக்கப்புறம் கேண்டில் ஏற்றுவாங்க, உப்பு மஞ்சள் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க.
1: காணிக்கன்றது அதுதான், உப்பு மஞ்சள் வேற
5: மடியில மடி ஏந்தி காணிக்க எடுப்பாங்க, கேண்டில் வைப்பாங்க, அதெல்லாம் செலுத்துவாங்க, மாலை பூ அதெல்லாம் கொடுப்பாங்க. எங்க அம்மா, எங்க மக, எங்க மாமனார், மாமியார், பாட்டி, தாத்தா, எங்க வீட்டுக்கார், எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி.
1: பின்னாடி நேரம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் பாட்டு இல்லங்க ஓடி இருக்கணும். இவ்வளவு பேர் குடும்பத்தோட, பெரிய குடும்பத்தோட வந்திருக்கீங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம் சார, என் பேர் ராஜா. நான் டிப்போல வந்து கலையரங்கம் பகுதியில வந்து டீ கடை வச்சிருக்கேன். மாதாவோட மகிமையை சொல்லணும்னா அளவே கிடையாது, மற்ற மகிழ்ச்சி நிறைய சொல்லலாம்.
1: சரிங்க.
6: என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வர இல்லாதவங்களுக்கு குழந்தை வர தராங்க, வீடு தேவை வீட்டு வரி கேட்டா வீட்டு, அதாவது வீடு தேவைன்னா அதுக்கு அருள் புரியுறாங்க. மற்றும் குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு கஷ்டத்திலையும் வந்து மாதாட்ட சொன்னோம்னா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. நான்லாம் பல வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். நான் எப்போதுமே வந்து பகல் சப்பரத்துக்கு நாங்க ஃபுல்லா இங்கேயே தான் இருப்போம். பேரையும் இப்ப வந்து எங்களுக்கு ரெண்டு பேத்தி, ரெண்டு பேரே, மகன், மருமகன், மருமகள் எல்லாரும் வந்திருக்கோம். குடும்பத்தோட வந்து நாங்க மாதாவை நல்லா ஜெபிச்சோம், நல்லபடியா காணிக்க எடுத்து செலுத்தணும்.

0: எங்களுக்கு நல்ல அன்னதானம் கொடுத்தாங்க, நாங்களும் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து நல்லபடியா சாப்பிட்டோம், நல்லபடியா இருக்கு. மாதாவோட மகிமையை பார்க்கணும்னா கொடைக்கானலுக்கு வர்றவங்க அத்தனை பேர் வந்து சலைத் மாதா வேண்டுனா நிச்சயம் அவங்க வேண்டுன வர அனைத்தையும் கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு துளியும் மலை துளி போல அவங்க அருள் புரியுவாங்க. அதனால வேண்டிய மாதாட்ட வாங்க, நல்லபடியா சிறப்பா நல்ல வழிபடுங்க. உங்களுக்கு வேணுங்கிறத வேணும் வரத்தை அனைத்தும் கேளுங்க, மாதா நல்லபடியா சிறப்பா செஞ்சு கொடுப்பாங்க.
1: அருமைடா, அதே மலைச்சாரலை போல தொட்ட உடனே கட கட கடன்னு சொன்னாரு. ரொம்ப அருமையா பேசினாங்க. நன்றி, உங்களை சந்திச்சு.
0: நன்றி சார. நன்றி.
1: கோடை பண்பலை வானொலியில நம்ம இப்ப இன்னொரு குடும்பத்தையும் சந்திச்சிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆதி,
1: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: கோயிலுக்கு எனக்கு இப்ப 34 வருஷம் ஆகுது. 34 வருஷமா நாங்க வந்துட்டு இருக்கோம். எந்த வருஷமும் வந்து நாங்க விடாம கோயிலுக்கு வந்துருவோங்க. நான் மாதா மேல எங்களுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை. மாதா வந்து நான் என் பேர் மகாலட்சுமி. ஆனா நாங்க வந்துட்டு ஹிந்து ஃபேமிலி தான். ஆனா மாதா மேல எங்களுக்கு ரொம்ப ஒரு அபரிவிதமான நம்பிக்கை இருக்கு. ஆமாங்க. நீங்க வந்துட்டு இந்த மாதா கோயில பாத்தீங்க அப்படின்னா இந்து கிறிஸ்டின் மட்டும் தான் பாக்கணும் கிடையாது. முஸ்லீம் பாக்கலாம், இந்துக்கள் பார்க்கலாம், கிறிஸ்டின் பார்க்கலாம், எல்லா மதத்துல இருந்து வருவாங்க. அதுவும் நீங்க இப்ப கேட்டீங்க அப்படின்னா இங்க வந்து கொடைக்கானல்காரங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, எல்லா ஊர்ல இருந்து வந்து வருவாங்க. ஏன்னா அந்த மாதா மேல உள்ள நம்பிக்கை மட்டும்தான் காரணம் இருக்கு.
1: மத நல்லிணக்கம், பல்வேறு விதப்பட்ட மனிதர்களையும் ஒன்று சேர்க்கிற ஒரு மாபெரும் சக்தி நம்ம புனித சலைத்தன்னைக்கு இருக்கிறது அப்படிங்கறத பல்வேறு மக்கள் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நன்றிமா, உங்களை சந்திச்சிருக்கு.
3: ரொம்ப நன்றி.
1: புன்னரையா சந்திச்சர் ஐயா, வணக்கம். உங்க பேர்?
4: கருப்புசாமி.
1: கருப்புசாமி ஐயா சொல்லுங்க.
4: நான் இப்ப மேரேஜ் முடிச்சதுலேருந்து இங்க வந்துட்டு தான் இருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த இதுவும் தெய்வம் மனசுல நினைச்சதெல்லாம் நடக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: மகிழ்ச்சி. உங்க பையன் ரொம்ப அருமையா பேசினாரு. நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர்?
5: என் பேர் வெங்கடேசன்.
1: எங்க இருந்து வரீங்க?
5: நாங்க வந்து டர்னர்புரத்துல இருந்து வரோம்.
1: டர்னர்புரம் பாருங்க, இப்படி எல்லாம் ஒரு பேர் இருக்கு, டர்னர்புரம் அப்படின்னு. சலைத் மாதா கோயில் பார்த்தீங்கன்னா சிறப்புகள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க உங்க இங்க வந்ததுக்கான காரணங்கள் எப்படி?
5: சலைத் மாதாவை எல்லாமே நடக்கும். நாங்க வந்து ஒரு 35 வருஷமா வந்துட்டு இருக்கோம்.
1: சரி,
5: இங்க அம்மா கிட்ட வந்து வேண இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு.
1: ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த திருவிழா எப்படி இருந்தது?
5: அதை பத்தி
1: 35 வருஷமா வரேன்னு சொன்னீங்களே, அதனாலதான் கேட்டேன்.
5: கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இப்ப நல்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு.
1: ஆண்டு பெருவிழாவில் இருக்கிறோம். இப்போ பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். நன்றி நேயர்களே.
6: அப்பா, இன்னைக்கு
7: பருத்தி தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
8: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
9: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
10: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
9: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
10: August 14, 15, 16, 17 நான்கு நாட்கள். காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
9: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
10: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
9: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
11: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடைப்பண்பலை வானொலியில இன்னைக்கு நாம நேரலையாக புனித சலே தன்னை திருத்தலருக்கு 60வது ஆண்டு திருவிழாவில் இன்னைக்கு ஆகஸ்ட் 15 கொடைக்கானலுக்கு மிக முக்கியமாக சொல்லுவாங்களே ஊரின் நாக்கில் தேனூரும் நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி இது ரொம்ப அருமையான நிகழ்வு. இன்னொரு பாப்பா வேற நீ முறைச்சு பாக்கு ஆள பிடிங்க இன்னைக்கு ஓடிட்டாங்க அப்புறமா பிடிச்சிக்கிடுவோம். சரி இங்க வாங்க, இந்த கண்ணாடி எங்க எடுத்தீங்க போய் சொல்லாம சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்களாம். சரி அடுத்து ஒரு குடும்பத்தை சந்திச்சிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: அங்கிருந்து அப்படியே ஒரு மாதிரிய பாத்துட்டே வந்தீங்களே, பேசுவோமா வேணாமா?
1: அழகா
0: இருக்க ஆளுகளா அப்படி தங்க
1: தோணும்.
0: திண்டுக்கல் டீ கடை வச்சிருக்கேன் போல இருக்கு.
1: இல்ல சிக்கன் கடையில எங்கயோ பாத்தமா?
0: இத நானே கேட்டு நானே வாங்கி கட்டிட்டேன் போல இருக்கு. சரி உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேரு வினோன்சியா, திண்டுக்கல்ல இருந்து வரோம் நாங்க. கீழே இருந்து வரோம்.
0: எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எங்க பெரியமா எல்லாம் இங்கதான் இருக்காங்க. இங்கதான் குடியிருக்காங்க.
0: 10 வருஷமா வந்துட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய டிராபிக்காவா இருந்துச்சு.
1: ரொம்பவே டிராபிக், வர முடியல. பாதயாத்திரை ஏறணும். 10 வருஷமா நடந்து வந்துட்டு இருக்கோம்.
0: 10 வருஷமா நடந்து இப்ப தாயா கோயிலுக்கு வந்திருக்காங்க. இல்ல ரொம்ப நகைச்சுவையா பேசுறீங்க. உங்க குட்டி பாப்பா அப்படிதான் ஆனா பேச மாட்டாங்க.
1: அவங்க
0: படிக்கிறாங்க.
1: அவங்க 8th படிக்கிறாங்க.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க? நல்ல வேலை படிக்கல.
1: படிக்கல, படிக்காம கோயிலுக்கு நடந்து வந்தாச்சு.
0: சொல்லுங்க, சலித் மாதா கோயில் பற்றிய பெருமைகள் உங்களுக்கு தெரியுமா?
1: நிறைய வருஷம் வந்திருக்கோம், நிறைய வேண்டுதல் வச்சிருக்கோம். நினைச்ச காரியம் நிறையவே நடக்குது, இங்க நல்லாவே நடக்குது.
0: நிகழ்வற்ற சம்பவம் எதை சொல்லுவீங்க?
1: நிகழ்வற்ற சம்பவம் ஒண்ணும் இல்ல.
0: மாதா வேண்டாங்க, ஏதாவது நிகழ்வான ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேக்குறேன்.
1: நிறைய வேண்டுதல் வச்சிருக்கோம், அதுவே நிறைய நடந்திருக்கு எங்களுக்கு. இதுல ரொம்ப ரொம்ப இதுனா எங்க கல்யாணம் தான்.
0: சரி சரி,
1: எங்க கல்யாணம் தான்.
0: உலகத்திலே கல்யாணத்தை வேண்டுதல் வச்சு நடத்தின ஒரே ஆள் நீங்களா தான்
1: இருப்பீங்க.
0: ஆமா. பாப்பா உங்க பேர் சொல்லுங்க.
1: டார்த்தி ஜோ.
0: டார்த்தி ஜோ, என்ன படிக்கிறீங்க?
1: 6th.
0: நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க?
1: நாங்க எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், சண்டை எது வரக்கூடாதுன்னு.
0: அப்ப அடிக்கடி சண்டை வரும் போல
1: இருக்கேன்.
0: அப்ப அக்கா கூட சண்டை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. சரியா? சரி நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். அம்மா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: கொடைக்கானல் சூப்பரா இருக்குது. மாதா எப்பயும் வந்துருப்போனா எங்களுக்கு நல்லபடியா நல்ல கைகால் சுகத்தை கொடுக்க, நல்ல பிள்ளைங்க பேர பிள்ளைகள 7 பிள்ளைங்க இருக்கு, 7 பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க தாயிட்ட வேண்டிட்டு நல்ல முறையாக எங்களை வைங்க. நாங்க 1 வருஷம் வார தாயே அப்படின்னு வேண்டிக்கிட்டேன்.
0: தோறும் வந்து உங்களை சந்திப்பதற்கு வருடமெல்லாம் எங்களை மகிழ்வாக வைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறீங்க. இதே வேண்டுதல் அனைத்து மக்களுக்கும் நிறைவேறட்டும் என்று கூறி கோடைப்பண்பலை வானொலியில உங்களை இந்த நேரலையில சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சியோடு நாங்களும் விளை திரும்புகிறோம். நானும் அன்பு நண்பர் கைலாசமும் நன்றி, வணக்கம். நேயர்களே,
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
4: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: வழங்கிய சிறப்பு தேடி வரும் பண்பலை.

0: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு செந்தமிழ் செல்வி, கணினியின் கைவண்ணம் வி சக்திகுமார். நிகழ்ச்சியில் இனி தொடரவிருக்கிறது இடைக்கால மெட்டுகளோடு சித்திர செவ்வானம். நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தினம் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் இன்று கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் தொடக்கமாக முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் தில்லி செங்கோட்டையில் இசைக்கப்பட்டது. செங்கோட்டையில் முதன்முறையாக எதிரொலித்த வந்தே மாதரம் எனும் தேசபக்தி கீதத்தின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகையில் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். மாவட்ட தலைநகரங்களில் ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி மாநிலத்தில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள தங்களது சொத்துக்கள் குறித்த விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்கும் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா ஈக்வேடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன் எடுத்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் நீடிக்கிறார். ஆசிய ஹாக்கி சாம்பியன் போட்டி பஞ்சாபின் ஜலந்தர் மற்றும் மொஹாலியில் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே,

செவ்வானம் பூசும் வானமும் தென்றல் வருடும் காற்றும் இசை மீட்டும் இனிமையும் உங்கள் மனதின் ஓரத்தில் மறைந்திருக்கும் அழகான நினைவுகளையும் முகத்தில் மலரும் சின்ன சின்ன சிரிப்பையும் இசையோடு ஒன்றாக சங்கமிக்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 ஆகஸ்ட் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: மணி டோல்கேட் அருகில் மதுரை கால் 350-5151.
1: நேரம் மாலை 5:10. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிலவை தன் காதலியுடன் ஒப்பிட்டு அவளின் அழகை ரசித்து தென்றலிடம் தன் காதலை தூதாக சொல்கிறான் தலைவன்.

0: 5 நாளை இரவு 9 கொடை தேன்றல் நிகழ்ச்சி. கொடைக்கானல் அட்டுவம்பட்டியை சேர்ந்த மின்னணு விசைப்பலகை என்னும் கீபோர்ட் இசைக்கலைஞர் எஸ் கேபா சார்லஸ் அவர்களுடன் பயணிக்க இருக்கிறது.
1: அந்த வில்லு பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனியாவை சும்மா ஒரு பொருளா வச்சிருந்தாங்க. அப்ப அந்த அண்ணாட்ட நான் போய் கெஞ்சிருக்கேன், அண்ணே ஒரே ஒரு முறை அந்த கீயை பிரஸ் பண்ணிக்கிறேன், பிளீஸ் அண்ணே, பிளீஸ் அண்ணே.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே,

மனம் வருடும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். சொல்ல நினைக்கும் ஆசையை வார்த்தைகளில் சொல்லாமல் அவனின் பார்வைகளில் சொல்கிறான் காதலன். அந்த பார்வையில் கொஞ்சம் வெட்கமும் அந்த வார்த்தையில் கொஞ்சம் குறும்பும் சேர்ந்து சொல்கிறது இவனின் காதலை.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 தேதி முதல் செப்டம்பர் 30 தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
3: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
4: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
5: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, ஜெய பாரத், வந்தே மாத்திரம்.
6: குடிக்கிற பேக்கேஜ்டு வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
7: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பன்மலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு கேட்கலாம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக.
1: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும்

0: கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: Wait! ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நேரம் மாலை 5:25. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். கண்களை மூடினாலும் கலைந்து போகாத கனவு, கனவு வந்தாலும் மனதை விட்டு விலகாத அவளின் நினைவு, நிஜத்தில் கிடைக்காத சந்தோஷத்தை கூட சொப்பனத்தில் வந்து கொடுத்து சொல்கிறது அவளின் காதல்.

100.5 இன்று இரவு 8 மணிக்கு. நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

இடைக்கால கீதங்களை செவிக்கி விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். இன்னார்க்கு இன்னார் என்று சாமி எழுதி வைத்த உறவை இன்று காலம் கடந்தாலும் மாறாத அன்புடன் சொல்கிறான் தலைவன். இனி உன்னை விட்டு நான் வாழமாட்டேன் என்று.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2,500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
7: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
11: அன்பர்க்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 26, படகு நகர்ந்தது, தொடர்ச்சி. நாம் இங்கிருப்பதில் பெரும் அபாயம் இருக்கிறதென்று பொன்னன் விக்ரமனிடம் சொன்னான். விக்ரமனும், வேறொரு அபாயமும் இருக்கிறது, அது இளம் பெண்ணின்

0: கருவெளிகளில் உள்ள அபாயம் என்று கூறினான். இனி உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறேன் பொன்னா? 3 வருஷத்துக்கு முன்னால் என்னை இங்கிருந்து சிறைப்படுத்தி கொண்டு போன போது காஞ்சி நகரின் வீதியில் பல்லக்கில் சென்ற ஒரு பெண் என்னை பார்த்தாள். அவளே மறுபடியும் மாமல்லபுரத்தில் நான் கப்பல் ஏறிய போதும் கடற்கரையிலே நின்று என்னை கனிவுடன் பார்த்தாள். செண்பகத்தீவுக்கு போய் 3 வருஷ காலமான பிறகும் அவளை என்னால் மறக்க முடியவில்லை. அதிசயத்தை கேள் பொன்னா, அதே பெண்தான் மகேந்திர மண்டபத்தில் நான் ஜுரமடித்து கிடந்த போது என்னை பார்த்து இங்கே எடுத்து வந்து காப்பாற்றினாள் என்றான். மகாராஜா, அப்பேற்பட்ட புண்ணியவதி யார்? அந்த தேவியை பார்க்க எனக்கு ஆவலாயிருக்கிறது. பார்த்து எங்கள் மகாராஜாவை காப்பாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்றான். பொன்னா, விஷயத்தை அறிந்தால் நன்றி என்கிற பேச்சையே எடுக்க மாட்டாய் என்றான். ஐயோ, அது என்ன என்றான் பொன்னன். 3 நாளாக என் மனதில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து வருகிறது பொன்னா. கதைகளிலே நான் கேட்டிருக்கிறேன், காவியங்களிலே படித்திருக்கிறேன் பெண் மோகத்தினால் அழிந்தவர்களை பற்றி. அந்த கதி எனக்கும் நேர்ந்துவிடும் போல் இருக்கிறது. மேனகையின் மோகத்தினால் விசுவாமித்திரர் தபசை இழந்தாரல்லவா? அம்மாதிரி நானும் ஆகிவிடுவேனோ என்று பயமாயிருக்கிறது. அந்த பெண் பொன்னா, அவ்வாறு என்னை அவளுடைய மோக வலைக்கு உள்ளாக்கிவிட்டாள் என்றான் விக்ரமன். பொன்னன் குறுக்கிட்டு, மகாராஜா, நான் படிக்காதவன், அறியாதவன். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், அனுமதி தர வேண்டும் என்றான். சொல்லு பொன்னா, உனக்கு அனுமதி வேண்டுமா என்றான் விக்ரமன். விஸ்வாமித்திர ரிஷி, மேனகையினால் கெட்டதை மட்டும் சொல்கிறீர்கள், ஆனால் பெண்களால் மேன்மையடைந்தவர்கள் இல்லையா மகாராஜா? சீதையால் ராமர் மேன்மையடையவில்லையா? கிருஷ்ணன் போய் ருக்மணியை எதற்காக கவர்ந்து கொண்டு வந்தார்? அர்ஜுன மகாராஜா சுபத்திரையை அடைந்ததினால் கெட்டுப்போய்விட்டாரா? முருகக்கடவுள் வள்ளியை தேடி திணைப்புணத்துக்கு வந்தது ஏன்? அதனால் அவர் கெடுதலை அடைந்தாரா என்று கேட்டான் பொன்னன். பொன்னா, சரியான கேள்விதான் கேட்கிறாய். சீதையினால் ராமரும் ருக்மணியால் கிருஷ்ணனும் சுபத்திரையினால் அர்ஜுனனும் வள்ளியினால் முருகனும் மேன்மையடைந்தது மட்டுமல்ல, அருள்மொழி ராணியினால் பார்த்திப மகாராஜாவும் வள்ளியினால் பொன்னனும் மேன்மையடைகிறார்கள் என்றான் விக்ரமன். அப்படி சொல்லுங்கள், பின்னே பெண்மோகம் பொல்லாதது என்றெல்லாம் ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்டான் பொன்னன். அதற்கு விக்ரமன் கூறிய மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை. நன்றினையர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: நேரம் மாலை 5:45. மனம் விரும்பும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். ஆசையோடு விதைத்த கனவு, அன்போடு பூத்த உறவு, மண்ணின் வாசம் கலந்த காதல் இவளின் மனதிற்குள் மௌனமாய் பிறக்கிறது.
1: செம்பாண்டி சீம

இடைக்கால மிட்டுகளால் செவிக்கு இதம் சேர்த்து நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொழுமம் மாரியம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம் இன்று.

பழனியிலிருந்து 20 கிலோமீட்டரும் உடுமலையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கிறது குழுமம். திருப்பூர் மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் இணைப்பான ஊர். குதிரையாறும் அமராவதியும் இணையும் உயரமான கோட்டை போன்ற இடத்திலிருந்து ஊரை காப்பதால் கோட்டை மாறியானால் குமண மன்னன் ஆட்சி செய்த பகுதியானதால் குமணன் நகர். வணிகர்கள் குழுமியிருந்து வியாபாரம் செய்ததால் குழுமூர் என்பது மருவி குழுமம் என்றானது. இங்குதான் அற்புதமாய் குழுவிருக்கிறாள் மகாமாரியம்மன். அமராவதி ஆற்றின் கரையில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். சுயம்பு திருமேனியுடன் வீற்றிருக்கிறாள். இந்த ஆலயத்தில் அம்பிகை தரைக்கு மேல் 2.5 அடி உயரத்தில் லிங்க வடிவில் இருப்பது மிகவும் சிறப்பு. லிங்கத்தின் கீழ் ஆவுடையாரும் உள்ளது. இந்த மூலவரை பார்க்கும் போது அம்மனுக்குரிய எந்தவித அம்சமும் தெரியாது. ஆனாலும் கூட இந்த லிங்கத்தை அம்மனாக பாவித்து புடவை அணிவித்து பூஜை செய்கிறார்கள். கருவறையில் ஒரு விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் தரப்படும் தீர்த்தம் அம்மை நோய் கண் நோய்களை தீர்க்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பழனி முருகன் கோவிலின் உபக்கோவிலான ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஆடி மாதத்தில் லட்சார்ச்சனை விழாவும் லட்சத்தீப பெருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.

0: புராணம் இதுதான். அமராவதி ஆற்றில் மீனவர் ஒருவர் மீன்பிடிக்க வழி வீசிய போது லிங்க வடிவ கல் ஒன்று சிக்கியது. அதை கரையில் போட்டுவிட்டு மறுபடியும் மீனவர் வலையை வீசினார். திரும்பவும் அதே கல் வலையில் சிக்கியது. மீனவர் மீண்டும் மீண்டும் வலை வீச அந்த கல் வந்து கொண்டே இருந்தது. பயந்து போன அவர் வீட்டுக்கு திரும்பி விட்டார். அன்றிரவில் அவரது கனவில் தோன்றிய அம்பாள் ஆற்றில் லிங்க வடிவில் உனக்கு தரிசனம் தந்தது நான் தான் என்றாள். இந்த தகவலை ஊர் மக்களிடம் சொன்னார் மீனவர். மக்கள் அனைவரும் ஆற்றங்கரையில் தேடிய போது கல் கிடைக்கவில்லை. ஓரிடத்தில் இந்த கல் மண்ணில் புதைந்து சிறிய புடைப்பு போல வெளிப்பட்டிருப்பதைக் கண்டு அந்த இடத்தில் தோண்டினார்கள். எவ்வளவோ தோண்டியும் அடிப்பாகத்தை காண முடியவில்லை. பின் அங்கேயே அம்பாளுக்கு கோயில் கட்டினார்கள். கல் லிங்கம் போல இருந்ததால் அப்படியே பிரதிஷ்டை செய்து அந்த சிவலிங்க வடிவையே அம்பாளாக பாவித்து மாரியம்மன் என பெயர் சூட்டி பூஜைகள் விழாக்களை அன்று முதல் இன்று வரை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து அம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் விரைவில் கண் கோளாறுகள் யாவும் நீங்கும். அம்மை நோய்க்கு ஆளானவர்கள் இங்கு வந்து தங்கி பூரண நலம் பெற்று திரும்புகிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லையே என கலங்கி தவிப்பவர்கள் அம்மனை பிரார்த்தித்துவிட்டு கோயிலில் உள்ள அரசமர கிளைகளில் தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள். அப்படி பிரார்த்தித்தால் விரைவில் பிள்ளை வரும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை. ஆலயத்தில் பூ வைத்து பார்க்கிற வழக்கம் உண்டு. அதாவது அம்மனின் திருமேனியில் பூக்களை வைத்து வேண்டுகிறார்கள். எந்த பக்கம் நினைக்கிறார்களோ அந்த பக்கத்தில் பூ விழுந்தால் நினைத்த காரியத்தை துவங்குகின்றனர். ஒருவேளை எதிர்பக்கத்தில் விழுந்தால் கொஞ்சம் தள்ளி போடுகின்றனர். குளத்தை தழைக்கு செய்யும் அம்மனுக்கு பால் குடம் தீர்த்த குடம் என அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவோரும் உண்டு. விவசாயம் தழைக்கவும் மழை பெய்ய வேண்டிக் கொண்டால் காடு கரையெல்லாம் நிறைய செய்கிறாள் என்று பரவசப்படும் பக்தர்கள் இருக்கிறார்கள். கொழுமம் கோட்டை மாரியம்மன் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இன்று திண்டுக்கல் மாவட்டம் கொழுமம் மாரியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: இது கோடை பண்பலை.

0: 100.5 இனி நாம் கேட்கலாம் இனிய பாடல்களோடு கதம்ப மலர்கள். நிகழ்ச்சிக்கு முன்பாக
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நல்ல விஷயங்களை பேச கேட்க இதெல்லாம் நடக்கிற போது எப்போ

0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்கு அப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இனோவேஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: நல்ல விஷயங்களை பேச கேட்க இதெல்லாம் நடக்கிற போது எப்போதும் இனிமே இருக்குதுங்க. எல்லாம் இன்பமயம் அப்படின்னு ஒரு பாட்டு. என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள், கலைவாணர் அவர்கள், தன்னுடைய திரைப்பட உலகத்துல பெரும் புகழை சம்பாதித்தவர். மணமகள் அப்படின்னு ஒரு படம் இயக்குறாரு. அப்படி இயக்குற போது அந்த முதல் படத்துல பெரிய பெரியவங்கள்லாம் நடிக்க வைக்கிறார். எம் எல் வசந்தகுமாரி அவர்களை கூப்பிட்டு பாடல் ரொம்ப இனிமையாக தொடங்கணும் அப்படின்ட்டு, எல்லாம் இன்பமயம் அப்படின்னு அந்த பாட்டை தொடங்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப பாருங்க, நல்ல சொற்களை சொல்ற போது அது எவ்வளவு பெருமையா இருக்குது. இனிமே நிறந்த சொற்களை பேசினா என்ன லாபம் தெரியுங்களா? திருவள்ளுவரே சொல்றாரு, ஒரு கனி ஒரு காய் ரெண்டையும் எடுத்து பாருங்க. கனி இருக்கிறப்ப நாம ஏன் காயை போய் எடுக்கணும்? இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காயை இருந்துட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல பழம் இருந்தா பழத்தை தான் வாங்குவோம், காயை வாங்க மாட்டோம். பழத்தோட தன்மை என்ன? இனிக்கும், சுவைக்கும், நல்லா இருக்கும், காய் கசக்கும், புளிக்கும், எல்லாம் சரி. அதனால இனிமையான சொற்களை எப்போதும் பயன்படுத்துங்க, கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம். கி ராமலிங்கனார்னு குறை எழுதுற போது ஒன்று சொன்னாருங்க, எப்படி தெரியுங்களா? இந்த கனி போன்ற வார்த்தைகளை நாம் கனிவாக பயன்படுத்தினால் கனி அப்போது ருசியாக இருக்கும், இனிமையாக இருக்கும், எல்லாத்துக்கும் மேல பிற்பாடு அது பயனையும் தருனாருங்க. எப்படி பயணத்தரு தெரியுமா? இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டோட அந்த கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, சின்ன பிள்ளையில நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு பிள்ளை இதுதான் தெரியல, அதை சாப்பிட்டு பிடிச்சோன்னு போய் தோட்டத்தில் ஊண்டி வச்சிருவேன் நான், எப்படியாவது ஒன்று வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சில சமயம் வந்தாலும் வரும், வந்துருச்சுன்னா வர்ற சந்தோஷம் நான் வச்ச வரோம் நான் வச்ச வரோன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த கனியை தந்தது, சுவையை தந்தது, இனிமையை தந்தது, ஒரு செடியை தந்தது, இன்னும் சில கனிகளை தரப்போகிறது. இப்படித்தானா சில சமயத்தில் ஒரு சொல் சொன்னால் அப்போது இனிமையை மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலேயும் தரும். எப்படி உதாரணம்? ஒரு இளைஞர் வந்து வேலைக்காக இன்டர்வியூக்கு போகிறார். போகிறபோது பஸ்ஸில் கூட்டம், கடுமையான கூட்டம். அவர் ஜன்னல் ரோட்டில் உட்காந்துருக்கார். அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றார். இவர் என்ன பண்ணார் பார்த்தார், ஐயோ ஒரு பெரியவர் நிற்கிறார் அப்படின்ட்டு. இவர் எந்திரிச்சு, ஐயா நீங்கள் வந்து உட்காருங்க, நீங்கள் எங்கே இறங்குறீங்கன்னு அவர் கேட்டார் அந்த பெரியவர். நான் போகிறது ஒரு ரொம்ப தூரம்னு, அதுக்கு எதுக்கு எனக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு. இல்லையா, என்னால் முடியும், நீங்கள் எனக்காட்டில் மூத்தவர், வந்து உட்காருங்க. அவருக்கு இவருக்கு யாரும் தெரியாது. சரி, போயாச்சு. இன்டர்வியூக்குள்ளே போகிறார். ஒரு மணி நேரம் காத்திருந்து உள்ளே நுழைஞ்சு உள்ளே போனால் இவர் யாருக்கு இடம் கொடுத்தாரோ அவர் தான் அங்கே உட்காந்துருக்கார். இப்போ ஒரு விஷயத்தை பாருங்கள், இன்டர்வியூலாம் நல்லா நடக்குது, அதே போல் எல்லாம் முடியுது. கடைசியில் ஒரே மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் வர்ற போது யாரை தேர்ந்தெடுக்கலான்னு இந்த பெரியவர் சொன்னாராம், இந்த பையனுடைய அந்த நடவடிக்கை நல்லா இருந்ததுங்க, ஏன் இந்த பையனை தேர்ந்தெடுத்தேன்னு பாருங்களேன். அப்போதைக்கு இனிமையை மட்டுமில்லை, எதிர்காலத்துக்கான வாய்ப்பையும் அது தந்தது என்று சொன்னால், நல்ல சொற்களை பேசப்பழகி கொண்டால் நமக்கு மட்டுமில்லைங்க, கேட்குறவங்களுக்கும் அது இதம் இதம் தருமனைங்கிற மாதிரி இதம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த இதமான சொற்களை நம்ம சொன்னோம்னா அவ்வளோ இனிமையாக இருக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வதற்காகவே வாழ்வோம். அதுதான் எப்போதும் நன்மையும் பெருமையும் உண்டாக்கும். எல்லாம் இன்பமயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பணியங்கள் ஜட்டிகள் டிராயர்கள்
4: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
6: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்ஸ்,
5: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
6: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள், காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை, பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
5: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
6: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
5: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம்.

0: எப்பொழுதும்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நேரமலை 6:11. இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்களாக பாடல்களை கேட்டு மகளை இணைந்திருங்கள். கோடை பண்பலை 100.5 என்றும் இசையோடு இணைந்து

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 8 மணிக்கு சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது நிகழ்ச்சி இருக்குங்க, கேட்க மறக்காதீங்க. எங்கிருந்து அப்படின்னா, நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இன்று இரவு 10 மணிக்கு வரை இருக்கும் நினைவே சுகம் நிகழ்ச்சியின் நேரலையாக நேயர்களின் அழைப்புதலில் நினைவே சுகம் நேரலையாக வர இருக்கிறது. தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக இன்று இரவு 10 மணிக்கு தர்மபுரி மாவட்ட நேயர்கள் தயாராக இருங்க, நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பேசிடலாம். நேரமலை 6:19.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 August 15 and 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம், அனுமதி இலவசம்.
2: 1978 சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
10: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
9: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH.

0: அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418874411.
1: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
2: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम वन की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
3: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
4: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
3: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
5: இன்றே BIS CAR மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
6: கொடைப்பன் பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நன்கொடை பண்பலை 100.5 இன்று 7 மணிக்கு நேயமனங்களின் விமர்சன கடிதங்களோடு தங்கள் அன்புடன். நேரமாலை 6:35.

0: பழுவூர் இளையராணியின் பல்லக்கு பூங்குழலியும் சேந்த நமுதனும் இருந்த மண்டபத்தை நோக்கி வரத் தொடங்கியது.
1: பழுவூர் இளையராணி நம்மை தேடிக் கொண்டல்லவா வருகிறாள்
0: என்றாள் பூங்குழலி. அமுதன் அவளுடைய கரத்தை பற்றி கொண்டு மண்டபத்தின் உட்புறத்தை நோக்கி நகர முயன்றான். ஆனால் பூங்குழலி அவ்விதம் நகர மறுத்தாள். இதற்குள் யாரங்கே என்று ஓர் அதட்டும் குரல் கேட்டது. பல்லக்கைச் சுமந்து வந்தவர்களில் ஒருவனின் குரல் என்பதை தெரிந்து கொண்டு,
2: பயப்படாத அண்ணே, உங்களைப் போல நாங்களும் வழிபோக்கர்கள்தான், மழைக்காக மண்டபத்தில் வந்து ஒதுங்கியிருக்கிறோம்
0: என்று சொன்னாள் பூங்குழலி. சரி சரி, பல்லக்கின் அருகில் வர வேண்டாம் என்றது அதே குரல்.
2: நாங்கள் ஏன் பல்லக்கின் அருகில் வரப்போகிறோம்? பல்லக்கில் ஏறுறதுக்கு பாக்கியம் செஞ்சிருக்க வேண்டாமா
0: என்றாள் பூங்குழலி. சேந்தன் அமுதன், வள்ளுவர் பெருமான் கூட இதை பற்றி சொல்லியிருக்கிறார், முற்பிறப்பில் செய்த வினைப்பயனை பற்றி கூறும்போது என்று தொடங்கினான்.
3: போதும் போதும், வாயை மூடிக்கொண்டு சும்மாருங்கள். நீங்கள் எத்தனை பேர்?
2: நாங்கள் ரெண்டு பேர் தாங்க. இன்னும் 200 பேர் வந்தாலும் இந்த மண்டபத்தில் மழைக்கு ஒதுங்கலாம்
0: என்றான் அமுதன். தான் உண்மையென்று நம்பியதையே அமுதன் சொன்னான். அதே மண்டபத்தின் உட்புறத்தில் தூணின் மறைவில் மூன்றாவது மனிதன் ஒருவன் நின்றது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. பல்லக்கு சுமந்தவன்,
2: நான் அப்பவே சொன்னேன், மழை வந்ததும் மண்டபத்தில் போய் ஒதுங்கலான்னு கேட்கலையே, அதனால தான் இந்த சங்கடம்லாம்
0: என்று தன் தோழனிடம் சொன்னான்.
2: இப்படி ஆகும்னு யார் பார்க்கண்டது? மழை வலுகிறதுக்குள்ள கோட்டைக்குள்ள போயிடலான்னு நினைச்சோம். இந்த மட்டும் பல்லக்கின் மேலே மரம் விழாம போச்சே
0: என்றான் அவன் தோழன். இந்த சமயம் இன்னொரு பிரகாசமான மின்னல் மின்னியது. சேந்தன் அமுதன், பூங்குழலி இருவர்களுடைய கண்களும் கவனமும் பல்லக்கின் பேரிலேயே இருந்தது. ஆகையால் அந்த மின்னல் வெளிச்சத்தில் பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு ஒரு பெண்மணி தாங்கள் நின்ற திசையை உற்று நோக்கி கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். அப்படி நோக்கிய பெண்மணியின் முகம் அவர்களை பார்த்து இன்னார் என்று தெரிந்து கொண்டு புன்னகை புரிந்ததையும் கவனித்தார்கள். மறுவினாடி மண்டபத்திலும் வெளியிலும் இருள் சூழ்ந்தது. மிக மெல்லிய குரலில் பூங்குழலி,
4: அமுதா பார்த்தாயா
0: என்றாள். ஆம் பார்த்தேன்.
4: பல்லக்கில் இருந்தது யார்?
0: பழுவூர் இளையராணி தானே.
4: உனக்கு என்ன தோணுச்சு?
0: பழுவூர் ராணியைப் போலத்தான் இருந்தது, ஆனால் கொஞ்சம் சந்தேகமாகவும் இருந்தது.
4: சந்தேகமில்லை, நிச்சயம்தான்.
0: எது நிச்சயம்? பழுவூர் ராணி அல்ல, பித்து பிடித்த என் அத்தை ராணிதான் பல்லக்கில் இருக்கிறாள்.
4: இறைஞ்சு பேசாத.
0: இறைந்து பேசவிட்டால் காரியம் நடப்பது எப்படி?
4: என்ன காரியம்?
0: எதுக்காக இத்தனை தூரம் வந்தோமோ அந்த காரியம்தான். அத்தையை கண்டுபிடிச்சு விட்டோம், அவளை விடுவிச்சுட்டு போக வேண்டாமா?
4: இப்போது அது முடியாத காரியம் பூங்குழலி.
0: பல்லக்கு எங்கே போய் சேர்கிறது என்று பார்த்து கொள்வோம். பிறகு யோசித்து விடுதலை செய்வதற்கு வழி தேடலாம்.
4: தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கணுங்கிறியா? அதெல்லாம் முடியாது. இப்ப அத்தைய விடுதலை செஞ்சாகணும். உனக்கு பயமா இருந்தா நீ சுமாரு.
0: விடுதலையாவதற்கு உன்னத்தை சம்மதிக்க வேண்டாமா? பல்லக்கில் ஏறி ஜாம் ஜாம் என்று போய்க் கொண்டிருக்கிறாள். எங்கே போகிறாள், எதற்காக, யார் அவளை பிடித்து வரச் செய்தது என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா?
4: பாதாள சிறைக்கு கொண்டு போறாங்களோ என்னமோ, அப்புறம் நம்மால என்ன செய்ய முடியும்?
0: ஏன் முடியாது? பாதாள சிறையில் நானே அங்கிருந்து வெளியே வந்தவன்தான். அரண்மனைகளில் எனக்கு கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. உன் அத்தையை எப்படியாவது நான் விடுதலை செய்கிறேன். இப்போது நீ சும்மா இரு. பூங்குழலியும் அந்த சமயம் பொறுமையுடன் சும்மா இருக்கத்தான் வேண்டும் என்று தீர்மானித்தாள். அப்போது அவர்கள் சிறிதும் எதிர்பாராத காரியம்

காரியம் ஒன்று நிகழ்ந்தது. மூடுபல்லக்கின் விலகிய திரை இன்னும் நன்றாய் விலகுவது போல இருந்தது. அதன் உள்ளிருந்து ஓர் உருவம் வெளியே வந்தது. சத்தம் சிறிதுமின்றி பூனை நடப்பது போல நடந்தது. அடுத்த வினாடி அவர்கள் அருகில் வந்துவிட்டது. இவ்வளவு நல்ல இருட்டில் நடந்தபடியால் மண்டபத்தின் அடிப்படிகளில் நின்ற காவலர்கள் கண்ணில் படவில்லை. பல்லக்கிலிருந்து வெளிவந்தவள் வாய் பேச முடியாத ராணிதான் என்பதை பூங்குழலி அந்த இருளிலும் நன்றாக தெரிந்து கொண்டு விட்டாள். வாய் பேச முடியாத ராணி அந்த இரண்டு பேரின் கைகளையும் பிடித்து இழுத்து கொண்டு அந்த மண்டபத்தின் பின்பகுதிக்கு விரைந்து சென்றாள். பூங்குழலியை தழுவிக்கொண்டு உச்சி முகந்து அவளை பார்த்ததில் தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். பின்னர் அத்தைக்கும் மருமகளுக்கும் சமிக்ஞை பாஷையில் சிறிது நேரம் சம்பாஷணை நடந்தது. அந்த காரிருளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படித்தான் பேசிக்கொண்டார்களோ, ஒருவர் கருத்தை ஒருவர் எவ்வாறுதான் தெரிந்து கொண்டார்களோ, அது நம்மால் விளங்கிச் சொல்ல முடியாத காரியம். பூங்குழலி சேந்தன் அமுதனிடம், அத்தை சொல்றது உனக்கு தெரிஞ்சுதா? என்னை பல்லக்கில் ஏத்தி கொண்டு போகச் சொல்றாள். அவளை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகச் சொல்றாள் என்றாள். உன் சம்மதம் என்ன பூங்குழலி என்று அமுதன் கேட்டான். அத்தை சொல்லுகிறபடி செய்யப்போகிறேன். ஆளை பிடித்து கொண்டு வரச் சொன்னவர்கள் இன்னார் என்று தெரிந்து கொள்வதற்கு சரியான உபாயம் அல்லவா? யோசித்து சொல்லு பூங்குழலி. உபாயம் சரிதான், அதில் என்ன அபாயம் இருக்குமோ? அமுதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அத்தை சொன்னபடி செய்கிறதுனால எனக்கு ஒரு அபாயமும் ஏற்படாது. அப்படி ஏற்படுறதா இருந்தா என் இடுப்பில் இந்த கத்தி இருக்கவே இருக்கு என்று சொன்னாள் பூங்குழலி. அத்தையை மறுபடி ஒரு முறை தழுவிக்கொண்டு பூங்குழலி அவளைப் போலவே சத்தம் செய்யாமல் நடந்து சென்று பல்லக்கில் புகுந்து திரையையும் விட்டு கொண்டாள். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சில தினங்களாக தலைநகரிலேயே தங்கியிருந்தார். அவரை காண்பதற்கு அரசாங்க அதிகாரிகள், சிற்றரசர்கள், சேனைத் தலைவர்கள், அயல் நாட்டு தூதுவர்கள், வர்த்தக குழுக்களின் பிரதிநிதிகள், ஆலய நிர்வாகிகள், தென்மொழி வடமொழி வித்வான்கள் முதலியோர் வந்த வண்ணம் இருந்தார்கள். ஆதலின் அவருடைய மாளிகையில் ஜே ஜே என்று எப்போதும் ஜனக்கூட்டமாக இருந்தது. அனிருத்தர் தமக்கென தனியாக காவல் படை வைத்துக் கொள்ளவில்லை. பரிவாரங்களும் மிக குறைவாகவே வைத்துக் கொண்டிருந்தார். ஆகையால் பழுவேட்டரையர்களோடு அவருக்கு தகராறு எழுவதற்கு காரணம் எதுவும் ஏற்படாமல் இருந்தது. ஆனபோதிலும் சின்ன பழுவேட்டரையர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். முதன்மந்திரி தஞ்சை நகரில் தங்க ஆரம்பித்ததிலிருந்து கட்டுக்காவல் குறைந்து போயிருந்தது. முதன்மந்திரியை காண வேண்டுமென்ற வியாஜத்தில் கண்டவர்களெல்லாம் கோட்டைக்குள் நுழைந்து கொண்டே இருந்தார்கள். சக்கரவர்த்தியின் அரண்மனையை அடுத்து முதன்மந்திரியின் மாளிகை இருந்தபடியால் அரண்மனை வட்டாரத்திலும் ஜனக்கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. முதன்மந்திரியின் பெயரைச் சொல்லிக் கொண்டும் அவருடைய இலச்சினியை காட்டிக்கொண்டும் அநேகம் பேர் அங்கே வந்து அவரை பார்த்த வண்ணம் இருந்தார்கள். இதையெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சின்ன பழுவேட்டரையர் விரும்பினார். ஆனால் நேரில் முதன் மந்திரியிடம் போய் சண்டை பிடிப்பதற்கு வேண்டிய துணிச்சல் அவருக்கு இல்லை. பெரிய பழுவேட்டரையரும் இருந்தால் இருவருமாக யோசித்து ஏதேனும் செய்யலாம். இந்த சமயம் பார்த்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூருக்கு போய்விட்டதனால் சின்னவரான காலாந்தக கண்டருக்கு ஒரு கை ஒடிந்தது போல இருந்தது. கோட்டைக்குள் ஜனக்கூட்டத்தை சேர்த்து கட்டுக்காவலுக்கு ஊறு விளைவிப்பது போதாது என்று முதன் மந்திரி அனிருத்தர் அடிக்கடி ஏதாவது சின்ன பழுவேட்டரையரிடம் உதவி கேட்கும் பாவனையில் அவருக்கு கட்டளை அனுப்பி கொண்டிருந்தார். சில நாளைக்கு முன்பு கோடிக்கரைக்கு அனுப்புவதற்கு சில வீரர்கள் வேண்டும் என்று கேட்டார். காலாந்தக கண்டரும் ஆட்களை கொடுத்து உதவினார். பிறகு நேற்றைக்கு உயர்குலத்து பெண்மணி ஒருவரை திருவையாற்றிலிருந்து அழைத்து வர வேண்டும் என்றும், அதற்கு பழுவூர் அரண்மனை மூடுபல்லக்கு ஒன்றும் சிவிகை தூக்கிகளும் வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். சின்ன பழுவேட்டரையர் இந்த கோரிக்கையையும் நிறைவேற்றினார். ஆனால் மனத்திற்குள் இந்த பிரம்மராயன் ஏதோ சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறான். அவ்விதம் மூடுபல்லக்கில் வைத்து வரவழைக்கக்கூடிய உயர் குடும்பத்து பெண்மணியார் எதற்காக இங்கே வருகிறாள்? இதை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும். இத்தகைய சந்தர்ப்பத்தில் தமையனார் இங்கே இல்லாமல் போய்விட்டாரே என்று அவர் மனம் சஞ்சலப்பட்டது. முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகைக்கு மூடுபல்லக்கில் வந்தது யார் என்று தெரிந்து கொள்ள இன்னொரு மனிதனும் ஆவல் கொண்டிருந்தான். அவன் வேறு யாருமல்ல, அனிருத்த பிரம்மராயரின் அருமை சீடரான ஆழ்வார்க்கடியான்தான். பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் ஸ்நானபானம், ஜபதமம், பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்து கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார்.
தம்மை காண்பதற்கு யார் யார் வந்து

0: காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார். காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆக்ஞாபித்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பல்லக்கில் ஏறுவதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டாமா? இப்படி பூங்குழலி சொன்னதும் அதுக்கு சேந்தன் அமுதன் விளக்கம் தர முற்பட்டான். கடுப்பில் இருந்த பல்லக்கு தூக்கி அவனை பேச விடலை அல்லவா? அமுதன் சொல்ல வந்ததை நாம் பார்ப்போம். அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. அறத்தின் பயனை ஆகம அளவை கொண்டு ஆராய வேண்டாம். பல்லக்கில் செல்பவனையும் அதை சுமப்பவனையும் கண்டு காட்சி அளவையாலே நேராக பார்த்தே அறியலாம் என்கிறார் வள்ளுவர் பெருமான். நல்லது, பூங்குழலியிடம் வாழ் வீச்சோட வாய் வீச்சையும் கற்றுக்கிட்டான். பாருங்களேன், நீங்கள் எத்தனை பேர்? என்னை சிவிகை சுமந்தவன் மிரட்டி கேட்டதும், நாங்கள் ரெண்டு பேர் தான், இன்னும் 200 பேர் வந்தாலும் இந்த மண்டபத்தில் மழைக்கு ஒதுங்கலான்னு அவனை அடக்கிட்டான். அது மட்டுமா, இப்போ அத்தையை விடுதலை செய்தாகணும். உனக்கு பயமாக இருந்தால் சும்மா இரு, மட்டன் தட்டினா பூங்குழலி. சமயம் பார்த்து பதிலடி கொடுத்தான். நானே பாதாள சிறையிலிருந்து வெளியே வந்தவன் தான். அரண்மனைகளில் எனக்கும் கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. உன் அத்தை எப்படியாவது விடுதலை செய்கிறேன். இப்போ நீ சும்மா இரு. தும்புனா மாட்டையோ அதன் கன்றையோ கட்டி போடுற கயிறு. தும்பை விட்டுட்டு வாழை பிடிப்பது, அதாவது கழுத்து கயிற்றை பிடித்து கட்டுப்படுத்துறத விட்டுட்டு மாட்டின் அல்லது கன்றின் வாலை பிடிக்க முயல்வது போல முறையா ஒரு செயலை செய்யாம கோட்டை விடுவது. அறிவாற்றல்லேயும் நிர்வாக திறமையிலேயும் சிறந்து விளங்கினவங்களை உயர் அதிகாரிகளாக நியமனம் செஞ்சாங்க. நேரடியாக அரசனின் ஆணையை பெற்று நிறைவேற்றினவர் ஆணத்தி எனப்பட்டார். எடுத்துக்காட்டா, பராந்தகன் வீரநாராயணன் காலத்தில் ஹரிஹரன, கமலசேகரன், 1500 திருமகள், இளையானக்கன் இந்த பெயர் கொண்ட ஆணத்தை பற்றிய குறிப்பு கிடைக்குது. பிரம்மராஜன், பிரம்மாதிராஜன் இதெல்லாம் அமைச்சர்களுக்கு வழங்கின பட்ட பெயர்கள். அந்த பட்ட பெயர் கொண்டவர் தான் அனிருத்தர். ஸ்நானபானம், ஜபத்தப்பம், பூஜை புனஸ்காரம் இந்த தொடர்களெல்லாம் வழிபாட்டு அடிப்படையாக கொண்டவை. மரபில் வந்த இணை சொற்கள்னு கொள்ளலாம். நீராடுதல், நீர் அருந்துதல், உச்சரிப்பு, தியானம், புற வழிபாடு அதை ஒட்டின முதன்மை செயல்கள் இவற்றையெல்லாம் நிரல்பட குறிப்பிடுபவை. சரி, அனிருத்தர் அடுத்து முதன் மந்திரிக்கான கடமை ஆற்ற ஆயத்தமாயிட்டார். பார்ப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஆயே சுன்தே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ் சந்தேஷ்.
4: வந்தே மாத்ரம். பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபீ கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாய். ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹை ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதீய கா அபிநந்தன் கர்தே ஹை. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 trillion dollar கி அர்த்வவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ர மண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹை நயே பாரத் கி பஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் ஸே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
5: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்களாக ஒலிக்கிருக்கும் பாடலோடு இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். இனிய பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும்

0: நேரமாக
1: கோடை பண்பலை நற்புழி ஐந்தின் தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வானவீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி மற்றும் சந்திரமோகன்.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश।
3: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 29 புதன்கிழமை முதல் இந்த மாதம் ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம் கடந்த ஜூலை மாதம் 29 புதன்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ஈரோடு மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் மனமகிழ்வோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி மாவட்டம் நாகுலக்கவுண்டன்பட்டி பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்கியபாரதி, மேலத்தாயில்பட்டி சகுந்தலா, மாணிக்கராஜ் குமார், உசிலம்பட்டி பாபு, மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமர் மற்றும் நத்தக்காடையூர் வலம்புரி பாலு.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 29 புதன்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தடம் பதிக்கலாம் என்ற தலைப்பில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி வகைகளில் கூழ் தயாரிக்கும் முறை குறித்த தகவல்கள் வளம் வந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மணப்பாறை தொழில் முனைவோர் எஸ் கேத்ரின் அவர்கள் கலந்து கொண்டு நேயர்களின் சந்தேகங்களுக்கு தெளிவான முறையில் விளக்கங்களை பதிவு செய்தார். நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் குறித்தும் அதன் பயன்கள் குறித்தும் முழுமையாக தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திண்டுக்கல் அதிகாரிப்பட்டி புஷ்பநாதன், தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, சர்வின், திவ்யமித்ரன், தர்மபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா மற்றும் ராஜலட்சுமி.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவ

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்,
0: தங்கள் அன்புடன் பகுதி,
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624 100

0: ஒன்று.
1: மின்னஞ்சல் முகவரி
0: code@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94 86 28 24 24. அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உற்ற நண்பன் உயிர் நண்பன் என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள், நண்பன் என்பவன் வெறும் உறவு மட்டுமல்ல, நம் வாழ்வின் மற்றொரு வடிவம் என்றும், தனது நட்பின் ஆழம் குறித்தும் தனது நண்பர்களை பற்றியும் நிகழ்ச்சியோடு பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நட்பின் ஆழத்தை அழகாக எடுத்துரைத்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பரமக்குடி அலங்கார ராஜ், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், மகேஸ்வரி, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய், கிரண் சஞ்சய், கரூர் மாவட்டம் ராயனூர் மனைவி சாகுல் ஹமீத், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், சேலம் தொலசம்பட்டி சுதாகர், கரூர் மாவட்டம் 80 அடி சாலை முகமது நாசர், புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்போர் ராஜா வெங்கடேஷ் மற்றும் ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன்.
2: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சேலம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இனிமையான இடைக்கால பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் இரவிற்கு தகுந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கொடை பண்புலை 100.5 அறிவிப்பாளர் வசீகரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் நாகலகவுண்டன்பட்டி பெருமாள், ஜோதி, கவியமுதன், பாக்கிய பாரதி, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மேலத்தாயில்பட்டி சகுந்தலா, மாணிக்கராஜ் குமார், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குடசீலன் மற்றும் உஸ்லம்பட்டி பாபு.
0: நேர்களின் கடித வழிகாணங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம், இளங்கோவன், திவ்யபாலா, சுரபி மற்றும் நாகலட்சுமி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345. நான் இப்ப திறமைமிக்க
2: இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் நினைக்கிறேன்.
5: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான், இது புது டிசைன்.
4: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
6: இன்றி BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
7: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 31 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பொறுப்புணர்வு என்ற தலைப்பில் நேயர்களின் பங்களிப்போடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் அவரது என்ன கருத்துக்களை பொறுப்புணர்வோடு பதிவு செய்தார்கள். தனது செயல்களுக்கு தானே முழுக்காரணம் என அறிவதும், கொடுக்கப்பட்ட கடமைகளை தவறாமல் செய்து முடிப்பதும் பொறுப்புணர்வு என்றும், இது ஒருவரின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் முக்கியமான நற்பண்பாகும் என்றும் தனது கருத்துக்களை கூறினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகி செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், கரூர் மாவட்டம் ராயனூர் மனவே சாகுல் ஹமீத், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா அன்வர் அலி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், சேலம் சுப்பிரமணியம், தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோவன், திவ்யபாலா சுரபி நாகலட்சுமி, திருப்பூர்

0: மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 31 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 இசைவாசம் வீசிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயங்களை இனிமையாக்கி சென்றன. இன்ப ராகங்களால் நிகழ்ச்சியை அழகு செய்த அறிவிப்பாளர் ஞானலட்சுமி அவர்களுக்கும் கொடை பண்புலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பரமக்குடி அலங்காரராஜ், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சிவகங்கை மாவட்டம் கொன்னேந்தல்பட்டி தவமணி, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தொண்டையூர் பால்சாமி, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஜெய புதுக்கோட்டை ஜெயலட்சுமி நாகராஜன், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா ராஜலட்சுமி, தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் மற்றும் கல்யாணி.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
2: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
2: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் அறந்தாங்கி அத்தானி அருணாச்சலம், முருகானந்தம், சேகர், அருண், முகேஷ் மற்றும் ஹரீஷ்.

0: அந்த பாதையில் நடப்பது நாமாகத்தான் இருக்க வேண்டும் என தனது கருத்தினை நேயர்கள் முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகை செய்த மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது கருத்தினை கடிதத்தில் எழுதி அனுப்பியுள்ளார்கள். திருவாளம்பொழில் முனுசாமி, கமலா, செல்வகணபதி, தவமணி, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ் மகேஷ், சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ், சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர், ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன், புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ராஜா வெங்கடேஷ், கரூர் மாவட்டம் 80 சாலை முகமது நாசர் மற்றும் ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ.
1: அடுத்ததாக இந்த மாதம் August 1 சனிக்கிழமை அன்று பிற்பகல் 3 ஒளித்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அன்றைய தினம் கதை என்ற தலைப்பில் தனது விருப்ப பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருந்தார் மதுரை மாவட்டம் ராஜம் அவர்கள். ஒழித்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பு. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், தேனி மாவட்டம் கம்பம் ஷர்மிளா, அன்வர் அலி, தேனி மாவட்டம் ரெங்கநாதபுரம் மணி, தொண்டையூர் பால்சாமி, சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வெள்ளையம்மாள் ஹேமலதா, ராணி, பிரியங்கா, திண்டுக்கல் மகாலட்சுமி, திருச்சி மாவட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் August 1 சனிக்கிழமை அன்று மாலை 5 இசைராகம் மீட்டிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒலித்த இடைக்கால இன்ப கானங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை மாலை நேரத்தென்றலாக வருடி சென்றன. கடிதம், ஓலை என்ற வார்த்தைகளில் அமைந்த இடைக்கால பாடல்களை நிகழ்ச்சியில் தந்து எங்கள் மனங்களை இனிக்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது கருத்தினை கடிதத்தில் எழுதியுள்ளார்கள் திருவாளம்போலில் முனுசாமி, கமலா, செல்வகணபதி, தவமணி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ராஜேஸ்வரி செந்தில்வேல், மதுரை ராஜேஸ்வரி, சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர், கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர் மற்றும் திண்டுக்கல் பார்த்திபன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் August 1 சனிக்கிழமை அன்றைய இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது உயிரில் உறைந்தவையில் ராகங்களாய் கானங்களாய் என்ற தலைப்பில் ஒலித்த காவிய கானங்கள் எங்களின் காதல் ரீங்காரமாய் ஒளிவலம் வந்தன. பாடல்களை ஒளிபரப்பிய மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் கொடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது கருத்தினை கடிதத்தில் எழுதியுள்ளார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அப்தாகிர், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், திருச்சி மாவட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், நத்தக்காடையூர் வளம்புரி பாலு மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் புதலூர் சதீஷ்குமார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன் மற்றும் பூபதி.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று 10:00 இடம்பெற்ற நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தேனி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் மனதிற்கு நெருக்கமான இடைக்கால பாடல்களோடு இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் தனக்கான விருப்ப பாடல்களை ஆசையோடு கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் அன்னலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ராஜேஸ்வரி செந்தில்வேல், அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், தேனி மாவட்டம் ரங்கநாதபுரம் மணி மற்றும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமர்.
2: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை அன்று காலை 9:00 வந்த வானவில் நிகழ்ச்சியானது ஒரு நாள் போதாது என்ற தலைப்பில் பலம் வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் அனைவரும் தங்கள் அனுபவ கருத்துக்களை முன்வைத்தார்கள். தனது அன்றாட நிகழ்வுகளை சரிவர செய்ய ஒரு நாள் போதாது என்றும், தாங்கள் எண்ணிய செயல்களை செய்து முடிக்க ஒரு நாள் போதாது என்று தங்களது எண்ணங்களை நிகழ்ச்சியில் கூறி சென்றார்கள். நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்டி பூபதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புது தெரு ஸ்ப்ரிலி பாபு, நெல்லை கட்டபொம்ம நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய், கிரண் சஞ்சய், சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை அன்று 10:00 ஒழித்த நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நாமக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் மனதிற்கு நெருக்கமான இடைக்கால பாடல்களோடு இசைவாசம் தந்தது. நிகழ்ச்சியில் ஒழித்த

0: பாடல்கள் அனைத்தும். இனிமே நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது கருத்தினை கடிதத்தில் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோவன், திவ்யபாலா சுரபி, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, சர்வின் மற்றும் தேவ் மித்ரன்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 29 புதன்கிழமை முதல் இந்த மாதம் ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
0: பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நெல்லை கட்டபொம்மன் நகர், பொன்ராணி சங்கர், சிவபால சங்கர், மதன் சஞ்சய் மற்றும் கிரண் சஞ்சய்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடை பண்பலை 100.5.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம்.
2: அடுத்ததாக இந்த மாதம் August 2 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய முற்பகல் 11 அரங்கேறிய பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியானது நண்பர்கள் தின பாடல்களோடு அருமையாக வளம் வந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் கனிமுத்து மற்றும் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகளிடம் மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி குமார்.
0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 இது தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி. அவர் கடந்த ஜூலை மாதம் 31 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 4 இடம்பெற்ற வண்ணத்துருகை நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியுள்ளார். அன்றைய வண்ணத்துருகை நிகழ்ச்சியானது திக்குமுக்கு வண்ணத்துருகையாக மலர்ந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை வருடி சென்றன. மேலும் நேர்களிடம் கேட்கப்பட்ட திக்குமுக்குவிற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கான பதில்களை கூறி மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியினை கேட்கும் போது நாங்களும் திக்குமுக்காடினோம். நிகழ்ச்சியினை 1 கலகலப்பாக கொண்டு சென்ற மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் உடன் பயணித்த அறிவிப்பாளர் மகேஸ்வரி இருவருக்கும் பாராட்டுகள். மாலை வேளையில் எங்கள் மனங்களை மகிழ்ச்சி படுத்திய கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருந்தார் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி.

0: அனைவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்கள் அன்புடன்
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 மணி.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.

நிகழ்ச்சியில் இனி தொடரவிருக்கிறது சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது. நாமக்கல் பாய்ச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

உருவாக்குவதற்கான உறுதியை இந்நாளில் ஏற்போம் என்று தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் மக்களின் அதிகாரத்தை உறுதி செய்து பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக அரங்கில் நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் அவசியமானது என்றும் பிரதமர் கூறினார். பல்வேறு துறைகளில் நாடு பெற்றுள்ள வளர்ச்சியை பட்டியலிட்ட பிரதமர், மின்னணு தொழில்துறை உற்பத்தி 7 மடங்கும், ரயில்பெட்டி உற்பத்தி 21 மடங்கும், செல்போன் உற்பத்தி 33 மடங்கும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மக்களின் தேவைக்கு வெளிநாட்டு இறக்குமதியை நம்பியிராமல் உள்நாட்டு உற்பத்திக்கு உத்வேகம் அளித்து பல துறைகளில் சுயசார்பு நிலையை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சுயசார்பை எட்டும் முயற்சிக்கு உந்துசக்தியாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் 100 GW திறன் கொண்ட 5 புதிய அணு உலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அணுசக்தி தொழில்நுட்பத்திலும் சுயசார்பை எட்டுவதற்கான பெரிய அளவிலான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மாற்று எரிசக்தி திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளும் கடந்த 12 ஆண்டுகளில் திறம்பட மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் மூலம் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீடுகளுக்கான சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் அரசின் மானிய உதவியுடன் தங்களுக்கான மின் உற்பத்தியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் மின்சார செலவு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும், கூடுதல் மின்சாரத்தை விற்பனை செய்வதன் மூலம் கணிசமான வருவாயை மக்கள் ஈட்டி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டதை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வந்தே மாதரம் எனும் தேசிய பாடலின் வீர முழக்கம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தேசப்பற்று மற்றும் தேசிய பெருமிதத்தால் திளைக்கச் செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்குமான சமூக நீதியையும் சமத்துவத்தையும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசுடன் சுமூகமான உறவை கடைபிடித்து மக்களுக்கான திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஊழலுக்கு இடமளிப்பதில்லை என்ற கொள்கையில் மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்றும் திரு விஜய் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சுங்கத்துறை வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்படுவதாக சென்னை சுங்கத்துறை தலைமை ஆணையர் திரு எஸ் கே விமலநாதன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் தேசிய கொடியை ஏற்றிய பின் உரையாற்றிய அவர், நவீன ஸ்கேனிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரக்குகள் தாமதமின்றி சோதனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். சென்ற நிதியாண்டில் சென்னை சுங்கத்துறையின் மூலம் 1,43,456 கோடி ரூபாய் சுங்க வரி வசூலிக்கப்பட்டதாக திரு விமலநாதன் தெரிவித்தார். அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2026-27 ஆண்டு கலந்தாய்வுக்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி செலுத்துவோர் வெளிநாடுகளில் உள்ள தங்களது சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான திட்ட அறிவிக்கையை மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ளது. நாளை முதல் இது அமலுக்கு வரும் என்று அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் தேவ்தத் படிகல் அதிரடியாக ஆடி சதம் அடித்து 131 ரன்னுடன் களத்தில் உள்ளார். காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வேர்ல்ஸ் அணியை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது. நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்
1: அனைவருக்கும் நாட்டின் அமுத விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த சுதந்திர நாளில் நெருப்பாக மின்னும் ஜொலிக்கும் மாணவர்களை சோம்பல் எனும் சாம்பல் தீண்டிடாமல் இருக்க அறிவு காற்றாய் உற்சாக காற்றாய் உங்களை எப்போதும் நட்சத்திரங்களாய் மின்ன வைக்க துணை சேர்க்கும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாமக்கல் மாவட்டம் பாச்சல் ஞானமணி கல்வி நிறுவனங்கள் மாணவர்களினுடைய இனிய பங்களிப்பில் சொல் விளையாட்டானது இனிதே தொடங்குகிறது. பல்வேறு விளையாட்டுகளோடு அறிவிப்பாளர்களும் அதில் பங்கேற்று களம் காண வெற்றி பெற மாணவர்களும் காத்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: எஸ், கனிஷ்கா, செகண்ட் இயர் படிக்கிறேன், பயோடெக்.
1: ஓகே, உங்களுக்கான விளையாட்டு நான் நெகிழ் கரு கருக்கு என முறுக்கை கடித்ததால் படக் படக் என பல் உடைந்தது. திரும்பவும் சொல்றேன், கரு கரு

0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: எஸ், கனிஷ்கா, செகண்ட் இயர் படிக்கிறேன் பயோடெக்.
0: ஓகே, உங்களுக்கான விளையாட்டு நான் நெகிழ் கரு கருக்கு என முறுக்கை கடித்ததால் படக் படக் என பல் உடைந்தது. திரும்பவும் சொல்றேன், கரு கருக்கு என முறுக்கை கடித்ததால் படக் படக் என பல் உடைந்தது. ரெடி?
1: கரு கருக்கு என முறுக்கை கடித்ததால் பருக் பருக் என பல் உடைந்தது.
0: இல்லையே, பல் எப்படி உடையும்? படக் படக் என பல் உடைந்தது.
1: கரு கருக்கு என முறுக்கை கடித்ததால் படக் படக் என பல் உடைந்தது.
0: அருமை அருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிங்கம்மா. அடுத்த மாணவி வாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னுடைய பேர் காவ்யா, பயோடெக் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
0: ஓகே, நான் நெகிழ்ல இங்கு அங்கு எங்கு போனாலும் நுங்கு திங்கலாம்.
2: இங்கு அங்கு எங்கு போனாலும் நுங்கு திங்கலாம்.
0: ஓகே, சிறப்பு, முதல் வாய்ப்பிலேயே வெற்றி பெற்றுட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. அடுத்த போட்டியாளர் வாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பெயர் பிரியதர்ஷினி, நான் பயோடெக்னாலஜி படிக்கிறேன்.
0: நம்ம தோசை நல்ல தோசை, நல்ல தோசை கடையில் இருக்கும் தோசை.
3: நம்ம தோசை நல்ல தோசை, நல்ல தோசை கடையில் இருக்கும் தோசை.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிங்க.
4: கோடை பண்பலை 100.5 நாமக்கல் பாச்சல் ஞானமணி கல்வி நிறுவன மாணவர்களின் பங்களிப்போடு சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது. இப்ப நம்மோட பேச காத்திருக்கும் மாணவ கண்மணி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பவதாரணி, நான் செகண்ட் இயர் பயோடெக்னாலஜி படிக்கிறேன்.
4: சரி, இப்ப என்னன்னா உங்களுக்காகவே கோடை பண்பலை நிறைய விளையாட்டுகளை கொண்டு வந்திருக்கு. இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க், திருக்குறள் விளையாட்டு, மறுபடியும் நான் நெகிழ், இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. செப்புக செந்தமிழ் தொடர்ந்து நீங்க தமிழ்ல மட்டுமே உரையாடணும், பிற மொழி சொற்கள் கலக்காம. விளையாட்டை தொடங்கிடலாமா?
5: தொடங்கலாம்.
4: தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
5: பிடிக்கும்.
4: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: துத்திக்குளம்ன்ற ஊர்ல இருந்து வரேங்க.
4: நீங்க தினமும் கல்லூரிக்கு எப்படி வந்துட்டு போறீங்க?
5: பேருந்துல வந்துட்டு போயிட்டு வரேங்கம்மா.
4: உங்களுடைய தோழிகள் பெயர்களை சொல்லுங்க.
5: சுஜிபாலா, பிரியதர்ஷினி, பௌர்ணமி.
4: உங்களை அலங்காரப்படுத்திக்கு உங்களுக்கு பிடிக்குமா?
5: பிடிக்காதுங்கம்மா.
4: பிடிக்காது, அவ்வளோ நல்ல பொண்ணா நீங்க.
5: ஆமாங்கம்மா.
4: சரி, இப்ப விளையாடணும்னா எங்க போய் விளையாடணும்?
5: வீட்டில் இருந்தே அண்ணனுடன் விளையாடுவது பிடிக்குமா?
4: இப்ப கல்லூரிக்கு வந்தீங்க அப்படின்னா கல்லூரியில எங்க விளையாடுவீங்க?
5: விளையாட்டு மைதானத்துல விளையாட வேணும்.
4: சரி, தொடர்ந்து தமிழ்ல நல்லா பேசுறீங்க, நன்றி உங்களுக்கு.
5: நன்றி.
4: கோடை பண்பலை 100.5 சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது. மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட பேச போற மாணவ கண்மணியை சந்திச்சலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க.
6: சுஜிபாலா, செகண்ட் இயர் பயோடெக்.
4: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: கள்ளக்குறிச்சி.
4: இப்ப உங்களுக்கான விளையாட்டு திருக்குறள். நான் திருக்குறளோட முதல் அடிய சொல்வேன், இரண்டாம் அடிய நீங்க சொல்லணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும்
6: தெய்வத்தில் வைக்கப்படும்.
4: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. உங்களோட சேர்ந்து உங்களுடைய தோழிகளும் வேகமா சொல்றாங்க. என்னன்னா, இந்த திருக்குறள் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய திருக்குறள். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
7: கோடை பண்பலை 100.5 சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி இளமை பேசுகிறது. நாமக்கல் மாவட்டம் பாச்சல் ஞானமணி கல்வி நிறுவனங்களிலிருந்து இப்போ நம்மளோட நிறைய மாணவ கண்மணிகள் ஆர்வத்தோட பங்கேற்கணும் அப்படின்னு வந்துட்டே இருக்காங்க. பேசலாம், உங்க பேர் சொல்லுங்கப்பா.
6: என்னுடைய பேர் காவ்யா.
7: என்ன பண்றீங்க?
6: பயோடெக் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
7: பயோடெக் செகண்ட் இயர். சரி, பாட்டு ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்தே பாடிட்டு இருக்கீங்களா?
6: பாடுவேன்.
7: சரி, நம்ம இந்த மியூசிக் கேம்க்குள்ள போலாமா?
6: போலாம்.
7: சரி, உங்களுக்கு வந்து ஒரு தீம் பேஸ்டா குடுக்கறேன். பூல ஆரம்பிக்கிற சாங் ஏதாவது பாடுங்க.
6: ரோஜா ரோஜா சாங்.
7: ரோஜா ரோஜா பாடுங்க.
6: நீலத்தி

சுட சுட சுட மறை

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது. நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களோடு நமது அறிவிப்பாளர்கள்.
2: சும்மா ஜாலியா பண்ணுங்க, ரொம்ப ஈஸியான கேம் தான். கேமோட பேர் வந்து இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். இப்ப நான் வந்து ஒரு பேர் சொல்லுவேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டருக்கு ரிலேட்டடான வார்த்தையை அடுத்தடுத்து சொல்லிட்டே வருவேன். அப்படி சொல்லும் போது அதுக்கு ரிலேட்டடான வார்த்தை மவுஸ் அப்படின்னு சொல்றேன்னா இஸ்கு இஸ்கு அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் மாங்கா அப்படின்னு சொல்றேன்னா ரிஸ்க் ரிஸ்க்னு சொல்லணும். அதுக்கு ரிலேட்டட் இல்லாத வார்த்தையை சொன்னோம்னா ரிஸ்க் ரிஸ்க், ரிலேட்டடான வார்த்தையை சொன்னோம்னா இஸ்கு இஸ்கு. ஓகேவா? போலாமா? சினிமா ஹீரோ
3: இஸ்கு இஸ்கு,
2: ஹீரோயின்
3: இஸ்கு இஸ்கு,
2: ஆடு
3: ரிஸ்க்,
2: திரை ஸ்கிரீன்
3: ஸ்கிரீன்,
2: கேரட்
3: ரிஸ்க்.
2: ஓகே, அடுத்தது போலாமா? லைப்ரரி புத்தகம்
3: இஸ்கு இஸ்கு,
2: அமைதி
3: இஸ்கு இஸ்கு,
2: கிரிக்கெட்
3: ரிஸ்க் ரிஸ்க்,
2: மேஜை
3: இஸ்கு,
2: நாற்காலி
3: இஸ்கு,
2: கத்தி
3: ரிஸ்க்,
2: ஹெலிகாப்டர்
3: ரிஸ்க்.
2: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
4: நான் பௌர்ணமி. என் பேரு
2: சொல்லுங்க.
4: செகண்ட் இயர் பயோடெக்னாலஜி படிக்கிறேன்.
2: வெரி குட் வெரி குட், நல்லா படிங்க. கேமுக்கு போயிடலாமா? மழை குடை
4: இஸ்கு இஸ்கு,
2: மேகம்
4: இஸ்கு இஸ்கு,
2: டிவி
4: ரிஸ்க் ரிஸ்க்,
2: இடி
4: இஸ்கு இஸ்கு,
2: மின்னல்
4: இஸ்கு இஸ்கு,
2: புத்தகம்
4: ரிஸ்க் ரிஸ்க்,
2: மன்வாசம்
4: இஸ்கு இஸ்கு,
2: மைக்
4: ரிஸ்க் ரிஸ்க்,
2: அவ்வளோ ரிஸ்கா? தண்ணீர்
4: இஸ்கு இஸ்கு,
2: கனவு
4: ரிஸ்க்.
2: ஓகே, வெரி குட், சிறப்பு. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜர் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து அந்த சார்ஜர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது. ஆனால் அதை பத்தி ஒரு 5 விஷயங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார்ஜர் நான் சொல்லிட்டேன், நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, சார்ஜர் அப்படின்னா இதுதான் தினமும் செல்போனுக்கு சாப்பாடு ஊட்டுது சார்ஜர். அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. ஓகேவா? எப்பவும் எல்லாரும் கடங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 5 விஷயம் சொல்லணும். செல்ஃபி,
5: நம்ம டெய்லி போட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எல்லாரும் குரூப்பாக போட்டோ எடுக்கணும்னா எல்லா மொபைலையும் எடுக்க மாட்டோம். ஒரு சில மொபைல்ல எந்த கேமரா நல்லா இருக்கோ அதை வச்சுதான் நம்ம எடுக்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸ்டோரி போடுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஸ்னாப்புக்கு யூஸ் பண்ணலாம்.
2: நிறைய பேர் இதை எடுக்கிறதுல பைத்தியமா இருக்காங்க.
5: எங்க பார்த்தாலுமே இந்த மாதிரி ஸ்னாப் எடுத்து எடுத்து இன்ஸ்டன்ட் போடுறது, இன்ஸ்டால ரீல் போடுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை.
2: வெரி குட் வெரி குட். ஓகே, நைஸ். இன்னொரு டாபிக் சொல்லலாமா?
5: சொல்லுங்க.
2: அசைன்மெண்ட். அங்க பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அசைன்மெண்ட்னா சார்ஜி பிடி தான் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க.
5: கை வலிக்கும், தலைவலி ஓவரா வரும், முதுகு வலி,
2: கடுப்பேறவே
5: பயமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது. சப்மிட் பண்ணலனா மார்க் அவுட். அப்புறம் என்ன சொல்றது, மோஸ்ட்லி வந்து இதுக்கு மார்க் அதிகம், இன்டர்னல்லயே மார்க் போடுவாங்க.
2: நைஸ். வேற யாராவது கலந்துக்கிட்டீங்களா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: அனுஷியா, பயோடெக்னாலஜி செகண்ட் இயர் படிக்கிறேன்.
2: அனுஷியா, உங்களுக்கும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான்.
6: ஓகே,
2: உங்களுக்கு வந்து காமெடி பீஸ்
6: அப்படி ஒரு ஃப்ரெண்டு நம்ம டீம்ல இருந்தா நம்ம டீமே வந்துட்டு கண்டிப்பா ஜாலியா இருக்கும். நம்ம கண்டிப்பா சோகமா இருக்கும் அப்படின்னாலும் அவங்களால சிரிச்சுட்டே இருப்போம். கண்டிப்பா எல்லா டீம்லயும் அப்படி ஒரு கேரக்டர்.

0: வந்துட்டே இருப்பாங்க. போர் அடிக்குது அப்படின்னா அவங்க அவங்களால நம்ம டீம் கண்டிப்பா ஜாலியா இருக்கும்.
1: கோடை பண்பலை 100.5 சிறப்பு இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சி ஞானமணி கல்வி நிறுவன மாணவர்களின் பங்களிப்போடு விரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம கிட்ட பேச போற மாணவ கண்மணியை சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
0: அனுஷ்யா.
1: எந்த ஊர் நீங்க?
0: நாகப்பட்டினம்.
1: சரி, உங்களுக்கான விளையாட்டு முன்னும் பின்னும் அப்படின்ற விளையாட்டு. இந்த முன்னும் பின்னும் விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் ஒரு கேள்வி கேட்பேன். முதல் கேள்வியை கேட்கும் பொழுது சம்மதமே இல்லாத ஒரு பதில சொல்லணும். இரண்டாவது கேள்வியை கேட்கும் பொழுது முதல் கேள்விக்கான பதில். அப்படியே அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கும் பொழுதும் நீங்க பதில் சொல்லிட்டு போகணும்.
0: ஓகே மேம்.
1: விளையாட்டுக்கு போயிடலாமா? உங்களுக்கு பிடித்த மலர்?
0: எனக்கு வந்துட்டு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
0: மல்லிப்பூ தான் வந்துட்டு ரொம்ப வாசமா இருக்கும், அது நல்லா இருக்கும், அதான் பிடிக்கும்.
1: உங்களுக்கு படிக்க பிடிக்குமா?
0: எனக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்.
1: சரி, என்னன்னா நிறைய கேள்விகளை கேட்டு வரும்பொழுது முன்னாடி இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு நினைவில் வச்சுக்க முடியறது இல்லை. நம்ம கரெக்டாக விளையாட்டை மட்டுமே கவனிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா நினைவில் வச்சுக்கலாம். சிறப்பாக விளையாடுனீங்க, நன்றி.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: தன்யஸ்ரீ.
2: ஓகே, உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4 அந்த ஒரு பொருள் பேர் சொல்லுவேன், அது அப்படியே ஞாபகத்தில் வச்சிருந்து ஆர்டர் மாத்தி கேக்குறப்போ சரியா நீங்க சொல்லணும். அந்த வரிசை மாற்றி கேட்கும் போது நீங்க சரியா சொல்லணும். ஓகே. மாமரம், வேப்பமரம், புளியமரம், பனைமரம். திரும்பவும் சொல்றேன், மாமரம், வேப்பமரம், புளியமரம், பனைமரம். 2, 1, 3, 4
3: வேப்பமரம்.
2: ஓகே.
3: மாமரம்.
2: அழகு. 3
3: புளியமரம்.
2: புளியமரம், பனைமரம். வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த மனைவி வாங்க. பலகாரம் எல்லாம் நிறைய சாப்பிடுவீங்களா? நினைவில் வச்சிருங்க. லட்டு, கேக், முறுக்கு, பப்ஸ். லட்டு, கேக், முறுக்கு, பப்ஸ். 4, 3, 1, 2
3: பப்ஸ்.
2: கேக்.
3: கேக், முறுக்கு, லட்டு.
2: லட்டு. வாழ்த்துக்கள்மா, முதல் முயற்சியை பாராட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: கொடைக்கானல் பண்பலினுடைய சுதந்திர தின இந்த சிறப்பு நிகழ்வுல ஞானமணி கல்வி நிறுவனங்களினுடைய மாணவ மாணவிகள் பங்கேற்று இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அடுத்ததாக நம்ம கூட விளையாடுவதற்காக ஒரு தோழி வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
5: மைதிலி, IEEE டிபார்ட்மெண்ட்.
4: மைதிலி. ஓ சரி, எங்க இருந்து வரீங்க மைதிலி?
5: நான் சேலத்துல இருந்து வரேன்.
4: சரி, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இஸ்க் இஸ்க் ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டு விளையாட போறோம். எவ்வளவு வேகமா சொல்றீங்க, எப்படி நினைவு வச்சுக்க போறீங்க அப்படின்னு பாப்போமா? சரி, இப்ப நம்மளுக்கான களம் என்ன அப்படின்னு பாக்கும்போது கல்லூரி அப்படிங்கறது. சரியா, கல்லூரி. ரெடியா, கேமுக்கு போவோமா?
5: ரெடி சார்.
4: சரி, மாணவர்கள்.
5: இஸ்கே இஸ்க்.
4: ஆசிரியர்கள்.
5: இஸ்கே இஸ்க்.
4: போலீஸ்.
5: ரிஸ்க் ரிஸ்க்.
4: கார்டு.
5: ரிஸ்க் ரிஸ்க்.
4: புத்தகம்.
5: இஸ்கே இஸ்க்.
4: சாப்பாடு.
5: ரிஸ்க் ரிஸ்க்.
4: ஃப்ரெண்ட்ஸ்.
5: இஸ்கே இஸ்க்.
4: சண்டை.
5: இஸ்கே இஸ்க்.
4: லீவு.
5: இஸ்கே இஸ்க்.
4: தூங்குறது.
5: ரிஸ்க் ரிஸ்க்.
4: ரொம்ப தெளிவா இருக்காங்க, படிக்கிற பொண்ணு போல இருக்கு. தூங்குறது ரிஸ்க் ரிஸ்க்ல வருது. மதுரை ரொம்ப அழகா விளையாடுறாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அடுத்ததாக நம்ம கூட விளையாட போற தோழி யாரு, உங்க பேர் என்ன சொல்லுங்க?
6: என் பேர் சுகந்தி.
4: சுகந்தி,
6: செகண்ட் இயர் பயோடெக்னாலஜி.
4: பயோடெக்னாலஜி, சுகந்தி. சரிங்க, எங்க இருந்து வர்றீங்க?
6: தூத்துக்குடி.
4: இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சுகந்தி கூட நம்ம விளையாட போறோம் இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டு. சரியா, இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூத்துக்குடி பொண்ணு அப்படிங்கறதுனால கடல் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். கப்பல்.
6: இஸ்கி இஸ்கு.
4: மீன்.
6: இஸ்கி இஸ்கு.
4: நத்த.
6: ரிஸ்க் ரிஸ்க்.
4: மீன்.
6: இஸ்கி இஸ்கு.
4: தூண்டில.
6: இஸ்கே இஸ்கு.
4: வலை.
6: இஸ்கே இஸ்கு.
4: படகு.
6: இஸ்கே இஸ்கு.
4: மனிதர்கள்.
6: இஸ்கே இஸ்கு.
4: பஸ்.
6: ரிஸ்க் ரிஸ்க்.
4: பா, தூத்துக்குடி போனா ஏமாத்த முடியுமா? எவ்வளவு அற்புதமா விளையாடுறாங்க, நம்ம தான் தடுமாற வேண்டியதா இருக்குது. ரொம்ப அழகாக விளையாடுன நம்ம சுகந்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இப்ப அடுத்ததாக விளையாடக்கூடிய தோழி யார் வர்றீங்க? சரி, உங்க பேர் சொல்லுங்க.
7: கோபிகா.
4: கோபிகா. ஓகே, எங்க இருந்து வர்றீங்க?
7: சேலம்.
4: சரி கோபிகா, என்ன படிக்கிறீங்கப்பா?
7: பயோடெக் படிக்கிறேன், செகண்ட்.
4: பயோடெக். சரி கோபிகா கூட நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம்? இஸ்கு இஸ்கு. பேருந்து.
7: ஓகேங்க சார்.
4: பேருந்து. சரி எடுத்துக்குவாமா. ஓட்டுநர்.
7: இஸ்கி இஸ்கு.
4: நடத்துனர்.
7: இஸ்கி இஸ்கு.
4: பயணிகள்.
7: இஸ்கி இஸ்கு.
4: கரடி.
7: ரிஸ்க் ரிஸ்க்.
4: டயரு.
7: இஸ்கி இஸ்கு.
4: பெட்ரோல்.
7: இஸ்கி இஸ்கு.
4: சக்கரை.
7: ரிஸ்க் ரிஸ்க்.
4: டீ.
7: ரிஸ்க் ரிஸ்க்.
4: கீரு.
7: இஸ்கி இஸ்கு.
4: இன்ஜினு.
7: இஸ்கி இஸ்கு.
4: சாலை.
7: இஸ்கி இஸ்கு.
4: போலீஸ்.
7: ரிஸ்க் ரிஸ்க்.
4: ரிஸ்க் ரிஸ்க். ஏன்னா பிரேக் அடிச்சிட்டாங்க சோ அங்க. கோபிகா ரொம்ப அழகா விளையாடுனாங்க, நன்றி சொல்லிடுவோம். வாழ்த்துக்கள் கோபிகா. சரி, இப்ப அடுத்ததாக நம்ம கூட யாரு விளையாட போறோம்? உங்க பேர் சொல்லுங்க.
8: பூவிழி.
4: பூவிழி. எங்க இருந்து வர்றீங்க பூவிழி?
8: வாழப்பாடி.
4: வாழப்பாடி. நம்ம பூவிழி கிட்ட நம்ம விளையாட போறோம். என்ன விளையாட்டு?
8: இஸ்க் இஸ்க் ரிஸ்க் ரிஸ்க்.
4: ரிஸ்க். யாருக்கு இஸ்க், யாருக்கு ரிஸ்க்?
8: எங்களுக்கு தான்.
4: எங்களுக்கு இஸ்க்கு சார், உங்களுக்கு தான் ரிஸ்க் அப்படிங்கிறீங்களா? இப்ப என்னன்னா நம்ம சமையல் அறை. சமையல் அறை அப்படிங்கறது நம்மளுடைய களம்.

0: சரி, அடுப்பு
1: இஸ்க் இஸ்க்
0: கடுப்பு
1: இஸ் ரிஸ்க் ரிஸ்க்
0: இ கடுப்புனா கொஞ்சம் இஸ்க் தான் சார் எனக்கு. சிலிண்டர்
1: இஸ்க் இஸ்க்
0: கரண்டி
1: இஸ்க் இஸ்க்
0: தோசை
1: இஸ்க் இஸ்க்
0: சாப்பாடு
1: இஸ்க் இஸ்க்
0: சாம்பார்
1: இஸ்க் இஸ்க்
0: பாறை
1: ரிஸ்க் ரிஸ்க்
0: கரண்டி
1: இஸ்க் இஸ்க்
0: உலகப்புடி
1: இஸ்க் இஸ்க்
0: மூக்குப்புடி
1: ரிஸ்க் ரிஸ்க்
0: வாழ்த்துக்கள் சொல்லுங்க பாப்போம். ஓகே, பூவுளிக்கு நன்றி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா, இதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
5: கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.
0: கோடை பண்பலை 100.5 சுதந்திர திருநாளை ஒட்டி நாமக்கல் பாச்சல் ஞானமணி கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகளோடு சொல் விளையாட்டு, தமிழ் விளையாட்டு. தேவியும் கோபியும் கிளைகளில் ஏறி விளையாடினார்கள்.
6: தேவியும் கோபியும் கிளைகளில் ஏறி விளையாடினார்கள்.
0: சேர்த்து மொத்தமா சொல்லுங்க.
6: தேவியும் கோபியும் கிளைகளில் ஏறி விளையாடினார்கள்.
0: அருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3, 4 ஊர் பெயர் சொல்வேன், அதன் அப்படியே நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் கரூர், ஊட்டி, சேலம், நாமக்கல். கரூர், ஊட்டி, சேலம், நாமக்கல். 2, 1, 4, 3
6: ஊட்டி, கரூர்,
0: கரூர்,
6: சேலம்,
0: சேலம்,
6: நாமக்கல்.
0: ஓகே, அடுத்து 1, 2, 4, 3 மறந்துட்டேன் சார் அப்படின்றீங்களா? கரூர், ஊட்டி, சேலம், நாமக்கல். 2, 3, 1, 4
6: ஊட்டி, நாமக்கல், சேலம்,
0: ஊட்டி, சேலம், கரூர், நாமக்கல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. அடுத்த மாணவி வாங்க. ஓகே, உங்களுக்கு உறவு முறை, உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் ஏஞ்சல், நான் பி ட்ரிபிள் இ செகண்ட் இயர் படிக்கிறேன்.
0: ஓகே, ஒரு பலத்த கைதட்டல் கொடுங்க, விளையாட போறாங்க. உறவு முறைகள், தாத்தா, அப்பா, மகள், அம்மா. தாத்தா, அப்பா, மகள், அம்மா. 1, 2, 3, 4 நினைவில் வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், தாத்தா, அப்பா, மகள், அம்மா. 3, 4, 1, 2
7: மகள், அம்மா, தாத்தா, அப்பா.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றிங்கம்மா. ஓகே, அடுத்து மனைவி வாங்க. 5 இணைகள் உங்களுக்கு தெரியுங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் தீபிகா.
0: தீபிகாக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இது நினைவில் இருக்கும் நினைக்கிறேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 2, 3, 4, 1
8: நெய்தல்
0: இல்லையே. 2 குறிஞ்சிக்கு அடுத்து முல்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். 2, 3, 4, 1
8: முல்லை, மருதம், நெய்தல்,
0: நெய்தல்,
8: குறிஞ்சி,
0: குறிஞ்சி. சரி, அப்படியே ரிவர்ஸ் சொல்லுங்க. 4, 3, 2, 1
8: நெய்தல்,
0: நெய்தல்,
8: மருதம்,
0: மருதம்,
8: முல்லை,
0: முல்லை,
8: குறிஞ்சி.
0: ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. அடுத்த மாணவி வாங்க. நிறங்களினுடைய பெயர்களை நீங்க சொல்ல போறீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
9: கிருத்திகா.
0: கிருத்திகா என்ன படிக்கிறீங்க?
9: பயோடெக் செகண்ட்.
0: பயோடெக் படிக்கக்கூடிய கிருத்திகா இப்பொழுது வந்து நிறங்களினுடைய பெயர்களை வரிசையா சொல்றேன், அப்படியே நீங்க நினைவில் வச்சு சொல்லணும். பச்சை, கருப்பு, மஞ்சள், வெள்ளை. பச்சை முதல் கருப்பு, மஞ்சள், வெள்ளை. 2, 3, 1, 4
9: கருப்பு,
0: கருப்பு,
9: மஞ்சள்,
0: மஞ்சள்,
9: பச்சை,
0: பச்சை,
9: வெள்ளை,
0: வெள்ளை. அருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, நீங்களே தொடர்ந்து வந்து சொல்லக்கூடியத அப்படியே ரெண்டே லைன் மாத்தி சொல்லணும். ஓகே, மெய்த்து பொய்க்கும், பொய்த்து மெய்க்கும்.
9: மெய்த்து
0: சிறப்பு
9: பொய்க்கும், பொய்த்து மெய்க்கும்.
0: திரும்ப அப்படியே வேகமா சொல்லிருங்க.
9: பொய்த்து மெய்க்கும்.
0: மெய்யா பொய்யா தெரியலையே சார், அதாவது மெய் முதல்ல வரணும்.
9: மெய்த்து பொய்க்கும், பொய்த்து மெய்க்கும்.
0: வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு, நன்றி, நன்றி. ஓகே, அடுத்த மாணவி வரீங்களா? உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் எஸ். ஸ்ரீநிதி, செகண்ட் இயர், ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்.
0: ஓகே, உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க அப்படின்றதுதான். கையில் மணி பார்க்க கட்டுவது.
10: நான் காலையில சாப்பிட்டேன்.
0: ஓகே, காதில் அணி

0: அணியும் அணி,
1: வாட்ச் கட்டுவாங்க
0: காதுல வாட்சா, சரி காலில் அணியும் அணி,
1: கம்மல் போடுவாங்க
0: கால்ல, ஓகே விரலில் அணியும் அணி,
1: செயின் போடுவாங்க,
0: ஓகே கழுத்தில் அணியும் அணி,
1: கொலுசு போடுவாங்க.
0: வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு, நன்றி நன்றி, பாராட்டுகள். ஓகே
2: வாங்க அடுத்து வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: எஸ் ஸ்ரீநிதி, செகண்ட் இயர் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்.
2: உங்களுக்கு என்ன கேம்னா தூய தமிழ்ல பேசணும் கேக்குற கேள்விகளுக்கு, சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம்,
2: ஆரம்பிக்கலாம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நான் தண்ணீர் பந்தல் காட்டுல இருந்து வரேன்.
2: அந்த காடு இங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர்?
1: இங்க இருந்து ரொம்ப தூரம்.
2: ரொம்ப தூரம், சாமர்த்தியமா பதில் சொல்லிட்டீங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைசியா என்ன மூவி பாத்தீங்க?
1: படத்துக்கு போல.
2: படத்துக்கு போலையா? ஏன், டிக்கெட் கிடைக்கலையா?
1: கிடைக்கல.
2: கிடைக்கலையா, சரி சரி சரி. ஐஸ்கிரீம் எப்ப சாப்பிட்டீங்க கடைசியா? சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க, சாமர்த்தியமா பதில்.
1: சாப்பிட்றது
2: இல்லை. சளி பிடிச்சிக்கோ. பனிக்குள், பனிக்குள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: அப்படின்னா சார்,
2: ஐஸ்கிரீமே நான் சாப்பிட மாட்டேன் இதுக்கப்புறம் அப்படின்னு. சரிம்மா, ரொம்ப முயற்சி பண்ணீங்க. முயற்சி பண்ணதை விட ரொம்ப சாமர்த்தியமா கிடைக்கல. இல்லை, நாங்கள் எங்கள் செப்புகசிந்தமிழ் நிகழ்ச்சியில் ஒத்த வார்த்தையில் பதில் சொன்னாலும் அவுட் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த விதியெல்லாம் உங்களுக்காக தளர்த்துட்டோம். இருந்தாலும் நான் ரொம்ப நன்றி, சிறப்பாக பங்கேற்றீங்க, நல்லா பதில் சொன்னீங்க, கை தட்டுங்க. இன்னொருத்தவங்க வாங்க இதே கேம் விளையாடுறதுக்கு, செப்புகசிந்தமிழ். அது முடிஞ்ச வரைக்கும் ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
3: மைதிலி.
2: நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
3: நான் சேலத்தில் இருந்து வருகிறேன்.
2: சேலத்திலிருந்து வருகிறீர்கள், டெய்லி எதில் வரீங்க?
3: நான் பேருந்தில் வருகிறேன்.
2: பேருந்தில் வரீங்களா? டிரைவர் நான் பேர் என்ன?
3: தெரியாது.
2: சரி, ஒற்றை வார்த்தை பதில், இருந்தாலும் பரவாயில்ல. சரி, வர வழியில் எத்தனை ஸ்டாப்பிங் இருக்கும்?
3: ஐந்து நிறுத்தங்கள் உள்ளன.
2: ஐந்து நிறுத்தங்கள் இருக்கா? சரி சரி, பைபாஸா இல்லை நேஷனல் ஹைவேவா?
3: அது எனக்கு தெரியவில்லை.
2: அதுவும் தெரியவில்லை. சரி ஓகே, ரொம்ப நல்லா முயற்சி பண்ணீங்க, தூய தமிழையும் பேசுனீங்க, ரொம்ப நன்றி மைதிலி,
1: நன்றி.
2: இன்னொருத்தவங்க வாங்க, இதே செப்புக சிந்தமிழ் தமிழோடு விளையாடலாம். இது கோடை பண்பலை 100.5 சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு இளமை பேசுகிறது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஏஞ்சல்.
2: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: நான் ராசிபுரத்துல இருந்து வரீங்க.
2: ராசிபுரத்துல இருந்து வரீங்களா? பார்க் போயிருக்கீங்களா?
4: போயிருக்கேன்.
2: பார்க்ல என்னென்னலாம் இருக்கும்?
4: பூங்கால விளையாட்டுகள் நிறைய இருக்கும்.
2: ஊஞ்சல்ல ஏஞ்சல் விளையாண்டிருக்கீங்களா?
4: சிறு வயதில் விளையாடியுள்ளேன்.
2: ஏன், இப்பெல்லாம் விளையாண்டா கீழே விழுந்துருமா?
4: இப்பொழுது செல்வதில்லை.
2: செல்வதில்லையா? ஏன்,
4: ஆர்வம் குறைந்து விட்டது.
2: எதனால ஆர்வம் குறைஞ்சிருச்சு?
4: படிக்க படிக்க.
2: ராசிபுரத்துல பார்க் எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் பக்கமா?
4: ஒரு பள்ளி அருகில் உள்ளது.
2: ஒரு பள்ளி? அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா?
4: இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளி.
2: அப்படியா, சரி சரி சரி. அம்மா காலையில என்ன சாப்பிட்டீங்க?
4: காலையில் உருளைக்கிழங்கு குழம்பு.
2: உருளைக்கிழங்கு, சரி, ரொம்ப நன்றி. இருந்தாலும் தூய தமிழ்ல பேசுறதுக்கு நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்மா.
4: நன்றி
2: நன்றி நன்றி. இன்னொருத்தவங்க கூட வாங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: பூவிழி.
2: பூவிழி, தமிழ் ரொம்ப பிடிக்குமா?
5: பிடிக்கும்.
2: தமிழ் பிடிக்குமா இங்கிலீஷ் பிடிக்குமா?
5: தமிழ் தான் பிடிக்கும்.
2: 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா?
5: தமிழ் மீடியம்.
2: தமிழ் மீடியம், மீடியம் தமிழ் வார்த்தையா? அவுட்டே. நன்றிங்க, நன்றி பூவிழி, வாழ்த்துக்கள். இப்ப பாடல் பாடுறதுக்காக ரெண்டு தோழியர் வந்திருக்காங்க, உங்க பேர் சொல்லுங்க முதல்ல.
1: என் பேர் எஸ் ஸ்ரீநிதி, ஃப்ரம் செகண்ட் இயர் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்.
2: சரி ஓகே, உங்களுக்கு முன்ன கொடுத்த தலைப்பு தான் உடல் உறுப்புகள், அதுல ஏதாவது ஆரம்பிக்கிற பாடல், அவங்க பாடல நீங்க பாடணும். அவங்க ஃப்ரெண்ட் பாடுறன்றாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் ஏஞ்சல்.
2: ஏஞ்சல், நீங்க அந்த பாட்டு பாடுங்க.
5: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்,

0: சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. உங்களுக்கு இன்னொன்னு கூட கொடுக்கலாம், நீங்க யூஸ் பண்ற மேக்கப் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஸ்டார்ட் ஆற ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க.
1: கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவருக்கு பூவழகு, அவருக்கு நான் அழகு.
0: உங்க வாய்ஸும் அழகு, நல்லா பாடுறீங்க, ரொம்ப அருமை அருமை, வாழ்த்துக்கள். நன்றிப்பா, ரொம்ப சிறப்பா பாடுனீங்க. இப்ப வந்து மெட்டு போடுன்னு சொன்னா, சொந்தமா டியூன் போடுற அந்த கேம் வரோம். நான் ஒரு லைன் சொல்லுவேன், ஆன் தி ஸ்பாட்ல நீங்க உங்களுக்கு டியூன், உங்க சொந்தமா டியூன் போடணும், ஓகேவா? மியூசிக் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாக்கலாம், ஓகேவா? என் வானமும் நீ தான், என் பூமியும் நீ தான், என் வெயிலும் நீ தான்,

0: என் நிழலும் நீ தான்.
1: என் வானம் நீ, என் வெயிலும் நீ, என் மழையும் நீ.
0: பாடுங்க பாடுங்க, என் இடியும் நீ. சூப்பர் சூப்பர், நல்லாதான் இருக்குல்ல. இன்னொரு டைம் பாடுங்க.
1: என் வானம் நீ, என் பூமி நீ, என் நிழலும் நீ, என் வெயிலும் நீ.
0: சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குல்ல. அருமை அருமை, நன்றி நன்றிப்பா.
2: இதுவரைக்கும் விளையாட்டுலாம் சாதா விளையாட்டு, இப்போ ஸ்பெஷல் விளையாட்டு. ஏன்னா எங்க பசங்க வர்றாங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நண்பர் வந்திருக்கிறாரு. உங்க பேர் சொல்லுங்க.
3: ஆண்ட்ரூ ஜோன், செகண்ட் எம்பிஏ.
2: செகண்ட் எம்பிஏல இருந்து வரீங்க. சரி, இப்போ நம்ம என்ன விளையாட போறோம்னா, தொட்டு தொட்டு அப்படின்னு விளையாட போறோம். அதாவது எப்படின்னா, தொட்டு தொட்டு நம்ம விளையாட போறது இல்ல, வார்த்தையில தொட்டு தொட்டு விளையாட போறோம். என்ன அப்படின்னா, நாங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தைய பற்றிய சில கருத்துக்களை நீங்க சொல்லணும். என்ன வார்த்தை சொல்றோமோ அந்த வார்த்தை அடிக்கடி நீங்க சொல்லணும். இப்போ மழை அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. மழை வந்துச்சுன்னா பூமிக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இது சொல்லணும். சரி, உங்களுக்கான சொல்லாடல் ஆடி மாசம்.
3: ஆடி மாசம் காத்தடிக்கும். ஆடி மாசம் கோயில குளி ஊத்துவாங்க. ஆடி மாசம் அப்போ நிறைய தள்ளுபடி கிடைக்கும். ஆடி மாசம் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க.
2: குளிப்பாங்க.
3: அப்புறம் ஆடி மாசம் வந்து தேங்காய் சுடுவாங்க.
2: சுடுவாங்க.
3: ஆடி மாசம் கல்யாணம்.
2: அவர் பாருங்க, ஆடி மாசம் கல்யாணம் பண்ணுவாங்களா. சரி, இப்ப அடுத்ததாக நம்ம ஒரு சொல் சொல்ல போறோம். உங்களுக்கான சொல் பாத்தீங்கன்னா கல். கல்,
3: கல். இளமையில் கல்னுவாங்க. கல்லுல தான் வீடு கட்டுவாங்க. கல்லுல தான் வந்துட்டு எப்படி சொல்ற, மாங்காய் அடிப்பாங்க.
2: ஊர்ல திருட்டு மாங்காய் அடிச்ச கும்பல் நாங்க. அப்புறம்
3: அஞ்சாங்கல் விளையாடுவாங்க எல்லாரும்.
2: அஞ்சாங்கல். ஏய், நம்ம என்னமடா,
3: மோதிரத்துல கல் வைப்பாங்க.
2: மோதிரக்கல்.
3: பல்லாங்குழிக்கும் எல்லாம் விளையாட கல் யூஸ் பண்ணுவாங்க.
2: ஆமா, பெண்கள் விளையாடுறாங்களா இல்லையா, பசங்க விளையாடுவாங்களா இருக்கு பாருங்க, சரியா சொல்றாங்க. சரி, ரொம்ப அழகா நம்ம விளையாண்டார் ஆண்ட்ரூஸ், அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நன்றி. இப்ப அடுத்ததாக நம்ம கூட விளையாடுவதற்காக உங்க பேர் சொல்லுங்க.
4: எம் ஜெயபிரகாஷ்.
2: ஜெயபிரகாஷ், என்ன படிக்கிறீங்க?
4: செகண்ட் இயர் அக்ரி.
2: சரி, இப்ப நம்ம என்னன்னா இஸ்க் இஸ்க் ரிஸ்க் ரிஸ்க் விளையாடலாம்.
4: ஓகே
2: சரியா, உங்களுக்காக விவசாயமே எடுத்துக்குவோம். ஏறு
4: இஸ்க் இஸ்க்,
2: தண்ணீர்
4: இஸ்க் இஸ்க்,
2: பன்னீர்
4: ரஸ்க் ரஸ்க்,
2: கண்ணீர்
4: இஸ்க் இஸ்க்.
2: அது அப்பப்ப பசிக்கும், பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம், எடுத்து அப்பப்ப கடிச்சுக்குவோம். சரி, பாத்தி
4: இஸ்க் இஸ்க்,
2: வாத்தி
4: ரிஸ்க் ரிஸ்க்,
2: டிராக்டர்
4: இஸ்க் இஸ்க்,
2: டாக்டர்
4: ரஸ்க் ரிஸ்க் ரிஸ்க்.
2: அவருக்கு வந்து பசி ஆயிருச்சு, சாப்பிட்டா மட்டும்தான் மூளை இப்ப வந்து ஃப்ரெஷ் ஆகும் தம்பிக்கு. சரி, அதனால விட்டுருவோம். சரி, இப்ப நம்ம முடிச்சுக்குவோமா ஆட்டத்தை. சரி ஜெயபால், இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தொட்டு தொட்டு தொட்டு தொட்டுங்கிறது விளையாட போறோம். இப்ப என்ன அப்படின்னா, களைக்கொத்தி தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியும் சார்.
2: சரி, இப்ப களைக்கொத்தி, அதாவது நம்ம களைகளை கொத்தி எடுப்பதற்காக அந்த கொத்தி யூஸ் பண்ணுவோம், களைக்கொத்தின்னு. அந்த களைக்கொத்தியை வச்சுக்கிட்டு ஒரு வாசகம் சொல்லுங்க. அப்படியா, தொட்டு தொட்டு.
4: களை எடுக்க களைவெட்டி பயன்படுத்தலாம். மண்ணை பரட்டி போட களைவெட்டி பயன்படுத்தலாம். செடிகள் நடுறதுக்கு களைவெட்டியை பயன்படுத்தலாம். தண்ணி கட்டுறதுக்கு களைவெட்டி யூஸ் பண்ணலாம்.
2: ரொம்ப சிறப்பா விளையாடு, வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அடுத்ததாக யார் விளையாட போறீங்க நண்பா? உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் லோகேஸ்வரன், செகண்ட் இயர் அக்ரி வந்து வரேன்.
2: ஓ, நீங்களும் விவசாயம் படிக்கிறீங்க, எங்கிருந்து வர்றீங்க?
5: மயிலாடுதுறை மாவட்டம்.
2: சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னா, தொட்டு தொட்டு அப்படிங்கிற விளையாட்டு விளையாட போறோம். சரி, உங்களுக்கான சொல்லாடல் என்ன சொல்லாடல் அப்படின்னு பார்க்கும்போது, ஆடு.
5: ஆடு வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போவேன். பெருசா வந்துட்டுனா வெட்டி கடை வெட்டி கோயிலுக்கு படிச்சு நாங்களே சாப்பிட்டுருவோம்.
2: ஆமா, ஊர் சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடாதீங்க வீட்டு பக்கம்.
5: ஒரு ஆடு வந்து ஈடுக்கு ரெண்டு குட்டி போடும். வருஷத்துக்கு எட்டு குட்டி, நாலு ஈடுன்னு எட்டு குட்டி போடும். ஒரு ஆடு வந்து குட்டி ஆடு வந்து 5000 விற்போம். குட்டி ஆட்டு குட்டியோட விளையாடுவோம். அது பக்கத்துல படுக்க வச்சு தூங்கி இருக்கும். ஆட்டு பால்ல வந்து குளிச்சிருக்கேன்.
2: குளிச்சிருக்கீங்களா?
5: குளிச்சிருக்கேன்.
2: குளிச்சிருக்கீங்களா?
5: ஆமா, தேய்ச்சி குளிச்சிருக்கோம். அது உடம்புக்கு ரொம்ப, ஆட்டு பால் வந்து உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க.
2: மேக்கப்பா, இது தெரியாம தாயா நான் கருப்பா போய்கிட்டே இருக்கிறேன். சரி பரவாயில்ல, ரொம்ப அழகா விளையாடுனீங்க, ரொம்ப நன்றி. இஸ்க் இஸ்க் ரிஸ்க் ரிஸ்க் விளையாடுவோமா? சரி, இஸ்க் இஸ்க் ரிஸ்க் ரிஸ்க். சரியா, நமக்கான இடம் பாத்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையம். பேருந்து நிலையத்துக்கு போயிருவோமா? கடைகள்
5: இஸ்க் இஸ்க்,
2: பஜ்ஜி
5: இஸ்க் இஸ்க்,
2: போண்டா
5: இஸ்க் இஸ்க்,
2: தேநீர்
5: இஸ்க் இஸ்க்,
2: கடப்பாறை
5: ரஸ்க் ரஸ்க்
2: ரிஸ்க். சார், டீ கடைக்கு பக்கத்துல ரஸ்க் இருக்குமல்ல சார், சாப்பிட்டுட்டு பொறுப்பா விளையாடுவோம். சரி, அடுத்து போவோமா? பேருந்து
5: இஸ்க் இஸ்க்,
2: பயணிகள்
5: இஸ்க் இஸ்க்,
2: சாலை
5: இஸ்க் இஸ்க்,
2: காசு
5: இஸ்க் இஸ்க்,
2: பணம்
5: இஸ்க் இஸ்க்,
2: பேக்
5: இஸ்க் இஸ்க்,
2: டயரு
5: இஸ்க் இஸ்க்,
2: நானு
5: இஸ்க் இஸ்க்.
2: பாடா, எப்படியோ ஊருக்கு போய் சேர்த்துருவார் மயிலாடுதுறைக்கு. நன்றி நன்றி, ரொம்ப அழகா விளையாடுன தம்பிக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிவிடுவோம்.
6: கோடை பண்பலை 100.5 சுதந்திர தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களின் இனிய பங்களிப்பில் சொல் விளையாட்டு அழகா வந்துச்சிருக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் விநாயகம்.
6: தம்பி, உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3, 4.
7: ஓகே சார்.
6: ஓகே, காபி, டீ, பால், தயிர். காபி, டீ,

0: தயிர் 3 4 1 2
1: பால் தயிர்
0: தயிர்
1: காபி
0: காபி
1: டீ
0: டீ 3 4 1 2
1: பால் தயிர் காபி டீ
0: சரி 2 1 4 3
1: டீ காபி பால் தயிர்
0: அலமே வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கு. ஓகே, அடுத்தது உங்களுக்கான விளையாட்டு குண்டக்கா மண்டக்கா அப்படின்றது. எந்த ஊர் நீங்க?
1: என் பேர் விநாயகம்.
0: பாகற்காயினுடைய சுவை என்ன?
1: விழுப்புரம்.
0: புளியங்காயினுடைய சுவை என்ன?
1: பாவற்காய் கசக்கும்.
0: உப்பினுடைய தன்மை என்ன?
1: புளியங்காய் புளிக்கும்.
0: மிளகாயினுடைய தன்மை என்ன?
1: உப்பு உப்பு உவர்க்கும்.
0: ஓகே, சர்க்கரையினுடைய தன்மை என்ன?
1: மிளகாய் காரும்.
0: அப்படிங்களா, வாழ்த்துக்கள் நினைவில் வச்சு சொன்னதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் சார், என் பெயர் சுப்பிரமணி, செகண்ட் இயர் பிடெக் அக்ரி.
0: ஓகே, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கியங்களை அப்படியே நீங்க திருப்பி சொல்லணும். ஓகே
2: சொல்றேன் சார்.
0: நினைவில் வச்சு சொல்லுங்க. ஆணை அலறலோடு அலற அலறியோட. ஆணை அலறலோடு, ஆணை அலறுதாமா? ஆணை அலறலோடு அலற அலறியோட.
2: ஆணை அலறலோடு அலற அலறலோடு.
0: வாழ்த்துக்கள் தம்பி, சிறப்பா பேசிட்டீங்க, அழகா பேசிட்டீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து நீங்களே திரும்ப அடுத்து விளையாட்டு
2: விளையாடுவோம்.
0: கேட்டு விளையாடக்கூடிய தம்பிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. பழங்களுடைய பெயர்களை சொல்றேன், அப்படியே நீங்க சொல்லணும்.
2: ஓகே சார்.
0: ஆப்பிள்
2: இஸ்கி இஸ்கி,
0: ஆரஞ்சு
2: இஸ்கி இஸ்கி,
0: பலா
2: இஸ்கி இஸ்கி,
0: உலா உலா,
2: ரிஸ்கி ரிஸ்கி,
0: கொய்யா
2: இஸ்கி இஸ்கி,
0: ஐயா
2: ரிஸ்கி ரிஸ்கி.
0: ஓகே, வாழை
2: இஸ்கி இஸ்கி,
0: காலை
2: ரிஸ்கி ரிஸ்கி,
0: நாளை
2: ரிஸ்கி ரிஸ்கி,
0: திராட்சை
2: இஸ்கி இஸ்கி.
0: ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி உங்களுக்கு. பேர் சொல்லுங்க.
3: எம் ஜெயபிரகாஷ்.
0: ஓகே, உங்களுக்கான விளையாட்டு அணிகலன்களுக்கு நீங்க சம்பந்தமா சொல்லணும். இஸ்கி இஸ்கி ரிஸ்கி ரிஸ்கி அணிகலன்கள்.
3: ஓகே சார்.
0: மோதிரம்
3: இஸ்கி இஸ்கி,
0: பாத்திரம்
3: ரிஸ்க் ரிஸ்க்,
0: வளையல்
3: இஸ்க் இஸ்க்,
0: துவையல்
3: ரிஸ்க் ரிஸ்க்,
0: கொலுசு
3: இஸ்க் இஸ்க்,
0: கடிகாரம்
3: இஸ்க் இஸ்க்,
0: தோடு
3: இஸ்க் இஸ்க்,
0: மேடு
3: ரிஸ்க் ரிஸ்க்,
0: மூக்குத்தி
3: இஸ்க் இஸ்க்,
0: கத்தி
3: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கு. நன்றி நன்றி. ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க.
4: வான்சோலை வண்ணமையில் நம் கோடை பண்பலை 100.5 சிறப்பு இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சி நாமக்கல் பாச்சல் ஞானமணி கல்வி நிறுவன மாணவர்களின் பங்களிப்போடு மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம கிட்ட பேச காத்திருக்கும் மாணவ கண்மணி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் ஆர் கீர்த்தனா.
4: கீர்த்தனா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் ஹரூர்ல இருந்து வரேன்.
4: என்ன படிக்கிறீங்க?
5: பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்.
4: இப்ப விளையாட்டுக்கு போகலாமா? உங்களுக்கான விளையாட்டு நான் நெகிழ், ரொம்ப எளிமையானதுதான். தச்சன் தச்ச சட்டை பச்சை சட்டை.
5: தச்சன் தச்ச சட்டை பச்சை சட்டை.
4: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, ஒரு ரெண்டு முறை வேகமா சொல்லுங்களே.
5: தச்சன் தச்ச சட்டை பச்சை சட்டை. தச்சன் தச்ச சட்டை பச்சை சட்டை.
4: ஏன்னா முதல் முயற்சி அப்படின்னு சொன்னீங்க, ரொம்பவே நல்லா சொல்லிட்டீங்க. நன்றி உங்களுக்கு.
5: தேங்க்யூ.
4: அடுத்த மாணவ கண்மணி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: எம் நிர்மலா தேவி.
4: என்ன படிக்கிறீங்க?
6: பிடெக் அக்ரி.
4: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்.
4: உங்களுக்கான விளையாட்டு முன்னும் பின்னும். உங்க ஊரோட பேர்?
6: என்னோட பேர் நிர்மலா தேவி.
4: கல்லூரிக்கு தினமும் எப்படி வரீங்க?
6: ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்.
4: உங்களுக்கு பிடித்த உணவு?
6: பேருந்தில் வருகிறேன்.
4: நிலவு எங்க இருக்கும்?
6: பிரியாணி.
4: மல்லிகை பூவோட நிறம் என்ன?
6: மஞ்சள் கலர்.
4: சரி, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி.
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
8: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
9: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் அலோவ் பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கரிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
10: கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது. நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களோடு நமது அறிவிப்பாளர்கள்.

0: இந்த கேம் வந்து ஆனா ஆவணா என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒரு அப்படின்னு சொல்றேன் வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் ஆரம்பிக்கிற ஒரு ஊரோட பேரு, ஒரு உணவோட பேரு, ஒரு பறவையோட பேரு, ஒரு விலங்கோட பேரு, ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்டோட பேர் அப்படி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அரக்கோணம், அப்பம், அன்னப்பறவை, அதுக்கப்புறம் அணில், அரிவாள், இதெல்லாம் ஊரோட பேரு, ஒரு விலங்கோட பேரு, ஒரு உணவோட பேரு, ஒரு பறவையோட பேரு, ஒரு பொருளோட பேரு அப்படி சொல்லணும். ஓகேவா? மா, நெடில்,
1: மாந்தோப்பு, மாமல்லபுரம், மாங்காய்,
0: மாங்காய்,
1: மாணிக்கம்.
0: தேங்க்யூ, நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆர்த்தி.
0: ஆர்த்தி, என்ன படிக்கிறீங்க?
2: பிடெக் ஃபார்மா.
0: ஓகே, ரெடியா கேமுக்கு? வாட்ஸ்அப்.
2: வாட்ஸ்அப்ல சாட் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம், போட்டோஸ்லாம் எடுத்தா அதுல அப்லோட் பண்ணலாம், நிறைய வாட்ஸ்அப்ல.
0: ஓகே, ரெண்டாவது மேக்கப்.
2: வெளியே எங்கனா போனா மேக்கப் போட்டு போலாம், ஏன்னா ஃபங்க்ஷன்னா மேக்கப் போடலாம், போட்டோஸ் எடுக்க ரீல்ஸ் பண்ண மேக்கப் போடலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்கப் போட்டு விடலாம், அப்புறம் ஜென்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டு லேடிஸ் கேட்ட போடலாம்.
0: ஓ, அவங்களுக்குலாம் அப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
2: இல்ல, போட்டா நல்லா இருக்கும்ல.
0: ஓகே, வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் பூஜா ஸ்ரீ.
0: பூஜா ஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க?
3: பிடெக் ஃபார்மா படிக்கிறேன்.
0: பிடெக்
3: ஃபார்மா.
0: ஃபார்மா, ஓகே. சண்டே, ஞாயிற்றுக்கிழமை.
3: சண்டே நல்லா தூங்கலாம், சண்டே நான்வெஜ் சாப்பிடலாம், சண்டே சினிமா போலாம், அப்புறம் சண்டே ஈவினிங் எங்காச்சும் வெளியே போலாம்.
0: ஓ, சினிமாவுக்கு ஒரு முறை போவீங்க, வெளியில ஒரு முறை போவீங்க. ஓகே,
3: சண்டே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
0: அடுத்தது போயிடலாமா? டீ கடை.
3: ஏதாச்சும் கதை பேசணும்னா டீ கடைக்கு போவாங்க.
0: ஒரு டீயை குடிச்சிட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். அப்புறம்
3: அப்புறம் டீ குடிச்சிட்டே நியூஸ் பேப்பர் படிப்பாங்க.
0: ஓசி நியூஸ் பேப்பர்.
3: வெளியெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக டீ கடைக்கு போவாங்க.
0: வேலையே இல்லைன்னா சும்மா டீ கடையில போய் உட்காந்துட்டு இருக்கலாம். அப்புறம்
3: வீட்டில் டீ நல்லா இல்லைனா டீ கடைக்கு போவாங்க.
0: டீ கடை நல்லா இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடலாம். தேங்க்யூ, நன்றி. இஸ்கி இஸ்கி ரிஸ்க் ரிஸ்க் ஸ்டார்ட் பண்ணுவோமா? உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் பூமிகா.
0: ஓகே, போய் நம்ம கேமுக்கு. பாக்கெட் மணி. பணம்.
4: இஸ்கி இஸ்கி.
0: செலவு.
4: இஸ்கி இஸ்கி.
0: பாம்பு.
4: ரிஸ்க் ரிஸ்க்.
0: சேமிப்பு.
4: இஸ்கி இஸ்கி.
0: மீன்.
4: ரிஸ்க் ரிஸ்க்.
0: பலூன்.
4: இஸ்கி இஸ்கி. சாரி, ரிஸ்க் ரிஸ்க்.
0: பர்ஸ்.
4: இஸ்கி இஸ்கி.
0: அடுத்த டாபிக், தூக்கம். பெட்.
4: இஸ்கி இஸ்கி.
0: தலையணை.
4: இஸ்கி இஸ்கி.
0: கத்திரிக்கா.
4: ரிஸ்க் ரிஸ்க்.
0: போர்வை.
4: இஸ்கி இஸ்கி.
0: கனவு.
4: இஸ்கி இஸ்கி.
0: ஹெல்மெட்.
4: ரிஸ்க் ரிஸ்க்.
0: இரவு.
4: இஸ்கி இஸ்கி.
0: ஃபேன்.
4: இஸ்கி இஸ்கி.
0: மவுஸ்.
4: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வெரி குட், நைஸ்.
5: நன்றிங்க, நன்றி. அடுத்தவங்க வாங்க. இது கோடிப்பண்பலை 100.5 சுதந்திர தின விழா சிறப்பு இளமை பேசுகிறது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: எம் நிர்மலா தேவி.
5: நிர்மலா தேவி, உங்களுக்கான போட்டி வந்து பாத்தீங்கன்னா செப்புக செந்தமிழ், தமிழோடு விளையாடணும். போலாமா, ஆரம்பிக்கலாமா?
6: ஓகேங்க சார்.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: நான் ஈரோடு மாவட்டத்தில் இருந்து வருகிறேன்.
5: ஐடி கார்டு டெய்லி போடணுமா உங்க காலேஜ்ல?
6: அடையாள அட்டை தினமும் அணிய வேண்டும்.
5: அணியலன்னா என்ன பண்ணுவாங்க?
6: அணியவில்லை என்றால் கட்டணம் கட்ட வேண்டும், இல்லனா கடிதம் எழுத வேண்டும்.
5: எவ்வளவு ஃபைன்?
6: 50 ரூபாய்.
5: 50 ரூபாய். உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
6: எனக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்கும்.
5: கவர்ல இருக்குமா முறுக்கு?
6: முறுக்கு நெகிழி தன்மையில் இருக்காது.
5: நெகிழி பையில் இருக்காது.
6: இருக்காது.
5: அப்ப டப்பால போட்ட முறுக்கு தான் வாங்குவீங்களா?
6: ஆமாங்க.
5: பிளாஸ்டிக் டப்பாவா? ஆமா சார், சொன்னாங்களா? பாருங்க, நல்ல வேலை, நிறைய நடுவர்கள் இருக்கு. பரவாயில்ல, நெகிழின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அதுக்கே நீங்களாம் கை தட்டணும்பா. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
7: என்னுடைய பெயர் முகமது காலித்.
5: ஓகே, தமிழ் பேசலாமா?
7: பேசலாங்க.
5: பேசலாம். தமிழ் ரொம்ப பிடிக்குமா?
7: எனக்கு தமிழ் மிகவும் பிடிக்கும்.
5: மிகவும் பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்?
7: சொல்வதற்கு அளவு எதுவும் இல்லை.
5: ஏதோ ஒரு 2 கிலோ சொல்லுங்களேன்.
7: அளப்பதற்கு அளவு எதுவும் இல்லை.
5: அளவுகோலும்
7: இல்லை.
5: அளவுகோல் இல்ல. சரி, ஓகே. உங்களுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா?
7: எனக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும்.
5: எவ்வளவு வாங்குவீங்க வழக்கமா?
7: எனக்கு தந்தை வாங்கி வருவார்.
5: சாப்பிட மட்டும் செய்வேன்.
7: சாப்பிட மட்டும் செய்வேன்.
5: சரி சரி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
7: நான் இங்க அருகில் ராசிபுரம் என்ற ஊரில் இருந்து வருகிறேன்.
5: எது வழியா வரீங்க டெய்லி?
7: நான் பேருந்தில் வருகிறேன்.
5: பேருந்தா? டவுன் பஸ்ஸா?
7: அரசு பேருந்தில் இருந்து வருகிறேன்.
5: டிக்கெட் வாங்குவீங்களா?
7: பயணச்சீட்டு நான் வாங்கிதான் வருவேன்.
5: யார் உங்களுக்கு பயணச்சீட்டு தருவா?
7: நடத்துனர் கொடுப்பார்.
5: நடத்துனர் கொடுப்பாரா? சரி. பஸ்ல பஸ் ஸ்டாப் நிறுத்தணும்னா என்ன பண்ணுவாரு கண்டக்டர்?
7: நிறுத்த வேண்டும் என்றால் ஊதுகோலை ஒன்று வைத்து ஊதுவார்.
5: ஊதுகோல். சரி, ஃபுட்பால் அடிச்சிருக்கீங்களா?
7: தினமும்.
5: டெய்லி அதான் பண்ணுவேனா?
7: தினமும். ஏனென்றால் பேருந்தில் மிக அதிகமாக மாணவர்கள் மாணவிகள் வருவார்கள், அதனால் இடவசதி போதுமளவுக்கு இருக்காது. படியில் நின்று பயணம் செய்யும் சூழ்நிலை தான் தினமும் ஏற்படுகிறது.
5: இருக்கா? இப்பெல்லாம் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்களா ஆட்டோமேட்டிக் டோரு?
7: நான் வரும் பேருந்தில் கதவு இல்லை.

0: இல்லையா?
1: தானியங்கி கதவு.
0: அதனால ஃபுட்போர்ட் அடிக்க ஈஸியா இருக்கு.
1: ஆமா
0: ஆமா. சரி, ஒற்றை வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலத்தை தவிர்க்க முயற்சி பண்ணீங்க. ரொம்ப நன்றி தம்பி. வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.
0: சூப்பர். வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆர் வெற்றிவேல்.
0: ஆர் வெற்றிவேலா?
2: ஆர் வெற்றிவேல்.
0: சரி, உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் ரொம்ப?
2: எனக்கு வந்து கால்பந்து விளையாட பிடிக்கும்.
0: கால்பந்து ரொம்ப. எத்தனை வருஷமா விளையாடுறீங்க?
2: பள்ளிக்கு போனதுல இருந்து விளையாடுறீங்க.
0: அப்ப இருந்து விளையாடுறீங்களா? ஏதாவது டோர்னமெண்ட்லாம் போயிருக்கீங்களா?
2: ஸ்கூல்ல விளையாடக்குள்ள விளையாண்ட.
0: ஸ்கூலா? நன்றி, நன்றிங்க தம்பி. பரவாயில்ல, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கால்பந்துன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கே கை தட்டணும்.
3: வணக்கம் தம்பி.
4: வணக்கம்.
3: பேர் சொல்லுங்க.
4: எம் கார்த்திக்.
3: ஓகே, உங்களுக்கு விளையாட்டு நான் நெகிழ். ஓகே, நான் சொல்வதை ரெண்டு முறை சொல்லுவோம், அப்படியே நீங்க திருப்பி சொல்லணும். நேத்து காத்து பலமா வீசியதால ஊர்ல சேதாரம்.
4: நேத்து காத்து பலமா வீசியதால ஊர்ல சேதாரம்.
3: ஓகே. பேருந்தில் சொந்த ஊர் போக அவசரத்தில் வேருந்தில் ஏறியதால் இறங்கி விட்டேன் பாதி வழியில். திரும்ப சொல்றேன், பேருந்தில் சொந்த ஊர் போக அவசரத்தில் வேருந்தில் ஏறியதால், வேற பஸ் ஏறியதால் இறங்கி விட்டேன் பாதி வழியில்.
4: பேருந்தில் சொந்த ஊருக்கு செல்வதால்
3: வேறு இரண்டு நாள் விடுமுறை வேண்டும்.
4: வேருந்தில் ஏறிவிட்டேன்.
3: ஓகே, நெருங்க வந்துட்டீங்க.
4: வேருந்தில் ஏறிவிட்டேன்,
3: அதனால வேற என்ன பண்ணிட்டாங்க,
4: பாதி வழியில் இறங்கி விட்டேன்.
3: அருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. அடுத்தது உங்களுக்கான விளையாட்டு. நான் வந்து கண் இன்னும் முடிகிற வார்த்தை சொல்லுவேன், நீங்க அதுலே மாதிரி முடிகிற மாதிரி சொல்லணும். ஓகே, உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம். ஒரு இரண்டு விளையாட்டு மட்டும். ஓகே, கண் இன்னும் முடிகிற மாதிரி ஒரு ஐந்து வார்த்தைகள் மட்டும். கண்,
4: மண், பெண், பொன்,
3: பொன், இன்னும் ரெண்டே ரெண்டு.
4: மான்,
3: ஆண். அருமை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி.
0: வணக்கம் வாங்க, பேர் சொல்லுங்க.
5: வணக்கம் சார், என்னோட பேர் தீபக் மாதவன். செகண்ட் இயர் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறேன்.
0: செகண்ட் இயர்
5: ஃபுட் டெக்னாலஜி.
0: ஃபுட் டெக்னாலஜி, சூப்பர் சூப்பர். பாட்டு பாடிய தீரோன்னு மைக்கை பிடிங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கான கேம் என்ன தெரியுமா? என்ன டைட்டில் பாடணும்னா, பணம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா?
5: ஆமா சார்.
0: அதனால உங்களுக்கான டைட்டில் வந்து காசு பணம், அதை ரிலேட் பண்ணி வர்ற சாங்ஸ்.
5: ஓகே சார். காசு மேல காசு வந்து
0: அதே மாதிரி
5: கொட்டுகிற நேரம் இது. வாச கதவ ராசலட்சுமி தட்டுகிற தாளம் இது. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது.
0: ஓகே, நன்றி, நன்றி, நன்றி. சூப்பர்
5: ராசலட்சுமி.
0: நன்றி, நிறைய காசு இருக்கு உங்களுக்கு.
5: ஓகே சார், தேங்க்யூ சார.
0: நன்றி தம்பி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வாங்க, விரைவா வாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
6: மதுபாலன், செகண்ட் இயர் பயோமெடிக்கல்.
0: ஓகே, உங்களுக்கு என்னன்னா, நான் ஒரு சாங் பாடுவேன், நடுவில் நிறுத்த நேரத்துல இருந்து நீங்க பாடணும். ஓகேவா? ரெடியா?
7: அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே.
6: புகைமலையில் உனையே புகிந்திடவே துணி,
7: புதை மணலில் வீழ்ந்தே புதைந்திடவே இருந்தேன்,
6: அலைக்கடலில் உனையே பார்த்தேன் கண்ணே.
0: சரி, நல்ல முயற்சி. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது, ரெண்டே லைன்.
6: அன்று காதல் பண்ணியதும் உந்தன் கண்ணம் கிள்ளியதும்.

0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் அருமை.
1: கோடை கும்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.
2: கோடை பெம்பளை 100.5 இந்த சிறப்பு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியை நாம விளையாடிட்டு இருக்கிறோம். இன்றைய தினத்துல நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஞானமணி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளோடு தான் இப்ப நம்ம கிட்ட விளையாடுறதுக்காக ஒரு தம்பி வந்திருக்கிறாரு. உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹரி விக்னேஷ், வெளி டிபார்ட்மெண்ட்.
2: எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க?
3: சேலத்துல இருந்து வரோம்.
2: சேலமா? சேலத்துல எந்த பகுதி?
3: கண்ணங்குறிச்சி.
2: ஓ சரி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ரிஸ்க் ரிஸ்க் ரிஸ்க் ரிஸ்க் விளையாடுவோமா?
3: ஓகே சார்.
2: சரி, உங்களுக்கானது பாத்தீங்க அப்படின்னா தோட்டம். சரியா? தோட்டம், தோட்டம்னா வந்து மரம் செடி கொடி எல்லாம் நிறைய இருக்கு மாதிரியா? தோட்டம். சரியா? மரம்
3: இஸ்கிஸ்க,
2: மண்
3: இஸ்கிஸ்க,
2: உரம்
3: இஸ்கிஸ்க,
2: செடி
3: இஸ்கிஸ்க,
2: கொடி
3: இஸ்கிஸ்க,
2: படி
3: ரிஸ்க் ரிஸ்க்,
2: மண்வெட்டி
3: இஸ்கிஸ்க,
2: நகவெட்டி
3: ரிஸ்க் ரிஸ்க்,
2: காடு வெட்டி
3: ரிஸ்க் ரிஸ்க்.

0: ஊர் பேருங்க, அங்க ஒருத்தன் ஜெரிக்கிறாங்க, இது என்னடா புது வெட்டியா இருக்குது, சரி ரொம்ப அழகா விளையாண்டாரு, தம்பிக்கு வாழ்த்துக்க சொல்லிடுவோம். நன்றி நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
1: பூந்தமிழ்.
0: பூந்தமிழ், ஆஹா ரொம்ப அழகான பெயர் பூந்தமிழ். சரி என்ன படிக்கிறீங்க?
1: பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
0: பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: ஆமா.
0: சரி இஸ்க் இஸ்க் இஸ்க் இஸ்க் விளையாடுவோமா? பேக்கரி. அடுமனை. பேக்கரி. டீ.
1: இஸ்க் இஸ்க்.
0: தேநீர்.
1: இஸ்க் இஸ்க்.
0: சரி. மாஸ்டர்.
1: இஸ்க் இஸ்க்.
0: பிளாஸ்டர்.
1: ரிஸ்க் ரிஸ்க்
0: ரிஸ்க் ரிஸ்க். நண்பர்கள்.
1: இஸ்க் இஸ்க்.
0: லட்டு.
1: இஸ்க் இஸ்க்.
0: பூந்தி.
1: இஸ்க் இஸ்க்.
0: மிக்சர்.
1: இஸ்க் இஸ்க்.
0: காசு.
1: இஸ்க் இஸ்க்.
0: கூல்ட்ரிங்க்ஸ்.
1: இஸ்க் இஸ்க்.
0: பாதாம் பால்.
1: இஸ்க் இஸ்க்.
0: தயிர் பால்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: அவங்க கேக்குறாங்க இதெல்லாம் புதுசா தயிர் பாலுங்கிறாரு, ரெண்டு பேரும் விளையாட தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஆனா தெரியாது, ஆனா இருந்தால் ரொம்ப அழகா விளையாண்டாரு பூந்தமிழ். வாழ்த்துக்க சொல்லிடுவோம் பூந்தமிழுக்கு. அடுத்து வாங்க.
2: என்னோட பேர் காவியா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்.
3: நான் அகில். விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கேன்.
3: இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எதை கேட்டாலும் ஆகக்கூடாது, நிகழ்ச்சி என்பதே மகிழ்ச்சி. இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எதை கேட்டாலும் ஆகக்கூடாது, நிகழ்ச்சி என்பதே மகிழ்ச்சி.
2: இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எதை கேட்டாலும் ஆகக்கூடாது, நெகிழ்ச்சி என்பதே
3: மகிழ்ச்சி.
2: மகிழ்ச்சி
3: எங்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி நன்றி. ஓகே
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: என்னோட பேர் கவிப்ரியா, நான் செகண்ட் இயர் பயோமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். நான் தம்மம்பட்டியில இருந்து வரேன்.
0: தம்மம்பட்டி. சரி, உங்களுக்கான அந்த களம் என்ன சொல்லாடல் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ். நம்ம அதான் விளையாட போறோம், அஞ்சலகம் அப்படிங்கறது. சரியா ரெடியா விளையாடுவோமா? கடிதம்.
4: இஸ்க் இஸ்க்.
0: போஸ்ட் மாஸ்டர்.
4: இஸ்க் இஸ்க்.
0: போஸ்ட்மேன்.
4: இஸ்க் இஸ்க்.
0: முத்திரை.
4: இஸ்க் இஸ்க்.
0: நித்திரை.
4: ரிஸ்க் ரிஸ்க்.
0: காசு.
4: இஸ்க் இஸ்க்.
0: பணம்.
4: இஸ்க் இஸ்க்.
0: சாக்கு.
4: இஸ்க் இஸ்க்.
0: ஆதார் கார்டு.
4: இஸ்க் இஸ்க்.
0: கவுண்டர்.
4: இஸ்க் இஸ்க்.
0: பெயிண்டர்.
4: ரிஸ்க் ரிஸ்க்.
0: சரி ரொம்ப சூப்பரா விளையாடுறாங்க, வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் அவங்களுக்கு. அடுத்ததாக விளையாட போற தோழி, உங்க பேர் சொல்லுங்க.
5: சண்முகப்ரியா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர்.
0: சரி, என்ன விளையாட்டு உங்களுக்கு விளையாடணும்
5: ஆசை?
0: இஸ்க் இஸ்க். ரிஸ்க் ரிஸ்கா? வாங்க விளையாடுவோம். சரி சண்முகப்ரியா, எங்க இருந்து வர்றீங்க?
5: திருவாரூர்.
3: உங்களுக்கு மின்னணு சாதனங்கள் ஓகேங்களா? தொடர்புடைய சொல்லணும். அயன் பாக்ஸ்.
5: இஸ்க் இஸ்க்.
3: வானொலி.
5: இஸ்க் இஸ்க்.
3: தெனாலி.
5: ரிஸ்க் ரிஸ்க்.
3: கிரைண்டர்.
5: இஸ்க் இஸ்க்.
3: சரண்டர்.
5: ரிஸ்க் ரிஸ்க்.
3: ரிமோட்.
5: ரிஸ்க் ரிஸ்க்.
3: பாலிசி.
5: ரிஸ்க் ரிஸ்க்.
3: மிக்ஸி.
5: இஸ்க் இஸ்க்.
3: பவர் பேங்க்.
5: இஸ்க் இஸ்க்.
3: வெயில்.
5: ரிஸ்க் ரிஸ்க்.
3: மயில்.
5: ரிஸ்க் ரிஸ்க்.
3: வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்க.
6: என்னோட பெயர் வான்மதி, செகண்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்.
0: வான்மதி எங்க இருந்து வர்றீங்க?
6: கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்.
0: கள்ளக்குறிச்சியில இருந்து வர்றீங்களா? இப்ப வான்மதிக்காக பாத்தீங்க அப்படின்னா வீடு அப்படிங்கிறது களம், சரியா? ஜன்னல்.
6: இஸ்க் இஸ்க்.
0: மின்னல்.
6: ரிஸ்க் ரிஸ்க்.
0: கதவி.
6: இஸ்க் இஸ்க்.
0: உதவி.
6: ரிஸ்க் ரிஸ்க்.
0: அலமாரி.
6: இஸ்க் இஸ்க்.
0: கல்மாரி.
6: ரிஸ்க் ரிஸ்க்.
0: மேஜை.
6: இஸ்க் இஸ்க்.
0: அம்மா சுட்ட தோசை.
6: இஸ்க் இஸ்க்.
0: பப்பாளி.
6: ரிஸ்க் ரிஸ்க்.
0: ஓடு.
6: இஸ்க் இஸ்க்.
0: பாடு.
6: ரிஸ்க் ரிஸ்க்.
0: சுவர்.
6: இஸ்க் இஸ்க்.
0: கவர்.
6: ரிஸ்க் ரிஸ்க்.
0: பவர்.
6: ரிஸ்க் ரிஸ்க்.
0: பவர் ரிஸ்கா? வேண்டாமா? சரி ரொம்ப அழகா அற்புதமாக விளையாட நம்ம தோழிக்கு நன்றி சொல்லிடுவோம், வாழ்த்துக்கள்.
7: வணக்கம் பா, உங்க பேர் சொல்லுங்க.
8: ஸ்ரீதாரணி.
7: ஸ்ரீதாரணி, என்ன விளையாட போறீங்க?
8: செப்புக செந்தமிழ்.
7: செப்புக செந்தமிழ். தமிழ் மேல ரொம்ப ஆர்வம், ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீதாரணி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
8: மயிலாடுதுறையில இருந்து.
7: மயிலாடுதுறை. உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்?
8: நான் தான்.
7: நீங்க ஒற்றை வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்களா?
8: விடுதியில தங்கி இருக்கேன்.
7: என்ன ஃபுட் போடுவாங்க காலையில?
8: தோசை போடுவாங்க.
7: உங்க ஹாஸ்டல்ல போடுற ஃபுட்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த டிஷ்?
8: பரோட்டா.
7: பரோட்டா. பரோட்டா இங்கிலீஷா தமிழாங்க?
3: கோந்தடை.
7: கோந்தடையாம்பா. கோந்து வந்து கம்மு மாதிரி பரோட்டா இருக்குமா? சரி ஓகே. எத்தனை பரோட்டா சாப்பிடுவீங்க?
8: ரெண்டு.
7: சரி, எத்தனை கோந்தடை சாப்பிடுவீங்க? ரெண்டா?
8: ரெண்டு கோந்தடை சாப்பிடுவேன்.
7: சரி ஓகே. சால்னா பிடிக்காதா?
8: பிடிக்காது.
7: வெஜ் பிடிக்குமா நான்வெஜ் பிடிக்குமா?
8: சைவம் பிடிக்கும்.
7: சைவமா? சைவத்துல என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
8: காளான் பிடிக்கும்.
7: காளானா? மஷ்ரூம் பிடிக்காதா?
8: ரெண்டு ஒண்ணுதான்.
7: ரெண்டு ஒண்ணுதான். சரி ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப முயற்சி பண்ணீங்க, ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. எங்க கோந்தடைய பயன்படுத்த முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஸ்ரீதாரணி. அடுத்து வாங்க.
9: என் பேர் எஸ் சுபாஷினி.
7: எஸ் சுபாஷினி.
9: என் பேர்.
7: சரி ஓகே. உங்களுக்கு கோந்தடை பிடிக்குமா?
9: பிடிக்காது சார்.
7: பிடிக்காது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பொருள் எது?
9: எனக்கு ரொம்ப பிடிச்சது சப்பாத்தி.
7: கடைசி எப்ப ஹோட்டல் போனீங்க?
9: நேற்று முன்தினம்.
7: நேற்று எவ்வளவு பில் ஆச்சு?
9: 200 ரூபாய்.
7: 200 ரூபாயா? ஜிபே பண்ணீங்களா கேஷா?
9: பணப்பரிவர்த்தனை பண்ண.
7: பணப்பரிவர்த்தனை தான். எப்படி, ஆன்லைன்லயா?
9: பணப்பரிவர்த்தனை செல்போன்ல.
7: செல்போன். பரவாயில்ல, செல்போன் ஆங்கிலமா இருந்தாலும் நீங்க வந்து அவுட் ஆனாலும் பணப்பரிவர்த்தனை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே நீங்க கை தட்டணும். ஆன்லைன் அதாவது கேஷ்

0: டிரான்சாக்ஷனா பண பரிவர்த்தனை சொல்லலாம். சரியா, ரொம்ப நன்றிமா. நன்றி. பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சிவதர்ஷினி, செகண்ட் இயர் பயோமெடிக்கல்
0: படிக்கிறேன். என்ன கேம் விளையாட போறீங்க?
1: நான் நெகில் விளையாடுவேன்.
0: நான் நெகில் நெகில் வைங்க உதயசூரியன் சார்.
2: கோடை காலத்துல தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்த கண்ணீர் விட்டார் நண்பர். கோடை காலத்துல தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த கண்ணீர் விட்டார் நண்பர்.
1: கோடை காலத்துல தண்ணீர் சிக்கனமா பயன்படுத்த கண்ணீர் விட்டார் நண்பர்.
2: ஓகே அருமை.
3: கோடை பண்பலை 100.5 இணைந்திருந்தோம். சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது. நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களோடு இணைந்திருந்தார்கள் நமது அறிவிப்பாளர்கள் மோகன், உதயசூரியன், சாந்தி சேகர், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், கஜேந்திரன்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்சல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்சல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இன்று

இங்கே எல்லா நிகழ்வுகளிலும் நீயா நானா என்ற போட்டி அன்று முதல் இன்று வரை அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாவற்றிலும் ஒருவர் வெற்றி பெறுகிறார், ஒருவர் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார். ஆனால் காதலில் மட்டும் ஒன்று இருவரும் வெற்றி பெறுகிறார்கள், இல்லை என்றால் இருவருமே தோற்று போகிறார்கள். ஆனால் வெற்றி பெறுவது காதல் மட்டுமே. இங்கே இரண்டு காதல் உள்ளங்கள், அவளுக்காக அவனும் அவனுக்காக அவளும். காதல் என்று வந்த பின்பு அதில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆன பின்பு அவன் அவளை தொடர வேண்டும், அவள் வழியில் அவன் நடக்க வேண்டும். இதுதான் காதலில் வெற்றி பெறுவதற்கான சூத்திரம். ஆம் நேசரேயங்களே, ராகக்குயில் உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது நிலவாய் முகிலாய்.

சுந்தர நிலவு யாதும் ஒன்றே என்று ஏதும் அறியாத இளைய மனது தனது என தான் தெரிந்து கொண்ட மணவாளனோடு மனதோடு மனம் புரிந்து கொண்ட நிகழ்வு வார்த்தை சங்கிலிகளாக இங்கே வெளிப்பாடு.

என்ன இது நினை தடுமாறிய பேச்சு? அவ்வப்போது மூச்சு என்பது எப்போதும் அவனுக்கு அவள்தானே, மூச்சு என்பது எப்போதும் அவனுக்கு அவள்தானே. ஆயினும் அவ்வப்போது எழும் ஊடலுக்கும் அதன் பின் நிகழும் கூடலுக்கும் அன்பு விழிகளின் அமுதமயமான தேடலுக்கும் அங்கங்கு காணாது தவிக்கும் வாடலுக்கும் அவனால் வரும் பாடலுக்கும் அஸ்திவாரமே இந்த காதல்தானோ?

மங்கையவளின் கங்கை மன நேசத்திற்கு வங்க கடலையை வாரி வழங்கிட அந்த வான் நிறத்தவனுக்கு வற்றாத ஆசைதான். மங்கையவளின் கங்கை மன நேசத்திற்கு வங்க கடலையை வாரி வழங்கிட அந்த வான் நிறத்தவனுக்கு வற்றாத ஆசைதான். தங்கமான அவள் இதயம் அந்த தார்மீக நேயனுக்கு மட்டுமே புரிந்த அதிகாரை உதயம். எதையும் எப்போதும் புதையலன மறைக்காது சதையும் நகமுமாய் சஞ்சரித்து காத்திருக்கும் சந்தோஷ உள்ளங்கள் இங்கே.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை.
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-541-442, 044-22-541-216.
2: காற்று தொடும் கனிவு நல்லாளின் இனிமையான மனது, காற்று தொடும் கனிவு நல்லாளின் இனிமையான மனது, ஊற்றின் நீராய், சேற்றில் மலராய், ஆற்றின் அலையாய், அவ்வப்போது இனிமையான சுகமே தரும் சுடர் விழிகள், அடர் நேசத்தில் அழகன் அவன் மீது படர்கின்ற முல்லை கொடிகள்.

இருக்கும் இடம் நோக்கிதான் தன் இனிய பயணத்தினை இதயம் அது தொடங்கும். அன்பு இருக்கும் இடம் நோக்கிதான் தன் இனிய பயணத்தினை இதயம் அது தொடங்கும். இதயத்தை சேர்ந்து விட்டால் அந்த இதயத்தோடு இதயம் முடங்கும். உறங்கும் விழிகள் அது உயிர்த்து கொண்டால் உடன் வந்து சேர்ந்து கொள்ளும். விழிகளோடு விழிகளும் இப்படியாக.

0: உடைய புதுமை குடை எஃப்எம் 100.5 MHz.
1: எப்போதும் செலவழிக்காத ஒருவன் இப்போது முதல் எப்போதும் செலவழிக்க தொடங்குகின்றான். இனிய தமிழ் வார்த்தைகளை எடுத்து இளையவள் அவளுக்காய் கொடுத்து என்றால் இதிலேதான் தொடங்குகிறது இளைய காதலருக்கான கொடைகள். இடைமெறிந்த அந்த இதழ் மலருக்காய் முதன் முதலாய் தொடங்கிய வார்த்தை செலவுகள் இனி அவன் வாழ்க்கை முழுவதும்

சுகமோ 1000 இகமதிலே யுகம் யுகமாய் இந்த காளை மனங்கள் நல்ல வேளை வரும் வேளைகளிலே யுகம் யுகமாய் இந்த காளை மனங்கள் நல்ல வேளை வரும் வேளைகளிலே நாளை என எதையும் வைக்காது காதல் சாலைகளிலே கனிவான பவனி ஒன்றினை பாவை அவளோடு பகிர்ந்து கொள்ளும் போது சுகமோ 1000 1000.

அரிதாய் சில மொழிகள் புரியாது மற்றவருக்கு, புரிஞ்சிடுமே உற்றவருக்கு. கற்றுக்கொள்ள தேவையில்லை எங்கும் சென்று, கற்றுக்கொள்ள தேவையில்லை எங்கும் சென்று. பொங்கும் காதலில் புதைந்து விட்டால் சிதைந்து வழியும் சிந்தையிலிருந்து சீராய் பரவும் இந்த மொழிகள். பொங்கும் காதலில் புதைந்து விட்டால் சிதைந்து வழியும் சிந்தையிலிருந்து சீராய் பரவும் இந்த மொழிகள். இதயத்தின் மொழிகள் இதயங்களின் மொழிகள்.

இயற்கை மழை பெய்திருந்தாலும் தாகம் வந்திருக்காது. இங்கே இதயங்களிடையே பெய்த மழை இன்னும் இன்னும் தாகத்தினை அதிகரித்து கொண்டே சென்றது. அதன் தாக்கத்தினை கூட்டிக் கொண்டே சென்றது. பாலும் தேனும் கலந்த கலவையை பருகி முடித்த பின்னர் தாகம் என்பது காணாமலே போனது.

நதி போல வாழ்க்கை, காய்ந்தாலும் கரை புரண்டு ஓடினாலும் கரைகள் இரண்டும் கலக்கம் ஏதும் இல்லாது நிற்கும். காதலும் அப்படித்தான், எப்போதும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டபடியே.

நேசநேயங்களே, இது நியாயத்தின் நிஜமான வடிவங்கள். அடி மனதில் பாயும் ஆசை சுரப்பிகளின் அசையாத ஓட்டங்கள். நாட்டம் அது காதலுக்கே என்றாகிவிட்ட நிலையில் காதல் தோட்டம் அதில் பூத்து குலுங்குகின்ற செண்பக பூக்களின் நறுமணங்கள். இதயங்கள் எப்போது இணைய தொடங்கிவிட்டனவோ, இதயத்தோடு இதயம் நனைய தொடங்கிவிட்டனவோ, அப்போதே அவனும் அவளும் காதலில் நிலவாய் முகிலாய் சந்திப்போம். நேய உறவுகளே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது நேசத்தோடு உங்கள் ஜான் டி.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே. விழிகளின் ஓரத்தில் இரவின் மிச்சமாய் சூழ்கொண்டிருக்கும் இருள், இந்த இருள் கனவாய் மாறத் துடிக்கும் இந்த இனிய வேளையை இனிய கானங்களால் இனிப்பாக்க இதய ஓரத்தில் ஒலிக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவை சுகம் வர இருக்கிறது சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்டு அதிகமான் நெடுமானஞ்சியால் ஆளப்பட்டும் ஒகேனக்கல் மற்றும் தீர்த்தமலை ஆகிய இரண்டு முக்கியமான சுற்றுலா தலங்கள் அமைந்தும் இருக்கிற தருமபுரி மாவட்ட நேய உறவுகளுக்காக. தருமபுரி நேயர்கள் மட்டும் வர வேண்டிய எண்கள் 24 24 24 அல்லது 24 24 26 இன்னொரு எண்ணாக 24 24 29. முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்தும் வரலாம். தருமபுரி மாவட்ட நேயர்கள் தவிர மற்ற அனைத்து மாவட்ட நேய உறவுகளும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க காற்றலை அழைக்கிறது. இது நினைவே சுகம். நேர 10:03 நம்மோடு இணையும் முதல் நேயர் வாங்க, வணக்கம்.
2: இரவு நேரத்துல நினைவே சுகம் கோடை பண்பலை கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் எங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் ஐயா.
1: பீமராஜய்யா, என்ன பாடல் கேட்கலாங்க
2: ஐயா? படம் வந்து மறுபடியும் பாடல் நடமாட இந்த பாடல்.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இன்று தருமபுரி மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் ஒரு நேயர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி பன்பலை பழனி.
0: கடமடை பன்பலை பழனிசாமி. சரிங்க, என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: புதுநாக்கு.
0: சரிங்க,
1: இந்த படத்துல இருந்து கருத்து மச்சான்ற பாடல் கூட. அனைத்து நேர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கய்யா.

0: சொல்லுங்க ஐயா, யார்
1: நம்ம
0: பேசுறீங்க?
1: நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஐயா.
0: உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாங்க? யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் பூவாட்டா.
0: சரிங்க, என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: படம் பார்த்தா காதல் கோட்டை.
0: சரிங்க,
1: பாடல் வந்து சிவப்புள்ளவளாத்து குழுங்குது குழுங்குது.
0: சரி, பாடல் கேட்டுருவோம். நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா.

0: நேரம் இரவு 10:14 நாம் இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நினைவிய சுகம் இணைப்பில் வரும் நேர் வாங்க. வணக்கம்
1: அனைவருக்கும், இனிய இரவு வணக்கம்.

0: நேரம் இரவு 10:20. கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்று தர்மபுரி மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வரும் நேர் வாங்க. வணக்கம்
1: சார். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் செல்லத்துறை பேசுவது. இனிய 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
0: உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஐயா. என்ன பாடல் வேணும்?
1: ரெட்டை வாழ்குறி வந்து ராஜராஜ சோழன் பாடல்.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: ஓகே சார்.

0: நினைவு சுகம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: உலகத்தில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், பாச நெஞ்சங்களுக்கும், நட்பு இதயங்களுக்கும் சுதந்திர நாள் நல் வாழ்த்துக்களோடு நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணிகிறேன் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க என்ன பாடல் வேணுங்க
1: ஐயா? இயக்குனர் டி ராஜேந்திரின் மைதிலி என்னை காதலி என்ற திரைப்படத்தில் ஒரு பொன்மானை நான் காண தகதி புத்தகம் என்ற பாடல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக கொடுங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க ஐயா, பாடலாகவே பாடிவிட்டார்.

0: இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் என்று தருமபுரி மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் தருமபுரி பகுதி மோகன்.
0: சொல்லுங்க மோகன் ஐயா.
1: ஐயா, தருமபுரியில வெயில் செம்மையா இருக்கீங்க. கொடைக்கானல் எப்படி இருக்கு?
0: கொஞ்சம் பரவாயில்லைங்க, அங்கங்க கொஞ்சம் மழை.
1: ரொம்ப மகிழ்ச்சியா.
0: சரிங்க
1: ஐயா, இதுக்கு முன்ன போன பாடல் சலங்கேற்றால் ஒரு மாதிரி, அது கவிஞர் யாருங்கய்யா?
0: இயக்குனரும் நடிகரும் எல்லாம் சகலகலா வல்லவன் சொல்லப்படுகிற டி ராஜேந்தர்.
1: அருமை, அற்புதம். அவர் காலம் கடந்து கடந்து நிற்பாருங்கய்யா.
0: சரி, என்ன பாடல் வேணுங்கய்யா உங்களுக்கு?
1: அதிசய பெரிய படத்துல இருந்து
0: தான
1: பூமி அந்த பாடல்.
0: சரி, கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:37. இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் தர்மபுரி மாவட்ட நேயவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இனிய பாடல்கள் தரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடுல இருந்து அன்பு பேசுறேங்க ஐயா.
0: என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: படம் குங்குமச்சிமிழ்.
0: சரிங்க.
1: பாடல் நிலவு தூங்கும் நீரும், இந்த பாடல் கொடுங்க ஐயா.
0: கேட்டுருவோம். நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா.

0: நினைவு தூங்காமல் நிலவை தாளாட்டி கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். வரும் நேர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் குக்கல்மலை மிட்டிகார கொட்டாய ராஜஸ்ரீ ராஜேந்திர பேசுறையா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணுங்க
1: ஐயா? மலையூர் மம்பிக்காக அதுல சின்ன பொண்ணு சேலன்னு சொல்லிட்டு பாட்டு வேணுங்க ஐயா.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்க. நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க.

0: நினைவு சுகம் நிகழ்ச்சியில் வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் கிட்டப்பட்டியிலிருந்து சின்னசாமி ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: ஐயா, திரைப்படம் மண்ணுக்குள் வைரம்.
0: சரிங்க.
1: பாடல் இதழோடு இதழ் சேரும் நேரம்.
0: பாடல் கேட்டுருவோம்
1: ஐயா. எஸ்பிபி எஸ் ஜானகி பாடின பாட்டு. அவங்க வந்து நம்ம விட்டு பிரிஞ்சாலையும் அவர்களுடைய குரல் நம்ம நெஞ்சில எப்பயுமே ஒழிச்சுட்டே தான் இருக்கும்.
0: காலம் இருக்கும் வரைக்கும், காற்று வீசும் வரைக்கும்
1: கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க.
0: சரி, நன்றிங்க ஐயா. பாடல் கேட்கலாம்.
1: நன்றிங்க.

0: பண்ணிடுவாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிவாடு இப்படியா?
0: என்ன பேர்
1: ஐயா?
0: எங்க உங்க பேர்
1: சொன்ன வாழ்த்துக்கணுங்க அனைவருக்கும்.
0: வாழ்த்துக்கணுமா உங்களுக்கும். என்ன பேர் சொன்னீங்க?
1: ஏரிவாடி இப்படியிருந்து எம் ராஜேஸ்வரிங்க.
0: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: ஐயா பாடி நாட்டு தங்கம் பாடம்.
0: சரிங்க
1: பாடம். அதுல இருந்து மனசுல பாட்டு தான் இருக்குது, அந்த பாடம் கொடுங்க.
0: இதோ பாடல் வருகிறது. நன்றிங்கம்மா.

0: நினைவே சுகம் என்று தருமபுரி மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருந்தது. இப்போ கடைசி நிறைவு நேயராக யார் வரப்போறீங்க? வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: தருமபுரி மாவட்டம் தேவைக்கடை.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: தேவைக்கடை குமார் சார்.
0: குமார் ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
1: இதயமுருகன் கோயில் இருந்து. இதயமுருகன் கோயில் பாட்டு.
0: இதய கோயில் படத்திலிருந்து இதயம் ஒரு கோயில். சரிங்க, பாடல் கேட்கலாம். உங்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.

இதய கோயிலில் ஒலித்த இனிய பாடல்களோடு நிறைவுக்கு வருகிறது தருமபுரி மாவட்ட நேய உறவுகளை சந்தித்து இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சியிலிருந்து நிறைவான பாடல்கள் தந்த மகிழ்வில் மகிழ்ச்சியாக விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இனி இந்த இரவை இனிமையாக மீட்டுவதற்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

மெல்லிசை காற்றில் மனதை மிதக்க வைக்க கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. நாள் முழுக்க ஓடிய மனதிற்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் வேலையாய், நினைவுகளோடு சேர்ந்து நெஞ்சம் ரசிக்கும் நேரமாய்,

இரவை இனிமையாக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

நேரம் இரவு 11:31. இணைந்திருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 இரவு சிறகு.

0: கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இணைய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய உலா, 6:30 கேட்கலாம் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்டைல்ஸின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலி நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:20 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:40 சைபாலின் இன்று ஒரு தகவல், 8:50 கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில், 9:30 சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்டைல்ஸின் வியத்தகு இந்தியா, முற்பகல் 11 மணிக்கு கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100-ஆண்டு விழா நேரலை, 11:30 கேட்கலாம் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்டைல்ஸின் கொடைக்கானல் அரசு தலைமை மருத்துவமனையின் 100-ஆண்டு விழா நேரலை, மதியம் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 கேட்கலாம் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு டோல் நமாகாதோல், பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம் உயிரெழுத்து, திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி பாலகிருஷ்ணன் அவர்களின் தெரிவு, 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 கேட்கலாம் பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துறையை செப்புக செந்தமிழாக, மாலை 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் செப்புக செந்தமிழ், மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம மலர்கள், 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 தங்கள் அன்புடன், 7:55 கேட்கலாம் சேவை செய்திகள், 8:00 இல்லமை பேசுகிறது, 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி மலைப்பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் போடிவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம், 9:00 கொடைத்தெஞ்சல் சிறப்பு விருந்தினர் கொடைக்கானல் அட்டுவம்பட்டி மின்னணு விசைப்பலகை என்ற கீபோர்டு இசைக்கலைஞர் எஸ் கே பா சார்லஸ் அவர்களுடன், நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள், 10:00 நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 கேட்கலாம் இடைவிடாத பாடல்களுடன் இரவு சிறகு, இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 4 துறவு உரைத்தல் குறள் எண் 1140.
2: யாம்

அனைவருக்கும் வைகறை வணக்கம். நேயர்களே, வெளிச்சத்தின் கீற்று மெல்ல மெல்ல பூமி தொட எத்தனித்து ஒவ்வொரு நட்சத்திரமும் கதிரவனிடம் கரம் கொடுத்து விடைபெற்று மகிழும் இந்த பொன்னான பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வழங்கட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நிகழ்ச்சிகள் யாவையும் கோடை பண்பலை 100.5 MHz-லும் நியூஸ் ஆன் ஏர் எனும் ஆண்ட்ராய்டு செயலி மூலம் உலகம் முழுவதும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, சிரவண 25, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடித்திங்கள் 31 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே, இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. பக்தி மனம் கமலும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்க இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை நிகழ்ச்சி. இந்த ஒரு மணி நேரமும் இணைந்திருங்கள் இனிய பாடல்களோடு.